ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக்காண்டு 1948 அஸ்வினா மாதம் 23 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 28 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 15 தேதி வியாழக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:56. மங்கள இசை இன்று இடம்பெறும் ராகம் சக்கரவாகம்

மங்கள இசை கேட்டீர்கள். இன்றைய குரளமுதம் அதிகாரம் 11, செயின் நன்றி அறிதல், குரல் எண் 4. தினைத்துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன்தெறிவார். தினையளவு உதவியையும் பனை அளவாக கொள்பவர் யாரெனில் அவர் அதன் பயனை முழுதும் அறிந்தவர் என்பதாகும் இந்த குரலுக்கான பொருள். குரலும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல், குரல் எண் 4. திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன்தெறிவார். திணையளவு உதவியையும் பனை அளவாக கொள்பவர் யாரெனில் அவர் அதனை பயனை முழுவதும் அறிந்தவர் என்பதாகும் இந்த குரலுக்கான பொருள். குரளமுதம் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல். இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள்: காலை ஒலிபரப்பில் 6:05 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும், 6:45 7:15 தமிழில் மற்றும் மாநில செய்திகள் சென்னையிலிருந்தும் அஞ்சலாகும். இனி பிற நிகழ்ச்சிகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் நீலகிரி மலைத்தொடர் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வன உயிரியல் துறை கௌரவ விரிவுரையாளர் எஸ் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ. விபத்தில் ஏற்படும் காயங்களும் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டமறிவோம். தமிழ்நாடு லோகாயுக்தா சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் மீனாட்சிபாய் அவர்கள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 5ஆம் பருவம். நிறைவாக ஞான அமுதம் வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுநர் பி சுதா அவர்கள். இன்று காலை 8:00 கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஹரிபாஸ்கர் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம். 8:45 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 செய்தி சுருக்கம். 9:02 ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். நேர்களை இன்று காலை 8:30 சக்தி உலா. இந்நிகழ்ச்சியில் அபயம் அருளிடும் அம்பிகை ராமநாதபுரம் மாவட்டம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகப்பிரியாள் சமேத வல்மீகநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரம் இடம்பெறும். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம். இன்றைய காலை ஒலிபரப்பில் 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து 9:15 ரெட்ரோ ராகங்கள் தொடரும். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் நம் நெஞ்சத்தில் நிறைய செய்தது அறிவியல் சாதனைகளா அவரது எளிமையான குணமா? நேயர்களின் கருத்து பகிர்வு இடம்பெறும். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து உலாவரும் தேண்டல். வாட்ஸ்அப் படி நேயர் விருப்பம். பகல் ஒளிபரப்பில் 12:05 1:05 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:40 மற்றும் 1:45 மாநில செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:55 திரைகானம். 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள் கேட்கலாம். 2:30 அனுபவ பேழை ஓய்வு பெற்ற நல்லாசிரியர் மதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெறும். இதுவரை இன்றைய காலை மற்றும் பகல் ஒளிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: two Indian nationals who were injured in the Riyadh airport attack on 10th of October continue to remain in ICU. One Indian national has been shifted from ICU to high dependency unit. Four more Indian nationals continue to receive medical care in normal ward, and one person was discharged from the hospital. Flight operations continue to remain suspended at King Khalid International Airport in Riyadh. Flight operations at Dammam, Jeddah and Medina continue with some disruptions. Indian carriers have suspended flights to and from Saudi Arabia until 17th of this month. In men's cricket, West Indies defeated India by 24 runs in the fourth T20 International in Hyderabad last night. Chasing a target of 248 runs set by West Indies, India scored 223 for 9 in 19.3 overs. Sanju Samson was the top scorer with 56 runs. For West Indies, Kemo Paul scalped 5 wickets. Earlier, put into bat, West Indies posted 247 runs for the loss of 3 wickets in stipulated 20 overs. West Indies captain Shea Hope scored unbeaten 102 runs off 50 balls. Shea Hope was adjudged the player of the match. The 5-match series is now levelled at 2-2. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள்.
3: பொறுமை வெற்றிக்கான அமைதி ஆயுதம். வாழ்க்கையில் நாம் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவற்றை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் சில பிரச்சனைகளுக்கு அவசரம் தீர்வாகாது, பொறுமைதான் தீர்வாக இருக்கும். ஒரு விதையை மண்ணில் விதைத்தவுடன் மறுநாளே மரமாகிவிடுமா? நாம் தண்ணீரை ஊற்றுகிறோம், மண்ணை பாதுகாக்கிறோம், அது முளைக்க காத்திருக்கிறோம். சிறிது காலத்திற்கு பிறகுதான் அது செடியாகிறது. மேலும் சிறிது காலம் சென்ற பிறகுதான் அது மரமாகிறது. மனித வாழ்க்கையும் அப்படித்தான். வெற்றிக்கும் ஒரு காலம் தேவை. அதனால்தான் பொறுமை என்பது காத்திருப்பது மட்டும் அல்ல, காத்திருக்கும் காலத்திலும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பது. திருவள்ளுவர் பொறுமையின் மகத்துவத்தை மிக அழகாக எடுத்துரைக்கிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று. தன்னை தோண்டுபவர்களையே தாங்கிக் கொள்ளும் பூமியைப் போல நம்மை இகழ்பவர்களையும் பொறுத்து கொள்வது உயர்ந்த பண்பு என்கிறார் வள்ளுவர். ஒரு மனிதன் கோபப்படுவது மிகவும் எளிது. ஆனால் கோபம் வந்த அந்த கணத்தில் தன்னை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். ஒருவர் நம்மிடம் கடுமையாக பேசுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். உடனே பதிலுக்கு நாமும் கடுமையாக பேசலாம். அந்த ஒரு நிமிட கோபம் ஒரு நல்ல உறவை பல ஆண்டுகளுக்கு முறித்து விடலாம். ஆனால் நாம் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தால் பிரச்சனை பெரிதாகாமல் போகலாம். அதனால்தான் பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது மன வலிமையின் அடையாளம். ஒரு விவசாயி ஒரு மரக்கன்றை நற்றார். தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றினார். சில நாட்கள் கழித்தும் மாற்றம் தெரியவில்லை. அவருடைய நண்பர் கேட்டார், இன்னும் முளைக்கவில்லையே, ஏன் இவ்வளவு முயற்சி செய்கிறாய் என்று. விவசாயி சிரித்துக்கொண்டே சொன்னார், நான் மரத்தை வளர்க்கவில்லை, முதலில் அதன் வேர்கள் வளர்கின்றன. வேர்கள் வலுவான பிறகுதான் அது மேலே வளரத் தொடங்கும். நமது வாழ்க்கையும் இப்படித்தான். வெளியில் நமது முன்னேற்றம் தெரியாமல் இருக்கலாம், நாம் கற்றுக்கொண்டிருக்கலாம், அனுபவம் பெற்றுக்கொண்டிருக்கலாம், நம்மை நாமே உருவாக்கி கொண்டிருக்கலாம். வேர்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் காலத்தை தோல்வி என்று கருதக்கூடாது. மாணவர்களே, ஒரு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காமல் போகலாம், ஒரு போட்டியில் தோல்வியடையலாம், நாம் விரும்பிய வேலை உடனடியாக கிடைக்காமல் போகலாம். அப்போது மனம் தளர வேண்டாம். வாழ்க்கையில் எல்லாமே உடனடியாக கிடைத்துவிட்டால் வாழ்க்கையின் மதிப்பையே நாம் புரிந்து கொள்ள முடியாது. சில வெற்றிகள் தாமதமாக வருவதால் தான் அவற்றின் மதிப்பு அதிகமாகிறது. பெற்றோர்களே, குழந்தைகள் தவறு செய்யும்போது உடனே கோபப்படாதீர்கள். அவர்களிடம் அன்புடன் பேசுங்கள், பிரச்சனையை புரிய வையுங்கள். ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கும் பொறுமை தேவை. கல்வி கற்பதற்கும் பொறுமை தேவை. உறவுகளை பாதுகாப்பதற்கும் பொறுமை தேவை. வாழ்க்கையை வெல்வதற்கும் பொறுமை தேவை. அதேபோல் பொறுமை என்ற பெயரில் அநீதியை ஏற்றுக்கொள்வது சரியல்ல. தவறை தடுக்க வேண்டிய இடத்தில் துணிச்சலுடன் செயல்பட வேண்டும். ஆனால் தேவையில்லாத கோபத்தையும் அவசரத்தையும் தவிர்ப்பதே நல்ல பொறுமை. நேயர்களே, ஒரு நிமிட கோபம் பல ஆண்டுகளின் உறவை அளிக்கலாம். ஆனால் ஒரு நிமிட பொறுமை அந்த உறவையே காப்பாற்றலாம். நாம் கோபப்படும்போது உடனே பதில் சொல்லாமல் சில நொடிகள் அமைதியாக இருப்போம். முடிவு எடுப்பதற்கு முன் சிந்திப்போம். தோல்வி வந்தால் சிறிது காலம் காத்திருந்து மீண்டும் முயற்சி செய்வோம். மற்றவர்களின் தவறுகளை மன்னிக்க முயல்வோம். பொறுமை என்பது நேரத்தை வீணாக்குவது

0: சரியான நேரத்தை உருவாக்குவது. நம் வாழ்க்கையில் சில கதவுகள் உடனே திறக்காது, அதற்காக கதவை உடைக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் காத்திருக்க வேண்டும். சரியான நேரம் வந்தால் அந்த கதவு தானாக திறக்கலாம். எனவே அன்பான நேயர்களே, அவசரத்தை விட பொறுமையை தேர்ந்தெடுப்போம், கோபத்தை விட அமைதியை தேர்ந்தெடுப்போம், நம்பிக்கை இழப்பதை விட காத்திருப்பதை தேர்ந்தெடுப்போம். ஏனென்றால் விதை மண்ணுக்குள் இருக்கும்போது அது அழிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள், அது மரமாக மாற தயாராகி கொண்டிருக்கிறது. நமது வாழ்க்கையிலும் அப்படியே பொறுமையாக இருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள், தொடர்ந்து முன்னேறுங்கள். ஒரு நாள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையும் அழகான மரமாக நிழல் தரும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்கியவர் முனைவர் எம். அப்துல் காதிர் அவர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:15. அருளிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் துவக்கமாக பகவத்கீதையின் சாராம்சத்தில் ஒரு துளி. வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலிமையாக்க மட்டுமே வருகிறது. கடமையை நேர்மையுடன் செய். பலனை பற்றி கவலைப்படாதே. உண்மையும் பொறுமையும் கொண்டவன் ஒரு நாளும் தோல்வி அடைவதில்லை. மனதை வென்றவன் உலகத்தையே வென்றவன். இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் எந்த இருளும் நீண்ட நாள் நிலைக்காது.

0: கே வீரமணி பாடியதை கேட்டீர்கள். நேயர்களே, தினமும் நவராத்திரி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி இம்மாதம் 20ஆம் தேதி வரை உங்களுக்காக.
1: 5ஆம் நாள் நாம் வணங்கும் தேவியின் பெயர் ஸ்ரீ ஸ்கந்த மாதா, முருகனின் தாய். மடியில் குழந்தை முருகனை ஏந்தி சிங்கத்தின் மீது அமர்ந்து கருணை பொழியும் தாய்மை வடிவம். பாசத்திற்கும் அரவணைப்பிற்கும் உரியவர். அவருக்கு செய்ய வேண்டிய அலங்காரம் மகிஷாசுர மர்த்தினி அலங்காரம், தரிக்க வேண்டிய நிறம் மஞ்சள், மகிழ்ச்சி மற்றும் நேர்மறை ஆற்றலை வழங்குகிறது. போட வேண்டிய கோலம் கடலை மாவு கோலம். செய்ய வேண்டிய பிரசாதமும் தத்யோதனம் மற்றும் கடலை பருப்பு சுண்டல்.
0: மாலை 6:10 விளக்கேற்றும் வேளையில் கேட்க தவறாதீர்கள்.

இஸ்லாமிய சிந்தனையாக சுனன் அபு தாவூத் அவர்கள் கோடிட்டு காட்டியது, இறை நம்பிக்கையாளர், எளிமை மற்றும் தாராள மனப்பான்மை கொண்டவராக இருப்பார், ஆனால் வரம்பு மீறியவர், வஞ்சகமானவராகவும் இழிவானவராகவும் இருப்பார்.

0: நாகூர் ஈயம் அனிஃபா பாடியது கேட்டாந்த பாடல்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: இயேசுவின் போதனைகள். இயேசு பூமியில் தனது ஊழிய காலத்தில் தம்மை பின்பற்றியவர்களுக்கு கடவுளிடம் திரும்புவதற்கான வழியை கற்பித்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு நோக்கத்தை அளித்தார். அதன்படி தனது சிலுவையில் அறையப்பட்ட இறுதி நிமிடங்களில் அவர் சொன்னது, பிதாவே இவர்களை மன்னியுங்கள், இவர்கள் தாம் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள்

ஹேமாஜான் குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். புத்தர் போதித்தது, மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிக எளிது, ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பதுதான் மிகவும் கடினமானது. பிறருக்கு போதனை செய்வதை விட தன்னை பண்படுத்திக் கொள்ள முயல்வதே நற்பண்பின் அடையாளம்.

0: மகாநதி சோபனா மற்றும் சுனிதா பாடியதை கேட்டீர்கள். கேட்ட அந்த பாடலோடு இந்த அருளிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக தலைவர் அனுப்பியிருக்கும் வேளாண் பரிந்துரைகள் இவை. கார்னேஷன் பயிரில் புசோரியம் வாடல் நோயை கட்டுப்படுத்த கார்பன் டைசிம் 0.1% அல்லது டிஃபனோகோனோசோல் 0.05% அல்லது ஃபாசிலஸ் அமிலோக்ளிக் ஃபாசியன்ஸ் 0.5% உடன் மண்ணை நனைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. கேரட் பயிரில் துருகி மேலாண்மை. விதைத்த 45-50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோராண்ட்ரானிப் லிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணிலிட அறிவுறுத்தப்படுகிறது. உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராம் 1 லிட்டர் நீர் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் 1 லிட்டர் நீர் என்ற அளவில் இலைவழி தெளிக்கலாம். இஞ்சி பயிரில் மென்னழுகல் மேலாண்மை. போதுமான வடிகால் வசதிகளை விளைநிலங்களில் ஏற்படுத்த வேண்டும். நோயுற்ற விதை கிழங்குகளை தவிர்த்து நோயற்ற விதை கிழங்குகளை தேர்ந்தெடுத்து விதை கிழங்குகளுக்கு மான்கோசெப் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைட் 3 கிராம் 1 லிட்டர் நீர் அல்லது 200 BBM ஸ்ட்ரெப்டோசைக்ளின் மூலம் 30 நிமிடங்களுக்கு விதை நிறுத்தி செய்யலாம். நோயுற்ற வயலில் பாத்திகளை காப்பர் ஆக்சிக்ளோரைட் 2.5 கிராம் 1 லிட்டர் நீர் அல்லது போர்டாக்ஸ் கலவை 1% என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பராக்சி குளோரைட் 0.3% 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2-3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீலம் மஞ்சள் என்ற அளவில் ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தலாம். தேவையரில் டைமத்தோயட் 2.0 மில்லி லிட்டர் 1 லிட்டர் நீர் அல்லது தயா மீத்தக்சம் 0.2 மில்லி லிட்டர் அல்லது இமிட்டாக்ளோபிரிட் 0.2 மில்லி லிட்டர் 1 லிட்டர் நீர் என்ற அளவில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்க அறிவுறுத்தப்படுகிறது. கேட்டவை விவசாயிகளுக்கான வேளாண் பரிந்துரைகள்.
2: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது. இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
3: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
4: பாஸ் இங்க தான் வைன் கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன் கேளுங்க. This is Captain Y of SBI, உங்கள் சைபர் காவலன்.
0: நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இயற்கை வழி வேளாண்மை நேர்முகம் பங்கேற்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை இ சண்முகம் அவர்கள் தொடர்ந்து மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் பகிர்ந்து கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் பி ஹென்றி அவர்கள் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள் தொடரும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள கனடா வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்த் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தற்போதைய முயற்சிகள் குறித்தும் அவர் விவாதித்தார். வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி, மக்களுக்கு இடையேயான தொடர்பு ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவர்கள் விவாதித்தனர். விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை விரைவில் நிறைவு செய்வது குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். அத்துடன் இருதரப்பு நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய நிகழ்வுகள் குறித்தும் பிரதமரும் கனடா வெளியுறவு அமைச்சரும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. நித்தி ஆயோக் முன்னாள் உறுப்பினர் பேராசிரியர் ரமேஷ் சந்த் தலைமையிலான இக்குழு கரும்பு விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பதற்கான உரிய வழிமுறைகளை பரிந்துரைக்க நியமிக்கப்பட்டுள்ளது. இக்குழு விவசாய பிரதிநிதிகள், சர்க்கரை ஆலை சங்கங்கள், மாநில அரசுகள் மற்றும் நிபுணர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசிக்கும் என்று மத்திய உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் மற்றும் உணவுத்துறை அமைச்சர்களுடன் கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த கரும்பு விவசாயிகளின் பிரதிநிதிகள் நடத்திய கூட்டத்தின்போது மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை அடுத்து இக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று 150 பேருக்கு அவர் சீர்வரிசை பொருட்களை வழங்கி பேசினார். பெண்களுக்கு எந்த இடர்பாடும் இருக்கக்கூடாது என்ற நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு காந்திராஜ் தெரிவித்தார். தேசிய அஞ்சல் வாரம் நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்களிடையே கடிதம் எழுதுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலைமை அஞ்சலகம் சார்பில் நிகழ்வு ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடிதம் எழுதியது தங்களுக்கு புதிய அனுபவமாக இருந்தது என்று அதில் பங்கேற்ற மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சி கீதாஷி. இந்த மாதிரி லெட்டர் எழுதுறது வந்து இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நம்ம லெட்டர் எழுதுறதுனால நம்ம வந்து ஒரு செய்தியை மட்டும் சொல்லல, நம்மளோட எண்ணத்தையும் வெளிப்படுத்துறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்பெல்லாம் நம்ம வந்து இமெயில், வாட்ஸ்அப் அது வழியா தான் நம்ம மெசேஜ் பண்ணிக்கிறோம். இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது.
2: பேர் வந்து யுவனகிலே. முதல்ல இந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜெனரேஷனுக்கு லெட்டர் நானே என்னன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த லெட்டரை எழுதி போஸ்ட் பாக்ஸ்ல போடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இனிமேல் என் நண்பனுக்கு, என் உறவினருக்கு நான் இந்த லெட்டர் எழுதுவேன்.
0: ஆயுத பூஜை மற்றும் தசரா பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. அதன்படி பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து தூத்துக்குடிக்கு நாளை இரவு 9:45 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மற்றொரு ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு காலை 7:30 இயக்கப்படுகிறது. போதனூரிலிருந்து நியூ தின்சூக்கியாவுக்கு நாளை அதிகாலை 4:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8:00 தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், விருதுநகர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 15 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தூத்துக்குடியில் மழை பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மேயர் ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மதியம் வரை இடைவிடாது மிதமான மழை பெய்தது. இந்த மழையினால் பள்ளமான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இது வடகிழக்கு பருவமழையின் தொடக்கமாக இருப்பதால் மழைநீர் தூத்துக்குடி மாநகர பகுதியில் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஆய்வு மேற்கொண்டார். மழைநீர் கடலுக்கு செல்லும் வகையில் 14 வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த மழைநீர் செல்லும் ஓடைகள் அனைத்தும் சீரான முறையில் உள்ளனவா என்பது குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புறநகர் பகுதிகளில் தேங்கக்கூடிய நீரானது நேரடியாக கடலுக்கு கொண்டு செல்லும் வகையில் 41 பம்ப் ரூம்கள் அமைக்கப்பட்டுள்ளது, 50 மின் மோட்டார்கள் தயார் நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற அமெரிக்க அதிபரின் அறிவிப்பையும் மீறி ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஓலடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வழங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட தாலுகாக்குகளைச் சேர்ந்த மாணவர்களிடம் தேர்வு கட்டணம் வாங்க வேண்டாம் என்று அனைத்து கல்லூரி நிர்வாகங்களுக்கும் அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் டிசம்பர் 15 விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கலந்து கொண்டு கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே 54 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் கூடிய சூரிய மின் உற்பத்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் பெரிய கல்வராயன்மலை, கீழ்நாடு, சூளாங்குறிச்சி கிராமங்களில் 211 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு இளம் பகவத் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வடகிழக்கு பருவமழையையொட்டி பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 247 ரன் எடுத்தது. இந்த அணியின் தொடக்க வீரர் ஷாய் ஹோப் 50 பந்துகளில் 102 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். பின்னர் 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 19.3 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 223 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. ஹர்ஷ்தீப் சிங் காயம் காரணமாக தொடர்ந்து பேட் செய்ய இயலவில்லை. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் பெங்களூருவில் நடைபெறவுள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-18, 22-20 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் காலோயானாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
5: நேரம் 6:55.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி. நீலகிரி மலைத்தொடர் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வன உயிரியல் துறை கௌரவ விரிவுரையாளர் எஸ் வித்யா அவர்கள் கூறும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது வந்து ஆற்றல் திறன்பாடு. ஆற்றல் திறன்பாடு பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஆற்றல் சேமிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது வந்து நீலகிரி மலைத்தொடர் மேற்கு தொடர்ச்சி மலையில் மைய பகுதியில் அமைந்துள்ள யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற உலக பராமரிப்புக்குரிய களமாக கருதப்படுறது நீலகிரி இக்கோசிஸ்டம் அண்ட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நீலகிரி சுற்றுச்சூழல் மற்றும் பல்லுயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா சோலை காடுகள் புல்வெளிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அழகான ஒரு பகுதியா இது கருதப்படுது. இங்க வந்துட்டு அதிகமாக உயரமான மலைப்பகுதிகள் சோலா எனப்படும் ஈரப்பதம் மிக்க சோலை காடுகள் அது மட்டுமல்லாது பரந்த புல்வெளிகளும் இணைந்து காணப்படுறதுனால இதோட அழகு மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கும். இவை பத்திங்க அப்படின்னா மேகங்கள்ல உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி பவானி மாயாறு போன்ற நதிகளுக்கு நீரளிக்கும் இயற்கையின் நீர்த்தேக்கங்களாக செயல்பட்டு வருது. இதுல காணப்படக்கூடிய தாவரங்கள் மற்றும் பறவைகள் பாத்தீங்க அப்படின்னா 3300 மேற்பட்ட தாவர வகைகளும் 300 மேற்பட்ட பறவை வகைகளும் இங்கு வந்துட்டு அதிகமா காணப்படுது. 12 ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி பூ அதாவது நீலக்குறிஞ்சி இங்க வந்து தனித்துவமான சிறப்பு அம்சமாக இங்க கருதப்படுது. அது மட்டுமல்லாது இங்க வனவிலங்குகள் மற்றும் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரி காப்பகத்துல பல அரிதான மற்றும் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அதுல முக்கியமாக கருதப்படுறது என்னன்னா நமது மாநில மிருகமான நீலகிரி வரையாடு. நீலகிரி வரையாடு அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுதான். தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு இது. நீலகிரி மலையில செங்குத்தான மலை சிகரங்களை மட்டுமே வாழக்கூடிய அரிய வகையான ஆடு இனத்தை சார்ந்தது இந்த நீலகிரி வரையாடு. இது வந்துட்டு IUCN அப்படிங்கிற ஒரு தகுதியில வந்து இது என்டேஞ்சர் அப்படின்ற ஒரு தொகுதிக்குள்ள வருது. அதாவது இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அரிதான உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீலகிரி மரநாய் அதாவது நீலகிரி மார்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தென்னிந்தியாவிலேயே காணப்படும் ஒரே மரநாய் வகையை சார்ந்த உயிரினம் இத கருதப்படுறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கருங்குரங்கு அதாவது நீலகிரி லங்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கருங்குரங்குகள். அடர்ந்த சோலை காடுகள்ல வாழும் இந்த அரிய வகை குரங்கு வேறு எங்குமே நம்ம வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா யானைகள் புலிகள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா முதுமலை தேசிய பூங்கா முக்குர்த்தி இந்த மாதிரி பகுதிகளில் இது அதிகமா பார்க்கலாம். அதை சுற்றியுள்ள காடுகள்ல வந்துட்டு ஆசிய யானைகள் தான் இங்க வந்துட்டு அதிகமா பார்க்க முடியும். நீலகிரி அப்புறம் நீலகிரி லாஃபிங் த்ரஷ் அதாவது நீலகிரி சிரிப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய நீலகிரி மாவட்டத்திற்குமே உரித்தான ஒரு பறவை இனத்தையும் இங்க வந்துட்டு ரொம்ப அரிதாக காணப்படக்கூடிய ஒரு பறவையா கருதப்படுது. இது பாத்தீங்க அப்படின்னா உள்நாட்டு பறவை அதாவது எண்டமிக் வகையை சார்ந்த ஒரு பறவைன்னு கருதப்படுது. இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம நீலகிரி மாவட்டம் நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளாஸ்டிக் இல்லா நீலகிரி மாவட்டமா வந்துட்டு நம்ம இதை மாத்தணும். நீலகிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நம்ம ஏற்கனவே வந்து நீலகிரியில பிளாஸ்டிக் கொண்டு வரத 80% குறைச்சிட்டோம். ஆனாலும் சிலர் வந்து அதை தெரியாம ஒழித்து வைத்துக் கொண்டு அதை எடுத்துட்டு வந்து அங்கங்க தடை செய்யப்பட்ட இடங்கள்ல வந்துட்டு அதை வீசுறது அந்த மாதிரி நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. எவ்வளவுதான் வந்துட்டு நம்ம அதிகாரிகள் அதை வந்துட்டு கண்காணிப்போட இருந்தாலும் சிலர் வந்துட்டு தனி மனிதனுடைய ஒழுக்கம் இல்லை அப்படின்னா நீலகிரி மாவட்டம் மட்டுமில்ல எல்லா இக்கோசிஸ்டமே நம்மளால பாதுகாக்க முடியாது. எதனால பிளாஸ்டிக் கழிவுகள் வந்துட்டு இந்த மாதிரி இக்கோசிஸ்டம்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னா நிறைய அரிய வகை உயிரினங்களுடைய உடலுக்குள்ள அது ஈஸியா செல்லக்கூடிய ஒரு பொருளாக கருதப்படுது. என்னன்னா சாப்பிட்ட மிச்சத்தை வந்துட்டு அப்படியே பிளாஸ்டிக்கோட தூக்கி போடும்போது அங்க இருக்கிற வனவி விலங்குகள் மற்றும் அல்லாது வீட்டில் வளர்க்கக்கூடிய டொமஸ்டிக் அனிமல்ஸ் கூட வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு உயிரிழந்திருக்கிறதா நிறைய தகவல்கள் நமக்கு தெரிஞ்சிட்டு வருது. இது வந்துட்டு உயிரினங்களுக்கு மட்டும்தான் ஆபத்தான்னு கேட்டா கிடையாது, மண் வளத்தையும் இது வந்துட்டு ரொம்ப அதிகமா பாதிக்க செய்யுது. அதனால பிளாஸ்டிக்கை முற்றிலுமே எடுத்துட்டு வர்றதை தடுத்தால் மட்டுமே இன்னுமே நம்மளுடைய நீலகிரி மாவட்ட பயோடைவர்சிட்டியை வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கறதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே கிடையாது. Thank you.
0: நீலகிரி மலைத்தொடர் குறித்து வன உயிரியல் துறை கௌரவ விரிவுரையாளர் எஸ் வித்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: நேரம் 7:40.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
4: விபத்தில் ஏற்படும் காயங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
5: இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, விபத்துக்களால ஏற்படுற பாதிப்புகள், அதாவது எலும்பு நரம்பு தசையில உடம்போட இயக்கத்துல ஏற்படுற பாதிப்புகள், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். பர்டிகுலர் ஒரு பேஷண்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஊட்டிலேயே ஒரு பேஷண்ட் நான் பார்த்துருக்கேன். கழுத்தெலும்பு அடிபட்டுருச்சு ஒரு விபத்தில். அவருக்கு வந்து கை கால் ரெண்டும் வரலை, ரெண்டு கை ரெண்டு கால் வரலை. பிரபலமான ஒரு மருத்துவமனையில் கோயம்புத்தூரில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, மனைவி குழந்தைகள் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு கிளாஸ் நடக்குது. அந்த கிளாஸில் அந்த டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இவருக்கு நாங்கள் ஆப்ரேஷனே பண்ணாலும் இந்த பேஷண்ட்னால் எழுந்து நடக்க முடியாது, இவரை நீங்கள் உயிரோடு வச்சுக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு வீல் சேரில் இவரை பார்க்க முடியும், இவரை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுன்னாலோ இது பண்ணணுனாலோ வீல் சேரில் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும், இவரால் நடக்க முடியாது, அதையும் மீறி அவர் நடந்தால் அது வந்து தெய்வத்தோட ஒரு அனுகிரகம் அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர, லட்சத்தில் ஒருத்தர் கோடியில் ஒருத்தருக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அந்த விழுந்த நபரோட ஃபேமிலிக்கு நான் வந்து முன்னாடியே ஃபிசியோதெரபி பண்ணியிருந்தேன் கழுத்து வலி இடுப்பு வலிக்காக. ஸோ அவங்க வீட்டில் அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் மேடம் சொல்லுங்கள் என்னாச்சு என்ன, இல்லை என்னோடய வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, கோயம்புத்தூரில் வச்சு ஒரு 2-3 மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் ஊட்டிக்கு வந்துன்றாங்க சார், இல்லை நான் அவர் விழுந்த இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னோடனே நான் உங்கள் பேரை சஜஸ்ட் பண்ணேன், இவங்க யாரும் என்ன கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், நீங்கள் பார்த்துட்டு வாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுமோ அதை உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். சரி பண்ணிடலாம். 2 மாதம் கழிச்சு கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்துட்டு என்னை கூப்பிட்டாங்க, நான் போய் அந்த பேஷண்ட் பார்க்குறேன், கண்டிஷன் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். 4.5 மணி நேரம், ஒரு நாளில் 4.5 மணி நேரம் அந்த பேஷண்ட் கூட நான் இருக்கேன். அவ்வளோ ட்ரீட்மெண்ட் போகுது. நான் அந்த இடத்துல வந்து ஒரு 2 தடவை தண்ணி குடிச்சிருக்கேன், 3 தடவை டீ குடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். சார் இவ்வளோ பண்ணுவீங்களா, இந்த அளவுக்கு பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அந்த கண்டிஷனுக்கு தேவைப்படுது பண்ணி தான் ஆகணும், பண்ணோம். ஒரு 15 நாளைக்கு அப்புறம் செக்கப் போகும்போது இவர் வந்து எந்திரிச்சு நின்று காமிச்சிருக்கிறாரு, லைட்டாக நடந்தும் காமிச்சிருக்கிறாரு. ரொம்ப பெரிய விஷயம் அது. அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் யார் பார்த்து அவரை நெக்ஸ்ட் டைம் வரும்போது தயவுசெய்து கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணார், நெக்ஸ்ட் டைம் போகும்போது அங்கே பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர் டாக்டர் வச்சு, உங்களால் புஷ்அப்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த பேஷண்ட்டை பார்த்து கேட்குறாரு. கழுத்தடிப்பட்டு கை கால் வராத ஒரு பேஷண்ட்டை பார்த்து உங்களால் புஷ்அப்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. ஆனால் 15 நாள் கழித்து நான் போகிறேன் அவர் கூட போயிட்டு ஆப்ரேஷனில் பண்ணிட்டு இருந்த டாக்டர் வந்து அந்த ரெக்கவரி ரூமில் வந்து இவர் பார்க்குறாரு. இந்த பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா அவர் நடக்கிறாருன்றது 2.5 மாதத்தில் நடக்கவே மாட்டாருன்னு சொன்ன ஒரு பேஷண்ட் நடக்கிறான்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த கூட அந்த டாக்டர் வந்து இந்த புஷ்அப்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டார் இல்லைங்களா. அவரை பார்த்தோன்னே இவர் எப்படி எந்திரிச்சு அந்த கட்டிலேருந்து எந்திரிச்சு இறங்கினவர், சார் பாருங்கள் அப்படின்னு சொல்லி புஷ்அப்ஸ் பண்ணி காமிக்கிறார். அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு நிறைய சிகிச்சைகள் நிறைய விஷயங்களில் தேவைப்பட்டது, பண்ணோம். ஒரு 1.5 வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பேஷண்ட்னால் நடக்க முடிஞ்சது, கார் ஓட்ட முடிஞ்சது. இன்றைக்கும் அவரோட வேலைகளை அவர் செஞ்சுக்கிட்டு இன்னும் கார் ஓட்டுறாரு, நடக்கிறாரு, அவர் வாழ்க்கை வந்து நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆக்சிடென்டல் இன்ஜுரிஸில் வந்து நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம், இது ஆயிடுச்சு இனிமேல் வராது அப்படின்னு, அப்படி கிடையாது. ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் பார்த்து சரியான கோஆப்ரேஷன் இருந்தது அப்படின்னா சில அதிசயங்கள் கடவுள் நிகழ்த்துவார். நான் பண்ணேன்னு சொல்ல முடியாது, கடவுள் நிகழ்த்துறார். நான் ஒரு கருவியாக அந்த எக்ஸசைஸை சொல்லிக் கொடுக்க முடியும், செய்ய முடியும், இதுதான் விஷயம். தேங்க்யூ.
4: விபத்தில் ஏற்படும் காயங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
6: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
7: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் மீனாட்சி பாய் அவர்கள்.
2: நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இல்ல ஹையர் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கரப்ஷன் இல்ல அபியூஸ் ஆஃப் பவர் நடந்திருக்குன்னா அதை யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது? போலீஸ்க்கு போகணுமா, விஜிலன்ஸுக்கு போகணுமா, பப்ளிக் சர்வீஸ் மினிஸ்டர்ஸ்களை ஆர் எம்எல்ஏஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷன் ஸ்டைல் பாடி இருக்கா? இப்படி ஒரு க்வெஸ்சன் நமக்கு எப்பயும் வரும். அதுக்கு பதிலாதான் தமிழ்நாடு லோக்யூத்தா ஆக்ட் 2018 எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஹை லெவல் ஆன்டி கரப்ஷன் அத்தாரிட்டிஸ எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண வந்த இந்த லேண்ட்மார்க் லெஜிஸ்லேஷன் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த லோக்யூத்தா அப்படின்ற கான்செப்ட் எங்க இருந்து வந்ததுன்னு பாக்கலாமா? சென்ட்ரல் லெவல்ல பார்லிமெண்ட் லோக்பால் அண்ட் லோக்யூத்தா ஆக்ட் 2013 பாஸ் பண்ணாங்க. அதோட மேண்டேட் படி ஸ்டேட்டுக்கு ஆன்டி கரப்ஷன் ஓம்பர்ஸ்மெண்ட் லோக்யூத்தாவை கான்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஜூலை 2018 இந்த தமிழ்நாடு லோக்யூத் ஆக்ட் 2018 எனாக்ட் பண்ணாங்க. அண்ட் ஜூலை 2019 இது அபிஷியல் ஃபோர்ஸுக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு இதை கேட்டதுக்கு அப்புறம் வர்றது என்ன, லோக்யூத்தாவை யாரு ஹெட் பண்றாங்கன்றது. அதுவும் லோக்யூத்தா பாடியில டோட்டலா 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் ஹைகோர்ட்டோட ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆர் ரிட்டையர்ட் ஜஸ்ட் இல்ல 25 வருஷம் ஆன்டி கரப்ஷன் பாலிசி அதாவது லால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க எமீன்மெண்ட் பர்சனை தான் சேர் பர்சனா சூஸ் பண்ணுவாங்க. தென் 2 ஜுடிஷியல் மெம்பர் ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கிறவங்க தான் இந்த பொசிஷன்ல இருக்க முடியும். தென் நான் ஜுடிஷியரி மெம்பர் லீகல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் பப்ளிக் அஃபேர்ஸ்ல ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் தான் இந்த பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணுவாங்க. தென் இந்த பாடியை செலக்ட் பண்றதுக்கு சர்ச் கமிட்டி அண்ட் செலெக்ஷன் கமிட்டி இருக்கு. இத சீஃப் மினிஸ்டர் ஸ்பீக்கர் அண்ட் தி லீடர் ஆஃப் ஆப்போசிட் பார்ட்டிஸும் இருப்பாங்க. மெம்பர்ஸோட டேர்ம் என்னன்னு பார்த்தா பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் ஆர் அண்ட் ஸ்டில் த இயர் ஆஃப் ஏஜ் அதாவது 70 வயசு வரைக்கும் இதுல கேரி அவுட் பண்ணலாம். ஆஸ் அ லாயர் நான் ஹைலைட் பண்ண விரும்புற மோஸ்ட் கிரிட்டிக்கல் செக்ஷன் என்னன்னா செக்ஷன் 11 அதாவது ஜூரிஸ்டிக்ஷன். லோக்யூக்தா யார் யார் மேல இருக்கிற கலப்ஷன் அரிகேஷன்ஸ இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். லிசன் கேர்ஃபுல் பீப்புள், லோக்கல் யோக்தா கவர் ஆல்மோஸ்ட் என்டையர் பப்ளிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் தி தமிழ்நாடு. சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஸ்டேட் மினிஸ்டர் பிரசன்ட் அண்ட் ஃபார்மராகவும் இருக்கலாம். தென் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ. தென் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அதாவது கிளாஸ் ஏ பி சி டி ஸ்டேட் பப்ளிக் சர்வன்ஸ். தென் பஞ்சாயத் முனிசிபாலிட்டிஸ் கார்பரேஷன்ஸ்ல இருக்கிற எலெக்டட் ஹெட்ஸ் அண்ட் ஆஃபீஸஸ். ஃபைனலி த கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் போர்ட்ஸ் சொசைட்டிஸ்ல இருக்கிற போர்ட் மெம்பர்ஸ் chairpersons and the officers. இல்ல இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னா ஆர்மி பர்சனல் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் லோக்யூக்தா கவர் பண்ணாது. அதுக்கு சென்ட்ரல் லோக்யூக்தான்னு தனியா இருக்கு. இப்போ சரி அட்வொகேட் மேடம், ஒரு மினிஸ்டரோ இல்ல சீனியர் ஐஏஎஸ் ஆபீசரோ கரெக்ஷன் ஆக்டிவேட்ல இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எப்படி ஃபைல் பண்றது அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஃபைலிங் கம்ப்ளைண்ட் தான். சிட்டிசனா இருக்கிற யார் வேணும்னாலும் அஃபிடவிட் அண்ட் ப்ராப்பர் சப்போர்ட்டிங் எவிடன்ஸோட லோக்யூக்தா போர்ட்டல் அதாவது ஆபீஸ்ல ரைட்டிங் கம்ப்ளைண்ட் சப்மிட் பண்ணலாம். தென் பேசிக் என்கொயரி தட் இஸ் பிரிலிமினரி என்கொயரி என்னன்னா கம்ப்ளைண்ட் வாங்கின உடனே லோக்யூக்தா ஆபீசர்ஸ் என்கொயரியா என்கொயரி Wing or Directory of Vigilance other then and anti-corruption க்கு refer பண்ணுவாங்க. இந்த inquiry days என்னன்னா 60-90 அதாவது 60-90 இருக்க கம்ப்ளீட் பண்ணணும். அலிகேஷன்ஸ் பிரைமா ஃபேசி ட்ரூவா இருந்தா ஃபுல் ஃபிளஸ்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் 6 மாதத்துல இருந்து 1 இயர்க்குள்ள பினிஷ் பண்ணணும். லோக்யூக்தாக்கு சிவில் கோர்ட் பவர்ஸ் இருக்கு, சமன்ஸ் இஷ்யூ பண்ண முடியும், டாக்குமெண்ட்ஸ் சர்ச் அண்ட் சீஸ் பண்ண முடியும் அண்ட் விட்னஸ் எக்ஸாமின் பண்ண முடியும்.
0: சட்டம் அறிவோம்.
1: இதுவரை தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் குறித்த தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் எஸ் மீனாட்சி பாய் அவர்கள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி லடாக்கில் இன்று 3,350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி லடாக்கில் இன்று 3,350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். நிறைவடைந்த 5 வளர்ச்சி திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். லேயில் உள்ள குஷோக் பகுல்லா ரிம்போச்சி விமான நிலையத்தில் 640 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய பயணியர் முனைய கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். எல்லை சாலைகள் அமைப்பால் அமைக்கப்பட்டுள்ள 298 கிலோமீட்டர் நீளமுடைய நிம்மு பதும் தார்ஷா சாலையை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஹிம் நீர்நிலை திட்டத்தின் கீழ் 40 கிராமங்களில் உருவாக்கப்பட்ட 40 நீர்நிலைகளை திறந்து வைத்து பிரதமர் உரையாற்றவுள்ளார். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் குடியரசுத் துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எழுத்தாளர் டாக்டர் ஆனந்தா சங்கர் ஜெயந்த் எழுதிய டான்சிங் வித் ஜாய் என்ற நூலை வெளியிட்டு அவர் பேசினார். புற்றுநோய்க்கு எதிரான டாக்டர் ஆனந்தா சங்கர் ஜெயந்தின் வாழ்வியல் குறித்து இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். புற்றுநோய் குறித்த தரவுகளுடன் அதனை எதிர்கொண்ட விதம் குறித்தும் அந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். புற்றுநோய் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க விழிப்புணர்வு தேவை என்றும் அதுகுறித்து முன்கூட்டியே கண்டறிய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து ரியாதில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வான்வழி தாக்குதல் நடைபெற்றால் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறும் அங்கு நிலவும் சூழல் குறித்து வீடியோ காட்சிகள் அல்லது செய்திகளை பரப்புவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற தாக்குதலில் காயமடைந்த 4 இந்தியர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஒருவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் உற்பத்தி நிறுவனமான அராம்கோ தலைமையகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், சவுதி அரேபியாவின் உட்கட்டமைப்பின் மீது நடத்தப்படும் தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் உடனடியாக இதனை நிறுத்த வேண்டும் என்றும் கூறினார். இத்தருணத்தில் சவுதி அரேபிய அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா உறுதுணையாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். விரைவில் அங்கு இயல்பு நிலை திரும்பி அமைதி நிலவும் என்று இந்தியா நம்புவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். இந்தியா புருனே தருசலாம் இடையேயான கூட்டு வர்த்தக குழுவின் 3வது கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்தும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து புருனே தாரசலாமிற்கு வேளாண் மற்றும் கால்நடை சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. மருந்து உற்பத்தி, சுகாதாரம், எரிசக்தி ஆகிய துறைகளில் மேலும் ஒத்துழைப்பு மேம்படுத்துவது குறித்தும் இருதரப்பிலும் ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் இந்திய தரப்பில் வர்த்தகத்துறை இணைச் செயலாளர் திரு அமித் வர்மா, புருனே தாரசலாம் சார்பில் வர்த்தகத்துறை செயலாளர் டாக்டர் மே ஃபயீஸ் அகமது அரிஃபின் ஆகியோர் இணைந்து தலைமை தாங்கினார்கள். தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வாங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, இத்திட்டத்திற்காக 70 கோடி ரூபாய்க்கு மேல் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அப்போது 10 செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் உள்ளிட்ட பள்ளிகளுக்கான வசதிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மகளிர் வேளாண் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. வேளாண் பணிகளில் மகளிரின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாய நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையொட்டி புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் சென்று கொண்டிருந்த 2 சிங்கப்பூர் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. இதில் ஒரு கப்பல் தீப்பிடித்து மூழ்கியதாகவும் அதிலிருந்து 21 மாலுமிகளும் காயமின்றி பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் சிங்கப்பூர் கடல்சார் மற்றும் துறைமுக ஆணையம் கூறியுள்ளது. மற்றொரு கப்பலின் அடிப்பாகம் சேதமடைந்ததாகவும் அதிலிருந்து 22 மாலுமிகளும் காயமின்றி பாதுகாப்புடன் வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே சர்வதேச விதிமுறைகளின்படி ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் அனுமதி பெற வேண்டும் என்றும் விதிமுறைகளை மீறும் கப்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இஸ்லாமிய புரட்சி காவல்படை தளபதி திரு அலி அஸ்மை தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட தாலுகாக்களைச் சேர்ந்த மாணவர்களிடம் தேர்வு கட்டணம் வாங்க வேண்டாம் என்று அனைத்து கல்லூரி நிர்வாகங்களுக்கும் அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. மும்பையில் மாநில பொது பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுடன் அம்மாநில உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை அமைச்சர் திரு சந்திரகாந்த் பாட்டீல் நடத்திய காணொலி காட்சி கூட்டத்தின்போது இவ்வாறு அறிவுறுத்தப்பட்டது. தேர்வு கட்டணத்தை முன்கூட்டியே பெற்றிருந்தால் அதை திருப்பி செலுத்த வேண்டும் என்றும் தவறும் கல்வி நிலையங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற அமெரிக்க அதிபரின் அறிவிப்பையும் மீறி ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். யுக்ரைனின் எரிசக்தி மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் மீது ரஷ்யா நேற்று முன்தினம் பெரும் தாக்குதல் நடத்தியதாகவும் இதனால் 6 லட்சம் பேருக்கு மேல் மின் சேவை தடைபட்டதாகவும் கூறியுள்ளார். கீவ் மற்றும் கார்கீவ் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்ய படையினர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபடுவதாக யுக்ரைன் அதிபர் தெரிவித்துள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-18, 22-20 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் கலயோனோவை வென்றார். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜக்ஷேர் சிங், நிஷல் சந்த், தேவ் ரூபா ரேலியா, தன்வி ரெட்டி, ஷைனா மணிமுத்து ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 3வது சுற்றாட்டத்தில் ஜக்ஷேர் சிங் 15-11, 10-15, 17-15 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் புன்னட்டாட்டை வென்றார். நிஷல்சன் மலேசியாவின் காங் வீயையும் தேவ் ரூபா ரேலியா இந்தோனேஷியாவின் யூதா ரெண்டாரவையும் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் 3வது சுற்றாட்டத்தில் தன்வி ரெட்டி 15-17, 15-13, 15-13 என்ற செட் கணக்கில் சீனாவின் லியூ சியா யாவை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் ஷைனா மணிமுத்து 15-7, 15-6 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹாங் ஜுவானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி லடாக்கில் இன்று

0: 1,350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 7:25.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

Good morning, Neil Grease. புதிய தகவல்களும் புத்துணர்ச்சி தரும் பாடல்களும் இதோ உங்களுக்காக. நேர்களே, இன்று நமது முன்னாள் மறைந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தினம். அவரின் சிந்தனைகள் இதோ நமது சிந்தனைக்கு. கருணை இல்லாத அறிவியல் முழுமை பெறாது. சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்தால்தான் சாதனை. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவதில்லை. தோல்விகளை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு தோல்வியே இல்லை. இன்றைய குட் மார்னிங் நீல்கிரிஸின் முதல் பாடல் இதோ

0: எங்கேயும் எப்போதும் படத்திற்காக மதுஸ்ரீ பாடியது நா முத்துக்குமாரின் பாடல் வரிகள் சத்யாவின் இசையில் கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று உலக கை கழுவும் தினம் கொண்டாடப்படுகிறது. கைகளை கழுவுவதன் முக்கியத்துவத்தை பற்றி உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நாளின் நோக்கம். வயிற்றுப்போக்கு, நிமோனியா போன்ற பல நோய்கள் கைகள் மூலமாக பரவும் கிருமிகளால் ஏற்படுகின்றன. குறிப்பாக கழிப்பறையை பயன்படுத்திய பிறகும் சாப்பிடுவதற்கு முன்பும் கைகளை சரியாக கழுவுவது இந்த நோய்களை தடுக்க மிக எளிய மற்றும் பயனுள்ள வழியாகும். இந்த எளிய பழக்கமானது குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை குறைப்பதிலும் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது.

குட் மார்னிங் நீல்கிரிஸ் தொடர்கிறது. இன்றைய தமிழ்நாட்டிற்கான வானிலை அறிக்கை. இன்று அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி தமிழகத்தில் சில மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸ் வரையிலும் பதிவாக வாய்ப்புள்ளது. பகல் மற்றும் இரவு நேரங்களில் லேசான மழை முதல் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று சுமார் 65% முதல் 75% வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. நாளை அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை மற்றும் இடி மின்னல் வீச வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் அக்டோபர் 18ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 23 முதல் 28ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் உருவாகியுள்ளது என்றும் அறிவிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.

0: யத்தன் பட பாடலை கேட்டீர்கள். நா முத்துக்குமார் எழுதி தாஜ் நூரின் இசையில் விஜய் ஏசுதாஸ் சைந்தவி பாடியிருந்தார்கள்.
1: நேயர்களே, இன்று சர்வதேச மாணவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் புகழ்பெற்ற விஞ்ஞானியுமான டாக்டர் ஏ

பி.ஜே. அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. கல்வி மற்றும் மாணவர்களின் மேம்பாட்டிற்காக அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாக இந்த நாள் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. கனவு காண்பது, கடினமாக உழைப்பது மற்றும் அறிவை பெறுவதன் மூலம் மாணவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய முடியும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த தினம் மாணவர்களின் ஆற்றல், அவர்களின் புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் அவர்கள் வகிக்கும் முக்கிய பங்கு ஆகியவற்றை போற்றுகிறது. ஒவ்வொரு மாணவரும் தனது இலக்கை அடைய ஊக்கமளிப்பதே இந்த நாளின் முக்கியமான நோக்கமாகும். கனவு காணுங்கள், அதை உழைப்பால் வெல்லுங்கள். மாணவர்கள் சக்தியே உலக சக்தி. மாணவர் சமுதாயம் நாளைய உலகின் வழிகாட்டி.

0: நேரம் 7:40 25:00.
1: குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 5 பருவம்.

இளங்குமரா, 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ திருநாங்கூரில் இருந்த காலத்தில் நான் வந்து உன்னை மணிப்பல்லவத்துக்கு அழைத்த போதே நீ இங்கு வந்திருந்தால் நம்முடைய குலபதிக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். அப்போது நீ வராததனால் நான் மட்டும் தனியாக இந்த தீவுக்கு வந்திருக்கிறேன். குலபதியையும் அவனுக்கு மிகவும் வேண்டியவராகிய மற்றொருவரையும் இங்கே சந்தித்தேன். அப்படி சந்தித்த போது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை சொற்களில் அடக்க முடியாது. அதே மகிழ்ச்சியை இன்னும் சிறிது நேரத்தில் நீயும் அடையப் போகிறாய். இப்படி பேசிக்கொண்டே அவர்கள் மாளிகையின் நடுக்கூடத்தை அடைந்திருந்தார்கள். தளத்தில் எங்கு நோக்கினும் முத்தும் மணியும் பவழமுமாக பதிந்திருந்ததனால் அந்த மாளிகையின் ஒவ்வொரு அணுவிலும் அது ஓர் ரத்ன வணிகருடையது என்பதை நினைவூட்டும் அழகு அமைந்திருந்தது. ரத்ன வாணிகன் குலபதியை பற்றியும் மணிநாகபுரத்தில் அவனுக்குள்ள பெருமைகளை பற்றியுமே வளநாடுடையார் விவரித்து சொல்லிக் கொண்டு வந்தாரே ஒழிய, இன்ன வகையில் அவனுக்கும் தனக்கும் நட்பு ஏற்பட்டது என்றோ அவன் இன்னான் என்றோ விவரமாக கூறவில்லை. குலபதியின் அந்த மாளிகையை சுற்றி பார்த்தபோது தன்னுடன் மணிமார்பனும் அங்கு வந்திருக்க வேண்டும் என்று அதன் அழகுகளை நோக்கிக் கொண்டே எண்ணினான் இளங்குமரன். ஓர் ஓவியன் தன்னுடைய கண்கள் நிறைய கண்டு மகிழ வேண்டிய பேரழில் மாளிகையாயிருந்தது அது. மணிமார்பன் தன்னுடன் இல்லையே என்பதை ஒவ்வொரு கணமும் இளங்குமரன் அங்கு உணர முடிந்தது. அந்த மாளிகையின் முற்றத்தில் உள்ள பூங்காவிலிருந்தே நாகதெய்வ கோட்டத்துக்குள் போவதற்கான வழி ஒன்றும் அமைந்திருந்தது. இளங்குமரனும் வளநாடுடையாரும் நீராடி தூய்மை பெற்ற பின் அவர்களை நாக தெய்வ வழிபாட்டுக்கு அழைத்து கொண்டு போனான் குலபதி. அந்த வழிபாட்டை முடித்துக்கொண்டு மாளிகைக்கு திரும்பியதும் குலபதி இளங்குமரனுக்கும் வளநாடுடையாருக்கும் அறுசுவை விருந்து படைத்தார். பொன்னும் மணியும் முத்துக்களும் ரத்தனமுமாக பார்க்கும் இடமெல்லாம் ஒளி நிறைந்து தோன்றினாலும் அந்த மாளிகையில் ஏதோ ஒரு குறை இருப்பதாய் புறத்தோற்றத்தில் தெரிந்தும் தெரியாததான ஒரு நிலையை இளங்குமரன் உணர்ந்தான். அந்த குறையை பற்றி அவன் சிந்திக்க தொடங்கிய நேரத்தில், இளங்குமரா, இந்த உணவு விருந்தை காட்டிலும் பெரிய விருந்து ஒன்றை இன்னும் சிறிது நாழிகையில் குலபதி உனக்கு அளிக்கப் போகிறான். பல நாள் பசியை தீர்க்கப் போகிற உணவு அது என்று பேச்சை திருப்பி புதிய கவனத்திற்கு மாற்றினார் வளநாடுடையார். அதுவரை மௌனமாய் அமர்ந்து பசியாறிக் கொண்டிருந்த இளங்குமரன் அது என்ன அப்படி புதுமையான உணவு என்று அவரை கேட்டான். அவனுடைய கேள்விக்கு வளநாடுடையார் மறுமொழி கூறவில்லை. அதற்குள் குலபதியே முந்திக் கொண்டு கூறினான், விருந்து என்றாலே புதுமையானது என்றுதான் பொருள். உண்ணும் பொருளும் பசியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ள பழைய பழக்கம்தான். அதுவே பழகிய பழக்கமும் ஆகிறது. ஆனால் உண்கிற இடமும் உபச்சாரம் செய்கிற மனிதர்களும் புதுமையாக இருந்தால் அதை விருந்து என்கிறோம். நானோ இன்று புதுமையான பொருள்களையே உங்களுக்கு காட்டப்போகிறேன். அந்த புதிய பொருட்கள் உங்களுடைய பழைய விருப்பங்களை தீர்க்கின்றவையாகவும் அமையலாம். இந்த பழம் பெரும் மாளிகையில் ஓவிய மாடம் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அதில் இந்த மாளிகைக்குள் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமாக வாழ்ந்து முடிந்தவர்களின் ஓவியங்களும் வாழ்க்கை நிகழ்ச்சிகளும் வாழும் போதே புனைந்து கொண்ட பொருள்களும் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாளிகையின் ஓவிய மாடத்தில் ஓவியங்களாக இருப்பவர்களில் ஒருவர் கூட இந்த தீவின் எல்லையில் இறந்தது இல்லை.

ஆட்டம் நிறைந்த வாழ்க்கையின் பழைய தலைமுறை நினைவுகளையும் பழையவர்கள் சேர்த்து வைத்த செல்வத்தையும் நுகர்ந்து கொண்டு இந்த குடிசையின் கடைசி தளிராக நான் மட்டும்தான் மீதமிருக்கிறேன். உங்களை போன்ற ஞானிகள் அந்த ஓவிய மாடத்தை பார்ப்பதால் எனக்கு ஏதேனும் புதிய நற்பயன் நேரலாமோ என்னவோ என்று குலபதி கூறும்பொழுது அவனுடைய இனிமையான குரல் நலிந்திருந்தது. சொற்கள் துயர தோய்ந்து பிறந்தன. ஐயா, நீங்கள் உங்களை அறியாமலேயே மிகப்பெரிய தவறு செய்துவிட்டீர்களே. சற்று முன்பு எங்களை பின்பற்றி தன் மனைவியோடு இந்த வீதியில் வந்தாரே, அவர் பாண்டிய நாட்டின் சிறந்த ஓவியர். உங்கள் ஓவிய மாடத்தை அவர் பார்ப்பதானால் எவ்வளவோ நன்மைகள் ஏற்படும். அவரை ஊர் சுற்றி பார்க்க அனுப்பும் முன் இங்கே அழைத்து வந்து உங்கள் ஓவிய மாடத்தை காண்பித்திருந்தால் நான் மகிழ்ச்சி கொண்டிருப்பேன். இந்த கலை விருந்தை உண்பதற்கு ஏற்றவன் நான் இல்லை, அந்த ஓவியர்தான். அவரை வீதியிலிருந்தே இந்த மாளிகைக்குள் அழைக்காமல் அனுப்பிவிட்டு இப்போது என்னை மட்டும் உங்கள் ஓவிய மாடத்துக்குள் அழைக்கிறீர்களே என்று கேட்டான் இளங்குமரன். அவனுடைய இந்த கேள்வியை சிரித்தவாறே ஏற்றுக்கொண்ட குலபதி, விருந்தை உண்பதற்கு ஏற்றவர் யார் என தீர்மானம் செய்ய வேண்டிய பொறுப்பு விருந்து இடுகிறவனுக்கு உண்டாயின். நான் உங்களை மட்டுமே இதற்கு தேர்ந்தெடுக்கிறேன் என்று மறுமொழி பகிர்ந்தான். குலபதியின் இந்த மறுமொழியே ஒரு விதத்தில் புரிந்தும் பலவிதத்தில் புரியாமலும் ஏதோ ஒரு புதிர் போல் இருந்தது இளங்குமரனுக்கு. நம்முடைய குலபதி உன் கழுத்தில் முத்துமாலையை அணிந்த போதே உன்னை தன்னுடைய நெருக்கமான உறவினனாகவும் தேர்ந்தெடுத்து வரித்து கொண்டாயிற்றே தம்பி என்று சொல்லி அதையே இன்னும் பெரிய புதிராக்கினார் வளநாடுடையார். கையிலேயே வைத்துக் கொண்டிருந்த அரும்பொருள் எங்காவது தானாக நழுவி விழுகிறார் போல நான் மாடத்தில் நின்றபோது என் கையிலிருந்த முத்து மாலையோடு எனது மனமும் உங்களிடம் நழுவிவிட்டதையா என்று மேலும் உயர்வாக சொல்லி அந்த விருந்தை தன் சொற்களின் மதிப்பினாலும் சுவையுடையதாக்கி சிறப்பித்தான் குலபதி. அந்த அன்பையும் ஆவலையும் மறுக்க முடியாமல் உண்ணும் விருந்து முடிந்ததும் காணும் விருந்தாகிய ஓவிய மாடத்தை காண்பதற்காக அவர்களோடு சென்றான் இளங்குமரன். எந்த காரணத்தினாலோ அந்த மாளிகையின் ஓவிய மாடத்தை அவன் கண்டிப்பாய் காண வேண்டும் என்பதில் வளநாடுடையாரும் குலபதியும் பிடிவாதமாக இருந்தார்கள் என்பது மட்டும் அவனுக்கே புரிந்தது.

நேர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 5வது பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

குட் மார்னிங் நீல் கிரீஸ் தொடர்கிறது. நேர்களே, சுவாரஸ்யமான தகவலின் பக்கத்தில் நாம் இருக்கிறோம். நாம் உலகம் முழுவதும் சுற்றி பார்க்க நமக்கு பாஸ்போர்ட் மிக அவசியம் என்பது நமக்கு தெரியும். இது பற்றிய ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்கள். பைபிள் காலத்தில் முதல் பாஸ்போர்ட் இருந்தது அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான தகவல். அதாவது, நெமிஹோமியா புத்தகத்தில் பாரசீகத்தின் அரசர் 1 அர்டாக்ஸெரெக்ஸ் யூதேயா வழியாக அவர் பாதுகாப்பாக பயணம் செய்வதற்கு கடிதம் ஒன்றை வழங்கினாராம். அதுதான் முதல் பாஸ்போர்ட் என்று அறியப்படுகிறது. முதல் உலகப்போர் துவங்கிய பிறகுதான் பாஸ்போர்ட்டில் புகைப்படம் இருக்க வேண்டியது அவசியமானதாம். ஜெர்மனிக்காக உளவு வேலை பார்த்த ஒருவர் பிரிட்டனுக்குள் ஒரு போலி அமெரிக்க பாஸ்போர்ட் பயன்படுத்தி நுழைந்தார். இதையடுத்து பாஸ்போர்ட்டில் புகைப்படம் நிச்சயம் தேவை என்னும் நிலை உண்டானது. அமெரிக்காவில் உங்களது உடல் எடையை குறைத்தாலோ அல்லது அதிகரித்தாலோ பாஸ்போர்ட்டில் புது புகைப்படத்தை புதுப்பிக்க வேண்டியது அவசியம். முக அறுவை சிகிச்சை செய்து கொண்டாலோ அல்லது முகத்தில் பெரிய அளவில் டாட்டூ குத்தி கொண்டாலோ நீக்கினாலோ அல்லது முகத்தின் எந்தவொரு பகுதியிலாவது துளையிட்டு அணிகலன்களை அணிந்தாலோ கூட நீங்கள் பாஸ்போர்ட்டில் புது புகைப்படத்தை புதுப்பிக்க வேண்டியது அவசியம்.

குட் மார்னிங் நீல்கிரிசின் அடுத்த பகுதியாக நிறைவாக இன்று ஞான அமுதம் தொடர்கிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8.

ജ്ഞാന അമുതം. வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாந்தம் பற்றி சுவாமி விவேகானந்தர் கூறியவைகளை பற்றி சிந்திப்போம். எந்த அறிவின் மூலம் அனைத்தை பற்றிய அறிவையும் பெற முடியும்? இந்த ஆராய்ச்சியிடையே உபநிடதங்கள் தங்கள் முக்கியமாக விஷயமாக கொண்டிருக்கின்றன. அதாவது தற்கால தத்துவ சாஸ்திர மொழியில் சொன்னால், உலகில் அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கும் கொள்கையை ஆராய்வதே உபநிடதங்களின் நோக்கமாக இருக்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதே ஞானமாகும். அனைத்து விஞ்ஞானங்களும் இந்த கருத்தையே அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. வேற்றுமையில் ஒற்றுமையை காண்பதே அறிவுடைமைக்கு அறிகுறி. அனைத்து விஞ்ஞானமும் சேர்ந்து வேறுபட்ட புற இயற்கையின் அடிப்படையான ஒருமையை கண்டுபிடிப்பதில் ஈடுபட்டிருக்கின்றன. இதை யோசனை செய்து பார்த்தால், இந்த மகத்தான பிரபஞ்சம் அனைத்திலும் பல்வேறு விதங்களில் இருக்கும் நாபரூபங்களுக்கு அடிப்படையாகவும், உயிர் பொருள்களுக்கும் ஜடப்பொருள்களுக்கும் அடிப்படையாகவும் இருக்கும் தத்துவத்தை கண்டுபிடிப்பது இன்னும் எவ்வளவு கடினமாக இருக்க வேண்டும்? உலகில் இருக்கும் கருத்துக்களும் உருவங்களும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டிருக்கின்றன. எனினும் அடிப்படையான ஒற்றுமைத்தன்மையை உடையனவாக இருக்கின்றன. இந்த எல்லையற்ற வேறுபாடுகளிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைத்தன்மையை கண்டுபிடிக்கும் மகத்தான பணியையே உபநிடதங்கள் மேற்கொண்டிருக்கின்றன. அருந்ததி நியாயம் என்ற ஒன்று உள்ளது. அருந்ததி என்னும் சிறிய நட்சத்திரத்தை ஒருவனுக்கு காட்ட வேண்டுமானால், அதற்கு அருகில் இருக்கும் பெரிய ஒளிமிகுந்த நட்சத்திரம் ஒன்றை காட்டி அதன்மேல் அவன் மனதை செலுத்தும்படி செய்தால், பிறகு சிறிய நட்சத்திரமான அருந்ததியை காண்பிப்பது எளிதாகிவிடுகிறது. நமது உபநிடதங்களில் இந்த முறை பின்பற்றப்பட்டிருப்பதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். சாதாரணமாக எல்லா உபநிடதங்களிலும் முதல் பகுதி துவைத வழிபாட்டுடன் தான் ஆரம்பமாகிறது. கடவுள் இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து பிறகு இறுதியில் தம்முள்ளே அடக்கிக் கொள்பவர் என்று கற்பிக்கப்படுகிறது. அவரே அனைத்தையும் ஆள்பவர், எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பவர். எனவே அவரை வணங்க வேண்டுமென்று கற்பிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக, அவர் இயற்கைக்கு வெளியில் இல்லை, ஆனால் அதற்கு அடிப்படையாக இருக்கிறார் என்ற கருத்து வருகிறது. கடைசியாக இவ்விரண்டு கருத்துக்களும் விடப்பட்டு, அவனே அனைத்துமாக இருக்கிறான், அவன் ஒருவனே உண்மை என்ற கருத்து தோன்றுகிறது. தத்துவமசி, நீயே அது என்று சொல்லப்படுகிறது. அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் அந்த பொருளே மனித ஆன்மாவுக்குள்ளும் இருக்கிறது என தெளிவுபடுத்தப்படுகிறது. சந்தேகம் சிறிதுமின்றி மிக தெளிவான தைரியமான மொழியில் இது அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மகத்தான உண்மையை உபநிடதங்கள் எந்தவிதமான பயமும் இல்லாமல் உலகிற்கு எடுத்துரைக்கின்றன. அதே மொழியில் மீண்டும் அந்த உண்மையை உபதேசிப்பதற்கு நாம் தயங்க வேண்டியதே இல்லை. இந்த வீரம் செறிந்த உண்மைகளை அச்சமில்லாமல் தயக்கமில்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதாந்தம் ஒன்றுதான் உலக மக்களுக்குள்ளேயே துணிச்சல் மிகுந்த கொள்கைகள் உடையதாக இருந்தது, இருக்கிறது. அது எதற்கும் தயங்கவே இல்லை. நன்மையும் தீமையும் இருவேறு தனிப்பட்ட தன்மைகள் என்று நினைக்காதீர்கள். அவை ஒரே பொருள்தான். வெவ்வேறு அளவிலும் வெவ்வேறு உருவத்திலும் தோன்றி ஒரே மனதில்

0: வெவ்வேறு உணர்ச்சிகளை ஏற்படுத்துகின்றன. மெதுவாக தடவினால் சுகம் அழுத்தம் கூடும்போது வலிக்கிறது. ஒரே விஷயத்தின் இரு நிலைகளே அவை. வேதாந்தம் கூறுவது உலக சகோதரத்துவம் அல்ல, உலக ஒருமைதான். நான், பிற மனிதன், மிருகம், நல்லது கெட்டது எல்லாம் ஒன்றே, சமமே. எல்லாம் ஒரே உடல், ஒரே மனம், ஒரே ஆன்மாதான். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள்கடலும் வான்மலையும் எங்கள் கூட்டம். நோக்குமிடமெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். நம்மை சுற்றிலும் உடன்பிறப்புகளும் நல்ல சொந்தங்களும் இருந்தால் சுகமாய்த்தானே இருக்கும். பாரதியாருக்கு அப்படி சுற்றிலும் உள்ளதெல்லாம் சுற்றத்தாராய் தெரிந்திருக்கிறது. சக்திக்கு அழிவே இல்லை, எங்குமே எதற்குமே சாவு இல்லை. உடலுக்கு சாவு இல்லை, மனதுக்கும் சாவு இல்லை. உடம்பு மட்டும் எப்படி சாக முடியும்? ஓர் இலை கீழே விழலாம், உடனே மரம் இருந்து விடுகிறதா? இந்த பிரபஞ்சமே என் உடம்பு. இது எப்படி தொடர்ந்து வாழ்கிறது என்பதை பாருங்கள். எல்லா மனமும் என்னுடையவை. எல்லா கால்களாலும் நான் நடக்கிறேன். எல்லா வாய்களாலும் நான் பேசுகிறேன். எல்லோருக்குள்ளும் நான் இருக்கிறேன். உண்மையில் மனிதனுக்கும் மனிதனுக்கும் வேறுபாடே இல்லை. எல்லோரும் தெய்வீகத்தன்மை பெற்றவர்களே. அவர்களின் உண்மை நிலையாகிய தெய்வீகத்தன்மையாலேயே மதிப்பிட வேண்டும் என்று வேதாந்தம் கூறுகிறது. ஒவ்வொருவரும் இறைவனின் பிரதிநிதியே. இந்த ஒருமை உணர்ச்சியால் கிடைக்கும் லாபம் என்ன? இந்த அற்ப உடலின் மீதுள்ள பற்றை விடுவது மிக கடினம். நமது இந்த அற்ப உடம்பின் மூலம் கிடைக்கும் சிற்றின்பத்தை விடுவதற்கு நமக்கு மனம் இல்லை. பற்றை விடு என்று வேதாந்தம் கூறவே இல்லை. பற்றுக்கு அப்பால் போ என்றுதான் அது கூறுகிறது. விட்டு செல்ல தேவையில்லை. இரண்டு உடல்களால் கிடைக்கும் அனுபவம் ஒன்றால் கிடைப்பதை விட சிறந்ததாகவே இருக்கும். மூன்று உடல்களால் கிடைப்பது இன்னும் சிறந்ததாக இருக்கும். முழு பிரபஞ்சத்தின் மூலமும் அனுபவிக்கும் சக்தி தனக்கு வந்துவிட்டால் பிரபஞ்சமே என் உடலாகிவிடுகிறது. எப்பொழுது மனிதன் உயர்ந்த நிலையின் எல்லையை அடைகிறானோ, எப்பொழுது அவனுக்கு ஆண் பெண் என்ற வேற்றுமை, சமய, நிற, குல உண்மையாக செயல்புறுதலே, அதாவது என்ன நடந்தாலும் சமநிலை குலையாத, கலங்காத, நிரந்தரமான அமைதியுடன் செயல்புரிவதே. வேதாந்தத்தின் லட்சியம் இதுவே. செயல்புரிவதற்கேற்ற அடிப்படை கருத்து என்பதை நமது அன்றாட வாழ்க்கை அனுபவத்தின் மூலம் நாம் உணரலாம். அதனால்தான் கோபப்படும் ஒரு மனிதனால் அதிக அளவு சிறப்பான வேலைகள் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. அமைதியான, மன்னிக்கக்கூடிய, சமநோக்கூடிய, நிலை குலையாத மனமுடையவனே மிக அதிக அளவு செயல்பட முடிகிறது. வேதாந்த கருத்து அனைத்திலும் இறைவனை காண்பதே. பொருள்களின் புறத்தோற்றங்களை விடுத்து அவற்றின் உண்மையை அறிவதே. வேதாந்தத்தின் இந்த உயர்ந்த குறிக்கோளை புரிந்து கொள்வது மிகவே கடினம். நாமே இந்த கடவுளின் மூல உருவங்கள். உண்மையில் வழிபட வேண்டிய கடவுளர் நாமே. சமுதாயத்தை விட்டு காட்டிற்கு ஓடி குகைகளில் வாழ்ந்து உயிரை விட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை யாரும் படைக்கவில்லை, நீயே உன்னை படைத்து கொண்டாய். இதுவே விவேகம், இதுவே வேதாந்தம். ஆயினும் மெய்யுணர்வை அடையும் முன் ஒருவன் இதனை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. தர்க்கத்தின் மூலமோ அல்லது சாஸ்திர அறிவின் மூலமோ பிரம்மத்தை நாம் காண முடியாது. அதற்கு வேதாந்த அறிவு அவசியமாகும். மெய்யுணர்வு காட்சி மூலமே பிரம்மத்தை நாம் காண முடியும். மெய்யுணர்வை பெறும் வழியை வேதாந்தம் போதிக்கிறது. உருவக் கடவுள் என்னும் நிலையை கடந்து ஒவ்வொரு உயிரும் உருவமற்ற பிரம்மத்தை அடைய வேண்டும். காண்பது பிரம்மத்தையே, காண்பவை அனைத்தும் பிரம்மம். நான் என்று எது கூறுகிறதோ அதுவும் பிரம்மம். அல்லும் பகலும் பிரம்மத்தையே நாம் கண்டாலும் நாம் காண்பது அதையே என்பது நமக்கு விளங்கவில்லை. இந்த உண்மை நமக்கு விளங்கிவிடுமானால் துயரம் அனைத்தும் விலகிவிடும். வேற்றுமை இன்னும் பிற வேற்றுமைகள் தெரிவதில்லையோ, எப்பொழுது அவன் இவற்றையெல்லாம் கடந்து நிற்கும் தெய்வ பண்பை ஒவ்வொரு மனித உருவின் உண்மையாகவும் காண்கிறானோ, அப்பொழுதுதான் அவனிடத்தில் சகோதரத்துவம் எழுகிறது. அந்த மனிதனே உண்மையான வேதாந்தி. மக்கள் எல்லோருமே தெய்வங்கள் என்று சொன்ன பிறகு அந்த சமுதாயத்தில் எந்த இயக்கத்தையும் உருவாக்க முடியாது. சமய கொள்கைகளில் ஒவ்வொருவனுக்கும் சுதந்திரம் கிடைத்தது. வேதாந்த போதனையின் பலன்களில் இதுவும் ஒன்றாகும். உண்மையை அறிந்து எல்லாவற்றிலும் உண்மையை கண்டவனே இந்த உலகில் வாழ முடியும். அவனால் மட்டுமே இந்த வாழ்வை நான் அனுபவிக்கிறேன், இந்த வாழ்வில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
1: ஞான அமுதம் கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

குடியரசுத் தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், அவர் கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன். ஒரு மனிதர் எவ்வாறு வாழ வேண்டும், ஒரு கனவு எவ்வாறு லட்சியமாக மாற வேண்டும், ஒரு லட்சியத்தை எவ்வாறு சாதனையாக மாற்ற வேண்டும், ஒரு சாதனையாளர் எவ்வாறு மக்களின் இதயங்களில் நிரந்தரமாக வாழ முடியும் போன்ற இக்கேள்விகளுக்கெல்லாம் தமது வாழ்க்கையின் மூலம் விடையளித்த மாமனிதர் தான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாம் அவர்கள் 1931 இதே நாளில் தமிழ்நாட்டின் புனித தலமான ராமேஸ்வரத்தில் பிறந்தார். தந்தையார் திரு ஜைனுலாபுதீன், தாயார் திருமதி ஆஷியம்மா ஆவர். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் அவுல் பகீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம் என்பதாகும். எளிமையான குடும்பத்தில் பிறந்த இவர் சிறுவயதிலேயே கடின உழைப்பையும் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொண்டார். பொருளாதார வசதிகள் குறைவாக இருந்த போதும் கல்வியின் மீது அவருக்கு அளவற்ற ஆர்வம் இருந்தது. சிறுவயதில் செய்தித்தாள்களை விநியோகித்து தமது குடும்பத்திற்கு துணையாக இருந்தார். அதே நேரத்தில் படிப்பிலும் அறிவியல் ஆர்வத்திலும் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். அன்பிற்குரிய நேயர்களே, அப்துல் கலாம் ஐயா அவரது வாழ்க்கை நமக்கு சொல்லும் முதல் பாடம் என்ன தெரியுமா? பிறக்கும் சூழல் நமது எதிர்காலத்தை முழுமையாக தீர்மானிப்பதில்லை, நமது முயற்சியும் மன உறுதியும் நமது எதிர்காலத்தை உருவாக்குகின்றன என்பதே ஆகும். மேலும் வசதிகள் இல்லாதது தோல்விக்கான காரணம் அல்ல, வாய்ப்புகள் குறைவாக இருப்பது வளர்ச்சிக்கு தடை அல்ல. முயற்சி செய்யும் மனமும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருந்தால் சாதனையின் கதவுகளை நம்மால் திறக்க முடியும் என்பதை ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தமது வாழ்க்கையால் நிரூபித்தார். அப்துல் கலாம் அவர்கள் திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். பின்னர் சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் விமான பொறியியல் கல்வியை தொடர்ந்தார். இக்கல்வியை பயில்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பேராசிரியர் தோதாத்ரி ஐயங்கார், அருட்தந்தை லாடிஸ்லாஸ் சின்னதுரை மற்றும் தன் மூத்த சகோதரி சோக்ரா என்று மனம் நெகிழ தான் போகுமிடங்களெல்லாம் நெகிழ்ச்சியோடு குறிப்பிடுவார். வானில் பறக்கும் விமானங்களையும் விண்வெளியின் மர்மங்களையும் ஆராய வேண்டும் என்ற அவரது ஆர்வம் அவரை அறிவியல் துறையில் உயர்ந்த நிலைக்கு அழைத்து சென்றது. இளம் வயதிலிருந்தே விமானப்படை போர் விமானியாக வேண்டும் என்று பெரிதும் விரும்பினார். போட்டித் தேர்வில் கலந்து கொண்டார், 9வது இடம் பெற்றார். ஒரு தரம் வித்தியாசத்தில் அவரது கனவு நனவாகவில்லை. இருப்பினும் டெல்லியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் உற்பத்தி நிறுவனத்தில் முதுநிலை அறிவியல் உதவியாளர் பணியில் சேர்ந்தார். படிப்படியாக உயர்ந்து இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவின் தலைவராகவும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDOவின் தலைவராகவும் முக்கிய பங்காற்றினார். இந்தியாவின் செயற்கைக்கோள் ஏவு வாகன திட்டத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக SLV-3 திட்டத்தின் மூலம் ரோகிணி செயற்கைக்கோளை 1980 புவியின் சுற்றுப்பட்ட பாதையில் நிலைநிறுத்திய இந்தியாவின் சாதனை நமது விண்வெளி ஆராய்ச்சி பயணத்தின் முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது. அவரால் உருவாக்கப்பட்ட இந்த சாதனை இன்று விண்வெளியில் உலக அரங்கில் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக நாம் கொடிகட்டி பறக்கிறோம் என்றால் அது மிகையாகாது. மேலும் இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் குறிப்பாக ஏவுகணை தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் அவர் முக்கிய பங்காற்றினார். அக்னி, பிருத்வி போன்ற ஏவுகணை திட்டங்களுடன் தொடர்புடைய அவரது பங்களிப்புகள் அவருக்கு இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று

சிறப்பு பெயரை பெற்று தந்தது. 1998 மே மாதம் 11 நாள் ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் அணுகுண்டை வெடிக்க வைத்து உலக அரங்கில் ஒரு வலிமை மிக்க அணு ஆயுத நாடாக இந்தியாவை மாற்றி காட்டினார் நம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். என்னே அவரது மதிநுட்பம், என்னே அவரது அர்ப்பணிப்பு. அறிவியல் என்பது ஆய்வகங்களுக்குள் மட்டுமே அடைக்கப்பட்டிருக்க வேண்டியதல்ல, அது சாதாரண மக்களின் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே அவரது அணுகுமுறை. அதனை நிரூபிக்கும் விதமாக போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டு சுமார் 3 கிலோ எடையுள்ள செயற்கைக்கால் அணிந்து மிகுந்த சிரமப்பட்டு நடந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வெறும் 300 கிராம் எடை கொண்ட பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு செயற்கை கால்களை உருவாக்கி அவர்களுக்கு அணிவித்து அவர்களை நடக்க செய்து இதுதான் அவரது கண்டுபிடிப்புகளிலேயே மிகவும் உன்னதமானது என்றும் தனக்கு மன நிறைவானது என்றும் அவர் குறிப்பிடுவதை நாம் கேட்கின்றோம். அப்துல் கலாம் ஐயா அவர்களின் அடுத்த பரிணாமம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றதாகும். இவர் 2002 முதல் 2007 வரை இப்பணியாற்றினார். தன் பதவிக்காலத்தில் வழக்கமான அரசியல் மரபுகளை உடைத்து நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுடன், குறிப்பாக மாணவருடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டதால் அவர் மக்களின் ஜனாதிபதி என்று அன்போடு அழைக்கப்பட்டார். நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று மாணவர்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் கனவு காணுங்கள், அந்த கனவே எண்ணங்களாகி செயல்களாக மாறும் என்ற சிந்தனையை விதைத்தார். ஜனாதிபதி மாளிகையை ஒரு சாமானியரும் எளிதில் அணுகக்கூடிய இடமாக மாற்றினார். ஒரு சமயம் தனது குடும்பத்தினர் ஜனாதிபதி மாளிகை வந்தபோது அவர்களுக்கான தங்குமிடம் மற்றும் உணவுக்கான அனைத்து செலவுகளையும் தனது சொந்த பணத்திலிருந்தே செலுத்தினார் என்பது வியக்கத்தகுந்த உண்மையாகும். அதை போலவே குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்து அத்தொகையினை ஆதரவற்ற இல்லங்களுக்கு நிதியுதவியாக வழங்கினார். குடியரசுத் தலைவராக அவர் பணியாற்றிய பொழுது பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியாவின் புகழை அங்கு நிலைநாட்டினார். குறிப்பாக 2007 ஏப்ரல் 25 நாள் பிரான்ஸ் நாட்டின் ஸ்ட்ராஸ்பர்க் நகரில் நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொன்விழா ஆண்டையொட்டி சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். அங்கு சென்ற அவர் நாடுகளின் ஒற்றுமையின் சிறப்பியல் என்ற தலைப்பில் உரையாற்றினார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் பாடலோடு தன் உரையை தொடங்கி, இதயத்தில் நேர்மை இருக்கும்போது நற்பண்பு நடத்தையில் அழகு மலர்கிறது, நடத்தையில் அழகு மலரும் போது இல்லத்தில் அமைதி நிலவுகிறது, இல்லத்தில் அமைதி நிலவும் போது நாட்டில் ஒழுங்குமுறை ஏற்படுகிறது, நாட்டில் ஒழுங்குமுறை ஏற்படும் போது உலகில் அமைதி பிறக்கின்றது என்ற கவிதையோடு முடித்தார். அவர் பேசி முடித்ததும் அவையில் இருந்த அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று இடைவிடாது தங்கள் கைகளை தட்டிய வண்ணம் இருந்தனர். இறுதியாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஹான்ஸ் கெட் பேட்ரிங் அவர் பேசும் பொழுது, இப்படி ஒரு உரையை இதுவரை நாங்கள் கேட்டதில்லை என்று நெகிழ்ச்சியாக குறிப்பிட்டார். இது இந்தியாவின் பெருமையையும் தமிழின் பண்பாட்டையும் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்ற வரலாற்று நிகழ்வாக போற்றப்படுகின்றது. அப்துல் கலாம் அவர்களின் குடியரசுத் தலைவர் பணி முடியும் தருவாயில் இந்தியாவின் அனைத்து தரப்பினரும் அப்பணியை தொடர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். ஆனால் அவ்வேண்டுகோளை நிராகரித்து தான் அதிகம் நேசிக்கும் ஆசிரியர் பணியை தொடர்ந்து செய்வதே தனது லட்சியமும் கடமையாகும் என்றார். குடியரசுத் தலைவராக பதவிக்காலம் முடிந்த மறுநாளே அவர் கற்பித்தல் பணியை தொடங்கினார். குறிப்பாக இந்திய மேலாண்மை நிறுவனம் அகமதாபாத், இந்தூர் மற்றும் ஷில்லாங் ஆகியவற்றின் அழைப்பு பேராசிரியராக பணியாற்றினார். சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம், பெங்களூரு இந்திய அறிவியல் கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். ஆசிரியர் பணி என்பது அறப்பணி, அதை செய்வதற்கே உன்னை அர்ப்பணி என்ற வாக்கியத்திற்கு பொருத்தமானவராக தன் இறுதி நாள் வரை விளங்கினார். அப்துல் கலாம் அவர்கள் வாழ்க்கையில் அவர் இளைஞர்களை நாட்டின் நிகழ்கால வளர்ச்சிக்கான ஆற்றலாகவும் கருதினார். எந்த துறையாக இருந்தாலும் அந்த கனவை நனவாக்குவதற்கு தேவையான இலக்கு, விடாமுயற்சி, ஒழுக்கம், நேர மேலாண்மை மற்றும் தொடர்ச்சியான கற்றல் என்பதை தான் செல்லும் இடங்களெல்லாம் வலியுறுத்தினார். வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைக்கும் பரிசு அல்ல, அது ஒவ்வொரு நாளும் நாம் மேற்கொள்ளும் சிறிய முயற்சிகளின் கூட்டுத்தொகையே என்றார். ஆகவே என் அன்பான மாணவ மாணவியர்களே, மற்றவருடன் உங்களை ஒப்பிட்டு பார்த்து மனம் தளர வேண்டாம். நேற்று நீங்கள் இருந்ததை விட இன்று சிறிதளவு முன்னேறியிருக்கிறீர்களா என்று சிந்தியுங்கள். உங்கள் திறமைகளை கண்டறியுங்கள். உங்கள் பலவீனங்களை புரிந்து கொள்ளுங்கள். அவற்றை சரி செய்ய முயலுங்கள். அதுவே உங்களை வெற்றி பாதைக்கு இட்டு செல்லும் என்பதில் ஐயமில்லை. இதுவே அவரது பிறந்த நாளில் அவருக்கு நாம் செய்யும் புகழ.

0: நேரம் 8:30.
1: சக்தி உலா அபயம் அருளிடும் அம்பிகை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியா சமேத வல்மீகநாத சுவாமி திருக்கோவில் சித்திரம்.
2: வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தேன், விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ. ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்த சக்தியை நம் முன்னோர்கள் பெண் வடிவில் கண்டு வழிபடத் தொடங்கினர். அவளும் காளியாக மாரியாக வீற்றிருந்து நமக்கு அருளை தருகிறாள். அத்தகைய சக்தியானவளுக்கு பல இடங்களில் கோவில் உண்டு. அவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க திருத்தலம்தான் ராமநாதபுரம் மாவட்டம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியாள் சமேத வல்மீகநாதர் சுவாமி திருக்கோயில். அண்மையில் இத்திருக்கோயிலுக்கு நாம் சென்றிருந்தோம். இத்திருக்கோயிலின் அமைவிடம் பாடல் பெற்ற திருத்தலமான திருவாடனைக்கு கிழக்கும் தொண்டிக்கு மேற்குமாக ஊரின் நடுநாயகமாக திருக்குளத்துடன் அன்னையின் எழில்மிகு ஆலயம் அமைந்துள்ளது. திருக்குளம் வாசுகி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. கிழக்கு நோக்கிய திருக்கோவில் படித்துறை கடந்து பரந்த மண்டபம், அழகிய ராஜகோபுரம், கொடிமரம், ரிஷப கொடியேறும் ஜெயக்கொடி, பலிபீட தருகே அனைத்தையும் அன்னையிடம் சரண் செய்கிறோம். திருநந்தி தேவரை தரிசித்து அனுமதியுடன் உட்புகுந்தால் நேரெதிரே கருவறை, அர்த்த மண்டபம், மண்டபத்துடன் கூடிய மகாலிங்க திருமேனி தாயாக தந்தையாக விளங்குவதை காணலாம். மதுரையம்பதியிலே அன்னை மீனாட்சிக்கு முதலிடம் தருவதைப் போலவே திருவற்றியூரிலே அன்னை ஸ்ரீ பாகம்பிரியாளுக்கே முதலிடம். ஆம், தந்தைக்கு முன்னதாகவே தாய் தெற்கு நோக்கிய கருவறை அர்த்த மண்டபத்துடன் விளங்கி அருள் செய்கிறாள். நாமும் முதலில் அன்னையை வணங்க சென்ற போது அவளுக்கே உரிய சிவப்பு நிற பட்டுடுத்தி தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் நான்கு திருக்கரங்களோடு நமக்கு அருட்காட்சி தந்தாள் அன்னை ஸ்ரீ பாகம்பிரியாள். அடுத்து சுவாமியை நாம் வணங்கச் சென்றோம். சுவாமி வல்மீகநாதருக்கு பழம்புற்றுநாதர் என்பது திருநாமம். வன்மீகம் என்பது புற்று, புற்றிடம் கொண்டவர் என்பது பொருள். பழந்தமிழில் பழம்புற்றுநாதர் என்று அழைக்கப்படுகிறார். லிங்க திருமேனி அருவமாக, உருவமாக, ஆதிபரனாக, பராசக்தியின் வாகனாக ஆட்கொள்ள வந்த அத்தன் திருத்தோற்றம் ஆவுடையுடன் அருட்காட்சி தருகிறார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினார்க்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பது தாயுமானவரின் வாக்கு. பழமையும் சிறப்பும் மிக்க திருக்கோயில்கள் இவ்வகையை சார்ந்தது. இறைவன் பரமேஸ்வரன் இங்கு மூர்த்தியாகவும், புற்றிடம் கொண்ட ஸ்ரீமன் நாராயணனே திருத்தலமாகவும், வாசுகி என்ற நாகமே தீர்த்தமாகவும், பாகம் கொண்ட பார்வதியே நமக்கு பயனாகவும் முறைப்படுத்த பெற்றுள்ளது. இத்திருக்கோயிலின் சுற்று பிரகாரத்தை நாம் பார்வையிட்ட போது தெற்கு பிரகாரத்தின் அண்மையில் தல விருட்சமான வில்வமரம் உள்ளது. இவ்வில்வமரத்தின் விளங்கிய பழம்புற்றிலேயே சுவாமி வல்மீகநாதர் என்ற பழம்புற்றுநாதர் உறைந்திருந்தார். இப்புற்றிலேயே வாசுகி என்ற நாகமும் கரந்துரைந்தது. புற்றிடங்கொண்ட பெருமானை வழிபட்டது எத்தனை எத்தனை காலமோ. வெற்றி வழிபாடல்ல, வெற்றி தவம். வாசுகி என்ற பெண்ணாகும் சக்தி வடிவம் கொண்டது. இப்போது இந்த வில்வமரத்தின் அடியில் விநாயகரும் நாகரும் காட்சி தருகின்றனர். தட்சிணாமூர்த்தி, கன்னி மூலையில் விநாயக பெருமான், மேற்கே வாகன மண்டபம், வடமேற்கே வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியர், சண்டேஸ்வரர், கீழ்ப்புறம் பைரவர், நவகிரக சன்னதிகள் அமைந்துள்ளன. பிரகாரத்தை அடுத்த வெளிச்சுற்றின் தெற்கில் பக்தர்கள் தங்குவதற்கு மிகப்பெரிய மண்டபமும், அதன் மேற்கே களஞ்சியமும், நிறுதி மூலையில் தேவஸ்தான அலுவலகமும் உள்ளது. திருக்கோயிலும் திருக்குளமும் உள்ளடக்கிய ரதவீதி பிரகாரம் திருக்குளத்தின் மதில் சுவரையொட்டி பக்தர்கள் தங்கும் அறைகளும் உள்ளன. திருவீதியின் கிழக்கே திருத்தேர்தலமும், தென்கிழக்கே உள்பகுதியில் தேவஸ்தான பயணியர்

0: பகுதியும் அமைந்துள்ளது. இவற்றையெல்லாம் நாம் கண்டு சற்று இளைப்பார திருக்கோயிலின் உள்ளே அமர்ந்த போது இத்திருக்கோயிலின் ஸ்தானிகர் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவரிடம் இத்திருக்கோயிலின் சிறப்புகளையும் நடைபெறும் பூசை மற்றும் விழாக்களையும் புராண வரலாறுகளையும் கேட்டறிந்த போது அவர் இவ்வாறாக நம்மிடையே எடுத்துரைத்தார்.
1: என் பேர் மணிகண்டன் குருக்கள். நான் வந்து திருவொற்றியூர் பாகம்பிரியாள் கோவில்ல ஸ்தானிகரா வேலை பார்த்துட்டு வரேன். இந்த கோவில் குருக்கள். கலியுகத்துல யார் வந்து எந்த பிரார்த்தனைக்காக இந்த அம்பாளை வேண்டிக்கிறாளோ இந்த பிரார்த்தனைகள் இங்க பழிதமாகுது. எந்த ஒரு காரியத்துக்காகவும் கல்யாண திருமண தடை அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை வேண்டினா கல்யாணம் ஆன உடனே குத்து விளக்கு வாங்கி வைப்பா. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவா குழந்தை பிறக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு யாரு குழந்தை பிறக்கணுமோ அந்த பொம்மநாட்டி வந்து புடவத்தில பகிழ்ச்சி கட்டிக்கிட்டு போவா. தொட்டில் மாதிரி கட்டி விட்டு போவாங்க. அவங்களை குழந்தை பிறந்த உடனே கரும்புல தொட்டில் எடுக்கிறது, அது மாதிரி தென்னம்பிள்ளை வாங்கி வைக்கிறது, அது மாதிரி ஒரு பிரார்த்தனை. குடும்பத்துல வந்து கணவன் மனைவி அப்பா பிள்ளைகள் கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒண்ணு சேரம் பிரார்த்தனை பண்ணிக்குவா. அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு காரியம் பலிதமான உடனே இந்த கோழி குஞ்சு உயிரோட வாங்கி விடுவா. அதே மாதிரி கோழி சேவல் உயிரோட வாங்கி விடுறது உண்டு. இங்க பலியிடுதல் கிடையாது, எல்லாமே உயிரோட கொண்டு வந்து விட்டுருவா. முதல்ல பெறக்கூடிய கண்ணுக்குட்டி, முதல்ல போடக்கூடிய ஆட்டுக்குட்டி, அதெல்லாம் கொண்டு வந்து கோவிலுக்கு கொண்டு வந்து பிரார்த்தனையா விட்டுருவா. அதே மாதிரி முதல்ல விளையக்கூடிய தானியங்கள், நெல்லாக இருக்கட்டும், மிளகாய் இருக்கட்டும், புளி, காய்க்கக்கூடிய காய்கள், மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், புடலங்காய், எல்லாமே சுவாமி கொண்டு வந்து இங்க சேர்த்துருவா. இது இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கிராமங்கள்ல ஒரு பெரிய வழக்கமா இருக்கிறது. மூர்த்தி தீர்த்தம் தலம் கீர்த்தி என்று சொல்லுவாங்க. அந்த வகையில இங்க இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்றதுனால ஒரு கால் பங்கு பலன். அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துல, அதாவது வாசுகி தீர்த்தம்னு கோயில் குளத்துக்கு முன்னாடி இருக்கு, அந்த தீர்த்தத்தை ஸ்நானம் பண்றதுனாலயோ தீர்த்தத்தை தெளிச்சுக்கிறதுனால கால் பங்கு பலன். அந்த தலத்துல குறைஞ்சது ஒரு பகல் மினிமம் அப்படின்னு எடுத்துட்டா 1.5 மணி நேரம், 3.75 நாளிகை என்று சொல்லுவாங்க. அந்த 1.5 மணி நேரம் அந்த கோவில் தலத்துல இருக்கணும் மேக்சிமம் அப்படின்னு சொல்ல, ஒரு பகல் பொழுதோ ஒரு இரவு பொழுதோ நம்ம அந்த இடத்துல இருக்கணும். அது இந்த கோவில்ல தங்கி தரிசனம் பண்ணி போறா, ஒரு இரவு பொழுதோ ஒரு பகல் பொழுதோ தங்கி தரிசனம் பண்ற. மூர்த்தி தீர்த்தம் தலம் நிறைவாயிடுது. இந்த சுவாமி பண்ண அனுகிரகத்தை நம்ம ஊர்ல போய் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய உறவினர்கள்ட்டையோ நண்பர்கள்ட்டையோ சொல்ற பொழுது அவ மீண்டும் மறுபடியும் இந்த கோவிலுக்கு வர்றா. அவளுடைய காரியம் பலிதமாகும் போது நமக்கு அந்த கால்பங்கு, எஞ்சிய கால்பங்கு பலன் நமக்கு கிடைச்சிருது. அதனால இந்த கோவில் வந்து ஒரு பெரிய பிரார்த்தனை ஸ்தலம். அதாவது மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒரு பெரிய சக்கரவர்த்தி, அவர் வந்து கெட்ட வம்சத்துல நல்லவனா பிறக்கிறார், அதுதான் அவர் பஞ்ச அவருடைய தபோபலம். அப்படி அவர் கெட்ட வம்சத்துல நல்லவனா பிறந்து இந்திரனுடைய பதவி மேல ஆசைப்பட்டு அஸ்வமேத யாகம் பண்றார். அப்ப இந்திரனுடைய பதவியை சமரக்ஷணம் பண்றதுக்காக மகாவிஷ்ணு வாமனர் அவதாரம் குள்ளமான உருவம் எடுத்து வந்து அந்த மகாபலிட்ட எனக்கு 3 அடி மண் வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப வாமனர் அவதாரத்துல வந்தவர் மகாவிஷ்ணுன்னு தெரிஞ்சுக்காம இன்னொருத்தருடைய பதவி மேல இருக்கக்கூடிய மோகத்தின் காரணமாக மகாபலி 3 அடி மண்ணை கொடுத்துடுறார். அப்ப மகாவிஷ்ணு திருவிக்கிரமன் என்று சொல்லக்கூடிய 3 விதமான அளக்கிறார். அதாவது பூலோகத்தை 1 அடி அளக்கிறார், 2வது அடி ஆகாயத்தை அளக்கிறார், 3வது அடி எங்கன்னு கேட்கிற பொழுதுதான் இந்த மகாபலி தலையை காமிக்கிறார். அந்த தலையில கால் வச்சதுனால மகாவிஷ்ணுக்கு பாதத்தில் வரக்கூடிய நோய் பெற்று பிளவை காலானின்னு சொல்லுவா. அந்த புத்துங்கிறது மகாவிஷ்ணு உண்டாயிடுத்து. அது எங்க சாபய மோஜனம் கேட்டா நிம்பவன க்ஷேத்திரத்துல வாசுகி தடாகத்துல தீர்த்தத்துல நீராடினா உனக்கு சாபய மோஜனம் சொல்றா. அப்ப இந்த இடத்துக்கு நிம்பவன க்ஷேத்திரம் வேம்பு அடர்ந்த காடுன்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல வேப்பில பிரசாதமாக கொடுக்கறாங்க. வேப்பில சாப்பிட்டு வந்தாலே எல்லாமே சௌக்கியமாறுது. அந்த கோயில் குளத்துக்கு பேரு வாசுகி தீர்த்தம். அதாவது மகாவிஷ்ணுவோட பாம்பு அனந்தன், வாசுகி, தக்ஷகன், கார்கோடகன், சங்கபாலன், குலிகன், பத்மன், மகாபத்மன் சொல்லக்கூடிய 8 விதமான பாம்பு. அதுல அந்த பாம்புல வாசுகிங்கிற பாம்புனால தோண்டப்பட்ட தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் ஆன உடனே மகாவிஷ்ணுக்கு பாதத்தில் உள்ள புற்று சௌரியமாயிடுத்து. தீராத புற்றை தீர்த்ததுனால சுவாமிக்கு பழம்புற்றுநாதர் அப்படின்னு ஒரு பேரு. அது வந்து வடமொழியில வன்மீகநாதர் அப்படிங்கிற பேரு. அம்பாள் ஈஸ்வரனுடைய பாகத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறதுனால அனுகிரக மூர்த்தியா இருந்து பாகம்பிரியாள் அப்படிங்கிற பெயரோட இருக்கா. அம்பாள் தெற்கு முகமாக இருந்து ஞான சக்தியா இருந்து எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கறா. அம்பாளுக்கு 4 கரங்கள், அம்பாளுக்கு அக்ஷமாலை, அதே மாதிரி நீலோத்பலம்னு சொல்லக்கூடிய ஒரு புஷ்பம், அபய வரத ஹஸ்தத்தோடு அம்பாள் தெற்கு முகமாக இருந்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஞானத்தை வழங்கி ஞான சக்தியாக இங்கே அம்பாள் இருந்திருக்கிறார். எல்லா ஊர்லயும் ஒரு பிரசித்தம் உண்டு. அந்த சுவாமி சிவாலயத்துலதான் பிரசித்தமா இருக்கும். ஆனா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு சொல்றோம், அது ஒரு சிவாலயம் தான். ஆனா அந்த சிவாலயத்துல அந்த சுவாமியை தரிசனம் பண்ணாம சிவனை தரிசனம் பண்ணாம அந்த பிரதான மூர்த்தியை தரிசனம் பண்ணாலே பலன் கிடைக்கும். ஆனா நம்மளுடைய பாகம்பிரியாள் கோவில்ல சிவபெருமானா இருக்கக்கூடிய வன்மீகநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணா மட்டுமே நமக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா சுவாமிகிட்ட தரிசனம் பண்ணோம்னு சுவாமி அம்பாள்கிட்ட சொல்றாரா, வர்றவா நம்ம பக்தர் வர்றார் அவருக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சுவாமி சொல்றதை அம்பாள் கேட்டு இடது பாகத்தை விட்டு பிரியாமல் இருந்து அனுகிரகம் பண்றதுனால அம்பாளுக்கு பாகம்பிரியாள்னு ஒரு பேர் உண்டு. இங்கே அவிர்பக்த நாயகி அப்படிங்கறது வடமொழி சொல். அதனால இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய சிறப்பு, சுவாமியை விட்டு பிரியாமல் இருந்து அனுகிரகம் பண்றா அம்பாள். அதனால பாகம்பிரியாள் அப்படின்னு

0: ஒரு பேர் உண்டு இங்க. இந்த பேருக்கு இதுதான் முழுமையான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த கோவில் வந்து காரண ஆகம காமிக ஆகம முறைப்படி நம்முடைய சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானம் பரம்பரை அரங்காவலர் மதிப்புக்கூடிய டிஎஸ்கே மதுராந்திகர் அச்சியார் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு 5 கால பூஜைகள் இங்கே சிறப்பாக நடந்து வருது. காலையில 6 மணிக்கு திருவனந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை நடத்துவோம். அதுக்கப்புறம் 8 மணிக்கு காலசந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை, மத்தியானம் 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை பண்ணி நட சாத்திடுவாங்க. திருப்பி 4 மணிக்கு கோவில் ரீஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 5:30 மணிக்கு சாயரட்சின்னு ஒரு பூஜை உண்டு. இரவு 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜை பண்ணி நட சாத்திடுவாங்க. இது இந்த கோவிலினுடைய வழக்க முறைகள்ல ஆகம முறைப்படி பூஜைகள்லாம் நடந்துட்டு வருது.
1: தொடர்ந்து இத்திருக்கோயிலின் கௌரவ கண்காணிப்பாளர் மற்றும் ஆலய கண்காணிப்பாளர், ஆலய எழுத்தர் ஆகியோரை நாம் சந்தித்த போது தமது அனுபவ கருத்துக்களை இவ்வாறாக பதிவு செய்தனர்.
2: என்னுடைய பெயர் வந்து சுந்தரராஜன். இந்த கோயிலுடைய ஆலய கௌரவ கண்காணிப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த கோயிலில் பெண்கள் அதிகமாக மொட்டை போடுறது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கு. அடுத்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு உப்பு முட்டை காணிக்க செலுத்துறது 2வது காணிக்க. அடுத்து வாரம் சராசரி 5000 பேர் கூடக்கூடிய ஒரு சிறப்பு கோயிலாக பலம் வந்து கொண்டிருக்கிறது. சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை, மாவிளக்கு, வேப்பிலை அரைத்து கையில பூசுறது, இது மாதிரியான காணிக்கைகள் தொடர்ந்து நடக்குது. நெல் குத்தைகள் இந்த கோயிலுக்கு தானே வந்து செலுத்துறது ஒரு அதிசயமான கோயிலா பார்க்கலாம். அடுத்து இங்கு கோழிகளை வளர்த்து அது வளர்ச்சி அடைஞ்சோடனே அதுல ஒரு கோழியை சேவலை பிரார்த்தனை கோழி சேவலை கொண்டாந்து விடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது கால்களில் சிரமப்பட்டுட்டாங்கன்னா, விபத்துகள் ஏதாவது நடந்துடுச்சுன்னா அதை உடனடியாக கொண்டு வந்து வெள்ளி காணிக்கையில் உண்டியல் செலுத்துறது, வகுற்ற வழி சம்பந்தப்பட்டதுகளில் மாவளக்கு போடுறது 3வது விசேஷம். அந்த வேண்டுதல் நடந்து அவங்களுக்கு சக்சஸ் அதாவது வெற்றிகரமாக நல்ல நிலையை வந்ததுக்கு அப்புறம்தான் இங்கே கொண்டாந்து செலுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான கோயிலாக அந்த அம்பாள் வளம் வந்து கொண்டிருக்கிறார். சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்கிறது இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை, அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை. இதில் இந்த கலியுகத்தில் கல்வெட்டு இல்லாத ஒரு கோயில்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இந்த கோயிலாக இருக்கும். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் வேற எந்த விதமான விளம்பரங்கள், யாகம் வளர்க்குறோம், அது வளர்க்குறோம், ஹோமம் வளர்க்குறோம், இங்கே பிரார்த்தனை இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இங்கே கோயிலில் யாழன் வெள்ளி தங்கி வழிபடுறதும் வாசுகி தீர்த்தத்தில் நீராடி அவங்க என்ன வேண்டியிருக்காலும் அந்த காணிக்கை செலுத்துறதே இந்த கோயிலுடைய தனி சிறப்பாக இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே கிராமத்தில் அதிக பாத யாத்திரை வர்ற கோயில் இந்த பாகம்பரியா கோயில். இதுவே இந்த அம்பாளுடைய தனி சிறப்பு.
3: நான் அந்த திருக்கோயிலில் வந்து கண்காணிப்பாளராக பணியாற்றேன். என்னோட பேர் ஆர் செந்தில்குமார். ஆண்டுக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி பிரமோற்சவம் நடைபெறுகிறது.
4: என்னுடைய பேரு எஸ் கண்ணன். சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானத்தில் சரக ஆய்வராக பணிபுரிகிறேன். இத்திருக்கோயிலில் வந்து 5 கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது. மிகப்பெரிய பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்குது. இந்த பிரார்த்தனை ஸ்தலத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் 5000 பேருக்கு மேலே வந்து இரவு தங்கி காலையில் வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்றாங்க.
1: இது மட்டுமா, திருவற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியாள் சமேத வல்மீகநாதர் சுவாமியின் அருட்கருணையினை பெற்று பயனடைந்த ஆன்மீக அன்பர்கள் கண்ணீர் மல்க அன்னையின் திருவருட்கருணையின் மகத்துவத்தை நம்மிடையே எடுத்துரைத்தனர்.
5: என் பேர் பேச்சி. நான் வந்து 30 வருஷம் ஆச்சு. என் பிள்ளையில கை பிள்ளையில 3 பிள்ளையும் தூக்கிட்டு வந்து ஆத்தாவாசல சாமி மட்டும் முதல் போட்டா இதுதான் எனக்கு சாமி. அப்புறம்தான் எனக்கு பின்னாடி குலசாமி. என் பிள்ளையில 3 பிள்ளையும் நல்லா காப்பாத்தி கொடுத்து.
6: என் பேரு முத்துக்காளி. நான் இந்த மாதிரி இதே திருவட்டியூருக்கு பக்கத்து ஊரு தான். நான் எனக்கு வந்து இப்ப ஒரு 10 வருஷமா ஒரு பிரச்சனை. அத கூட எங்க அம்மா நான் ஆஸ்பத்திரிக்கு போகாம கூட எங்க அம்மா தீத்து வச்சுட்டா கேன்சர்.
1: அன்னையும் அத்தனுமான பாகம்பிரியாள் உடனுரை வல்மீகநாதன் நம் உடலிடம் கொண்டவனாய் உள்ள போது நமக்கு என்ன குறை? அத்தனை நேயர்களின் உள்ளங்களிலும் அவர் தம் இல்லங்களிலும் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியாள் சமேத ஸ்ரீ வல்மீகநாதரின் பேரொருள் நிறைய வேண்டும் என்ற வேண்டுதலோடு திருக்கோவிலிருந்து விடைபெற்றோம். நேயர்கள் இதுவரை கேட்டது சக்தி உலா, அபயம் அருளிடும் அம்பிகை, ராமநாதபுரம் மாவட்டம் திருவற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியாள் சமேத வல்மீகநாத சுவாமி திருக்கோவில் சித்திரம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
7: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையா

0: ஆத்மன் உங்களுடன். அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில். அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: நேரம் 8:45. ஆகாஷ்வாணி சென்னை.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
3: பயணம் இனிரா இனிரா இனிரா இனிரா இனிரா இனிராக பாடல்கள் புதிதாக. இது டிரைவ் டைம் பீட்ஸ்.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: பிதாமகன் படத்தின் பாடலை ஸ்ரீராம் பார்த்தசாரதி ஸ்ரேயா கோஷல் குழுவினர் பாட கேட்டீர்கள். பழனி பாரதியின் பாடல் வரிகளவை, பாடலுக்கான இசை இளையராஜா. நேயர்களே, தினமும் நவராத்திரி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி இம்மாதம் 20ஆம் தேதி வரை உங்களுக்காக.
1: 5ஆம் நாள் நாம் வணங்கும் தேவியின் பெயர் ஸ்ரீ ஸ்கந்தமாதா, முருகனின் தாய். மடியில் குழந்தை முருகனை ஏந்தி சிங்கத்தின் மீது அமர்ந்து கருணை புழியும் தாய்மை வடிவம் பாசத்திற்கும் அரவணைப்பிற்கும் உரியவர். அவருக்கு செய்ய வேண்டிய அலங்காரம் மகிஷாசுர மர்த்தினி அலங்காரம், தரிக்க வேண்டிய நிறம் மஞ்சள், மகிழ்ச்சி மற்றும் நேர்மறை ஆற்றலை வழங்குகிறது. போட வேண்டிய கோலம் கடலை மாவு கோலம், செய்ய வேண்டிய பிரசாதமும் தத்யோதனம் மற்றும் கடலை பருப்பு சுண்டல்.
0: மாலை 6:10 விளக்கேற்றும் வேளையில் கேட்க தவறாதீர்கள்.

0: மகளிர் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிர் வேளாண் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. சர்க்கரை விற்பனையாளர்கள் 15 நாட்களுக்கு மிகாமல் அதிகபட்சமாக 1000 குவிண்டால் மட்டுமே சர்க்கரையை இருப்பு வைக்க வேண்டும் என்று மத்திய அரசின் நிபந்தனை இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வாங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் நேரடி வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் டிசம்பர் 15 விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். பண்டிகை காலத்தையொட்டி பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து தூத்துக்குடிக்கும் சென்னை சென்ட்ரலுக்கும் நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே 54 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் கூடிய சூரிய மின் உற்பத்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற அமெரிக்க அதிபரின் அறிவிப்பையும் மீறி ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் சென்று கொண்டிருந்த 2 சிங்கப்பூர் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 20 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 9:20. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். இன்றைய ரெட்ரோ ராகங்களில் பாடலாசிரியர் சிறப்பு தொகுப்பாக டி ராஜேந்தர் அவர்கள் எழுதியுள்ள பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். தங்கைக்கோர் கீதம் படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: பூக்கள் விடும் தூது படத்திலிருந்து மனோ சித்ரா பாடியது. அந்த பாடல் டி ராஜேந்திரின் இசையில் ஒலித்தது. நேரம் 9:12. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
4: எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது பயப்படாத மனிதர்கள்னு யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ மனிதனுக்கு 6 பய உணர்வுகள் வரலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. எல்லா விதமான பயமும் இந்த 6 அடக்கம். அந்த 6 பயமும் 6 மாதிரியாம். 6 புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், வாழ்க்கையில் சுலபமாக வெற்றி அடைய முடியும். சரி, அந்த 6 பயம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வந்து வறுமை பற்றிய பயம், 2 பழிச்சொல் பற்றிய பயம், 3 உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், 4 என்னென்னா காதல் தோல்வி, 5 முதுமை, 6 மரணம். அதாவது பயப்படுறதுங்கிறது ஒரு மனநிலை தான். இந்த மனநிலையை கட்டுப்படுத்த முடியும், திசை திருப்ப முடியும். சரி, இந்த பயங்களின் அறிகுறிகள் எப்படி இருக்கும்? வறுமை பற்றிய பயம் அப்படின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த பயத்தின் அறிகுறிகளை தெரிஞ்சுக்குவோம். எதுலேயும் அக்கறை இல்லாமல் இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறது, வறுமையை சகிச்சுக்கிறது, வாழ்க்கையில் கிடைக்கிறது எதுவாக இருந்தாலும் ஆட்சேபனை இல்லாமல் ஏற்றுக்கிறது, மனசாலும் உடம்பாலும் சோர்ந்து போயிருக்கிறது, ஆர்வம் முனைப்பு கற்பனை திறன் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் தான் அந்த வறுமை பற்றிய பயத்தின் அறிகுறிகள். அடுத்தது ஒன்று பார்த்தோமே, பழிச்சொல் பற்றிய பயம். அதாவது அடுத்தவங்க நம்மளை குறை சொல்லி விடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இதுக்கு அறிகுறி என்ன தெரியுமா? புதியவர்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறது, முடிவு எடுக்க முடியாமல் குழம்புறது, பிரச்சனைகளை தவிர்க்க விரும்புறது, தாழ்வு மனப்பான்மை, வரவுக்கு மீறி செலவு செஞ்சு இமேஜை உயர்த்திக்கிறது, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். 3 பயம் உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம். அதாவது நோய் பற்றிய பயம். ஒரு உண்மை என்ன தெரியுமா? டாக்டரை சந்திக்கிற மனிதர்களில் 75% பேர் தங்களுக்கு நோய் வந்துட்டுதுங்கிற கற்பனையில் இருக்கிறவங்களாம். நிஜமாகவே நோய் கிடையாது அவங்களுக்கு. இந்த பயத்தின் அறிகுறிகள் என்னென்னா, வியாதிக்கான அறிகுறிகள் தன்னிடம் இருக்கிறதாக நினச்சிக்கிறது, எந்த நேரமும் வியாதியை பற்றியே பேசி பேசி மனசை அங்கேயே வச்சுருக்கிறது, நோய் சம்பந்தமான செய்திகளை படித்து நமக்கு இப்படி ஆயிடுமோ அப்படின்னு வேதனைப்படுறது, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். 4 பயம் காதல் தோல்வி. இது ரொம்ப வேதனை, உடம்பையும் மனசையும் சீரழிச்சு விடும். ஆண்களை விட பெண்கள் தான் இந்த பய உணர்வில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. 5 முதுமை பற்றிய பயம். 6 மரண பயம், வயசான காலத்தில் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற பயம். ஆக இதையெல்லாம் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த 6 பயங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கணும். வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த பயங்கள் முட்டுக்கட்டையாக ஆகிடக்கூடாது. உழைச்சி பணம் சேர்க்கணும், உற்சாகமாக மனசை வச்சுக்கணும். மனசை கட்டுப்படுத்துகிற மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், எல்லாம் சரியாக வந்துடும். நம்ம ஆள் ஒருத்தவன் சொன்னான், சார் எனக்கு வறுமை பற்றிய பயம்தான் இருந்தது, ஒரே ராத்திரியில் 30,000 தயார் பண்ணிவிட்டேன், இப்போ எனக்கு இன்னொரு பயம் வந்துட்டதுன்னா. என்ன பயம்னு கேட்டாங்க. போலீஸுக்கு கண்டுபிடிச்சிருமோங்கிற பயம்.

0: இது இந்த பயத்தில் அடங்காது. அதனால் அஞ்சி அஞ்சி சாவார், அஞ்சாத பொருள் இல்லை அப்படின்னு பாரதி சொன்னார் இல்லையா, அது மாதிரி பயத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பாக பாடலாசிரியர் சிறப்பு தொகுப்பாக டி ராஜேந்தர் அவர்கள் எழுதியுள்ள பாடல்கள் தொடர்கின்றன.
6: ஊட்டிஎஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
7: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

உறவை காத்த கிளிப்படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ், பி எஸ் சசிரேகா குழுவினர் பாடியது, டி ராஜேந்திரன் இசையில் ஒலித்தது. நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்று காலை 10:30 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தினத்தை ஒட்டி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் நம் நெஞ்சத்தில் நிறுத்தியது அறிவியல் சாதனைகளா, அவரது எளிமையான குணமா, இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். நிகழ்ச்சிக்கான அலைபேசி எண்கள் 9344-1001018 அல்லது 9342-1001018 அல்லது 8300-1901018 அலைபேசி எண் 0423 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2966781 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். நேரில் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதற்கான எண் 8300-1901018

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். என் தங்கை கல்யாணி படத்தில் இடம்பெற்ற பாடல் அது.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நேயர்களே, உங்களின் கவனத்திற்கு இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ ஊட்டி. இன்றைய நிகழ்ச்சியில் உலக கை கழுவுதல் தினத்தை முன்னிட்டு பொதுநல மருத்துவர் டாக்டர் அனு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9:30. நேர்களே, இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறி, கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரங்கள் இதோ உங்களுக்காக. விலை அளவுகள் யாவும் கிலோ ஒன்றுக்கானவை மட்டும். கத்தரிக்காய் கிலோ 34 ரூபாய், வெண்டைக்காய் 48 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 30 ரூபாய், ஆப்பிள் ரகம் 35 ரூபாய், அவரை 90 முதல் 95 ரூபாய்க்கும், புடலங்காய் 40 முதல் 42 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 50 ரூபாய்க்கும், சுரைக்காய் 28 ரூபாய்க்கும், பாகற்காய் மற்றும் கொத்தவரை தலா 45 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 25 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 22 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பச்சை மிளகாய் கிலோ 45 முதல் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பொரியல் தட்டை 40 ரூபாய், முருங்கைக்காய் கிலோ 60 ரூபாய், தேங்காய் 63 ரூபாய், மாங்காய் 100 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 40 முதல் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மேரக்காய் 20 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 30 ரூபாய், பீட்ரூட் 45 முதல் 50 ரூபாய், நூல்கோல் 45 ரூபாய், டர்னிப் 40 ரூபாய், முட்டைகோஸ் 30 ரூபாய், மன்னிக்கவும் 20 ரூபாய், காலிஃபிளவர் 50 ரூபாய், பட்டாணி 140 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 220 முதல் விற்கப்படுகிறது, இஞ்சி 170 ரூபாய், கரி பீன்ஸ் 80 ரூபாய், புஷ் பீன்ஸ் 90 ரூபாய், டபுள் பீன்ஸ் 80 ரூபாய், ஊட்டி அவரை 120 முதல் 130 ரூபாய், கலர்கோஸ் 30 ரூபாய், குடைமிளகாய் 70 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய், புரோக்கோலி 120 ரூபாய். கறிவேப்பிலை கிலோ 1க்கு 50 ரூபாய், கொத்தமல்லி 80 ரூபாய், புதினா 60 ரூபாய், கீரை வகைகள் யாவும் கிலோ 60 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 40 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய்

சிலை கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய், கொத்தமல்லி 80 ரூபாய், புதினா 60 ரூபாய், கீரை வகைகள் யாவும் கிலோ 60 ரூபாய். வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 40 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய்

0: நேயர்களே, தினமும் நவராத்திரி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி இம்மாதம் 20ஆம் தேதி வரை உங்களுக்காக.
1: 5ஆம் நாள் நாம் வணங்கும் தேவியின் பெயர் ஸ்ரீ ஸ்கந்தமாதா, முருகனின் தாய். மடியில் குழந்தை முருகனை ஏந்தி சிங்கத்தின் மீது அமர்ந்து கருணை பொழியும் தாய்மை வடிவம் பாசத்திற்கும் அரவணைப்பிற்கும் உரியவர். அவருக்கு செய்ய வேண்டிய அலங்காரம் மகிஷாசுர மர்த்தினி அலங்காரம், தரிக்க வேண்டிய நிறம் மஞ்சள், மகிழ்ச்சி மற்றும் நேர்மறை ஆற்றலை வழங்குகிறது. போட வேண்டிய கோலம் கடலை மாவு கோலம். செய்ய வேண்டிய பிரசாதமோ தத்யோதனம் மற்றும் கடலை பருப்பு சுண்டல்.
0: மாலை 6:10 விளக்கேற்றும் வேளையில் கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் 9:35. ரேட்ரோ ராகங்களில் பாடலாசிரியர் சிறப்பு தொகுப்பாக டி ராஜேந்தர் அவர்கள் எழுதியுள்ள பாடல்கள் தொடர்கின்றன.
1: ஊட்டிஎஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று வரிகள் பேசும், உணர்வுகள் மலரும் கவிஞர் கானங்களாக இது லிரிசிஸ்ட் ஸ்பெஷல்.

பூ பூவா பூத்திருக்கு படத்திற்காக சித்ரா குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். நேர்களே, இன்றைய ரெட்ரோ ராகங்களின் நிறைவு பாடலாக பூக்களை பறிக்காதீர்கள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. இன்றைய இந்த ரெட்ரோ ராகங்களில் இதுவரை பாடலாசிரியர் சிறப்பு தொகுப்பாக டி ராஜேந்தர் அவர்கள் எழுதிய பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். ஒலிக்கும் இந்த பாடலோடு இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8 நேரம் 10 மணி. நேயர்களை கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: आज उस शिखर का नाम कैप्टन विक्रम बत्रा शिखर है। उनके असाधारण शौर्य के लिए कृतज्ञ राष्ट्र ने उन्हें मरणोपरांत देश के सर्वोच्च वीरता पदक परमवीर चक्र से सम्मानित किया।
1: तो श्रोताओं, इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत को उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी जगबंधु, कुसुमलता, चेतना, अर्शद, प्रसून और हमारे आज के विशेषज्ञ प्रोफेसर सुमन संजय कुमार के साथ अजीत को आज्ञा दीजिए। नमस्कार।
2: उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 10:30. எண்ணங்களின் வண்ணங்கள். நேர்களே, இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை நம் நெஞ்சத்தில் நிறுத்தியது அறிவியல் சாதனைகளா அல்லது அவரது எளிமையான குணமா அப்படிங்கிற தலைப்புல நாம பேச போறோம். நேர்களை, நீங்க இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணணும், உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9342-9109-1018 மற்றும் 9342-9109-1018 மற்றும் 8300-1109-1018 தொலைபேசி எண் 0423 என்ற இணைப்பு எண்ணோடு 2966-7781. தலைப்பை மீண்டும் அறிவிக்கிறோம். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களை நம் நெஞ்சத்தில் நிறுத்தியது அறிவியல் சாதனைகளா அல்லது அவருடைய எளிமையான குணமா? நிகழ்ச்சியில முதல் நேயர் காத்திருக்கார், அவரோட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கங்க மேடம்.
3: வணக்கம்,
4: உணர்த்தி நம்ம அப்துல் கலாம் ஐயா பிறந்த நாள் ஊட்டி பண்பையில் பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
3: நமக்கும் இவரை பத்தி பேசுறதுக்கு நமக்கும் ரொம்ப சந்தோஷம்.
4: ஆமாங்க மேடம், ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு வந்து அவரோட எளிமையான குணம் தாங்க எனக்கு இன்னும் அவர் மனசுல நின்னுட்டு இருக்குதுங்க. ஏன்னா உயர் பதவியில் இருந்த போதுங்க மக்களிடம், மாணவர்களிடம் ரொம்ப எளிமையா இருந்து உரையாடினாருங்க. அவர் இருந்தப்ப அந்த குடியரசுத் தலைவர் மாளிகைகள் எல்லாம் வந்து போலாம், தோட்டத்தையெல்லாம் பாக்கலாம்னு சொல்லி நல்லா எளிமையா மக்களுடன் அணுகுமுறை இருந்ததுதான் எனக்கு இன்னும் அவருடன் நினைச்சு நிக்கிறதுங்க மேடம். ஏன்னா அவர் இறப்ப இன்னும் என்னால ஜீர்ணிக்கவே முடியலதாங்க. இருந்தாலும் அவரோட எளிமையான குணங்கள் தான் என்னோட மனசுல நிக்குதுங்க. அவர் அப்துல் கலாம் ஐயா அவன் நினைக்கிறப்ப எல்லாங்க.
3: ஓகேங்க, ரொம்ப நன்றி உங்க கருத்துக்கு.
4: வாய்ப்புக்கு நன்றிங்க. நன்றி.
3: வணக்கம்.
5: ஹலோ,
3: வணக்கம். யார் இங்க இருந்துங்க?
5: வணக்கம், குழக்காப்பள்ளி சித்ரா பேசுறப்பா.
3: சொல்லுங்க மேம்.
5: அப்துல் கலாமோட சிறப்பு சொல்லிருக்கீங்க. அவர் எளிமை குணத்தை நான் ரொம்ப பாராட்டுறப்பா. ரொம்ப எளிமையா தான் இருப்பாரு. ரொம்ப அவசியமானதுக்கு மட்டும்தான் பேசுவாரு, செய்வாரு. ரொம்ப அனாவசியமா எதையும் செய்ய மாட்டாரு. அவரோட குணம் அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்ப்பா.
3: அவருடைய குணம் தான் உங்க எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிருக்கு நிறைய பேர்.
5: ஆமாப்பா, அவர் அதனாலதான் அவர் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கட்டும், நல்ல பேர் வாங்கிட்டாரு இல்லைங்களா.
3: ஆமா,
5: அதனால அப்துல் கலாமோட எளிமை குணம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது.
3: ஓகே, ரொம்ப நன்றிங்க உங்க கருத்துக்கு.
5: நன்றிப்பா.
3: வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
6: கோவை மாவட்டத்தில இருந்து இடையர்பாளையம் பெருமாள் சாயத்தை சொல்லுங்க.
3: சொல்லுங்க சார்.
6: முனைவர் அப்துல் கலாம் ஐயாவின் பிறந்த நாளை உலக மாணவ தினமாக கொண்டாடுவதிலிருந்தே அவருடைய சிறப்பு மேன்மை நமக்கு தெளிவாக தெரிகிறது.
3: தெரியும்.
6: முன்னாள் ஜனாதிபதி முனைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்களை இந்திய தேசம் என்றைக்குமே மறக்காது. இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மறக்கவும் முடியாது. அறிவியலில் தன் எழுச்சி மிக்க பேராற்றலாலும் நுண்ணறிவாலும் அயராத உழைப்பாலும் இந்தியாவை உலக நாடுகள் மத்தியில் முன்னிலைப்படுத்தினார். அத்தகைய ஆற்றல் பெற்ற ஆளுமையை எவரால் போற்றாமல் இருக்க முடியும்? பாராபட்டாமல் இருந்திடையிலும் அவர் ஆற்றிய அறிவியல் சாதனைகளாலேயே நம் கண்முன் நின்று நெஞ்சென்று நிலைத்து நிற்கிறார். ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்து வானுயிரை வளர்ந்து நாட்டின் முதல் குடிமகனாய் மாறியதை அவர் சாதித்த மிகப்பெரிய சாதனையாக கொள்ளலாம். இதில் நாம் எண்ணி வியக்க வேண்டிய காரியம் யாதெனில், அப்படி உன்னதமான உயர்ந்த நிலையை அடைந்தும் மிக எளிய முறைகளை கையாண்டு இந்திய மண்ணில் பிறந்த ஒவ்வொருவர் மனதிலும் மீங்காய் இடம் பெற்று விட்டார். இறுதியாக நான் கூற விரும்புவது, அளப்பரிய அரிய சாதனைகள் பல புரிந்து எளிமையான வாழ்வை மேற்கொண்ட முனைவர் அப்துல் கலாம் ஒரு அவதார புத்தர் என்றே சொல்லலாம். அவ்வளவுதான் மேடம், என்னுடைய கருத்து நிறைவு பெற்றது.
3: ரொம்ப நன்றிங்க உங்க கருத்துக்கு.
6: தேங்க்யூ மேடம்.
3: ஓகே, ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
7: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க ராஜி மேம்?
3: நலமா இருக்கீங்க?
7: மகிழ்ச்சி. எனக்கு அப்துல் கலாம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய அந்த சிம்பிளிசிட்டி அது ரொம்ப பிடிக்கும் மேம். அப்புறமா மாணவர்களுக்கு நிறைய எழுச்சி மிகு கருத்துக்கள் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு மேம். ரெண்டு சிந்தனை துளிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சொன்னதுல. உனக்கான பாதை இல்லை என கவலைப்படாதே, உனக்கான பாதையை நீயே வகுத்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப பாதை இல்லை அப்படின்னு கவலைப்படுறதை விட பாதை நம்ம உருவாக்குறது அதுதான் பாதை அப்படின்னாரு. அப்புறமா மாணவர்களே, இளைஞர்களே, கனவு காணுங்கள். தூக்கத்தில் வருவது கனவு அல்ல, உங்களை தூங்க விடாம செய்வதுதான் லட்சிய கனவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான நல்ல கருத்துக்களை அவர், எளிமையான நபர், நிறைய கருத்துக்களை மனசுக்குள்ள விதைத்து இளைஞர்களை அடுத்த படிநிலைக்கும் இந்தியாவை வல்லரசு நாடாக ஆக்க வேண்டும் என்பதற்காக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் அவர் எடுத்துரைத்தார். அதே மாதிரி விஞ்ஞானம் அப்படிங்கறதுல புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய விஷயங்கள்ல பண்ணிருக்கிறார். அறிவியல்ல நிறைய சாதனை அப்படிங்கறத அவர் பண்ணியிருக்கிறார். எல்லாத்த விட இந்த மாண்பு மிகு அந்த குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியை இருக்கும் பொழுது கூட மாணவர்கள்

0: போயி எழுச்சி மிகு கருத்துக்களை அவர் வந்து நாள்தோறும் செய்துட்டு இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும்.
1: கடைசி வரை மூச்சு ஒரு இருக்கும்
0: மூச்சு வரை.
1: ஆமா இறுதி மூச்சு.
0: ஆமா ஆமா. அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே எல்லா தலைவர்களையும் பிடிக்கும். ஆனால் அந்த அவர் இறந்து போற தருவாயில எவ்வளவு இளைஞர்கள் எவ்வளவு பொதுமக்கள் அவருடைய இறுதி அஞ்சலி அப்படிங்கறத வந்து பண்ணினாங்க.
1: குழந்தைகள் முதல் பெரியவர்கள் எல்லாருமே அவருக்கு இதுவா இருந்தாங்க.
0: ஆமா. நிறைவு ஒண்ணு சொல்லணும்னா, மாணவர்கள் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன், எளிமையினுடைய வடிவம், ஆமா கருணையினுடைய அந்த அன்பு, அன்பு கருணையினுடைய வடிவம், இது எல்லாம் தான் அவரை வந்து ஒரு முழு மனிதனாக
1: எப்பவுமே நிறுத்திருக்கு.
0: அவர் முகத்தை அப்படியே நான் கண்ணில நினைச்சு அவர் முகத்தை பார்த்தேன்னா, அவர் சிரிப்பும் அவருடைய அழகான அந்த நரைத்த முடியும், அவருடைய அந்த யோசிக்கிற மாதிரி ஒரு அழகான ஆக்ஷன் பண்ணுவார். அந்த போட்டோ எனக்கு என்னைக்குமே கண்ணில ஞாபகம் வரும். அளவும் கூட அவருடைய அந்த அன்பு கருணை எளிமைக்கு தான் ஒரு சிறந்த முன் உதாரணமா இருக்காரு.
1: நன்றிங்க உங்க கருத்துக்கு.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
1: வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ வணக்கம். யார் இங்க இருந்துங்க?
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது அப்துல் கலாமோட சாதனங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதம். என்னன்னு கேட்டா, அந்த கால் நடக்க முடியாம இருக்கும்போது அதுக்கு அவங்களுக்கு ஒரு இது ஒண்ணு தயாரிச்சு கொடுத்தாரு கால் நடக்கிறதுக்கு. அது வந்து ரொம்ப என்னமா, இந்த மாதிரி கால முடியாதவங்களுக்கு எல்லாம் அது ஒரு சிறந்த ஒரு சாதனமா அமைஞ்சிச்சு. என்ன அவரு ரொம்ப எளிமையா இருக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் எதுக்குமே முன்னுக்கு வந்தாரு. முன்னுக்கு வந்தாலும் நாட்டுக்காக தான் வாழணும், தன்னோட சுகத்துக்கங்களைலாம் எதுவுமே நினைக்கல அவரு. எப்பயுமே வந்து மத்தவங்களை பத்தி தான் நினைச்சாரு, இளைஞர்களை பத்தி தான் நினைச்சாரு. வாழ்க்கையோட அந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவ வாழ்ந்தாரு இல்லையா, அதனால வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களதான் அவங்க எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தாரு. சாதனைகள் செஞ்சாலும் அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்காக நிறைய இதெல்லாம் செஞ்சிருக்காரு. அதே மாதிரியே வந்து நான் ஏழைப்பட்ட மக்களுக்கு நிறைய உதவி எல்லாம் செஞ்சிருக்காரு. அது மாதிரி வந்து ஏவுகணை நாயகன் சொல்லுவாங்க அவரை. எவ்வளவுதான் நம்ம எத்தனை இது வந்தாலும் சரி, அவரு வந்து நம்ம நாட்டுக்காண்டி நிறைய உழைச்சிருக்காரு. கடைசி வரைக்குமே தன்னோட உயிர் பிரியற வரைக்குமே மக்களுக்கு இடையிலேதான்
1: ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சாரு இல்லையா?
2: ஆமா. எப்பயுமே இளைஞர்கள்ட்ட ஏதாவது ஒரு நல்லா ஊக்கப்படுத்துற
1: நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு.
2: ஆமா, அந்த மாதிரிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் வந்து நம்ம நவீன காலத்து விவேகானந்தர்னு சொல்லலாம். விவேகானந்தர் ஏன்னா அப்ப வந்து விவேகானந்தர் இருந்தாரு. அந்த இப்ப வந்து நம்ம நவீன காலத்துக்கு நம்மளுக்கு நம்ம வாழ்ந்த காலத்திலே அவர் வாழ்ந்தாருல, அது ரொம்ப பெருமையா ஒரு விஷயம். இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அவரு. அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ரொம்ப நன்றி மேடம்.
1: ஓகே, ரொம்ப நன்றிங்க. நேர்களை, இதே போன்று நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு ஷேர் பண்ணலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9344190118, 9342909118 மற்றும் 8300011918. நேர்களை, அதோட வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்லேயும் நிறைய நேர்கள் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் பன்னீர்செல்வம் அவருடைய எல்லா கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிகள் இதெல்லாத்தையும் சொல்லிட்டு அவருடைய பொறுமை மற்றும் பேச்சு, எளிமையான பேச்சு அணுகுமுறையால் மக்கள் ஜனாதிபதி என்று அழைக்கப்பட்டவர், நேர்மறையான எண்ணங்களை தூண்டி சிந்திக்க வைத்தவர், நிறைய நல்ல விஷயங்களை செய்தவர். அந்த வகையில் அவர் மக்கள் மனதில் என்றும் நின்று மக்கள் ஜனாதிபதி அப்படின்னு அழைக்கப்படுறார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதோட கனகரத்னம் கனியாம்பட்டி திருப்பூர் மாவட்டம், அவரும் வந்து எளிமையான குணம் இருந்தால் மற்ற பேரும் புகழும் தானாக வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் ஐயா அவர்கள் அப்படின்னு தன்னுடைய கருத்தை ஷேர் பண்ணியிருக்கார். இன்னும் நிறைய ஃபேஸ்புக் நண்பர்களும் அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன்ட், ஊட்டி FM 101.8, எண்ணங்களின் வண்ணங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எண்ணங்களின் வண்ணங்கள். நிகழ்ச்சியில் இன்னைக்கு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை நம் நெஞ்சத்தில் நிறுத்தியது அறிவியல் சாதனைகளா அவரது எளிமையான குணமா அப்படிங்கிற தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் லைன்ல வந்துட்டே இருக்காங்க உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்றதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், கேக்குதுங்களா? ஹலோ,
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
1: நீலகிரி மாவட்டம் எடப்பாடி ரங்கநாதன் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்துக்களை.
1: அவருடைய எளிமையான அப்துல் கலாம் எளிமையானது, அவர் கனவு
0: எல்லாமே எளிமையான குணம் வந்து உங்க மனசுல நின்றுருக்கு இல்லையா? நன்றிங்க. ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருக்கு?
2: செண்பகம் பேசுறேங்க மேடம்.
0: ஓகே செண்பகம், ரொம்ப இதுவா இருக்கு, நாய்ஸா இருக்கு. உங்க எங்க இருக்கீங்க, வெளியில இருக்கீங்களா?
2: வெளியிலே இருக்கிறேன் மேடம்.
0: சரி சொல்லுங்க, உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க
2: மேடம். அப்துல் கலாம் எளிமையானவர் மேடம். அவர் மாணவர்களுக்கெல்லாம் மிகவும் பிடிக்கும் மேடம்.
0: ஓகே, மாணவர்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காதா? வணக்கம், ஹலோ.
3: ஹலோ, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தங்கவேல் பேசுறேங்க.
0: சொல்லுங்க சார்.
3: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார்.
3: அப்துல் கலாம் வந்து ஐயா வந்து அந்த காலத்துல நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது நாங்கெல்லாம் பார்த்ததே இல்ல காமராஜர. ஆனா இருந்தாலும் நாங்கெல்லாம் விவரம் தெரிஞ்ச வரைக்கும் காமராஜருக்கு அடுத்தபடியா அப்துல் கலாம் தான் நாங்க ஒரே மனசார நினைச்சு நல்லபடியா இருக்க. ஆனா மக்கள் மனதுல நல்லா இவரு தான் அப்படிங்கிற மாதிரி நல்லபடியா இருந்ததுனால அவர் வந்து இவ்வளவு நாளா மக்கள் மனது எவ்வளவு நாள் ஆனாலும் அவர் வந்து நினைக்காம இருக்க முடியாத அளவுக்கு அவரு வாழ்ந்து முடிச்சு இருக்கிறாரு.
0: அவரை பத்தி நினைச்சாலே ஒரு ஆத்மார்த்தமான சந்தோஷம் திருப்தி வருது இல்ல நமக்கு?
3: ஆமாங்க, ஆமாங்க. காமராஜருக்கு அடுத்தபடியா அவரு தானே நம்ம மக்களை காப்பாத்திக்கிற மாதிரி இருக்கிறாரு. இதுவரைக்கும் அரசியல்வாதிகளோட நம்ம இருக்கிற அரசியல் அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நம்ம மாட்டுக்காக எதையும் கவர்மெண்ட் காச ஒரு பைசா செலவு பண்ணாம நல்லபடியா வாழ்ந்து முடிச்சிருக்கிறாங்க. அது பாக்கிறது போதும் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய புண்ணியமா தெரியுது.
0: அப்ப எளிமையான குணம் வந்து உங்க மனசுல நின்றுருக்கு. நன்றி உங்க கருத்துக்கு. அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுக்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
4: திருப்பூர்ல இருந்து மனவைக்க சந்திரசேகர்.
0: சொல்லுங்க.
4: பணிவிதாங்க, பணிவிதனாலதான் அவர் அந்த அளவுக்கு உயர்த்தியதுங்க, அவர் சாதனை படைத்து பண்ணதுங்க. அப்புறம் குழந்தைகளுடன் அப்படி யதார்த்தமா பேசுறது வைக்கிறதுங்க. அவர் ஒன்னே ஒன்னு சின்ன எல்லாரும் ஒரு மரக்கன்று மட்டும் நடுங்க அப்படின்னாரு. பெருசாலாம் சாதனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அதனால வந்து எனக்கு பிடிச்சது அவருக்கு பணிவிதாங்க. அதாவது இந்த ஒரு தலைவன் வளரணும்னா பணிவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அவரு தான்
0: தலைமை குணத்துக்குரிய அத்தனை விஷயங்களும் அவருக்கு இருக்கு இல்லையா? தலைமை. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
5: நான் ஈரோடு சூரம்புடி வளர்த்து இளங்கோ பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
5: பெஸ்ட் அவரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் தாங்க நமக்கு அறிமுகம் தெரியும். அப்புறம் தானே அவர் வந்து எளிமையானவர் அப்படின்னு அவர் பாக்குறோம், அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், நம்ம தேடுறோம் அவரை பத்தி எப்படி என்னன்னு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ரெண்டு விதமே பிடிக்கும்.
0: அந்த
5: எளிமையா, ஆமா எளிமையா இருந்து நம்ம இந்தியாவுக்காக என்னென்ன செய்யணும், அப்புறம் இந்திய மக்களிடம் எப்படி தன்னுடைய மனதை அவங்ககிட்ட பறி கொடுத்து அவங்க மனதை பெறணும் அப்படிங்கறது வழிகாட்டியா இருக்காரு. ஏவுகணைக்கு மட்டும் இல்லைங்க, இதயத்தில் ஏவுகணையாவும் இருந்து வாழ்ந்தாருமாங்க நம்ம அப்துல் கலாம். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இரண்டுலயுமே அவர் வல்லவருங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றிங்க உங்க கருத்துக்கு.
5: நன்றிங்க.
0: வணக்கம், யார் இங்க இருந்து? ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்துங்க? ஹலோ
6: மேடம்,
0: லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
6: நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கீங்க, சொல்லுங்க
6: மேடம். அவரோட எளிமையான குணம் தான் மக்கள் மாதிரி மேலும் நிற்கிது மேடம்.

0: யாருனாலும் பண்ணலாம் மேடம், புரியலாம்.
1: எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்காங்க, இருந்தாலும் இவர் எளிமையான குணம் தலைமை
0: பண்பையும் தெரியல. அப்புறம் அவர் ஏவுகணை நாயகன் பட்டமான பிறகுதான் எல்லாருக்கும் புரிஞ்சது மேடம். அதான் அவரோட வில்லன் குணம் தான் மனக்க மனதை மேல நிற்கிது.
1: ரொம்ப நன்றி.
0: ஓகே மேடம்,
1: நன்றி உங்க கருத்து. ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், யார் எங்க இருந்தீங்க?
2: ஆமா வணக்கம், நான் ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி புது வந்து பாட்டப்பன் பேசுறேம்மா.
1: சொல்லுங்க சார்.
2: ஆமா வந்தம்மா. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்ற குரலுக்கு ஐயா
1: உதாரணமாக
2: ஒரு எடுத்துக்காட்டம்மா.
1: சூப்பர்.
2: அதே மாதிரி பார்த்தோம் அவருக்கு பிடிச்ச திருக்குறள், வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தரதம்
1: உள்ளது
2: உயர்வு.
1: சூப்பர்.
2: அவர் உள்ளம் பாரம் எந்த அளவுக்கு உயர்வா இருந்திருக்கு,
3: பழைய போஸ்ட் ஆஃபீஸ் பகுதியில் அசோக்குமார் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க சார்.
3: மேடம், இது அப்துல் கலாம் ஐயா உடைய ஏழ்மையான வாழ்க்கைகள் மிகவும் பிடிக்கும் எனக்கு. காரணம், ஒரு உயர்ந்த பதவி ஜனாதிபதியாக இருந்த நேரத்தில் தன் தாய் தகப்பன் அனைவரும் அங்க போய் தங்கியிருந்த பொழுது அதுக்கு அவருக்குன்னு ஒரு செலவுகள், குறிப்பிட்ட செலவுகள் பண்ணலாம்னு ஒரு இது இருந்து கூட தன்னுடைய சொந்த செலவிலேயே அவர் அங்க எல்லாவற்றும் தன் தகப்பன் தாயாருக்கு செய்து ஒரு பெருந்தன்மையில் அங்க நிலைநாட்டியிருக்காரு மேடம்.
1: நிறைய விஷயங்கள் அவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா?
3: ஆமா மேடம், ஆமா மேடம். நன்றி மேடம்.
1: வணக்கம், யாரங்க இருந்தீங்க?
4: நான் நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க.
4: அதாவது நமக்கு தத்துவங்களும் அறிவுரைகளும் எதுக்காக வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது பல நேரங்கள்ல நாம அதை உபயோகப்படுத்திருக்கோமா இல்லையாங்கிறது தெரியாது. இப்ப அப்துல் கலாம் ஐயா அதை சொல்லும் போது ஒவ்வொரு விஷயங்களை சொல்லும் போதும் அவர் ஒரு எளிமையான மனிதர் மட்டும் இல்ல, கண்டுபிடிப்புகள் எத்தனையோ கண்டுபிடிச்சிருக்கலாம் அது வேற விஷயம், எளிமையான மனிதன் மனிதராக மட்டும் அவர் வாழ்ந்துடுறாரு. இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தின் அடையாளமா இருந்தார்.
1: இன்னைக்கு
4: நாம அகிம்சைய பத்தியே பேசணும், மகாத்மாவை நாம தான் உருவாக்கி இருக்கோம். அப்ப இது மாதிரியான ஒரு நாட்டுல என்ன ஒரு கல்ச்சர்ல ஒரு ஜனாதிபதியை நம்ம உருவாக்க முடியுமோ ஒரு அருமையான ஒரு ஜனாதிபதியை நம்ம உருவாக்கி. நன்றி.
1: வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ
1: வணக்கம், யாருங்க இருந்தீங்க?
5: வணக்கம், நான் திருநெல்வேலி விஎம் ஜத்திரத்திலிருந்து அம்புஜம் அம்பலவாணன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க மேம், சொல்லுங்க.
5: தலை சிறந்த விஞ்ஞானி, சிறந்த ஆசிரியர், எளிமைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர், சாதாரண குடும்பத்தில் பறந்து தனது அயராத உழைப்பால் உலகம் போட்டு விஞ்ஞானியாக திறந்தவர். அவர் என்றென்றைக்கும் அவருடைய எளிமை வந்து நம்மளை வந்து நெஞ்சத்துல நிறுத்துகிறது.
1: என்றென்றைக்கும் நீங்க இடம்பெற்றிருக்கும் இல்லையா?
5: ஆமா, நெஞ்சத்துல நிறுத்துகிறது.
1: நன்றி மேடம் உங்க கருத்துக்கு. ஹலோ வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்தீங்க?
6: கோயம்புத்தூர்ல இருந்து செல்வராஜ் பேசுறேங்க மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேங்க, சொல்லுங்க
6: மேடம். ஐயா ஐயா பார்த்து சொல்லணுங்களா, அதாவது விஞ்ஞானம் தான் ரொம்ப முக்கிய பெருகுச்சு மேடம். அதுல குறிப்பா பார்த்து இந்த படிப்பு பத்தி இளைஞர்கள் கிட்ட நல்லா வித போட்டு, அதாவது வித போட்டு போயிட்டாருங்க மேடம். அதாவது நாடு 2047 முன்னேறுனா ஒண்ணு படிச்சாதான் முன்னேற முடியும்னு சொல்லி நல்லா இது விதவட்டு போயிட்டாருங்க மேடம். மனசுல பாத்தீங்கன்னா படிப்பு ஒண்ணுதான் நாடு முன்னேறக்கு, படிச்சானா எதுவே படிச்சானா எல்லாத்துலயும் முன்னேறலாம் சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருச்சுங்க மேடம். அதனால படிப்ப வந்து நல்லா இந்திய மக்களுக்கு உணர்வு, அதாவது ரத்தத்துல ஊற வச்சுட்டாருங்க மேடம். என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மெயினா சொல்லணும், ஏழ்மையும் கூட ரெண்டாவது மேடம். படிப்பு ஒண்ணுதான் எதா இருந்தாலும் சரி, நாடு முன்னேறும்னா முதல்ல படிப்பு, படிச்சு எந்த படி படிச்சாலும் விஞ்ஞானத்துல முன்னேறலாம்னு சொல்லி தெரிஞ்சவர் அவர் தான் மேடம். அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்னி சிறைகள், அப்புறம் பாத்தீங்கன்னா ராக்கெட்டை கண்டுபிடிச்சாரு, ஆனா அவருக்கு நிகர் அவர் தான் மேடம். மெயினா பார்த்து படிப்பு ஒண்ணுதாங்க மேடம், எளிமையில படிப்பு ஒண்ணுதான். அதாவது நம்ம இந்திய மக்களுக்கு நல்ல மனசுல போட்டு விதப்பு போட்டு போயிட்டாரு மேடம். படிச்சாத்தான், ஆமா ஆமா, படிச்சாதான் நாடு முன்னேறும், பேசிட்டே இருந்தா நாடு முன்னேறாது. இந்த படிப்பு ஒண்ணுதான் நாடு முன்னேறக்கு ஒரே வழின்னு சொல்லி தெரிஞ்சவர் அவரு தான் மேடம்.
1: நன்றிங்க உங்க கருத்துக்கு. நேர்களே, நிறைய நேயர்கள் கலாம் ஐயா அவர்களை பற்றி பேசணும்னே லைனில் வந்துக்கிட்டே இருந்தாங்க. நிறைய நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா, அதாவது நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நிறைய நேயர்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த

0: செல் சென்னையிலிருந்து ராஜேஷ் வந்து அவருடைய எளிமையான குணமே அவர் இந்த அளவுக்கு வந்திருப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சத்யநாராயணன் கோவையிலிருந்து அவருடைய எளிமையான குணம் அப்படின்னு சொல்லியிருக்கார். தூத்துக்குடி சி பால சுப்பிரமணியம் அவர்களும் எளிமையான குணமே நம் அனைவரின் நெஞ்சிலும் அவரை நிலைநிறுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கார். தென் பொன்முடியிலிருந்து சுரேஷ்குமார் ராஜாமணி அவரும் அப்துல் கலாம் ஐயா அவர்களை எங்கள் சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம். ஐயா அவர்களின் ஆற்றல் மிக்க கனிவான பேச்சு நாம் வாழ்க்கை வாழ்வதற்கான நல் வழிகளை காட்டியது. அவருடைய கனிவான பேச்சு என்றென்றும் நம் மனதில் நினைத்திருக்கும் அப்படின்னு கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்கார். சென்னையிலிருந்து அந்தோனி ராஜ் அவரும் அறிவியல் சாதனைகள் பல புரிந்த போதும் தன் எளிமையான குணத்தினால் மக்கள் மனதில் வென்றவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த மாதிரி நிறைய நேயர்கள் வாட்ஸ்அப்பிலும் கூட நிறைய நேயர்கள் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த வரிசையில் திருநெல்வேலி அம்புஜம் அம்பலவாணன் அவர்கள் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானி, இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், ஏவுகணை நாயகன் APJ அப்துல் கலாம் அவர்கள் சிறந்த ஆசிரியர், எளிமைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு என்றென்றும் அவர் நம் மனசில் நினைச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய நேயர்கள் அவருடைய எளிமையான குணம் தான் இந்த அளவுக்கு மக்கள் நாயகனாக அவரை வளரச் செய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க உங்க கருத்துக்களுக்கு. அடுத்த நேயர் கூட லைன்ல இருக்காங்க, அவங்களோடையும் பேசிடுவோம். ஹலோ, வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிறந்த தினம். இதை முன்னிட்டு கலாம் ஐயா அவர்களை நினைவு கூறும் வகையில் அவருடைய எளிமையான குணமா அல்லது அறிவியல் சாதனைகளா அப்படின்ற தலைப்பில் நாம் பேசிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் அவருடைய எளிமையான குணம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த நிறைவு நேயர் கூட வந்துட்டார், அவரோடையும் பேசிடுவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க? சொல்லுங்க.
1: அவருடைய எளிமையான குணம் தானுங்க மேடம்.
0: ஓகே,
1: அவரு போ இனி ஒரு மனிதர் கிடைக்கிறதால கஷ்டம்.
0: கஷ்டம், ஓகே.
1: ரொம்ப நல்ல கருத்துக்கள். குழந்தைகள் படிக்கிறதுல இருந்து இப்போ அவர் அவர் நினைவுன்னா கதையை கூட நடித்திருக்கேன் மேடம். உண்மையில அவ்வளவு தங்கமான மனித எளிமையான குணம், விஞ்ஞானி, சரியான விஞ்ஞானி. இன்னைக்கு அந்த மாதிரி ஆளுகள் இனிமேல் படிச்சது மாதிரி வந்தால் வருவார்கள் நம்பிக்கை,
0: அவ்வளவுதான். ரொம்ப நன்றிங்க உங்க கருத்து.
1: கருத்துங்க மேடம், இனிமேல் படிச்சாது அவர் மாதிரி ஒரு விஞ்ஞானியா வரணுங்க. நல்ல படிப்புல
0: படிப்புலயும் அவர் காட்டிய வழியிலும் நடப்பதுதான்,
1: அவர் வழியில் நடந்து போய் அந்த மாதிரி வரணும் பின்கால தெரியாது.
0: அதுதான் நாம அவருக்கு காட்டுற பிரதிபலன் இல்லையா? ரொம்ப நன்றி உங்க கருத்துக்கு. அதோட மடத்துக்குளம் கனியூர் அண்ணாதுரை அவர்களும் மெசேஜ் அனுப்பியிருக்கார். அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்களுடன். எங்களை எல்லாம் விட்டு பிரிந்தாலும் அவருடைய நினைவு என்றும் எங்களை விட்டு பிரியாத. அவருக்காக ஒரு சிறு கவிதை. கனவு காண சொன்ன நாயகனே, விண்ணை தொட்ட விஞ்ஞானியே, மண்ணில் நீர் பிரிந்தது பிரிந்தது மண்பன்றோ அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு ஒரு கவிதை வரிகளோட. ஓகே, இன்னைக்கு கலாம் ஐயா அவர்களை நினைவு கூர்ந்தது ரொம்பவே சந்தோஷம். நேயர்கள் எல்லாரும் ரொம்பவே அருமையாக அவரை பற்றி பேசினாங்க. நாம் வந்து அவர் வெறும் வாய் வார்த்தைகளால் அல்ல, வாழ்ந்து காட்டுவது தான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டிய மனிதர் அவருடைய வழியில் நாமும் வாழ்ந்து காட்டுறது தான் அவருடைய அன்புக்கு நாம் திருப்பி கொடுக்குற பிரதிபலன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம். இதுவரை உங்களுடன் நான் உங்கள் அன்பு தோழி RJ ராஜி. ஸ்டே டியூன்ட்.

0: நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ண நேயர்கள் அனைவருக்கும் ஊடிஎஃப்எம் சார்பாக நன்றி. தொடர்வது
1: செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். வேளாண் துறையின் முதுகெலும்பாக பெண் விவசாயிகள் திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பாதுகாப்பு துறை சார்ந்த கல்வி நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு அத்துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். G20 மற்றும் G7 மாநாடுகளில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பாங்காக் சென்றடைந்தார். நாடு முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக திரு தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், திரு பால தண்டாயுதன் கார்த்திகேயன் ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான அனைத்து

0: முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்வ் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மொனாஸ்டரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஷிம்கெண்டில் நடைபெற்று வரும் 12 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்யா பிஷ்த் ஏஞ்சல் புனீரா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிட்னி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வருண் கபூர், ஐஷா காந்தி, அன்ஷ் நெகி, கரிமா குண்டு, கின்பால் சோனா, ஆதா ஷைன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி: ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் உள்ள இந்துஸ்தான் கப்பல் கட்டுமான நிறுவனம் சார்பில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கடற்படை உதவி கப்பல் பெயர் என்ன? சரியான பதில் சூர்யா. இக்கப்பல் 43,000 டன் சுமக்கும் திறனும், 734 அடி நீளமும், 103 அடி அகலமும், 30.5 அடி ஆழமும் உடையது. நவீன கட்டுமான முறையை பயன்படுத்தியதால் வழக்கமாக பல ஆண்டுகள் எடுக்கும் இத்தகைய பிரமாண்ட கப்பலின் உலோகம் வெட்டும் பணி 18 மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. நடுக்கடலில் ஒரே நேரத்தில் பல போர்க்கப்பல்களுக்கு தேவையான எரிபொருள், குடிநீர், ஆயுதங்களை உடனுக்குடன் வழங்கும் திறன் படைத்த இந்த கப்பலில் அவற்றை பாதுகாப்பாக எடுத்துச் செல்ல ஏதுவாக பிரத்யோக கண்டெய்னர்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக 20,000 டன் டீசல், 2,500 டன் விமான எரிபொருள், 1,000 டன் குடிநீர் கையாள முடியும். மணிக்கு 37 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் இக்கப்பலில் அதிநவீன ஏவுகணை தடுப்பு தற்காப்பு அமைப்புகளும் ஹெலிகாப்டர் தளமும் இடம்பெற்றுள்ளன. எதிரி நாட்டு ஏவுகணைகள், நீர்மூழ்கி குண்டுகள், கடலடி கன்னிவெடிகளுக்கு எதிராக தற்காத்துக் கொள்ளும் அதிநவீன பாதுகாப்பு அமைப்புகள் இடம்பெற்றுள்ளன. இக்கப்பலில் அதிநவீன முதன்மை பழுதுபார்ப்பு பணிமனைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் நடுக்கடலில் போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்களுக்கு ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறுகளையும் சரிசெய்யும் நடமாடும் பணிமனையாக இக்கப்பல் செயல்படும். இன்றைய கேள்வி: விமானப்படையில் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கேள்வி மீண்டும் ஒருமுறை: விமானப்படையில் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்?
2: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 11:05. உலாவரும் தின்றல் வாட்ஸ்அப் மற்றும் முகநூல் வாயிலாக நேயர்கள் தங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு பெற்று ரசிக்கும் நிகழ்ச்சி இது. நேர்களே, வாட்ஸ்அப் அனுப்பும் நேயர்கள் 8300019101018 இந்த எண்ணிற்கு உங்களுடைய வாட்ஸ்அப் தகவலை பதிவு செய்யலாம்.

நேர்களே, இன்றைய உலாவரும் தென்றலின் முதல் நேயராக தென் பொன்முடி தேனா மணிகண்டன் இவருடைய விருப்ப பாடல் வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்பட்டிருக்கிறது. எஜமான் படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

நாடோடி தென்றல் படப்பாடல் இளையராஜா மனோ எஸ் ஜானகியின் குரல்களில் ஒலித்தது ஒலிக்கவிருக்கிறது. இந்த பாடலுக்கான விருப்பம் செங்கல்பட்டு சி பன்னீர்செல்வம்.

உலாவரும் திண்டலின் அடுத்த பாடல். கேரளா இடுக்கி மாவட்டம் குமார் இவர் விரும்பி கேட்டிருப்பது. ஜெயம் படத்திலிருந்து ஆர் பி பட்நாயக் இசையில் ஹரிணி மாணிக்க விநாயகம் குழுவினர் பாடியது. பாடலின் வரிகள் அறிவுமதி எழுதியவை.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உலாவரும் தெண்டல். வழங்கிக் கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க வாட்ஸ்அப் தகவலா அனுப்பலாம், அல்லது உங்களுடைய முகநூல் வாயிலாகவும் பதிவு செய்யலாம். வாட்ஸ்அப் அனுப்புறவங்க 8300019101 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம். முகநூலில் பதிவு செய்ய விரும்புபவர்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இந்த முகநூல் பக்கத்தில் உங்களுடைய விருப்ப பாடல்களை பதிவு செய்யலாம். நேரம் 11:30. உலாவரும் தெண்டலின் அடுத்த பாடல் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் கேரளா இடுக்கி மாவட்டம் எஸ் குமார் தேவனூர் ஜோதிலட்சுமி சென்னை அந்தோணிராஜ் அவர்கள் விரும்பி கேட்டிருக்கிற ஒரே பாடல் 100க்கு 100 படத்திலிருந்து. வாலு எழுதி வி குமாரின் இசையில், பி சுஷீலா பாடியது.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வாட்ஸ்அப் படி நேயர் பாம்பே காஸ்டில் சாந்தகுமார் விரும்பி கேட்டது. காதல் பரிசு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கான இசை இளையராஜா.

உலாவரும் தென்றலின் அடுத்த நேயர். திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்திரம். இவர் முகநூல் பக்கத்தின் வாயிலாக விரும்பி கேட்டிருக்கும் பாடல் பூமகள் ஊர்வலம் படத்திலிருந்து. ஹரிஹரன் சுஜாதா பாடியது. வைரமுத்துவின் பாடல் வரிகள். பாடலுக்கு இசை சிவா.

அடுத்த நேயர்கள் அவினாசி, கிழக்கிரத வீதி, சாய், அதியன், தேவி ஆகியோர். இவர்கள் வாட்ஸ்அப் படி தகவலாக விரும்பி கேட்டிருக்கும் பாடல்

நேர்களே, உலாவரும் தென்றலை கேட்டு ரசித்து கொண்டுள்ளீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக முகநூல் நேயர் சையத் ரசூல் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் குமரிக்கோட்டம் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது. புலமைப்பித்தன் எழுதி, பாடலுக்கான இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

நேர்களே, இன்றைய உலாவரும் தெண்டலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை கேட்கும் நேயர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிபுத்தூர் மாரிப்பாண்டியன், மீனா மாரிப்பாண்டியன், தர்ஷினி பாண்டியன், சாந்தி, கீர்த்தனா, சீனு, திருமாறன், சீர்காழி, அபி, சுபி ஆகியோர் இவர்களின் விருப்பப்பாடல் செம்பருத்தி படத்திலிருந்து. மனோ எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கான இசை இளையராஜா. ஒலிக்கும் இந்த பாடலோடு இன்றைய உலாவரும் தென்றல் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8 நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் நேர்களை இந்த அறிவிப்பினை அடுத்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 1:55 திரைகானம். 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள். 2:30 அனுபவ பேழை. ஓய்வு பெற்ற நல்லாசிரியர் மதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம்.

பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ ஊட்டி. உலக கை கழுவுதல் தினத்தை முன்னிட்டு பொதுவான மருத்துவர் பொது மருத்துவர் டாக்டர் அனு அவர்களுடன் நேர்முகம். மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம், தொடர்ந்து எதிரும் புதிரும் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் ஹீரோ ஸ்பெஷல். 5:30 இது எங்கள் சாய்ஸ். 6:10 விளக்கேற்றும் வேடை, நவராத்திரி சிறப்பு தொட நிகழ்ச்சி. 6:40 பெட்டத கமலு படுகுமுடி பாடல்கள். 7 மணிக்கு திரைகானம். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இயற்கை வழி வேளாண்மை நேர்முகம் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை இ சண்முகம் அவர்கள். தொடர்ந்து மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் குறித்த நேர்முகம் பங்கேற்பவர் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் பி ஹென்றி அவர்கள். 8:25 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:15 திரைகாணம். 9:30 நாடக மலர். நம்பிக்கை சிறகு நாடகம் எழுதியவர் மதுரை முரளி அவர்கள். அமைப்பு கார்த்திகை தீபன் அவர்கள். 10:00 காற்றோடு கலந்திரவா திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். நேர்களது வரை இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 12:10. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே மகளிர் பங்கேற்கும் நிகழ்ச்சி. நேயர்களே, இன்னைக்கு சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம். கிராமப்புற பெண்களின் சாதனைகள் மற்றும் பங்களிப்புகளை எடுத்துரைப்பதற்கும் அவர்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை காப்பதற்கும் வலியுறுத்தும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 15 சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. விவசாய உற்பத்தி, உணவு பாதுகாப்பு மற்றும் கிராமப்புற வளர்ச்சி ஆகியவற்றில் கிராமப்புற பெண்களின் பங்கு அளப்பரியது. இருப்பினும் சமூகத்தின் பல்வேறு நிலைகளில் அவர்கள் பாகுபாட்டையும் புறக்கணிப்பையும் எதிர்கொள்கின்றனர். ஒவ்வொரு நாட்டின் வளர்ச்சியிலும் கிராமப்புற பெண்கள் ஆற்றும் முக்கிய பங்கை எடுத்துரைப்பதே இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் ஏற்ற தாழ்வுகளுக்கு மத்தியிலும் அவர்களின் பங்களிப்பை அங்கீகரிப்பது நம் அவசியமாகிறது. மேலும் முடிவெடுக்கும் செயல்முறைகளிலும் கிராமப்புற பெண்களின் பங்கேற்பையும் அவர்களுக்கான உரிய அங்கீகாரத்தையும் உறுதிப்படுத்துதல், வலுவான சமூக பாதுகாப்பு திட்டங்களை உருவாக்குதல், டிஜிட்டல் தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்துவதில் நிலவும் இடைவெளியை குறைத்தல் மற்றும் பாலின சமத்துவமின்மையை போக்குதல் ஆகியவற்றை வலியுறுத்துவதும் இந்நாளின் நோக்கமாகும். அந்த வரிசையில் இந்நாள்

0: செல்ஃபல் வச்சுட்டே இருக்கோம் மேம்.
1: நைன்த் மெயில் உங்க மந்த் பேர் என்னங்க? சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம்ங்க. நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பழங்குடி பெண்களான உங்களுடைய வளர்ச்சி நம்ம மாவட்டத்திற்கான பெருமை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய கைவினைப் பொருளான தோடா சால்வை வந்து உலக புகழ்பெற்ற ஒரு கலை வடிவமா இருக்கு. உங்களுடைய தனித்துவமான வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு முறைக்காக வந்து 2008 உங்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு இல்லைங்களா உங்க சால்வைக்கு. இது நம்ம நீலகிரி மாவட்டத்தோட மிகச்சிறந்த ஒரு அடையாளம், பெருமையா கூட இருக்கு. இதனுடைய சிறப்பு அம்சங்கள், வண்ணங்கள், வடிவமைப்பு, இதை பத்தி சொல்லுங்க. இந்த உங்களுடைய இந்த பழம்பு ஹலோ பாரம்பரிய சால்வை அதோட சிறப்பு அம்சங்களை பத்தி
0: சொல்லுங்களேன்.
1: கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுங்க, ஃபர்ஸ்ட் இருந்த இடத்துல ஸ்டே பண்ணி பேசுங்க.
0: எங்களுக்கு வந்து பூட் குலீன் இருக்கு, அது எங்களோட ட்ரெடிஷனல் டிரஸ் மேம். அது
1: ஓகே, என்ன பேருங்க?
0: எங்களுக்கு
1: தயாரிக்க முடியுது உங்களால?
0: கொஞ்சம்
1: ஒரே இடத்துல இருந்து பேசுங்க.
0: இயற்கைய பார்த்துதான் ஆதி காலத்துல எங்க பாட்டையும் செஞ்சிருந்தாங்க. அவங்க இந்த மலையை குறிச்சு அப்புறம் இந்த சூரியன் அதெல்லாம் பார்த்து அவங்களே இயற்கைய குறிச்சுதான் செஞ்சிருக்காங்க. மரத்தை, பூவை, மலம் அந்த மாதிரி அதை குறிச்சு அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. நாங்களும் அதே பின்பற்றிட்டு வரோம்.
1: ஓகே, இயற்கையை பாதுகாப்பதுல உங்களோட பங்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு இல்லீங்களா? ஓகே, இது எப்படி நீங்க கத்துக்கிறீங்க? எல்லா உங்களுடைய தோடர் பெண்கள் எல்லாத்துக்குமே இந்த கைவினை தொழில் வந்து தெரியுமா, இல்ல ஒரு சிலருக்கு மட்டும் தான் தெரியுமா, அந்த மாதிரி?
0: எல்லாத்துக்குமே தெரியும் மேம், எல்லாருமே போடுறாங்க மேம். இது இப்போ இது எங்களோட ட்ரெடிஷனல் மேம், இது எல்லாருமே போடுவாங்க மேம்.
1: உங்க பெண்கள் எல்லாருக்குமே இது போட தெரியும்.
0: ஆமாங்க மேம், காலேஜ் போறவங்களும் போடுறாங்க, ஸ்கூல் போறாங்க, இப்ப 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து போடுறாங்க மேம் பாதி பேரு. அதுல இன்ட்ரெஸ்ட் மேம், அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் மேம்.
1: ஓகே ஓகே. இப்ப எப்படி அவங்க உங்களோட கற்பனை திறனுக்கு தகுந்த மாதிரி நீங்க அப்டேட் ஆகி பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: ஆமா மேம்.
1: ஓகே, ஒரு சிலர் சொல்றாங்க உங்களுடைய பாரம்பரிய விஷயங்கள் எல்லாம் அந்த சால்வையில மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. அதை பத்தி
0: என்னதுன்னா,
1: உங்களுடைய பாரம்பரிய விஷயங்கள், உங்களுடைய தோடர் பழங்குடியிட பாரம்பரிய விஷயங்கள் கூட அந்த சால்வையில வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிசைன்ல இந்த உதாரணத்துக்கு இந்த எருமை மாடோடைய கொம்பு அந்த மாதிரி எல்லாம் கூட டிசைன் பண்றாங்க அப்படின்னு
0: சொல்றாங்க. இப்போ பண்றோம் மேம், அந்த பஃபலோட கொம்பு எல்லாம் நாங்க பண்றோம் மேம். இப்போ நாங்க அந்த நிறைய டிசைன்ஸ் எல்லாம் நாங்க கத்துக்குறோம் மேம், நாங்களே கிரியேட்டிவா ஓனா நாங்களே பண்றோம் மேம்.
1: ஓகே ஓகே, இந்த சால்வையோட விலை என்னன்னு நீங்க நினைச்சிருக்கீங்க?

0: ஷால்க்கு வந்து ஒரு 30,000 அப்படி வரும் மேம்.
1: 30,000 வரும். ஏன்னா
0: ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் தான் மேம். புத்துக்குளிக்கெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் மேம்.
1: ஓ ஓகே. அது என்ன ஒரு 5,000-6,000 அப்படி வருமா?
0: பூத்துக்குழி ஜாஸ்தியா இருக்கும் மேம். அதுதான் ரொம்ப கிராண்டா இருக்கும் மேம். எங்களை வச்சுட்டு அதுதான் மேரேஜ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் மேம். ரொம்ப கிராண்டா இருக்கும். நாங்க மேரேஜ்க்குள்ள புது ட்ரெஸ் வாங்க பொண்ணுக்கு பையனுக்கு வாங்குறதுனா நாங்க அந்த பூத்துக்குழி தான் நாங்க ஸ்டிச் பண்ணுவோம் மேம். அவ்வளவு கிராண்டா இருக்கும் அது.
1: ஓஹோஹோ. சுற்றுலா பயணிகள் கிட்ட உங்களுடைய இந்த சால்வைக்கான உங்களுடைய கைவினை பொருட்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்குங்க?
0: நல்லதான் மேம். எல்லாருமே அதை பார்த்து நல்லா அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க மேம். பார்க்கவே நல்ல ஒரு ரைட்டா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க மேம்.
1: விரும்பி வாங்குறாங்களா?
0: வாங்குறாங்க மேம். எல்லாருமே வாங்குறாங்க.
1: ஒரு சில வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூட இங்க வந்து விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன்.
0: ஆமா மேம், எல்லாருமே வந்து விரும்பி வாங்குறாங்க மேம். அவங்க இப்படி இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க மேம், இப்படியான்ட்டு.
1: அப்ப உங்களுக்கு எப்படி இருக்குங்க, அந்த ஃபீல் எப்படி இருக்கு உங்களுக்கு?
0: எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு மேம். எங்களுடைய எம்ப்ராய்டிங் வேர்ல்ட் லெவல் போதுன்னு எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு.
1: நிச்சயமா நிச்சயமா, உலக அளவுல நீங்க கொண்டு போயிட்டீங்க நம்மளுடைய மாவட்டத்தை அப்படின்னு கூட சொல்லலாம்.
0: ஆமா மேம்.
1: ஓகே, தொடர்ந்து இணைந்துங்கள், ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன்ட்.
0: ஓகே,
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகுங்க.
0: சரிங்க.
1: ஓகே, ஸ்டே பேக்கா இருங்க. தேங்க்யூ.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஸ்நேகிதியே. இன்னைக்கு சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம். இந்த தினத்தையொட்டி தோடர் மகளிர் நம்மளோட இணைப்பில் இருக்காங்க. அவங்களோட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அங்கே பேசிகிட்டு இருந்தோம். அடுத்ததாக ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஓகே, இப்போ நீங்கள் உங்களுடைய பாரம்பரிய சால்வையை பற்றி சொன்னீங்க இல்லையா? ஓகே, இப்ப சால்வையோட வந்து சாரீஸ்லயும் நீங்க வந்து உங்களுடைய தனித்துவமான எம்ப்ராய்டரி கலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து சாரீஸ், இப்போ நீங்க கிட்ஸ் வேர் கூட நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? வேற என்னென்ன பண்றீங்க?
1: சாரீஸ் பண்றோம் மேம், குர்தீஸ் இப்போ ஸ்டார்ட் பண்றோம் மேம், குர்தீஸ்.
0: ஓகே, சூப்பர்.
1: அப்புறம் நிறைய கோட் பண்றோம் மேம்.
0: ஓ, கோட் கூட பண்றீங்களா?
1: ஆமா மேம், கோட் பண்றோம் மேம்.
0: ஆனா எல்லாத்துலயும் அதே கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? சிவப்பு. மக்கள் இல்லாம வெளி மக்களும் வாங்குவாங்க தானே?
1: இருக்காங்க.
0: உங்க கூட இன்னொருத்தவங்க யார் இருக்காங்க பேசுறதுக்கு?
1: அர்ச்சனா. அர்ச்சனா இருக்காங்க. வணக்கம் மேம்.
0: ஹலோ, வணக்கம் அர்ச்சனா, உங்களை பத்தி சொல்லுங்க.
2: நான் அர்ச்சனா, நாங்க பதல்குடுமல தான் இருக்கேன் நானும்.
0: ஓகே, நீங்களும் இந்த எக்கோ ஷாப்ல வர்க் பண்றீங்க?
2: ஆமா மேம், நானும் இங்க வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே, எப்படி இருக்குங்க உங்களோட பிசினஸ் எல்லாம், எப்படி போயிட்டு இருக்கு?
2: மேம் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்க வெளியே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டம். நாங்க படிச்சிருக்கோம், படிச்சாலும் அவ்வளவு இல்ல, எங்களை ஃப்ரீடமா வெளியே விட மாட்டாங்க. இப்போ பரவாயில்ல, நிறைய இடத்துல நாங்க இந்த ஷாப் மூலமா நிறைய இடத்துக்கு போயிருக்கோம், நிறைய எக்ஸிபிஷன் போயிருக்கோம், நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு.
0: அனுபவம் அப்படிங்கறத விட நிறைய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இல்லையா உங்களுக்கு?
2: அது உண்மைதான் மேம், அதுக்காக நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். நிறைய இடத்துல இப்ப எங்களை நிறைய இடத்துக்கு எக்ஸிபிஷன் போறோம், நிறைய பேர் எங்களை தெரிஞ்சிருக்காங்க. ஒரு ஸ்டேட் போயிருக்கோம் நாங்க, டெல்லியில இருந்து எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம் ஒரு எக்ஸிபிஷனுக்கு. அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எங்களோட
0: சொல்லுங்க சொல்லுங்க,
2: எங்களோட ப்ராடக்ட் நிறைய இடத்துக்கு ரீச் ஆனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். ஃபர்ஸ்ட் எல்லாம் அவ்வளவு தெரியாது, ஃபாரினர்ஸ் மட்டும் தான் எங்களை பத்தி தெரியும். இப்ப எல்லாத்துக்குமே தெரியும் எங்களை பத்தி, எங்களோட ப்ராடக்ட் தெரியும், எங்களை பத்தி தெரியும்.
0: அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இல்லையா?
2: கைவினை பொருட்கள்
0: பாரம்பரிய பொருட்கள் கூட நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க உங்க எக்கோ ஷாப்ல.
2: ஆமா மேம், இது மத்த எங்களோட ஹட்டு, அது வந்து டெம்பிள் இருக்குல்ல மேம், அது நாங்க டெம்பிள் சின்ன செஞ்சு அத சேல் பண்றோம்.
0: ஓ,
2: அப்புறம் எங்களோட கரம்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்டிக் அதெல்லாம் சேல் பண்றோம் மேம்.
0: ஓகே,
2: அதுவும் இல்லாம மத்த ட்ரைபலோட ப்ராடக்ட்டும் நாங்க வாங்கி அவங்களுக்கு சேல் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் மேம்.
0: ஓ, அவங்களுக்கும் குடுக்குறீங்க. ஓகே ஓகே ஓகே. இப்ப டூரிஸ்ட் எல்லாம் எந்த ப்ராடக்ட் வந்து விரும்பி வாங்குறாங்க? அதிகமா எது சேல் ஆகுது?
2: எம்ப்ராய்டரி வாங்குறாங்க மேம், ஓரளவுக்கு
0: எம்ப்ராய்டரி ப்ராடக்ட்ஸ் நிறைய வாங்குறாங்க. ஓகே,
2: ஆமா மேம்.
0: அப்புறம் அதுக்கு அடுத்ததா
2: இதன்
0: மூலமா உங்களோட தோடர் பெண்கள் கடையில பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் நல்ல முறையில இருக்கும் இல்லையா? எந்த அளவுக்கு இருக்குங்க, பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு நீங்க டெவலப் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க?
1: இடங்களுக்கு
0: போய் நீங்க சேல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா?
1: ஆமா மேம், நிறைய இடத்துக்கு போயிருக்கோம்.
0: சோ அப்ப அங்கெல்லாம் ரீச் எப்படி இருக்குங்க?
1: ரீச் நல்லா இருக்கு மேம், எல்லாத்துலயும் நல்லா இது பண்றாங்க மேம். சில பேர் என்னோட ப்ராடக்ட் பத்தி தெரியாம இருக்கும், அங்க போய் நாங்க எம்ப்ராய்டரின்னு சொன்னா அவங்க ரொம்ப விரும்பி வாங்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த டிசைன் எப்படி பண்ணீங்க எங்களுக்கு சொல்லி கொடுங்க, அவங்களும் ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க. நல்ல ரிசல்ட் இருக்கு மேம், எல்லா இடத்துக்கும் போனா எங்களுக்கு.
0: ஓகே, வெளி ஆளுங்களுக்கும் இதை எதை கத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? வெளி மக்களுக்கும் நீங்க வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா?
1: நுட்பமான
0: ஒரு விஷயம்.
1: ஆமா மேம், இது ஒவ்வொரு நூலும் கவுண்ட் பண்ணி தான் நாங்க ஸ்டிச் பண்றோம்.
0: ஆமா, அந்த கவுண்ட் மேட் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் இல்லையா உங்களோட ஷால்ல?
1: ஆமா மேம், அது அவ்வளவு பொறுமை வேணும், அவ்வளவு பொறுமையா உட்காந்து கவுண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் ஒவ்வொரு டிசைனுக்கும். அது அந்த ஃபேப்ரிக் நீட்டா முடிக்கணும் மேம்.
0: அதாவது பின்புறத்துல இருந்து அது தலைகீழா அப்படி திக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டபுள் சைடும் ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டு சைடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி சிறப்பா சொன்னாங்க.
1: அப்படியே பிரிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா நாங்க பிரிண்ட் அடிக்கல மேம், கையில பண்றோம். ஆனா பிரிண்ட் அடிச்ச மாதிரி அப்படியே இருக்கும், அந்த ஃபேப்ரிக் எதுமே ஆகாது மேம்.
0: ஓகே, அந்த ஃபேப்ரிக்லாம் எப்படி மெயின்டனன்ஸ் பண்ணுங்க? என்ன மாதிரி ஹேண்ட் வாஷ் ஆ எப்படி எப்படி மெயின்டெய்ன் பண்றது? அது
1: ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் மேம், ஹேண்ட் வாஷ் தான் மேம்.
0: நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஸ்டே பண்ணுங்க லைன்ல. தேங்க்யூ.
1: ஓகே, தேங்க்யூ மேம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஸ்நேகிதியே. இன்னைக்கு நிகழ்ச்சியில் மகளிர், தோடர் மகளிர் நம்மளோட நிறைய விஷயங்கள், அவங்களுடைய பாரம்பரியத்தை பற்றியும், பாரம்பரிய சால்வை, கைவினைப் பொருட்கள் இதெல்லாத்தையும் பற்றியும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஹலோ, ஓகேங்க. இந்த பாரம்பரிய கலை அழியாம பாதுகாக்கிறதுல நீங்க தோடர் பெண்கள் வந்து நிறைய பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்க வாழ்வாதாரம் இதன் மூலமா எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மே மாசம் அந்த மாதிரி டைமா, இல்ல எந்த மாதிரி டைம்ல வந்து உங்களுக்கு பிசினஸ் அதிகமாகுது?
1: அந்த மாதிரி சீசன்ல எங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய போகும் மேம்.
0: ஓகே, எந்த அளவுக்கு வருமானம் ஒரு நாளைக்கு ஈட்றீங்க? ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஓரளவுக்கு உங்க மேனேஜ் பண்ற அளவுக்கு வருமானம் ஈட்றீங்க இல்லையா? ஓகே ஓகே. அரசுடைய உதவிகள் எல்லாம் கிடைச்சிருக்குங்களா? நலத்திட்ட உதவிகள் இதெல்லாம் அதெல்லாம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு? நீங்க எஸ்ஐஜி குரூப்ல இருக்கீங்க இல்லையா? அந்த குரூப் மூலமா நிறைய நலத்திட்டங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கா? நீங்க வாங்கிருக்கீங்களா?
1: எங்களுக்கு நிறைய லோன்ஸ் கிடைச்சிருக்கு, இங்க வாங்கிருக்கோம்.
0: நிறைய சப்போர்ட்டிவா இருந்தது அதெல்லாம்?
1: ஆமா மேம், நிறைய சப்போர்ட்டிவா இருந்துச்சு. ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க.
0: இன்னும் உங்களுடைய அந்த கைவினைப் பொருட்கள் இந்த தொழில வந்து இன்னும் கொஞ்சம் உயர்த்துறதுக்கு, அடுத்த நிலைமை கொண்டு போறதுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் இல்லையா? நிறைய விஷயங்கள் உங்களுடைய பாரம்பரியத்தை பத்தியும், பாரம்பரிய பொருட்கள், கைவினை பொருட்கள், உங்களுடைய பங்களிப்பை பத்தியும் நிறைய சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். இன்னும் அடுத்த தலைமுறைக்கும் உங்களுடைய பங்களிப்பு வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நாங்க வாழ்த்துறோம். தேங்க்யூ சோ மச் ரெண்டு பேருக்கும். நேர்களை, இன்னைக்கு நீலகிரியில வசிக்கும் பழங்குடியின பெண்களான தோடர் பெண்கள் அவங்களுடைய கைவினைப் பொருட்களான அந்த கைவினைப் பொருளை ரொம்பவே பாரம்பரியம் மிக்க புகழ்பெற்ற பொருளான சால்வை, தோடர் சால்வை மற்றும் அவங்களுடைய கலைப்பொருட்கள், கைவினைப் பொருட்கள், நிறைய இந்த விஷயங்கள்லாம் பற்றி நம்மளோட ஷேர் பண்ணாங்க. அவங்களுடைய பாரம்பரிய விஷயங்களையும் நம்மளோட ஷேர் பண்ணாங்க. இத்துடன் இன்றைய ஸ்நேகிதியே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் துறை வளர்ச்சியில் பெண் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார். புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள இதற்கான நிகழ்ச்சியில் ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் இதர அலுவலர்கள் பங்கேற்கின்றனர். இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தனியார் தொலைக்காட்சி செய்தி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். 2014 ஆண்டு 686 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 38,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். தளவாட உற்பத்தியில் 90% சுயசார்பினை எட்டியிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பாதுகாப்புத் துறையில் கடந்த 12 ஆண்டுகளாக இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு ஏதுவாக நமது பாதுகாப்பு படையினர் தயாராக உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் 3 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கான ஊதியம் பெறுவதற்கு நெறிமுறைகளில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல் ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் போனஸ் வழங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஊழியர்களின் நலனில் மத்திய அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார். வேளாண் துறை வளர்ச்சியின் முதுகெலும்பாக பெண் விவசாயிகள் திகழ்வதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பெண் விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பெண் விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக ட்ரோன் சகோதரிகள் திட்டம் போன்றவற்றை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் சுயசார்பு மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அரசுமுறை பயணமாக பாங்காக் சென்றடைந்தார். சுவர்ணபூமி விமான நிலையத்தில் தாய்லாந்திற்கான இந்திய தூதர் திரு புனித் அகர்வால் நிதியமைச்சரை வரவேற்றார். உலக வங்கி மற்றும் சர்வதேச செலாவணி நிதியத்தின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்கும் திருமதி நிர்மலா சீதாராமன் G20 மற்றும் G7 நிதியமைச்சர்கள் மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட் உடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அபுதாபி சென்றுள்ள அவர் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். உலக அளவில் மாறிவரும் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு நாடும் தங்களது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. கட்டுமான துறையில் நுகர்வோர் பாதுகாப்பை உறுதி செய்யும் ரேரா.
1: கட்டுமான துறையின் வளர்ச்சிக்கும் அதனை ஒழுங்குபடுத்த வகை செய்யும் வகையில் இந்த ரேரா சட்டம் கடந்த 2016 ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. வீடுகள் வாங்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் கட்டுமான நிறுவனங்கள் தங்களது திட்டங்களை இதற்கான ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்த பின்னரே அதற்கான விளம்பரத்தை வெளியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. கட்டுமான நிறுவனங்களுக்கும் வீடுகளை வாங்கும் நுகர்வோர்களுக்கும் இடையேயான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அம்சங்கள் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த துறையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் இந்த சட்டம் உதவி பெறுகிறது. வீடுகளை வாங்குவோருக்கும் கட்டுமான நிறுவனங்களுக்கும் இடையேயான நம்பிக்கையை வலுப்படுத்தும் அம்சங்கள் இந்த சட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த சட்டம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று கூறுகிறார் டெல்லியைச் சேர்ந்த அனில் திவாரி. கட்டுமான நிறுவனங்கள் தங்களது வீடு கட்டும் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதை இந்த சட்டம் உறுதி செய்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சட்டம் கட்டுமான நிறுவனங்களுக்கும் வீடுகளை வாங்குபவர்களுக்கும் சட்டப்பூர்வ பாதுகாப்பை உறுதி செய்துள்ளது. கட்டுமான துறையில் நீண்டகாலமாக நிலவி வந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட இந்த சட்டத்தின் மூலம் கட்டுமான நிறுவனங்களும் நுகர்வோர்களும் பயனடைந்து வருகின்றனர்.
0: முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் நடப்பாண்டு இறுதிக்குள் இறுதி செய்யப்படும் என்று கனடா கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள கனடா வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணிந்தர் சித்து மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அதிகரிக்க இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்றும் திரு மணிந்தர் சித்து கூறினார். வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புதுதில்லியில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் நரேஷ்குமார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்தார். இதற்கிடையே தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பாகிஸ்தானில் தனியார் பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 17 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்தனர். 30-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பெஷாவர் நகரில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்காவின் லாஸ் வேகஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல் தேஷ்வால், நிகில் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கசகஸ்தானின் அஸ்தானாவில் வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-23, 21-16 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் டிடாப்ரான் கிளிபைன்சன்னை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் வெற்றி பெற்று ரக்ஷிதா ஸ்ரீயும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆன்யா பிஷ், ஆஞ்சல் புனீரா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிட்னி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வருண் கபூர், ஐஷா காந்தி, அன்ஷ் நெகி, கரிமா குண்டு, கின்பால் சோனா, ஆதா ஷைன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் துறை வளர்ச்சியில் பெண் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 12:50.
1: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது. இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
2: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
3: பாஸ் இங்க தான் வைன்னு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சொல்லி வர்ற அன்னோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன்னு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வை ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
4: இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் தேசிய கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டு திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

கைத்தறி தொழில் நமது பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் முக்கிய தொழிலாக விளங்குகிறது. கைத்தறி மூலம் சேலைகள், வேட்டிகள், துண்டுகள், படுக்கை விரிப்புகள் மற்றும் பல்வேறு துணி வகைகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், கைத்தறி தொழிலை வளர்க்கவும், அவர்களின் தயாரிப்புகளுக்கு நல்ல சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் இந்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அவற்றில் ஒன்றுதான் தேசிய கைத்தறி மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள், முதலாவதாக கைத்தறி நெசவாளர்களின் வருமானத்தை அதிகரிக்க உதவுவது, இரண்டாவதாக நெசவாளர்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் தொழில்நுட்ப உதவிகளையும் வழங்குவது, மூன்றாவதாக தரமான கைத்தறி துணிகளை தயாரிக்க ஊக்குவிப்பது, நான்காவதாக கைத்தறி தயாரிப்புகளை சந்தைப்படுத்தவும் அதிக வாடிக்கையாளர்களை அடையவும் உதவுவது, ஐந்தாவதாக நமது பாரம்பரிய நெசவு தொழிலை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான நெசவாளர்கள் மற்றும் நெசவாளர் குழுக்களுக்கு பல்வேறு வகையான உதவிகள் வழங்கப்படலாம். முதலாவது திறன் மேம்பாட்டு பயிற்சி. நெசவாளர்கள் புதிய வடிவமைப்புகள், நவீன நெசவு முறைகள் மற்றும் தரமான துணிகள் தயாரிப்பது போன்றவற்றில் பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இரண்டாவது தொழில்நுட்ப உதவி. கைத்தறி தொழிலில் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும், தயாரிப்புகளின் தரத்தை மேம்படுத்தவும் தேவையான தொழில்நுட்ப உதவிகள் வழங்கப்படலாம். மூன்றாவது சந்தைப்படுத்துதல். நெசவாளர்கள் தங்கள் தயாரிப்புகளை கண்காட்சிகள், விற்பனை கண்காட்சிகள் மற்றும் பிற சந்தை வாய்ப்புகள் மூலம் விற்பனை செய்வதற்கு உதவிகள் கிடைக்கலாம். நான்காவது வடிவமைப்பு மேம்பாடு. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப புதிய வண்ணங்கள், புதிய வடிவமைப்புகள் மற்றும் நவீன பாணியில் துணிகளை தயாரிக்க ஊக்குவிக்கப்படுகிறது. ஐந்தாவது குழுவாக செயல்படுதல். நெசவாளர் குழுக்கள் மற்றும் கூட்டுறவு அமைப்புகள் இணைந்து செயல்படுவதன் மூலம் உற்பத்தியையும் சந்தை வாய்ப்புகளையும் மேம்படுத்த முடியும். இந்த உதவிகள் அனைத்தும் திட்டத்தின் விதிமுறைகள், தகுதிகள் மற்றும் ஒப்புதல் ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும். கைத்தறி தொழில் என்பது நெசவு செய்வதோடு மட்டும் முடிந்து விடுவதில்லை. இதில் பல தொழில் வாய்ப்புகள் உள்ளன. உதாரணமாக ஒருவர் கைத்தறி சேலைகளை விற்பனை செய்யும் தொழிலை தொடங்கலாம். மற்றொருவர் கைத்தறி துணிகளை வாங்கி ஆடைகள் தயாரிக்கலாம். இன்னொருவர் இணையதளம் அல்லது சமூக ஊடகங்கள் மூலம் கைத்தறி பொருட்களை விற்பனை செய்யலாம். இதன் மூலம் பெண்கள் சுய தொழில் தொடங்கவும், இளைஞர்கள் தொழில் முனைவோராக வளரவும் வாய்ப்புகள் உருவாகின்றன. கைத்தறி பொருட்களின் தரம், பாரம்பரிய வடிவமைப்பு மற்றும் இயற்கையான அழகை வாடிக்கையாளர்களிடம் எடுத்து சொல்வதன் மூலம் விற்பனை அதிகரிக்கலாம். நமது தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள், மதுரை சுங்குடி சேலைகள் மற்றும் பல பாரம்பரிய நெசவு பொருட்கள் புகழ்பெற்றவை. இவற்றை பாதுகாப்பு வளர்ப்பதில் கைத்தறி தொழிலின் பங்கு மிக முக்கியமானது. கைத்தறி நெசவாளர்கள் தங்களுக்கு தகுதியான உதவிகளை பற்றி அறிந்து கொள்ள மாவட்ட கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அலுவலகம், கைத்தறி கூட்டுறவு சங்கங்கள் அல்லது சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகங்களை அணுகலாம். மேலும் மத்திய அரசின் ஜவுளித்துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் தகவல்களை பெறலாம். விண்ணப்பிப்பதற்கு முன் திட்டத்தின் தற்போதைய வழிகாட்டுதல்கள், தகுதிகள் மற்றும் தேவையான ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். கைத்தறி என்பது வெறும் துணி தயாரிக்கும் தொழில் மட்டுமல்ல, அது நமது பாரம்பரியம், நமது கலாச்சாரம் மற்றும் பல குடும்பங்களின் வாழ்வாதாரமாகும். தேசிய கைத்தறி மேம்பாட்டு திட்டம் போன்ற அரசு முயற்சிகள் மூலம் நெசவாளர்களின் திறனை மேம்படுத்தவும், அவர்களின் தயாரிப்புகளுக்கு சந்தை வாய்ப்புகளை உருவாக்கவும், கைத்தறி தொழிலை வளர்க்கவும் முடியும். எனவே நாம் அனைவரும் கைத்தறி பொருட்களை வாங்கி நெசவாளர்களை ஊக்குவிப்போம். நமது பாரம்பரிய தொழிலை பாதுகாப்போம். நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நம்மால் இயன்ற ஆதரவை வழங்குவோம். கைத்தறியை போற்றுவோம், நெசவாளர்களை வாழ வைப்போம், இந்திய பாரம்பரியத்தை பாதுகாப்போம்.

0: இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் தேசிய கைத்தறி மேம்பாட்டு திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: மெல்லிசை பாடல்கள் தொடர்கிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 1:10.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
0: நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். அந்த வரிசையில் முதலாவதாக ஹிந்தி திரைப்பட பாடல்.

ஆஹா நன்ன மத்வேயந்தே கன்னட திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. தொடரும் பாடல் பில்லா, தெலுங்கு திரைப்பட பாடல்.

ஆப்தமித்ரா திரைப்படத்திலிருந்து கேட்ட கன்னட மொழி திரைப்பட பாடலோடு பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத்துறையின் தளவாட ஏற்றுமதி 38,000 கோடி ரூபாய்க்கு மேலாக அதிகரித்துள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் அத்தியாவசியப் பொருட்களின் விலை குறைப்பு நடவடிக்கைகள் குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய 100 நாடுகளுக்கு நம் நாட்டிலிருந்து பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு சார்ந்த மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், 2013-14 ஆண்டுகளில் 686 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி தற்போது 38,000 கோடி ரூபாய்க்கு மேலாக அதிகரித்துள்ளது என்றார். 90% மேற்பட்ட தளவாட வெடிமருந்து பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா தற்சார்பை எட்டியுள்ளதாக கூறியுள்ள அவர், இந்திய ராணுவத்தில் உள்ள 175 வகை வெடிமருந்து பயன்பாடுகளில் 159 ரகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். கடந்த 12.5 ஆண்டுகளில் திறன் மேம்பாட்டோடு தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நவீன நிலைப்பாடுகள் தேசத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதாக எடுத்துரைத்தார். உலகளாவிய பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்தியாவின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் முனைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் எடுத்துரைத்தார். நாட்டின் முப்படைகள் எவ்வித சவாலையும் சமாளிக்கும் திறனை முழுமையாக பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிற்கு எதிராக ஆயுதங்களை ஏந்திய தீவிரவாதிகளில் ஏறத்தாழ அனைவரையும் பாதுகாப்பு படையினர் ஒழித்துவிட்டதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். அனைத்தையும் உள்ளடக்கிய G20 நடைமுறைகள் ஆக்கப்பூர்வமான முன்னுரிமையுடனான செயல்பாடுகளில் இந்தியா பிரிட்டனுடன் இணைந்து பணியாற்றும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உறுதிபட தெரிவித்துள்ளார். பாங்காக்கில் பிரிட்டன் நிதியமைச்சர் ஜான் ஹீலேயுடன் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது இதனை தெரிவித்த நிதியமைச்சர், வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள 14வது பொருளாதார நிதி பேச்சுவார்த்தைகளை இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறினார். அரிய வகை கனிமங்கள், பசுமை தொழில்நுட்பம் போன்றவற்றில் ஒருங்கிணைப்பு தொடர்பான அம்சங்கள் இதில் இடம்பெற உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 4வது இந்திய பிரிட்டன் நிதி சந்தை சார்ந்த பேச்சுவார்த்தைகள், நிதிநுட்ப கூட்டங்களின் முன்னேற்றங்கள் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறியுள்ளது. நக்சல் தீவிரவாதத்தால் உறுப்புகளை இழந்துள்ள பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக செயற்கை கால்களை பொருத்த உரிய உதவிகளை அரசு வழங்கி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்தீஸ்கட்டில் உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பங்கேற்ற அவர், அம்மக்களின் மறுவாழ்விற்காக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக கூறினார். நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுவிட்டதாக கூறிய அவர், 8,526க்கும் மேற்பட்டோர் சரணடைந்ததாகவும், இவர்களில் பலருக்கு வேலைவாய்ப்பு, நிலங்கள், வீட்டுவசதி, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் உள்ளிட்டவை வழங்கப்படுவதாக கூறினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 95வது பிறந்த தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விஜயவாடாவில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி இன்று மரியாதை செலுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகியோரும் விடுத்துள்ள செய்திகளில், டாக்டர் கலாமின் தொலைநோக்கு பார்வை இளைய தலைமுறையினருக்கு என்றென்றும் உத்வேகமாக இருக்கும் என்று புகழாரம் சூட்டியுள்ளனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளின் ஒரு பகுதியாக சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு செய்தார். பெரம்பூர் முல்லைநகர் கால்வாய், பேசின் பாலம் பகுதிகளை அவர் பார்வையிட்டார். முன்னதாக சென்னையில் சிங்கப்பூர் நிறுவனத்தின் தரவு மையத்தை முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு அரசுடன் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இந்த தரவு மையம் திறக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர் துணை பிரதமர் கான் கிம் யாங் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் மின்துறை, வருவாய், சுகாதாரம், வானிலை, தீயணைப்புத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர், வெள்ள பாதிப்பின்போது அம்மா உணவகங்கள் மூலம் மக்களுக்கு உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வெள்ளம் ஏற்பட்டால் படகுகள் மூலம் மீட்புப் பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.
1: பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தருகின்ற வகையிலும், வெள்ளம் வருகிற போது மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அனைத்தும் தேவையான அளவிற்கு வழங்குவதற்கும், இதுபோன்ற வெள்ளங்கள் வருகிற போது குறிப்பிட்ட இடங்களிலே வெள்ள தேக்கங்கள் ஏற்படுகிற இடத்தில் மீனவர் மூலமாக, போட்டின் மூலமாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வதற்காக பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போன்று மின்சாரத்துறையின் மூலமாக மின்சாரம் ஏதாவது பெரும் மழையால் ஏற்படுகிற நிலையில் ஆங்காங்கே ஜெனரேட்டர்கள் சரியாக இருக்கிறதா என்பதை கூட ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் அத்தியாவசியப் பொருட்களின் விலை குறைப்பு நடவடிக்கைகள் குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலை கண்காணிப்பு குழுவுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும், அரிசி, சர்க்கரை, பருப்பு என அனைத்து உணவுப் பொருட்களுக்கும் தேவையான திட்டங்களை வகுத்திருப்பதாகவும் கூறினார். ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களிலிருந்து அரிசி வரத்து குறைந்துவிட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், விவசாயிகளுக்கு அனைத்து நிவாரண உதவிகளும் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிகளை சென்றடையாமல் சம்பா பயிர்கள் காய்ந்து வரும் நிலையில் தற்போது தண்ணீர் நிறுத்தப்பட உள்ளதால் விவசாயிகள் மேலும் அவதிக்குள்ளாகியிருப்பதாக கூறினார். ஏற்கனவே குறுவை சாகுபடி பொய்த்துள்ள நிலையில் சம்பாவும் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், விவசாயிகளின் நடைமுறை சிக்கல் புரியாமல் அவசர கதியில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விட்டதாலேயே உரிய நேரத்தில் தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருகுவதாக கூறியுள்ளார். அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை சுட்டிக்காட்டிய அவர், இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தை அரசு நடத்தாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்து மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்திற்கோ பிற மதங்களுக்கோ மாறுபவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிற்கான இடஒதுக்கீட்டு சலுகைகளை தன்னிச்சையாக கோர இயலாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை இன்று விசாரித்த நீதிமன்றம், இத்தகைய மதமாற்றத்தால் பிற்படுத்தப்பட்டோர் சமூக பட்டியலில் இடம்பெற வகை செய்யப்படவில்லை என்று கூறியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக மழை பெய்து வருவதால் சம்பா நெல் விதைப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 மாதங்களாக வெயில் சுற்றறித்த நிலையில் தற்போது மழை பெய்து வருகிறது. விவசாயிகள் தங்களுடைய பயிரை டிராக்டர் கொண்டு உழவு செய்து சம்பா நேரடி நெல் விதைப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் வேதாரண்யம் பகுதியில் உள்ள 18,000 ஹெக்டேரில் மானாவாரி சம்பா சாகுபடி செய்யப்பட உள்ளது. மாவட்டத்தில் 125,000 ஏக்கரில் சம்பா பருவ சாகுபடிக்காக தற்போது வரை விதைப்பு பணிகள் முடிவு பெற்று காணப்படுகிறது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: காவலர் வீரவணக்க தினத்தை முன்னிட்டு நெல்லையில் நவீன ஆயுதங்கள் கண்காட்சியை மாநகர காவல் ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நல்லுறவை வலுப்படுத்த இது வழிகோலும் என்று கூறினார்.
3: 21 அக்டோபர் அன்னைக்கு காவலர்கள் வீரவணக்க தினம் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் இந்தியா முழுக்கும் தினம் கொண்டாடப்படும். இன்னைக்கு திருநெல்வேலி சிட்டி ஆம் ரிசர்வ் மைதானத்தில் இந்த வெப்பன் டிஸ்பிளே நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மூலியமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போலீஸோட பணி அதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நோக்கத்திலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த வெப்பன் டிஸ்பிளே எல்லாருக்கும் ஒரு அம்யூஸ்மெண்டா இருக்கும். வெப்பன்ஸ் எப்படி இருக்கும், இந்த வெப்பன்ஸ் பாக்குறதுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும்.
0: திருவாரூரில் அமைந்துள்ள தஞ்சாவூர் கூட்டுறவு விற்பனை நிலையத்தில் நாளை தேங்காய் ஏலம் நடைபெற உள்ளதால் விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை முழுமையாக விலகிவிட்டதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. இதனையடுத்து செங்கல்பட்டு, கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், தஞ்சை, திருச்சி, காஞ்சிபுரம், நாகை, புதுக்கோட்டை, கரூர், சேலம், ஈரோடு, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, கோவை, நாமக்கல் மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் பிரான்சின் அலெக்ஸ் லேனியரை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, தன்வி சர்மா இன்று களமிறங்குகின்றனர். மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் காயத்ரி கோபிசந்த், ட்ரீசா ஜாலி இணை இந்தோனேஷிய இணையுடன் இன்று மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத்துறையின் தளவாட ஏற்றுமதி 38,000 கோடி ரூபாய்க்கு மேலாக அதிகரித்துள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் அத்தியாவசியப் பொருட்களின் விலை குறைப்பு நடவடிக்கைகள் குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 1:55. திரைக்கானம் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேரம் 2:15.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
3: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்ட அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலர்.
4: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். நீலமலை இந்நேரம். இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் கோத்தரின மக்களின் பாடல்கள் மற்றும் அவர்களுடைய இசை இடம்பெற கேட்கலாம்.

பச்சை பச்சை பச்சாலே பசந்த புள்ளே ஆட்டேனே, பச்சை பச்சை பச்சாலே பசந்த புள்ளே ஆட்டேனே, பசந்த புள்ளே ஆட்டுக்கே நட ஜன பாட்டை பாடிக்கோமே, பசந்த புள்ளே ஆட்டுக்கே நட ஜன.

இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் கோத்தரின மக்களின் பாடல்கள் மற்றும் அவர்களுடைய இசை இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. அனுபவ பேழை.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: வணக்கம் நேர்களே, அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிப்பவர் ஓய்வு பெற்ற வட்டார கல்வி அலுவலரும் நல்லாசிரியர் விருது பெற்றவருமான எஸ் மாதன் அவர்கள். வணக்கம் சார். திருக்குறள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பங்காற்றுது.
3: ஆமாங்க.
1: நாலும் ரெண்டும் சொல்லுக்குறுது, இதுதான் ஆன்றோர் வாக்கு இல்லைங்களா?
3: சரிங்க சார்.
1: உங்களை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் ஏன் முக்கியமான ஒரு இலக்கியம் மனிதர்களுடைய நல்வாழ்விற்கு?
3: திருக்குறள் வந்து உலக பொதுமறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உலகில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து வயது மக்களும் படித்து இன்புறத்தக்க தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த உதவுகின்ற ஒரு நூலாக அமைந்துள்ளதை நான் உணர்ந்துள்ளேன்.
1: உங்க வாழ்க்கையில திருக்குறளுடைய முக்கியத்துவத்தை எந்த ஒரு தருணத்துல நீங்க உணர்ந்தீங்க?
3: 2020 ஏப்ரல் மாதத்தில் ஓய்வு பெற்ற பிறகு உலக திருக்குறள் சமுதாய மையம் என்ற அமைப்புடன் இணைய வழியில் இணைந்தேன். இணைந்து அங்கு அப்பொழுது வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் 6:00 முதல் 7:15 வரை ஒவ்வொரு அதிகாரமாக திருக்குறள் தோய்ந்த ஆய்ந்த சான்றோர் பெருமக்கள் அதை பற்றி ஒவ்வொரு அதிகாரம் பற்றி பேசி வந்தார்கள். அந்த நிகழ்ச்சியில நான் முதலில் ஒரு உறுப்பினராக இணைந்தேன். சில மாதங்களுக்கு செவி வழியை கேட்டு திருக்குறளை உணர்ந்தேன். பிறகு எனக்கு வரவேற்பு உரை நன்றி உரை நிகழ்ச்சிகள் நடத்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதன் பிறகு அந்த ஆய்வு உரை வழங்க எனக்கு எனது அமைப்பை சார்ந்த பெரியோர்களால் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அந்த விதத்தில் திருக்குறளை அனைத்து அதிகாரத்தையும் நாங்கள் செம்மையாக 3 முறை 1330 திருக்குறளையும் 3 முறை நன்றாக ஆய்வு செய்தோம். அதன் பலனாகத்தான் நான் இந்த திருக்குறள் பணியை மேலும் செய்ய வேண்டும் என்ற உத்வேகம் எனது மனதில் ஏற்பட்டது.
1: நிச்சயமாக நிச்சயமாக. அதாவது ஒரு பங்கேற்பாளராக தொடங்கி இன்று ஒரு பதிப்பாளராக உயர்ந்து நிற்கிறீங்க. திருக்குறள் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அது அத்தனையும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சோ நிறைய விஷயங்கள் திருக்குறள் பத்தி நம்ம பேசலாம். அதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தொடங்கலாம். முதல்ல உங்களுடைய சைல்ட்ஹுட், நீங்க எங்க பிறந்தீங்க, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி சொல்லுங்க, உங்களுடைய பள்ளி கல்வி எப்படி அமைந்தது?
3: நான் வந்து நீலகிரி மாவட்டத்தில் கலிங்கநெட்டி என்ற ஊரில் பிறந்தேன். கோத்தகிரி பார்டர்னு சொல்லி, கோத்தகிரி ஒட்டுநாப்பில் பார்டரில் உள்ளது கலிங்கநெட்டி, உதகை ஒன்றியத்தை சார்ந்த ஊரில் தான் நான் பிறந்தேன். அந்த எங்கள் ஊரில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் தான் நான் 5வது வகுப்பு வரை படித்தேன். அதன் பிறகு பக்கத்தில் அருகில் உள்ள பில்லுக்கம்பை ஊரில் உயர்நிலை பள்ளி படிப்பை நான் முடித்தேன். அதன் பிறகு +1 +2 படிக்க ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா கோவை மாவட்டத்துக்கு அங்கு சென்று படித்தேன். அதன் பிறகு மீண்டும் ஆர்ட்ஸ் காலேஜில், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்சி வேதியியல் பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து பிஎஸ்சி வேதியியல் படிப்பு படித்தேன். ராமகிருஷ்ண மிஷன் வித்யாவில் மீண்டும் இணைந்து பிஎட் படிப்பை முடித்தேன். பிஎட் படிப்பு முடித்த பிறகு 1 ஆண்டு காலத்திலேயே எனக்கு ஆசிரியர் பணி வழங்கப்பட்டுள்ளது.
1: படிக்கும்பொழுதே எல்லாத்திற்கும் ஒரு கனவு இருக்கும், எதிர்காலத்தில் இந்த ஒரு துறையை சார்ந்து நான் வேலை செய்யணும், இந்த ஒரு துறையில நான் நிபுணத்துவம் பெற்றிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லைங்களா? அப்படி உங்களுக்கு சிறு வயதிலேயே ஆசிரியராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்ததுங்களா?
3: நான் வந்து படிக்கிற காலத்திலிருந்தே ஆசிரியராக வேண்டும் என்ற ஒரு ஆசை என் மனதில் இருந்தது. அத்துடன் எனது அக்கா வீட்டுக்காரரும் ஆசிரியர் பணியில் நீங்க சேர்ந்தால் நல்லா இருக்கும்னு அவரு உத்வேகப்படுத்தினார். அதே நேரத்தில் நான் உயர்நிலையில் படிக்கும் போது சங்கர்லிங்கம் என்ற ஒரு ஆசிரியர் ஆசிரியர் பணி மட்டுமல்லாமல் பள்ளியினுடைய மற்ற பணிகளையும் அருமையாக செய்து வருவது எனக்கு ஈர்ப்பாக இருந்தது. அத்துடன் நான் கல்லூரி படிக்கும் போது எனது கல்லூரியில் வேதியியல் துறையை சார்ந்த துறை தலைவர் ஐயா அவர்கள் வந்து குருநாதன் என்றவர், அவர் பாடம் நடத்திவிட்டால் நாங்கள் புத்தகத்தை படிப்பதே இல்லை, அவர் கொடுத்ததே நோட்ஸ் எடுத்து படித்தாலே போதும், இந்த விதத்தில் அவரும் என்னை தூண்டிவிட்டால் இவ்வாறாக தான் நான் ஆசிரியர் பணியை முதன்மையாக எடுத்து பணியாற்ற வேண்டும் என்று அவாவுடன் ஆசிரியர் பணியை இணைந்தேன்.
1: நீங்க கூறுவதிலிருந்து எனக்கு ஒரு விஷயம் புரியுது. ஒரு ஆசிரியர் நினைச்சா ஒரு மாணவனுடைய வாழ்க்கையில என்ன விதமான மாற்றங்கள் வேணா ஏற்படுத்த முடியும்?
3: நிச்சயமாக ஏற்படுத்த முடியும்.
1: பை பேஷன் நீங்க நிறைய ஆசிரியர்களை வந்து நீங்க ஒரு முன்னுதாரணமா வச்சிருக்கீங்க. சோ அதுதான் உங்களுக்கான ஒரு கனவை வந்து விதைச்சிருக்கு இல்லைங்களா?
3: ஆமாங்க.
1: எந்த ஒரு தருணத்துல வந்து முடிவு பண்ணீங்க இதுதான் நம்ம லைன்?
3: பிளஸ் டூ படிக்கும் போது இருந்தே எனக்கு அந்த எண்ணம் இருந்ததுங்க. கல்லூரி படிக்கும் போது அந்த கல்லூரி எனது துறை தலைவரை பார்த்ததும் அந்த எண்ணம் உதயமானது.
1: நிச்சயமா நிச்சயமா.
3: அதே நேரத்தில் நான் பள்ளியில் படிக்கும் போதே ஆன்சிலரி சப்ஜெக்டாக கணிதமும் இருந்தது. ஆகவே எனது அறிவியல் மீதும் கணிதம் மீதும் தீராத ஆசை. அந்த பட்சத்தில் நான் பணியாற்ற பள்ளிகளில் நான் அறிவியல் பாடத்தையும் செய்தேன், நிறைய பள்ளிகளில் பணியாற்றது, கணித பாடத்தை தான் நான் எடுத்தேன் என்பது மகிழ்ச்சியுடன் தெரிவித்து.
1: நிச்சயமாக நிச்சயமாக. பள்ளிகளில் வந்து கணிதம் அப்படிங்கறது வந்து சில மாணவர்களுக்கு கசக்கும், சில மாணவர்களுக்கு இனிக்கும். ஆனா கணிதத்தை எப்படி புரிய வைக்கணும் அப்படிங்கிற சூட்சமம் தெரிந்தவர்கள் தான் கணித ஆசிரியராக நிலைக்க முடியும்.
3: கட்டாயமாங்க.
1: யார் வேணா கணிதம் சொல்லிக் கொடுக்கலாம், ஆனா அதை புரியணும், விளங்கணும், அது மேல ஒரு ஆர்வத்தை உண்டாக்கணும் இல்லைங்களா?
3: சரிங்க. நீங்க சொல்லும் போதே நான் இது கேட்கும் போதே எனக்கு வந்து அப்படியே புல்லரிக்குது. ஏன்னா அந்த அளவுல நான் ஊன்றி அந்த கணித பணியை சிறப்பாக செய்தேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லாங்களா?
1: நிச்சயமா.
3: நான் பள்ளி பருவத்தில் நான் முன்னாடி மாணவர் இருக்கும் போதே நான் கவனித்தேன், நிறைய மாணவர்கள் கணித படிப்பில் சிரமப்படுவதை நான் அப்பொழுதே உள்வாங்கி உள்ளேன்.
1: ஒன் அமாங் தெம் நானும்.
3: ஓ சரிங்க சரி. அதே பட்சத்தில் நான் கணிதத்தில் வந்து நான் தெரிந்து கொண்டது மாணவர் பருவத்தில் திரும்ப திருப்ப திருப்புதல் செய்யாவிட்டால் கணிதம் இன்று படித்தது ஒரு ரெண்டு மூணு மாதம் தள்ளிப்போனால் கட்டாயமாக அது மறந்து போய்விடும். இது நிச்சயம். அதே நேரத்தில் இப்பொழுது ஒவ்வொரு பருவத்திற்கான புத்தகம் இருக்கிறது. நாங்கள் படிக்கின்ற காலத்தில எல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு புத்தகம் ஒரு சப்ஜெக்டுக்கு. அந்த விதத்துல ஒரு ஆசிரியர் ஜூன் மாதத்துல நடத்துகின்ற பாடமானது அடுத்த ஏப்ரல் மாதம் தேர்வு வைக்கும் போது கட்டாயமாக மாணவர் மனதில் இருக்கவே இருக்காது. அதை நன்கு உணர்ந்து அதை அனுபவித்தவன் நான். ஆகவே தான் என்ன பண்ணுங்க, நான் எந்த பள்ளியில் பணியாற்றினாலும் எனது பணி நேரத்தை அதிகப்படுத்துவேன். எவ்வாறெனில் காலையில் எனக்கு சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு போக வேண்டும்ன்ற அவாவில் மீறிப்போம் 8-8:30 பள்ளிக்கூட சென்று விடுவேன். மாலையில் 6:30 வரைக்கும் கூட ஸ்கூல் வைத்துள்ளேன். அந்த நேரத்தில் கணித பாடத்தை நான் ஒரே நேரத்தில் 4-5 கணித போதிப்பேன். ஒரு வருடத்தில் குறைந்தது 6-7 அந்த பாடங்களை திருப்புதல் செய்து விடுகின்றேன். இவ்வாறு செய்யும் போது அந்த ஒவ்வொரு வகுப்பு மாணவர்களும் அவர்கள் வந்து ஆசிரியருக்கு சமமாகவே அந்த பாடத்தை நன்றாக உள்வாங்குகிறார்கள். இதை நான் அனுபவித்து அதை மாணவர்கள் செய்யும் போது எனக்கு ரொம்ப உற்சாக, ரொம்ப பெருமையாக, ரொம்ப சந்தோஷமாக நான் இருக்குங்க.
1: ஒரு ஆசிரியருக்கே உரித்தான சூட்சமம் ரிவிஷன்.
3: கட்டாயமாக ரிவிஷன் இல்லைன்னா அது எந்த பாடமானாலும் சரிங்க மாணவர்களை பொறுத்தவரை முடியாது. அடுத்தது இன்னொன்று நான் சொல்ல விரும்புவது, நம்ம பெரும்பாலான மாணவர் கிராமப்புற மாணவர்கள். கிராமப்புறத்தில் உள்ள ஏழை விவசாயிகள், விவசாய கூலி வேலை செய்கின்ற அந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள் வந்து அந்த பெற்றோர்களால் படிப்புக்கு அதிக கவனம் செலுத்தி அவர்களை கவனிக்கவும் முடிவதில்லை, அந்த பாடமும் அவர்களுக்கு தெரிவதில்லை. அதையும் நான் ஒவ்வொரு மாணவராக உள்வாங்கி அவர்களுடைய நிலையை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் நாம் பணியாற்றுகின்ற நேரத்தில் அதிக நேரத்தை மாணவர்களுக்காக செலவிட்டு பணியாற்றியுள்ளேன்.

0: குறிப்பாக இன்னி சொல்வதனால் நான் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டதனால் 10 ஆசிரியர் செய்கின்ற பணியை நான் ஆணித்தரமாக சொல்கின்றேன், நான் ஒருவர் செய்து விடுகின்றேன். அது என்னுடைய மாணவர்களிடந்தே எனக்கு சான்று. அதாவது சின்ன வயசு மாணவர்களே எனக்கு அது அப்பொழுதே 1995 முன்பே எனக்கு சான்று வழங்கியுள்ளார்கள்.
1: கணிதம் அப்படின்னு சொல்றதுனால இந்த ஒரு விஷயத்தை நம்ம பேசலாம். நான் பிளஸ் ஒன்ல படிக்க போறேன், மேத்ஸ் குரூப் தான். ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூங்கிறனால ஒரு மாதம் நான் ஸ்கூல் போக முடியல, ஆரம்பக்கம் நாட்களில் பள்ளி போக முடியல. அதற்குள்ளாகவே அந்த முக்கோணவியல் பாடத்தை எங்களுடைய ஆசிரியர் எடுத்து விட்டு
0: முடிச்சிட்டாங்க.
1: நான் போகும்போது எனக்கு தெரியல, நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம், முக்கோணவியலில் அடிப்படை என்னங்கிறத நான் மறந்துட்டேன். அதற்கு பிறகு சொல்லி கொடுத்தாங்க, இருந்தாலுமே ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுக்குற நுட்பம் வந்து எனக்கு கிடைக்கல. இதுல இருந்து நான் என்ன கேள்வியை முன் வைக்கிறேன் அப்படின்னா, கணிதத்தை பொறுத்த வரைக்கும் சூட்சுமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன விஷயத்தை வந்து நம்ம ஈடுபாடோட இருந்தாதான் அந்த கணிதனுடைய பேசிக்கே நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதற்கு பிறகு அது ஈஸியா வந்துடும் இல்லைங்களா?
0: ஆமாம், கட்டாயம்.
1: ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நிறைய மாணவர்கள் மிஸ் பண்றாங்க,
0: இன்க்ளூடிங் மீ பண்றாங்க.
1: கணிதம் பாடம் எடுக்கும் போது கொஞ்சம் போரா இருந்துச்சுன்னா தூக்கம் வர்றது, ஒரு மாதிரி கிளாஸ் வந்து வெளியில போயிருவாங்க, எங்கேயோ சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால சின்ன சின்ன விஷயங்கள் மறந்துடுறாங்க. அப்போ அதனுடைய இம்பாக்ட் வந்து தெரியாது, பல வருடங்கள் கழித்து தான் அது வந்து தெரியும். ஒரு இன்ஜினியரிங் போகும்போதோ இல்லை பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி போகும்போதோ கூட வந்து அந்த இடத்துல பேசிக் வந்து தெரியாம போயிருது இல்லைங்களா?
0: ஆமாம்.
1: ஸோ உங்களுடைய வகுப்பில் நீங்கள் கணிதத்தை மாணவர்களுக்கு எப்படி போதிப்பீங்க? உங்களுடைய டெக்னிக்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா?
0: ஆமாங்க.
1: ஒரு ஆசிரியராக உங்களுக்கு தெரியும், இந்த மாணவன் கவனிக்கிறார், இந்த மாணவன் கவனிக்கவில்லை.
0: நான் வந்து ஒவ்வொரு மாணவரையும் உன்னிப்பாக கவனிப்பேன். மாணவர்கள் நோட்டு புத்தகத்தையும் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவ்வாறு பார்க்கும்போது சில மாணவர்கள் வந்து கணிதத்தையே மனப்பாடு செய்கின்ற மாணவர்கள் இருக்காங்க. அவ்வாறு செய்யக்கூடாது என்று சொல்லி அவங்க குரூப் ஸ்டடி பண்ணிடுவாங்க. குரூப் ஸ்டடியை ஒரு 5-5 பேராக வச்சு அந்த குரூப் ஸ்டடி மூலியமாகவும் திருப்புதல் மூலியமாகவும் அவர்களால் கணிதத்தை சாதிக்க முடியும் என்ற இதை ஏற்படுத்திருக்கேன்.
1: இன்னொரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன், எல்லா கிளாஸ்லயும் கணிதம் நன்றாக செய்யக்கூடிய மாணவர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க.
0: அவங்களை யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா.
1: இல்ல, நாங்க அப்படிதான் யூஸ் பண்ணிப்போம். சார் கிளாஸ் எடுக்கிறாரு, ஏதோ சம் கொடுக்கறாரு அப்படின்னா நம்ம இங்க இருந்து எழுதுற மாதிரியே பவலா கட்டிட்டு இருக்கிறது. ஆனா என்ன பண்ணுவோம்னா, பக்கத்துல அந்த ஸ்டூடெண்ட் எழுதுற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்படி பார்த்து அவர் பார்த்து எழுதி வச்சிருது. ஸோ இப்படிதான் பண்ணுவோம், ஏன்னா அவர் புரிஞ்சு எழுதுறாரு, நாங்க என்ன பண்ண ஒரு காப்பி பண்ணி எழுதிடுறோம். ஸோ இது வந்து யதார்த்தமா நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டா தெரியும் இல்லைங்களா?
0: அது தெரிஞ்சிருங்க.
1: அதை நீங்க எப்படி மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எங்க சார் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, எங்க பிசிக்ஸ் சார் அவர் வந்து ஒரு சம் எடுக்கிறாரு அப்படின்னா, ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு சம் எடுக்கிறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சம் போர்டில் எழுதுவார், ரெண்டாவது சம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்பார், இந்த ஒரு ஸ்டெப் நீ போடு அப்படிம்பாரு. அடுத்த ஸ்டெப் முடிஞ்சோன்னா அடுத்த ரேண்டமாக கூப்பிட்டுட்டு நீ போடு அப்படிம்பாங்க. ஸோ அந்த இது வந்து தெரிஞ்சு இவர் படிக்கிறாங்க இவங்க படிக்கல அந்த மாதிரி. ஸோ நீங்கள் எந்த மெத்தட் ஃபாலோ
0: பண்ணுவீங்க? என்ன பண்ணிடுவாங்கன்னா, பிளாக் போர்டெல்லாம் லென்த்தியாக பெருசாக இருக்கு, பிளாக் போர்டை 5 பிரிச்சுடுவாங்க. 5 பிரிச்சுட்டு 5 சம் கொடுத்துட்டு 5 மாணவர்கள் அட் அ டைமில் அவங்க வந்து செய்யணும், அது வேற வேற சம்மா இருக்கு, அவங்க வந்து பிளாக் போர்டில் செஞ்சு காமிக்கணும். இவ்வாறாக கிளாஸ் ரூம் ஃபுல்லாக ரொட்டேஷன் விட்டுட்டு இருப்பேன். அது ஒன்று. ரொம்ப முடியாத மாணவர்கிட்ட நான் என்ன பண்ணிடுறேன், அவங்ககிட்ட போய் நடுவில் உட்காந்துக்கிறேன். மாணவர்களோட மத்தியில் உட்காந்து அவங்க தோல் மேலே கை போட்டு உட்காந்தது அவங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லி ஆகிடுவாங்க. அப்போ அவங்க நோட்லேயே ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறது, இந்த மாதிரி பிளாக் போர்டில் செய்ய வைக்கிறது, இந்த செய்யலாம். இந்த அனுபவத்தை நான் சொல்லும்போது எனக்கு 2 நிகழ்வுகள் நினைவில் வருது. கோத்தகிரி ஒன்றியத்தில் ஏஇஓவாக பணியாற்றி கொண்டு இருக்கும்போது, GTR நடுநிலைப்பள்ளி கோத்தகிரியில் இருக்கிற அரவிந்த் பக்கத்தில், அங்கே ஒரு கணித ஆசிரியர் அரையாண்டு தேர்வு கணித பாடத்தை நடத்தி முடித்திருக்க வேண்டும், ஒரு 2 தேர்வு ஆரம்பிக்குது. அந்த ஆசிரியர்களுக்கு வந்து ஆஸ்மா பிரச்சனை, ஒரு அம்மா அவங்களால முடியல. நான் அந்த பள்ளி பார்வையிட்டு விட்டு அவங்க என்னை பார்த்தது அவங்களுக்கு இன்னும் வீசிங் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. பாடம் முடிக்கலையேங்கிற அந்த ஏக்கத்தை நான் சிரிச்சுட்டு பயப்படாத டீச்சர் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு 6 அந்த ஸ்கூலில் இருந்தாங்க. 6, 6, 7, 8 3 வகுப்புக்கு 2 கணித பாடத்தை, செய்முறை பாடத்தை வந்து நடத்தினேன். நடத்தி முடிச்சுட்டு அந்த டீச்சர் முன்னாடியே அந்த மாணவர்கள பிளாக் போர்டில் ஒர்க் அவுட் பண்ண வச்சேன். அது ஒரு நல்ல ஒரு அனுபவம், எனக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்கு. அதே போல் சத்தியமங்கலத்தில் வண்டிப்பாளையம் என்ற அங்கே ஒரு நடுநிலப்பள்ளியில் வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் கண்டுபிடித்தல் ஒரு கணிதம், அங்கே கணித ஆசிரியர் அந்த பாடத்தை நடத்தி முடித்துள்ளார். நான் போய் ஆய்வு செய்யும்போது நான் ஒவ்வொரு மாணவரையும் ஒவ்வொரு பாடத்தையும் நல்லா ஆணித்தருமாக நல்லா டீப்பாக தான் நான் போவேன். ஏன்னா எனக்கு வேண்டியது என்னை நம்பி மாணவர்கள் உள்ளார்கள், அவர்கள் வந்து எந்த விதத்தில் எந்த பாடத்தில் தோய்வு இருக்கக்கூடாதுங்கிறத அதை நான் ரொம்ப இதாக இருப்பேன். ஒரு மாணவருக்கு ஒரு ஒன்றுமே தெரியலைங்க. அந்த பட்சத்தில்

0: நான் இதே தான் அங்கே அந்த ஆசிரியர்ல அமர வைத்து நான் கிளாஸ் எடுத்து எல்லா சமயம் போர்டில் போட்டு முன்னே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நாலு நாலு மாணவர்களை பிளாக் போர்டுக்கு சொல்லி ஒர்க் அவுட் பண்ண வைத்து செய்யும்போது அந்த ஆசிரியர் சொல்கிறார், இவ்வாறு செய்யணும்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சேன்னு, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆசிரியர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும்ங்கிறத அதை நான் ஆணித்தரமாக நம்புகின்றேன். ஏன்னா மாணவர் சூழலும் தெரியும், அவர்கள் மனநிலையும் நமக்கு தெரியும். ஆகவே அதை உணர்ந்து அவர்களுக்காக இறங்கி நாம் ஆசிரியர் பணி செய்கிறோம். இது ஒரு தெய்வீக பணி. அந்த தெய்வீக பணியை நல்ல ரசித்து ருசித்து செய்தால் வெற்றி நிச்சயம் என்பதுதான் எனது கருத்து.
1: எதற்காக ஒரு வேதியியல் ஆசிரியரை உட்கார வச்சுட்டு கணிதத்தை பத்தி இவ்வளோ பேசிட்டு இருக்கு அப்படின்னா, வேதியியலா இருக்கட்டும், இயற்பியலா இருக்கட்டும், கணிப்பொறி அறிவியலா இருக்கட்டும், எல்லாத்திற்கும் பேஸ் வந்து கணிதம். கணிதம் ஸோ கணிதம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் மட்டுமே நீங்க இந்த பிரான்சஸ்லயே வந்து ஷைன் பண்ண முடியும் இல்லைங்களா?
0: அதே நேரத்தில் நான் மாணவராக இருக்கும்போது ஆங்கிலத்தில் நான் ரொம்ப சிரமப்பட்டு தான் படித்தேன். எனது ஆசிரியர் குறை சொல்லவில்லை, பள்ளி பருவத்தில் அவ்வளவுக்கு ஒன்று யாரும் சொல்லி தரல அந்த காலத்தில். அதை நான் உள்வாங்கி கொண்டேன். அது உள்வாங்கி கொண்ட காரணத்தினால எந்த பள்ளியில் போனாலும் ஆங்கில ஆசிரியர் தனியாக இருந்தாலும் நான் ஆங்கில இலக்கணத்தை மாணவர்கள் வேண்டி நன்றாக படித்து நான் தெரிஞ்சிட்டு அடிப்படையாக எல்லா மாணவர்களுக்கும், நான் எந்த ஸ்கூலில் இருந்தாலும் சரிங்க, அது எந்த ஸ்டாண்டர்டானாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆங்கில இலக்கணத்தையும் சிறப்பாக மாணவர்களுக்கு கொடுத்துள்ளேன். இதே நான் சொல்லும்போது என்னுடைய அனுபவத்தை சொல்ல மிகவும் ஆசைப்படுகின்றேன். நான் சத்தியமாநிலத்தில் ஆய்வு அலுவலராக இருக்கும்போது எனக்கு கண் புறணிக்கு அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது. அறுவை சிகிச்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பள்ளியினுடைய தனி ஆங்கில பாடம் நடத்துகின்ற ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு மூன்றாம் வகுப்புல எட்டாம் வகுப்பு வரை அந்த பருவத்தில் என்ன இலக்கண பகுதி ஆங்கிலத்தில் உள்ளதோ அதை நான் அறுவை சிகிச்சை செஞ்சு வந்த பிறகு முதலில் அதை கேட்பேன். எல்லா மாணவர்களும் தரவாக இருக்க வேண்டும் என்று அங்கே 84 பள்ளிகள் இருக்குது. அந்த 84 பள்ளி ஆசிரியர்களோடு தனித்தனியாக நான் பேசினேன். பேசி அவர்களுக்கு சொல்லி விடுவேன், எந்த இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எந்த நேரத்தில் என்னை கேட்கலாம் என்று ஒன்று சொல்லிட்டேன். அந்த விதத்தில் பார்க்கும்போது 10 கடிச்சிட்டு வரும்போது ஒன்றியத்தில் உள்ள அனைத்து பள்ளியும் கிராமரில் டீச்சர் ஸ்கூல்லையே ஒரு காம்படிஷன் ஆகி அவங்களுக்குள்ள உற்சாகத்தை ஏற்படுத்தி நல்ல சிறப்பாக பண்ணிட்டாங்க. நம்ம தூண்டுதலாக இருந்தால் ஆசிரியர்களை மாணவர்களுக்காக செய் வைக்கலாம் என்பதற்காக தான் நான் செய்தேன். அதில் நான் வெற்றியும் பெற்றுள்ளேன் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.
1: மீண்டும் ஒரு முறை அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிப்பவர் நல்லாசிரியர் விருது பெற்ற எஸ் மாதன் அவர்கள். இது சார்ந்த இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டு வகையான செயல்பாடுகள் இருக்கு. ஒன்று, நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தி ஆணையிடுவது, செஞ்சுதான் ஆகணும்.
0: சரி,
1: அப்போ என்ன நடக்கும், புரியுதோ புரியலையோ கடமைக்கு செஞ்சு வச்சிருப்பாங்க. அன்பாக இது பாருங்க இப்படி இருக்குங்க, இந்த இதுக்குள்ளார இந்த இதை கொஞ்சம் முடிச்சிடலாங்க அப்படின்னு நம்ம ஒரு தன்மையா சொன்னா அதனுடைய விளைவுகள் வேற மாதிரி இருக்கும்.
0: என்னுடைய அணுகுமுறையே அன்பான அணுகுமுறை தாங்க. ரொம்ப முடியாத பட்சத்திலதான் சில நேரத்துல நீங்க சொன்ன முறைய முன்னாடி சொன்ன அந்த அப்ரோச்மெண்ட். இல்லைன்னா அன்பாக அணுகும் போது என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்தது, நான் ஆசிரியராக இருக்கும்போது எங்களுக்கு சார்ந்த அலுவல்கள் பணி ஆபீஸில் எங்கள் அலுவலகத்தில் செய்கின்ற சில பணிகளுக்கு வந்து நிறைய நேரம் போக வேண்டியது இருக்கு, நிறைய விண்ணப்பம் தர வேண்டியது இருக்கு, அந்த பணிகள் நிறைவு ஆவதில்லை. நான் அலுவலரை சென்ற பிறகு என்ன செய்தேன், ஆசிரியர்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் உடனுக்குடன் நிவர்த்தி செய்யப்படுகிறது. எடுத்துக்காட்டாக நமது அரசானது ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையில ஆசிரியர்கள் குறைத்தீர் கூட்டம் அவர்களுக்கு குறைகள் எல்லாம் விண்ணப்பமா தர்றாங்க. அதே நான் சத்தியமங்கலத்தில் பணியாற்றும் போது சத்தியமங்கலத்து மலைப்பகுதியில் ஒரு 24 பள்ளிகள் இருக்கு. அந்த ஆசிரியர்கள் வந்து ஸ்கூல்லேயே தங்கி பணியாற்ற ஒரு சூழல் ஏற்படுத்தி மாணவர்களுக்கு சிறந்த கல்வி கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த ஆசிரியர்களுக்கு அவ்வளவு சிரமப்பட்டு பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு எனது அலுவலர் என்ற முறையில் நான் எதை செய்ய வேண்டும் என்று அந்த சனிக்கிழமை வழங்குகின்ற அந்த அவங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து அவங்க சனிக்கிழமை விடுமுறை நாளதுனால தொலைவில் இருந்து அலுவலர் விண்ணப்பம் தர வேண்டும். அதை நான் என்ன செஞ்சிட்டேன்னா, நீங்க சனிக்கிழமை வேண்டாம், அரசு விதியிலிருந்து நானே சில தளர்வு பண்ணி வியாழன் வெள்ளிக்கிழமையே கொடுத்துருங்க, ஒர்க்கிங் டேலயே விண்ணப்பத்தானே கொடுத்துட்டு பெட்டியில் போட்டு போயிருங்க, நான் உங்களுக்கு 2 செஞ்சு தந்துடுவேன்னு சொல்லிட்டு அவ்வாறாக நிறைய ஆசிரியருடைய குறைகள் வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதிகபட்சம் 1 நான் முடித்து கொடுத்து விடுவேன். ஏனென்னா அவங்களை திருப்தியாக பண்ணணும். அவங்களுக்கு நிறைய இருக்குங்க, உயர்கல்வி படிக்கணும்னு ஆசை இருக்கு, விண்ணப்ப

0: இருப்பாங்க. பாஸ் பண்ண பிறகு இங்கே பதிவு பண்ணணும் எஸ்ஆர்ல, அந்த பணியும் இருக்கு. அடுத்தது உண்மைத்தன்மை பெறுறதுக்கு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணணும், அந்த பணி. உண்மைத்தன்மை வந்தால் எஸ்ஆர்ல பதிவு பண்ணணும். இவ்வாறான பலதரப்பட்ட பணிகள் இருக்கு. நான் ஆசிரியர் இருக்கும்போது இந்த பணிகள் எனக்கு வந்து துரிதமாக செய்து தருவதில்லை, செய்யாமலே விட்டு விடுவார்கள். அதனால இன் ஃபியூச்சர்ல ஆசிரியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. இது எல்லாமே நான் உள்வாங்கி காரணத்தினால என்ன பண்ணிட்டேன்னா, நான் அலுவலராக வந்த பிறகு ஆசிரியர்கள் குறை என்று எதுவுமே வைப்பதில்லை. ஆனால் ஆசிரியர்கள் ஒரு கண்டிஷன் போட்டுருவேன், உங்களுக்கு அலுவல் சார்ந்த எந்த குறையும் இருக்காது, நான் வந்து உங்களில் ஒருவன். நான் ஒவ்வொரு ஆசிரியரையும் நான் உங்களாக தான் நான் பாதிப்பேன். அந்த விதத்தில் நான் ஒவ்வொருத்தரையும் அணுகுவேன், உங்களுக்கு குறைகள் நிவர்த்தி செய்கின்றேன். அதே பட்சத்தில் நம்ம இடம் படிக்கின்ற ஏழை மாணவர்களின் கல்வி தரத்தில் நான் சமரசம் அடைய மாட்டேன். எந்த விதமானாலும் நீங்கள் சிறப்பாக தான் பண்ணணும், எந்த குறையும் கல்வியில் வைக்கக்கூடாது அப்படின்னு பேசி அந்த விதத்தில் ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கு குறையை நிவர்த்தி ஆகிடு, மாணவர்களுக்கு சிறப்பான கல்வியை நான் பணியாற்றிய ஒன்றியங்களில் பள்ளிகளில் இவ்வாறு தான் கொடுத்து வந்துள்ளேன்.
1: அதிகாரத்தை பயன்படுத்தி செஞ்சா எதுவுமே கரெக்டாக நடக்காது.
0: சில பேர் மட்டும்தான் அதுக்கு பயப்படுவாங்க, மற்றவங்களும் அது அது ஒரு பொருட்டா மதிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அது பிடிக்கிறது இல்லை.
1: ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நல்ல கைவரப்பெற்றிருக்கு. அதாவது மாணவர்களிடம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியுது, ஆசிரியர்களிடம் எப்படி வேலை வாங்க வேண்டும் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியுது. இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வாத்தியார் அப்படின்னா அவருக்கு வந்து கிளாஸ்லதான் வேலை, ஸ்கூல்லதான் வேலை, ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸுக்கு கூட்டிட்டு போகணும், இல்ல ஒரு மீட்டிங்னா ஒரு சயின்ஸ் அண்ட் கல்ச்சுரல்ஸ்னா அதுக்கு கூட்டிட்டு போகணும். இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அதையும் தாண்டி ஆசிரியர்களுக்கென்றே இன்னும் தனிப்பட்ட வேலைகள் இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மே மாசம் லீவு, ஆசிரியர்களுக்கு அந்த லீவு கிடையாது. பேப்பர் கரெக்ஷன் ஒர்க் இருக்கும், அதுக்காக போகணும். ஒரு அரசாங்கம் ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க, சென்சஸ் எடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் அதுவும் நீங்க தான் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஆசிரியர்களை வந்து திங்க் பிகைண்ட் த லிமிட் அப்படின்னு தான் கொண்டு போகுது இல்லைங்களா?
0: ஆமாம்.
1: ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஆசிரியர்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு இறுக்கமான சூழ்நிலையை உருவாக்கும். உங்களுடைய மனநலமும் உடல் நலமும் முக்கியம்.
0: சென்சஸ் எடுக்கிறது, தேர்தல் பணி, அந்த பணிகளெல்லாம் வருதா செய்யுங்க, அது அரசு பணி, அது கட்டாயமாக செய்யணும். அவங்களே அது உள்வாங்கிவாங்க, இது எங்களுடைய சமூக கடமை என்று நினைச்சு செய்யறாங்க.
1: ஆனால் அதே டைம்ல அவங்களுக்கான பர்சனல் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் இல்லைங்க,
0: கட்டாயமாங்க. அதை வந்து அவங்களை உற்சாகப்படுத்திட்டு இருக்கோங்க சார், உற்சாகப்படுத்திட்டு இந்த பணியை செய்தால் சிறப்பாக செய்யலாம். அதுக்கு நான் ஒரு இன்னொரு சம்பவத்தை கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நல்ல வேலை செய்கிற ஆசிரியர்கள் தான் 90% மேலே இருக்காங்க, சிறப்பாக வேலை செய்கிற ஆசிரியர்கள். அவர்களுடைய பணியை நான் பார்வையிடும்போது ஆசிரியர் பணியை பார்ப்பேன். அதே நேரத்தில் எனது ஒன்றியத்தில் 3000-4000 மாணவர்கள் இருப்பாங்க, அத்தனை மாணவர்களுடைய அத்தனை நோட் புக்குமே நான் செக் பண்ணுவேங்க. அவங்க கிளாஸ் ஒர்க் நோட்டு, ஹோம் ஒர்க் நோட்டு, எல்லா நோட்லையும் நான் கிரீன் இங்கில் கையெழுத்து போட்டு, அது ஏன்னா மாணவர்களை உற்சாகப்படுத்த மாதிரியாக, ஆசிரியர்களை உற்சாகப்படுத்த மாதிரியாக, இந்த விதத்தில் அந்த இருவரையும் உற்சாகப்படுத்துவேன். அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவங்கள தூண்டுதுனால மேலும் மேலும் நிறைய பணிகளை அற்புதமாக அர்ப்பணிப்போடு செய்கிறாங்க. அவர்கள் செய்கின்ற பணியை வந்து பெரும்பாலும் அந்த கிராமப்புறத்தில் அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு தெரியறதில்லை. அவங்க டீச்சர் ஸ்கூலுக்கு போகிறாங்க வருவாங்கன்னு அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. இதே நாங்கள் உள்ள ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்க நாங்கள் அதை அனுபவிக்கிறோம். ரொம்ப அருமையாக பணி செய்கிற ஆசிரியர்கள் இருக்காங்களேன்னு சொல்லி அவங்கள நல்லா தூண்டுதல் பண்ணிட்டு என்ன செய்கிறோன்னா, பள்ளி ஆண்டு விழாவில் ஆசிரியர்கள் உள்வாங்கி அந்த ஆசிரியர்கள் அந்த பள்ளி ஆண்டு விழாவில் மேடையில் இந்த ஆசிரியர் இந்த சப்ஜெக்டில் இந்த மாதிரி பாடம் நடத்துனாங்கன்னா அவங்கள நன்றாக பூஸ்ட் பண்ணி அந்த ஆசிரியர்கள் பேசி அவர்களுக்கு ஒரு பொன்னாடை அந்த மேடையில் போத்தியாச்சுன்னா, அடுத்த நாள் இருந்து அந்த ஊர் மக்களிடையே அந்த சமுதாயத்தில் அந்த ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கு. அதன் காரணமாக உற்சாகம் அடைந்து அவருடைய பணியை வந்து மேலும் மேலும் சிறப்பாக செய்ய உத்வேகமாக இருக்கு. அந்த ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, எங்கள் ஆண்டு விழாவுக்கு பிறகு எங்கள் ஊர் கிராம மக்கள் எங்களுக்கு தருகின்ற மரியாதையை அவங்கள் எங்களை இப்போதான் புரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அதையை நான் கேட்டுள்ளேன். அதே நேரத்தில் அங்கு ஆண்டு பள்ளி ஆண்டு விழாக்களில் அந்த ஆசிரியர்கள் பற்றியும் அந்த தலைமை ஆசிரியர் பற்றியும் அந்த ஊர் மக்களை பற்றியும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் கிராம கல்விக்குழு அவர்கள் அனைத்து செயல்பாடுகளையும் மேடையில் சொல்லி பேசுவதனால அருகில் உள்ள அந்த ஸ்ட்ரீட் வெண்டர்னு சொல்ல தெருவில் மிட்டாய் விற்கிற அந்த அம்மாக்கள் கூட சொல்லுவாங்க, ஐயா எங்க ஆசிரியர்கள் பற்றி இந்த அளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களேன்னு அவங்க நல்லா சந்தோஷம் அடைவாங்க. இந்த விதத்தில் தான் ஒவ்வொரு வாராக தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் சிறப்பாக செய்கிறாங்க. அந்த பணி தான் செய்து வந்துள்ளேன்.
1: இதுவரை அனுபவ

0: பேழை நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வட்டார கல்வி அலுவலரும் நல்லாசிரியர் விருது பெற்றவருமான எஸ் மாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை எதிர்வரும் வியாழனன்று கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அமைப்பில் உதவி ஆர் பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்.
2: சில நொடிகளில் அடுத்த அறிவிப்பு தொடரும்.

2:55:35 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திர பிரதேசம், ரயலசீமா, கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதி, கேரளா, மாகே ஆகிய பகுதிகளில் தொடங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கடலோர ஆந்திர பிரதேசம், தெற்கு ராயலசீமா ஆகிய பகுதிகளில் பல இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பலத்த மழையும், தமிழ்நாடு, புதுச்சேரி, தென்கடலோர ஆந்திர பிரதேசத்தில் பல இடங்களில் மிதமான மழையும் பதிவாகியுள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கரூர் மாவட்டம் தோகைமலை, மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு ஆகிய இடங்களில் 11 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, மருதம்பள்ளம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஏழுப்பட்டி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், தங்கச்சிமடம், காரைக்கால், தம்மம்பட்டி, நெடும்புலி ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், வாழப்பாடி, மண்டபம், கொல்லிமலை, தலைஞாயிறு, அச்சிறப்பாக்கம், தரங்கம்பாடி, தோப்புத்துறை, சூரியகாடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், சீர்காழி, வேதாரண்யம், வேளாங்கண்ணி, செம்பனார் கோவில், காவேரிப்பாக்கம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், அரியலூர், கீழ்ப்படி, கேசிஎஸ், அரியலூர், திருப்பூண்டி, ரிஷிவந்தியம், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சங்கராபுரம், பொன்னையார் அணை, மணப்பாறை, கோடியக்கரை, காயல்பட்டினம், வல்லம், கீழ்பெண்ணாத்தூர், கடவனூர், சேத்துப்பட்டு, ஆரணி, எறையூர், மணம்பூண்டி, ஸ்ரீபெரும்புதூர், ஏத்தாப்பூர், கிருஷ்ணராயபுரம், மதுராந்தகம், பட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மாயனூர், ஆனைமடுவானை, திருச்செந்தூர், செம்மேடு, மூங்கில்துறைப்பட்டு, குளித்துளை, மடம்பூண்டி, மேலூர், காரியக்கோவில், அம்பத்தூர், தியாகதுர்கம், திண்டிவனம், திருக்குவளை, குலசேகரப்பட்டினம், முகையூர், வளத்தி, ராசிபுரம், அயப்பாக்கம், புழல், திருபாலபந்தல், விருகாவூர், அவலூர்பேட்டை, மணிமுத்தாறு அணை, நத்தம், சிவகங்கை, சந்தியூர், கத்திவாக்கம், திருக்கோயிலூர், சூலாங்குறிச்சி, எருமப்பட்டி, மணலி, மங்களாபுரம், மயிலம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37.8 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழை இன்று பெய்யக்கூடும். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், தென்காசி, கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, கரூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, திருநெல்வேலி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும்

பலத்த காற்றுடன் பலத்த மழை இன்று பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிக பலத்த மழைக்கு வாய்ப்பு உண்டு. ஈரோடு, திருப்பூர், விருதுநகர், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, கரூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், ராணிப்பேட்டை, கடலூர், திருவள்ளூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு நாளை வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில உலக கை கழுவுதல் தினத்தை முன்னிட்டு மருத்துவர் அனு அவர்களுடன் நீர்முகம் இடம்பெற கேட்கலாம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பாத்தீங்க அப்படின்னா கை கழுவுதல், அதோட முக்கியத்துவம், கிருமிகள் தொற்று வந்து எந்த அளவுக்கு நம்மளோட உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, அதே மாதிரி இந்த சின்ன விஷயம் ஒரு கை கழுவுதல், அது மூலமா நம்ம எப்படி பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து நம்ம பேச போறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அன்றாட நம்ம எப்படி சுகாதாரமா இருக்கிறது, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், அதே மாதிரி பொதுவான மருத்துவ அறிவுரைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைய நிகழ்ச்சியில இடம்பெற போது. அந்த வரிசையில மருத்துவர் அனு அவங்க நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: ஓகே மேம், இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உலக கை கழுவுதல் தினம் இல்லைங்களா? சோ இந்த கை கழுவுதல் அப்படின்றது வந்து சின்ன வயசுல இருந்து எல்லாருக்குமே சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்லுங்க மேம். இந்த கை கழுவுதல் அப்படின்றது வந்து எதுக்காக முக்கியம் மேம்?
1: இப்போ ஜென்ரலா வந்து டிசீஸ் டிரான்ஸ்மிஷனுக்குன்ட்டு நம்ம வந்துட்டு கை, லைக் இப்போது காமனாக வீட்டில் வந்துட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லைனாலோ, இல்லை வெளியில் போய் வெளியில் பசங்க விளையாடிட்டு வராங்கனாலும் அந்த டைமில் லைக் கையெல்லாம் கை அழுக்காச்சுன்னா அப்போ வந்து நம்ம கழுவுறது வந்துட்டு நம்ம நார்மலாக ஒரு டிசீஸ் ப்ரிவென்ஷனுக்காக கழுவுறது தான். இது காமனாக இது சோப் அண்ட் வாட்டர் வச்சு தான் ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம். சிலப்போ சானிடைசர் யூஸ் பண்ணுவோம், பட் சானிடைசர் காமன் பீப்புளுக்கு தேவை கிடையாது. ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு வந்து சோப் அண்ட் வாட்டர் ஹேண்ட் வாஷே போதுமானது தான். அது காமனாக வர இந்த வாந்தி பேதி பிரச்சனைக்கான ஒரு ப்ரிவென்டிவ் மெஷரை நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம்.
0: ஓகே மேம், இப்போ நீங்கள் வந்து வெறும் கை கழுவுதல் அப்படின்னு சொல்லாமல் அதே வந்து சோப் அண்ட் வாட்டர், அதாவது சோப் போட்டு கை கழுவணும் அப்படின்னு இல்லைங்களா? ஸோ அதோட கான்செப்ட் பற்றி சொல்ல முடியுங்களா மேம்? அதாவது இப்போ நார்மலாக நம்ம கை கழுவுறதை விட சோப் போட்டு கை கழுவுறது அந்த வித்தியாசம், அது எவ்வளோ முக்கியம், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: பேசிக்லி என்னென்னா அந்த டர்ட் இருக்கிறப்போ, அது ஒரு என்ன சொல்கிறது, கை வந்து அழுக்காக இருக்கிறப்போ, விசிபிளாக வந்து சாயில் இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு சோப் வச்சு வந்து க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணுறப்போ மோஸ்ட்லி இந்த காலரா, அந்த மாதிரி இந்த காமனாக வந்து பேதி காஸ் பண்ணுற அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தான் வந்துட்டு இதை வச்சு நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். மீதிப்படி இப்போ இந்த ஹேண்ட் சானிடைசர்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது காமனாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ், நோசோகோமியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அது தவிர்க்கிறதுக்கு வந்து சானிடைசர். ஸோ ஜென்ரல் பப்ளிக் வந்து சானிடைசர் யூஸ் பண்ண தேவையில்லை, சோப் வாட்டரே இஸ் மோர் தென் எனஃப். பட் நமக்கு வந்து சில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஈவன் சோப் வச்சு கழுவினா கூட போகாதது இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி நம்ம என்ன ப்ரிவென்ட் பண்ண முடியுமோ அது வந்து நம்ம சோப் வச்சு ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், சோப் அண்ட் வாட்டர் ஹேண்ட் வாஷ் வச்சு ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்.
0: இப்போ சில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து சோப் வச்சா கூட போகாது அப்படின்ற மாதிரி, அது வந்து சானிடைசர் வச்சா போகுமா மேம்?
1: இல்லை அது சானிடைசர் யூஸ் பண்ணால் போகும்னு சொல்ல முடியாது, பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் சோப் யூஆர் யூஸிங். சில ஆன்டிபயோட்டிக், ஆன்டிபாக்டீரியல் சோப்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ப்ராபப்ளி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெட்டால் அதெல்லாம் வந்து இப்போ காமனாக நம்ம அந்த பாடி வாஷ் சோப்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த பவர் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து டெட்டால் வச்சு யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம்.
0: ஓகே மேம், இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்மளோட உடலில் வந்து பல வகையான பாக்டீரியாஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
1: ஸோ நம்ம பாடியில் வந்துட்டு குட் பாக்டீரியா அண்ட் பேடு இருக்குது. கமென்சால் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம உடம்புல எல்லா இடத்துலையுமே, வாயிலிருந்து முதற்கொண்டு ஃபுல் அந்த ஜிஐடி ஃபுல் இதுலையுமே அந்த சிஸ்டம்லேயுமே வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம அது வந்து நமக்கு மோஸ்ட்லி நல்லது தான் இது பண்ணும். இப்போது ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் போடணும்னு வச்சுக்கோங்களேன், தேவை இருக்கிறப்போ போட்டால் அது வேறு, தேவை இல்லாதப்போ போடுறப்போ இந்த நல்ல பாக்டீரியாலாம் வந்துட்டு இறந்துருது. இறக்குறப்போ அது வந்து நமக்கு வந்து சில இம்யூனிட்டிக்கு வந்துட்டு, எதிர்ப்பு சக்திக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற பாக்டீரியா தான் அந்த கமென்சால் பாக்டீரியாஸ். ஸோ அது இல்லாதப்போ நமக்கு வந்து தேவையில்லாமல் மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்ம இது வந்து இப்போ ஆன்டிபயோட்டிக் போட்டோம் அப்படின்னா இந்த கிருமி தான் சாகும் அப்படின்னு இல்லை, டார்கெட்டட் கிருமி தான் சாகும்ட்டு இல்லை, நம்ம கமென்சால் பாக்டீரியாவும் சாகும், குட் பாக்டீரியாஸும் சாகும். ஸோ நம்ம வந்து தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறது வந்து தவிர்க்கலாம்.
0: ஓகே மேம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம ஆன்டிபயோட்டிக் வந்து எதுக்காவது ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும்போது ஒவ்வொரு கிருமிக்கும் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு ஒன்று கிடையாதுங்களா?
1: இருக்குது, பட் நம்ம எல்லாமே வந்துட்டு இப்போது ஒரு கோல்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து காமனாக வந்து வைரஸ்னால தான் கோல்டு வரும், ரைனோ வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வைரஸ் வந்துட்டு அதுக்கு வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் போட்டு ஒரு யூஸ்மே கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இப்போ பேதி ஆகுதுன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரல் ப்ராட் கேட்டகரியில் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம், அது இனிஷியலாக பேஷண்ட் வரப்போ, அதுக்கப்புறமா நம்ம வந்து கல்ச்சர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லி அந்த சாம்பிள் எடுத்துகிட்டு ஒன்று, இப்போது லூஸ் ஸ்டூல்ஸ் போகுதுன்னா ஸ்டூல் சாம்பிள் எடுப்போம், இல்லை வந்து பிளட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஃபீவர் இருக்குது அப்படின்னா பிளட் கல்ச்சர்ஸ் எடுத்து அந்த ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக் அந்த பாக்டீரியா என்ன பாக்டீரியா இருக்குன்னு பார்த்து அது எதுக்கு சென்சிட்டிவாக இருக்கும் அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம். அதுதான் பெஸ்ட்டு. பட் நம்ம இனிஷியலி வரப்போ நம்ம எடுத்த உடனே அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் அந்த ப்ராசஸ் முடியறதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம எம்பெரிக்கல் ஆன்டிபயோட்டிக்ஸ்னு சொல்லுவோம், ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு செட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம். ஸோ அதுதான் வந்து இனிஷியல் மேனேஜ்மெண்ட்.
0: ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நல்ல கிருமிகளும் வந்து அழிஞ்சிரும்னு சொன்னீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுக்க வேண்டிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வியாதி, ஸோ நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டோம் ஒரு 1 வீக், ஸோ அதுக்கப்புறமா அது எப்படி நம்மளா அது வந்து குட் பாக்டீரியாவை வந்து எப்படி நம்ம உடம்பை விட்டு போயிடுமா?

0: கெஃபிர் அப்படிங்கிற ஒரு கர்ட் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. அதில் வந்து கர்டை விட நார்மல் தயிரை விட கெஃபிரில் வந்துட்டு நிறைய அந்த குட் பாக்டீரியாஸ் இருக்குது. ஸோ அது கன்சியூம் பண்ணுறது ரொம்ப நல்லது தான்.
1: ஓகே மேம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம வந்து வீட்டில் எப்படி வந்து நம்ம பாக்டீரியாக்கிட்ட இருந்து கை கழுவி அதே மாதிரி சானிடைசர் யூஸ் பண்ணி சேஃபாக இருக்கலாம் அப்படின்றத விட, இப்போ ஹாஸ்பிட்டலில் இப்போ யாராவது அட்மிட்டாக இருக்காங்க இல்லைனா அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காங்க இல்லைனா ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஸோ அப்படி இருக்கும் போது அப்போ நம்மளுடைய அந்த ஹைஜீன் நம்மளுடைய சுகாதாரம் எப்படி இருக்கணும் மேம், அதை பற்றி சொல்லுங்கள்.
0: ஸ்பெஷலாக ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பேஷண்ட்டை பார்க்குறப்போ நீங்கள் கை கழுவிட்டு அந்த பேஷண்ட்டை போய் தொட்டு பேசுகிறப்போ, லைக் பேஷண்ட்டை போய் நம்ம ஒரு க்ளோஸ் காண்டாக்டில் இருக்கிறப்போ அடுத்து அந்த ரூம் விட்டு வெளில வரப்போ நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வர்றது வந்து நல்லது. ஸோ தட் நம்ம அந்த பேஷண்ட் கிட்டேருந்து மற்றவங்களுக்கு யாருக்கும் பரவாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஒன்று. செகண்ட்லி வந்துட்டு கொஞ்சம் அந்த பேஷண்ட் இருக்காங்கன்னா அந்த ரூம் வந்து கொஞ்சம் வெல் வென்டிலேட்டடாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். க்ளோஸ்டு ஸ்பேஸில் இல்லாமல் வெல் வென்டிலேட்டடாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதை தவிர ஃபுட்டு நல்ல ஃபுட் கொடுத்தீங்கன்னா பேஷண்ட் ரெக்கவரி நல்லாயிருக்கும், ரெக்யூபரேட் ஆகிறது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஸ் ஜென்ரல் தான், ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு இவங்களுக்குன்னு எதுவும் பண்ணும் அப்படின்ட்டு இல்லை. இந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் எடுத்தோம்னா கொஞ்சம் ரெக்கவரி ஈஸியாக இருக்கும்.
1: ஓகே மேம், நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டே இருக்கோம். குறிப்பாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா உலக கை கழுவுதல் தினத்தை முன்னிட்டு டாக்டர் அனு அவர்களுடன் நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா. தொடர்ந்து நினைந்திருங்கள், இது ஊட்டி உங்கள் ஊட்டி FM 101.8. ஹலோ ஊட்டி.

0: 101.8 நீர்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய நிகழ்ச்சியில உலக கை கழுவுதல் தினத்தை முன்னிட்டு மருத்துவர் அனு அவர்களுடன் நீர்முகம் கேட்டுட்டே இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். மேம், இப்போ கை கழுவுதல் பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ வந்து பொதுவான சுகாதாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல வந்து எப்படியெல்லாம் மேம் ஹைஜீனா இருக்கலாம், அதை பத்தி சொல்லுங்க மேம்.
1: ஸோ ஃபுட் வந்துட்டு பேசிக்லி நம்ம என்ன தான் குக் பண்ணி சாப்பிட்டாலுமே வந்து ஃபுட்லேயும் வந்து பாய்சனிங், ஃபுட் பாய்சனிங் சொல்லுவாங்க. ஸோ அது தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம நார்மலாக காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தோன்னா ப்ராப்பராக வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணி சாப்பிடலாம். ஒன்று இன்னொன்று, ஊட்டியை பொறுத்த வரைக்கும் சீ ஃபுட்லாம் இருக்குல்ல, சீ ஃபுட் வந்து டெஃபினெட்லி இங்கே எதுவுமே கிடையாது, எல்லாமே கீழேருந்து வர்றது தான். ஸோ அது வந்து நம்ம வந்து அது ஒழுங்காக ப்ரிசர்வ்டாக இருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து நம்ம சீ ஃபுட் அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் ஒரு வாட்டி வந்து ஒரு பேஷண்ட் நான் வந்து பார்த்தேன், எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்திருந்தாங்க. வாட் த ப்ராப்ளம் என்னென்னா, செஸ்ட் பெயின், அப்டமன் பெயின், வாமிட்டிங் அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் செஸ்ட் பெயினுங்கிறனால இசிஜி எடுத்து பார்த்தோம், இசிஜி நார்மலாக இருந்துச்சு. தென் மேபி ப்ராப்ளி கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கும் இன்ஜெக்ஷன், பான்டோப்ரசோல்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அது போட்டோம். அதுவும் அவங்களுக்கு செட்டில் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு ஹிஸ்ட்ரி கேட்டோம், தட் பேஷண்ட் வாஸ் டெல்லிங், நான் வந்து மதியம் ஃபிஷ் சாப்பிட்டேன், ஃபிஷ் சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஃபிஷ் அலர்ஜி இருக்கானும் கேட்டோம், ஃபிஷ் அலர்ஜி இல்லவே இல்லை அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தட்டுப்பட்டுச்சு ஸ்காம்ப்ராய்டோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்னென்னா, ஃபிஷ்ஷை ஒழுங்காக ப்ரிசர்வ் பண்ணாமல் நம்ம கன்சியூம் பண்ணோன்னா இந்த ப்ராப்ளம் வரும். இது பேசிக்லி ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி தான். நம்ம பாடியில் அலர்ஜி வருது அப்படின்னா, இப்போது காமனாக பீனட் அலர்ஜி, ஏதோ ஒரு அலர்ஜி வருது அப்படின்னா, நம்ம பாடி வந்துட்டு ஹிஸ்டமின் அப்படிங்கிற ஒரு மாலிக்யூலை ப்ரொடியூஸ் பண்ணி அப்படி தான் ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும். நம்ம ஃபேஸ் ஸ்வோல்லன் ஆகிறதோ, ஃபேஸ் வீங்கி போகிறதோ, இல்லை வந்து மூச்சு விட முடியாமல் போகிறதோ, அதெல்லாம். ஆனால் இதில் என்ன ஆகும்னா, அந்த ஃபிஷ்ஷோட தசையிலேயே வந்து ஹிஸ்டமின் அப்படிங்கிற மாலிக்யூல் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் ஒழுங்காக ப்ரிசர்வ் பண்ணாதனால. அந்த மீன் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நார்மல் மீன் மாதிரி தான் இருக்கும், அழுகி போனதோ கெட்டு போன மீன் மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ அதை நம்ம குக் பண்ணாலும் அது வந்து சரியாக அது வந்து போகாது, அந்த ஹிஸ்டமின் பில்டப் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது நம்ம கன்சியூம் பண்ணுறப்போ ஒரு சடனாக அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹிஸ்டமின் நம்ம பாடிக்குள்ளே போகிறப்போ அது ஒரு அலர்ஜியை வந்து மிமிக் பண்ணும், அலர்ஜி மாதிரியே தான் இருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு சிம்பிள் ஒரு ஆன்டி அலர்ஜி மெடிசன் போட்டும் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் நான் பார்த்ததில்ல. ஸோ இவனும் நம்ம நல்லா குக் பண்ணி சாப்பிட்டாலும் ஃபுட்டு, சில ஃபுட்டெல்லாம் வந்துட்டு இட் கேன் காஸ் ஃபுட் பாய்சனிங். அதுவும் வந்து இந்த ஆல்சோ வெளியில் வாங்கி சாப்பிட்றாங்கல்ல, இந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறாங்கன்னா ஃப்ரைட் ரைஸில் ப்ராப்ளம் கிடையாது. இதே வந்து ரீஹீட் பண்ணுறாங்கன்னா அப்போ தான் வந்து பேசிலஸ் சீரியஸ்னு ஒரு இன்ஃபெக்ஷன் அது வரும். அது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து வாந்தியாக வரும் வித்தின் 6 hours, அதுக்கப்புறமேட்டு லூஸ் மோஷன் போகும். ஸோ இதுவும் வந்துட்டு நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக செய்கிறோன்னா பிரச்சனை இல்லை, பட் ரீஹீட் பண்ணுற அந்த ஃப்ரைட் ரைஸோட அந்த ரைஸ்னால தான் வந்து இது வருது. ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம்.
0: இப்போ நார்மலாக இப்போ

0: ஃப்ரைட் ரைஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கும் இப்போ வீட்டில் வந்து நம்ம காலையில் பண்ண உணவு வந்து நம்ம சூடு பண்ணி சாப்பிடுவோம், நைட்டு சூடு பண்ணி சாப்பிடுவோம், அதுக்கு
1: அதுக்கு பெருசாக இல்லை. இப்போ இப்போ இப்போ கடையில் பண்ணுறாங்கன்னா அது எந்த எதில் பண்ணுறாங்க அந்த மாதிரி தெரியாது இல்லை நமக்கு. வெளியில் பண்ணுறது தான் நம்ம மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணும். வீட்லேயும் வந்துட்டு ரீஹீட் பண்ணுறது வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். ரீஹீட் பண்ணி பண்ணி சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்றது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது.
0: ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது
1: நல்லது. பிகாஸ் இப்போ கடையில் போகிறீங்கன்னா அவங்களே ஃப்ரெஷ்ஷாக செய்கிறாங்களான்னு தெரியாது. எத்தனை வாட்டி ரீஹீட் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு நமக்கு, அது என்ன சூடாக கொடுக்குறாங்க அவ்வளோதான், வி கான்ட் ரீலி சேல என்ன அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து செஞ்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு முடிச்சிடணும், திரும்பி சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது
0: முடிஞ்ச அளவுக்கு. ஓகே மேம். இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தண்ணி அப்படின்றப்போ, இப்போ முதல்லலாம் வந்து தண்ணி அப்படின்னா ஜென்ரலாக வந்து எல்லாருமே எல்லா தண்ணியுமே வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து தண்ணி அப்படின்னாலே அது வந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்குற ஒரு விஷயமா இருந்துட்டுருக்கு, இந்த டிஸ்டில்ட் வாட்டர் அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து தண்ணி அது மூலமாக பரவக்கூடிய விஷயங்கள் பற்றி சொல்லாமல்.
1: தண்ணி வந்துட்டு இப்போ காமனாக தண்ணி மூலயமா பரவுகிற காமன் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு டைரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான். ஸோ காலராவோ இல்லை டைஃபாய்டோ டிசென்ட்ரி இதெல்லாம் தான் காமனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா ஆக்சுவலி வாட்டர் ப்யூரிஃபையர் யூஸ் பண்ணலாம். வாட்டர் பாயில் பண்ணலாம், ரோல் பாயிலிங்னு சொல்லுவாங்க, சும்மா சூடு பண்ணி குடிக்கிறது இல்லை, நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு குடிக்கலாம். அப்படி குடிக்கிறப்போ அந்த கிருமியெல்லாம் போகுமே தவிர அந்த ஹெவி மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க, ஹெவி மெட்டல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அந்த தண்ணியில் இருக்கிறது இருக்க தான் செய்யும். அதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணுன்னா ப்யூரிஃபையர் ஏதாவது யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இப்போ நம்ம வந்து கொதிக்க வைக்கிறோன்னா அப்போ தண்ணி வந்து சுண்டும், சுண்டுறப்போ அந்த மெட்டல்ஸ் ஹெவி மெட்டல் கான்சன்ட்ரேஷன் வந்து இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ நம்ம பெஸ்ட் வந்துட்டு நம்ம வாட்டர் ப்யூரிஃபையர் யூஸ் பண்ணுறது நல்லது.
0: ஓகே மேம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கிருமிகள் வந்து குக் பண்ணாலும் போகாதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? இப்போ வந்து ஃபிஷ்ல இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம், அதே மாதிரி ஒரு சில பாக்டீரியாலாம் கை கழுவினாலும் போகாது, அதே மாதிரி இப்போ தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயம் கொதிக்க வச்சாலும் போகாது அப்படின்னா இந்த மெட்டல்ஸ் தவிர வேற ஏதாவது கிருமிகள் அந்த மாதிரி இருக்குங்களா?
1: அந்த மாதிரினா மோஸ்ட்லி கொதிக்க வச்சா எல்லாம் இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனிசம்ஸ் போயிடும், பெருசாக அந்த மாதிரி எதுவும் கிடையாது.
0: ஓகே மேம். இப்போ வந்து நம்ம சுகாதாரம் பற்றி தான் நிறைய வந்து பேசிகிட்டே இருக்கோம். ஸோ இதில் வந்து இப்போ முதல்ல தான் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி உணவு கை கழுவணும் அது மட்டும்தான். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செல்ஃபோன் வந்து நம்ம வந்து எப்பவுமே ஹேண்ட்ஸில் வச்சுட்ருக்கோம். ஸோ அது மூலமாக வந்து நிறைய நோய் கிருமிகள் வந்து பரவுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் ஒரு சில கோட்ஸ் எல்லாம் கூட இருக்கும், அதாவது செல்ஃபோன் வந்து நம்ம க்ளீன் பண்ணாமே வச்சிருந்தோம் அப்படின்னா டாய்லெட்டில் இருக்கிறத விட செல்ஃபோனில் வந்து பாக்டீரியா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
1: இது வந்து பேசிக்லி ஃபோமைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, செல்ஃபோன்ஸுன்னு மட்டும் இல்லை எல்லா எல்லா காமனாக நம்ம கை வச்சு அதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ. ஃபோமைட்ஸ்னால் என்னென்னா இப்போ ஒரு பேஷண்ட்டு ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் அவங்க வந்து இருமுறாங்களோ தும்புறாங்களோ அந்த ஏரோசோல்ஸ்லாம் இருக்குல்ல அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து காற்றுல அப்படியே பரவிடும். இன்னொன்று நம்ம கை வந்து எங்கெங்கெல்லாம் வைக்கிறோமோ அந்த பேஷண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து காமனாக நம்ம மெட்ராஸ் ஆகியிருக்குல்ல, அப்போ என்ன ஆகுனா பேஷண்ட்டுக்கு இச்சிங் நிறையா இருக்கும், கண்ணிலேருந்து செக்ரேஷன்ஸும் நிறையா வரும். ஸோ அவங்க கண்ணை கசக்கிட்டு எங்கேயாவது கை வச்சாங்கன்னா அந்த வச்ச இடத்துல இன்னொருத்தங்க கை வச்சு திரும்பி கண்ணில் வச்சாங்கன்னா அவ்வளோதான் அவங்களுக்கும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபோனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துக்குமே இதுவாகும். பட் ஃபோன் சின்ஸ் பி யூஸிங் நமக்கு ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறதுனால ஃபோன் நீங்கள் வந்து சொல்லலாம். பட் ஃபோன் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறது தான், அந்த கம்பெனி என்னென்ன இது கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுற இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும், ஆல்கஹால் வச்சு ஸ்லைட்டாக இது பண்ணுற மாதிரி அந்த டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ பட் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும், இப்போ நம்ம எங்கேயாவது உடம்பு சரியில்லாதவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா எங்கெங்கே கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஓகே மேம், நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கோம், நிகழ்ச்சியில் இன்னொரு பாடல் கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நிற்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா உலக கை கழுவுதல் தினத்தை முன்னிட்டு மருத்துவர் அனு அவர்களுடன் நேர்முகம் கேட்டுட்டே இருக்கோம். தொடர்ந்து பாடல்

0: மனமும் தொள்ளும் திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 91.8 நேயர்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய நிகழ்ச்சியில உலக கை கழுவுதல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். மருத்துவர் அனு நம்ம கூட இருக்காங்க. உலக கை கழுவுதல் தினம் அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கை கழுவுதல் மட்டும் இல்லாம நிறைய சுகாதார விஷயங்கள் பத்தியும் அது மூலமா ஏற்படக்கூடிய தொற்றுகள் மற்றும் அதிலிருந்து எப்படி நம்ம வந்து விடுபடலாம் நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ நிறைய விஷயங்கள் பேசணும். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு தொற்று ஏற்படுவதற்கும் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு காயம் உடம்புல வந்து ஒரு ஏற்பட்டிருக்கு, இல்லைனா அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து அந்த காயத்தை எப்படி வந்து நம்ம சுகாதாரமாக மெயின்டைன் பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்க மேம்.
1: இப்போ காமனாக வந்துட்டு ஜென்ரல் பப்ளிக்கிட்டேருந்தே போகலாம், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸை நிறைய சொல்கிறேன். இப்போது ஜென்ரல் பப்ளிக்கில் வந்துட்டு நிறைய பேருக்கு டயபெட்டிஸுங்கிற நோய் இருக்குது. டயபெட்டிஸ் இருக்கிறப்போ பெரிஃபரல் நியூரோபதிங்கிறது ஒரு காமன் காம்ப்ளிகேஷன். அது என்னென்னா நம்ம நரம்பு மண்டலமெல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆயிரும் சுகர் ஜாஸ்தியாகிறதுனால. ஸோ காமனாக அது வந்து கையும் காலுமே தான் அஃபெக்ட் பண்ணும். அதில் வந்து ஒன் ஆஃப் த மெயின் இது என்னென்னா சென்சேஷன்ஸ் வந்து தொடு உணர்ச்சி வந்து குறைஞ்சிரும். ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த காலில் அடிபட்டாலோ எதானாலும் அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பெரிய புண்ணான பிறகு தான் அவங்க பார்ப்பாங்க, ஓ இவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா சுகரும் ஜாஸ்தியாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ஹீல் ஆகாது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எப்படி இருக்குன்னா டக்கு டக்கு டக்குன்னு பரவி கால் வந்து வெட்டி எடுக்கிற அளவுக்கு அந்த நிலைமைக்கே போயிடும். ஸோ சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து இது இதில் வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். இதே ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து காமனாக டாக்டர்ஸே வந்து ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கும் வர மெயின் ப்ராப்ளம் என்னென்னா அந்த சுகர் லெவல்ஸ் தான். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்துட்டு வூண்ட் ஹீலிங் வந்து ரொம்ப புவராக தான் இருக்கும், சீக்கிரமாக அந்த காயம் ஆறாது. ஸோ ஆறாதப்போ என்ன ஆகுனா அது மெயின் ரீசன் வந்து சுகர் ஜாஸ்தியாக இருக்கிறனால தான். ஸோ பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு டாக்டர்ஸ் மோஸ்ட்லி சுகருக்கும் ட்ரீட் பண்ணுவாங்க, இதுக்கும் ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு சுகர் பேஷண்ட் ஏற்கனவே மாத்திரை போட்டுட்டு இருந்திருப்பாங்க, கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்த பிறகு அதே டேப்லெட்டில் இருந்தாலும் ஆனால் சுகர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சேம் மெடிக்கேஷன்ஸ் தான் இருப்பாங்க, பட் சுகர் வந்து ஸ்பைக் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த சுச்சுவேஷனில், இன்ஃபெக்ஷன் இருக்கிற அந்த டைமில். நம்ம இன்சுலின் தான் வந்து நமக்கு சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்ம பாடிக்கு. அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துடும் பாடி, அந்த பாடி வந்து நம்ம பாடி வந்து இன்சுலினுக்கு கேட்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்து காமனாக டயபிட்டிஸில் வருது. அது வந்து இன்ஃபெக்ஷன் வரப்போ இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த சுகர் ஸ்பைக் இருக்கும். ஸோ அது ரெண்டுத்துக்குமே ட்ரீட் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஸோ என்ன இன்னொன்று வந்து இப்போ வந்து அடிபடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டில் அடிபடுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்து தண்ணி வச்சு வாஷ் பண்ணி விடணும். ஏன்னா வந்து நம்ம அந்த இந்த மண்ணில் வந்து போட்டுலினம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ட்ரிடியம் போட்டுலினம் அப்படின்னு ஒரு இன்ஃபெக்ஷன், அதை வந்து அந்த ஸ்போர்ஸ் இருக்கும், அந்த ஸ்போர்ஸ் வந்து நம்ம காலில் அந்த புண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அதனால வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி, அதனால தனி ஒரு டிசீஸே வரும். ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம். அந்த டர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி விடுறதே ஒரு நல்ல ஒரு ப்ரிவென்டிவ் மெத்தட் தான்.
0: ஓகே மேம். இப்போ வந்து நார்மலாக இப்போ வந்து உடலில் ஒரு ஒரு காய்ச்சல் இருக்குது, இல்லைனா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்றப்போ இந்த தொற்று நம்மளுக்கு வந்து வரத்துக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கா? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ நார்மலாக ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு வந்து சுகர் லெவல் நார்மலாக கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலும் அந்த இன்ஃபெக்ஷன் அந்த புண் ஏதாவது ஒன்று ஆனதுக்கு அப்புறமா அந்த சுகர் வந்து ஜாஸ்தியாகும் கேட்காது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நார்மலாக இந்த காய்ச்சலோ மற்ற பிரச்சனையும் வரும்போது அதுக்கு சான்சஸ் இருக்கா மேம்?
1: எப்படி சொல்றீங்க, இந்த ஃபீவர் வரப்போ வந்து சுகர் ஜாஸ்தி ஆகுமான்னு
0: கேக்குறேன். அதே மாதிரி தொற்றுகளுக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்றதுக்கு, தொற்றுகள் வந்து நம்மள அதிகமா தொற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அந்த மாதிரி கேக்குறேன் மேம்.
1: அதான் சுகர் வந்து அன்கன்ட்ரோல் சுகர் இருக்குது அப்படின்னா, அன்கன்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா இதெல்லாமே காம்ப்ளிகேஷன்ஸ் தான். டயபெட்டிக் கீட்டோசிட்டோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து இப்போ சுகர் கண்ட்ரோலே இல்லாமல் இருக்குது, ப்ளஸ் ஒரு ஒரு சின்ன மைல்டு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வந்து அது வந்து லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷன், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரொம்ப சீரியஸாக பார்க்குற அளவுக்கு ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு போய் விடும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி அது வந்து என்ன பெருசாக அவங்களுக்கு என்ன இருக்குன்னா சிம்டம்ஸ் வந்து வாமிட்டிங் இருக்கும், ஃபீவர் மைல்டு ஃபீவர் இருக்கும், ரொம்ப இருக்காது, வாமிட்டிங் இருக்கும், அப்டமன் பெயின் இருக்கும், மூச்சு ரொம்ப வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா சுகர் வந்து ஒரு 250 மேலே இருக்கும். ஸோ அவங்களுக்கு பேசிக்கலாக நம்ம வந்து ஃப்ளூயிட்ஸ், ஐவி ஃப்ளூயிட்ஸ் தான் மெயின் வைத்தியம், ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் இன்சுலின் இன்ஜெக்ஷன் வந்து ஒரு ஐ ட்ரிப்ஸில் வந்து ட்ரிப் செட்டில் ஏற்றுவோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி வரும். பட் இதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒன்று அவங்க வந்து ஒழுங்காக டேப்லெட் சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க, இல்லை வந்து அந்த டயட் வந்து ஃபாலோ பண்ணாமல் நிறைய ஸ்வீட்ஸோ நிறைய சுகரோ சாப்பிட்ருந்தாங்கன்னா வரும். மூணாவது வந்து இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா கூட வந்து அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
0: இப்போ அப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் வந்து அதே மாதிரி அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் ஹிஸ்ட்ரி இருந்தது அப்படின்னா அவங்க வந்து எப்படியெல்லாம் அந்த டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த காயத்துலேருந்து ஹீலாகி வர முடியும் மேம்?
1: அது வந்து ஃபஸ்ட்டு அவங்க அந்த மருந்து ஒழுங்காக எடுத்துக்கணும். அந்த டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த டேப்லெட்ஸ் ஒழுங்காக எடுத்தாலே போதும், அந்த சுகர் கண்ட்ரோல் ஆச்சுனாலே வந்து இன்ஃபெக்ஷன் பாதி சரியாயிரும். அதே மாதிரி ரெகுலராக வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. வாட் எவர் இப்போ இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல புண்ணு மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா, இப்போது காமனாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து உள்ளுக்குள்ளே இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள் லங்கில் இன்ஃபெக்ஷன் வரலாம், நிமோனியா வரலாம், இல்லை கிட்னிஸில் வந்து பைலோநெஃப்ரைட்டிஸ் அப்படிங்கிறது வரலாம். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக டயட் கண்ட்ரோல், மோஸ்ட்லி டயட் கண்ட்ரோலில் இருக்கிறதோட ட்ரக்ஸ் தான். ஹாஸ்பிட்டலில் இருக்கப்போ காமனாக பேஷண்ட்ஸுக்கு வந்து இன்ஜெக்ஷனாக கொடுப்பாங்க. இன்சுலின் டேப்லெட் போட்டுட்டு இருக்க பீப்புளுக்கே வந்து பேஷண்ட்ஸ்க்கே வந்துட்டு இன்சுலினாக கொடுப்பாங்க. ஸோ தட் நமக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்ஸ் சுகர் கண்ட்ரோல் ஆயிடுச்சா நம்ம அதுக்கப்புறமா இன்சுலின் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி அதே ட்ரக்ஸ் ஓரல் ட்ரக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
0: ஓகே மேம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயபெட்டிஸ்

0: பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த டயபெட்டிஸ் அப்படின்றது வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு சதவீதம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சொல்லலாம் மேம்? அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10 to 9 பேருக்கு இருக்கு அந்த மாதிரி.
1: மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்துட்டு இங்க நீலகிரிஸ்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, சின்ஸ் பீப்புள் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் கொஞ்சம் பிசிக்கல் எஃபர்ட் நிறைய இருக்கனால அவ்வளோ காமனா இல்லை. பட் கீழே இருக்கிற இங்க நிறைய ப்ராசஸ் ஃபுட்டும் சாப்பிட்றது இல்லை, நேட்டிவ்ஸ் ஊட்டி இன்மிக்ரன்ஸ் வந்து வேற, நேட்டிவ்ஸ்க்கு வந்து அவ்வளோ வர்றதில்ல. ஒரு ஒரு 8 out of 10 பீப்புளுக்கு இருக்க தான் செய்யுது. இது வந்து கொஞ்சம் வயசான பேருக்கு வர்றது, ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே வர்றது. பட் சில பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே கூட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அந்த type 1 diabetes சொல்லுவாங்க, அது வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. குழந்தைங்க லைக் ஒரு பிறந்த குழந்தைக்கு கூட வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது 10 வயசுலேருந்து. லைக் பிறந்த குழந்தைகளுக்கும் வரும், 10-20 இயர்ஸ் அந்த அடலசன்ட் ஏஜ் குரூப்லேயும் வர்றதுக்கு ரிஸ்க் இருக்குது.
0: ஓகே மேம், இப்போ வந்து டயபெட்டிஸ் பற்றி நிறைய பேசணும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த கிருமிகள் அப்படின்னாலே வந்து நமக்கு நார்மலாக பீப்புளுக்கு தெரிஞ்சது வந்து கிருமிகள் தான். ஆனால் அதில் வந்து வைரஸ்னு ஒன்று இருக்குது, பாக்டீரியா ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு வித்தியாசம் பற்றி சொல்லுங்கள்.
1: அது வந்து நம்ம இப்போ காமனாக பேஷண்ட்ஸ் வர்றது வந்துட்டு இந்த காஃப் கோல்டு அந்த மாதிரி சிம்டம்ஸுக்கு தான். ஸோ இந்த மாதிரி வரப்போ வந்து மோஸ்ட் காமன் வந்து வைரல் இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும், ரைனோ வைரஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த காஃப் வந்து ஒரு மாதிரி ப்ரொடக்டிவ் காஃபாக இருக்கும், நல்லா சளி வந்து கட்டியாக வரும், ப்ளஸ் அது வந்து கலரும் மஞ்சளாக வரும், அந்த கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இதே வந்து வைரல் வைரஸ் காய்ச்சல் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும் அந்த சளி வர்றது. இந்த மாதிரி ஒரு ஒரு டிசீஸ்க்கும் அப்படி இருக்குது, எல்லாம் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி இது டயரியாக்கும் அதே தான், காமனாக வந்துட்டு வர்றது வந்துட்டு வைரல் காஸ் தான் காமன், நோரோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக வந்து டாக்டர்ஸ் அதை இது பண்ணிப்பாங்க, நம்ம வந்து ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குன்னா போய் டாக்டரை பார்க்கலாம். ஆனால் என்னென்னா காமனாக பேஷண்ட்ஸ் வந்துட்டு அதான் வைரஸ் காய்ச்சலாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கே அது ஜஸ்ட் 1 day தான் இருக்கும், ஆனால் அதுக்கே வந்துட்டு எங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாங்கள் சொல்லுவோம் இது தேவையில்லை, நம்ம இந்த இந்த விஷயத்துக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் எப்படியோ கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. பட் அது தேவையில்லை, வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் போட்டு ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ அதை வந்து தவிர்க்கலாம்.
0: அதாவது இப்போ வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக் நம்ம கொடுக்க கூடாதுங்களா? ஓகே மேம், அப்போ வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு என்ன மாதிரி மருத்துவம்?
1: அதுவே தன்னால சரியாயிரும்.
0: ஓகே மேம்,
1: இந்த சந்திரமுகி ஜோக்ல வரும் இல்ல, ஆவி பிடிச்சா ஒரு வாரத்துல சரியாயிரும் இல்லைன்னா 7 நாள்ல சரியாகுங்கிற மாதிரி தன்னால சரியாயிரும்.
0: ஓகே மேம், நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கும், தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு தொடர்ந்து பேசலாம். நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி உலக கை கழுவுதல் தினத்தை முன்னிட்டு மருத்துவர் அனு அவங்களுடன் சுகாதாரம் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கும். நிகழ்ச்சியில தொடர்ந்து பாடல்

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி கேட்டுட்டே இருக்கீங்க. இன்னைக்கு மருத்துவர் அனு அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். உலக கை கழுவுதல் தினத்தை முன்னிட்டு சுகாதாரம் குறித்து பேசிட்டே இருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பேசலாம். ஓகே மேம், இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த பொதுவான மருத்துவ பிரச்சனைகள்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தில் இந்த பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இந்த டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் வந்து அதிகமாக எல்லாருக்குமே காணப்பட்டுருக்கு. ஸோ அது வந்து இந்த முன்னாடி வந்து அது சிம்டம்ஸ் அப்படின்றது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஏதாவது இருக்குங்களா, அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
1: இப்போது வந்து ஹைப்பர் டென்ஷன், பிபி ஜாஸ்தியாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு காமனாக படப்படப்பு ஜாஸ்தியாக இருக்கும், பால்பிடேஷன் சொல்லுவாங்க, பால்பிடேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப பிபி ஷூட்டப் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ஹெட் தலைவலி, கண் மங்களாக இருக்குது அப்படிங்கிற சிம்டம்ஸோட ப்ரெசென்ட் ஆவாங்க. இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க பேஷண்ட், ஏன்னா தலைவலி கண்ணு மங்களாக இருக்குங்கிறப்போ, படப்படப்பாக இருக்கிறப்போ அப்பப்போ விட்டுருவாங்க அவங்க, சரி கொஞ்ச நேரம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப நாளாக பிபி ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கலாம். அதே மாதிரி இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவ்வளோ சிம்டம்ஸ் தான் வரும். இதே சுகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து என்ன சொல்றது, பாலியூரியா பாலிடிப்சியா சொல்லுவாங்க, நிறைய யூரின் நிறைய போயிட்டே இருக்கும். ஏன்னா வந்து உடம்புல சுகர் நிறைய இருக்கிறனால அந்த நீரிழிவு நோய், பேரே நீரிழிவு தான். ஸோ அந்த சுகர் நிறைய இருக்கிறனால சுகர் வந்து யூரின்ல போறப்போ அந்த சுகர் இன்னும் கொஞ்சம் தண்ணி இழுத்துட்டு போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நிறைய அடிக்கடி யூரின் போவாங்க. மீதிப்படி நார்மல் ஸ்க்ரீனிங் தான் பண்ணணும் பேஷண்ட்ஸ்க்கு. இப்போலாம் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு 40 இயர்ஸ்க்கு மேலேயே வந்து எல்லாருக்கும் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி பண்ணுறது நல்லது. சுகர் டெஸ்ட் பண்ணுறது, பிபி செக் பண்ணுறது, சுகர் இருக்குது அப்படிங்கிறப்போ அதுக்கேற்ற இது நம்ம ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டோம்னா ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணலாம்.
0: இப்போ சுகரில் இருக்கவங்க வந்து எப்படி அவங்களுடைய பாடியை வந்து கட்டுக்கோப்பை வச்சுக்கலாம், அதே மாதிரி எப்படி அதை ஜாஸ்தியாகாமல் கம்மியாகாமல் பார்த்துக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: பேசிக்லி டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான். ஸோ வந்து டயட்டில் வந்துட்டு ஃபைபர் ரிச் கண்டென்ட், ஃபைபர் ரிச் ஃபுட் வந்து எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கம்மி பண்ணலாம், பட் நம்ம இது ஸ்டேபிள் டயட்டே வந்து ரைஸ் தான். ஸோ ரைஸ் இருக்கிறப்போ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்றது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது.

0: அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். இதில் வந்து டயட் மெயினு. இதே வந்து சுகருக்கு வந்து ஹைப்பர் டென்ஷனுக்கு வந்து நம்ம சால்ட் கம்மியாக எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சால்ட் தான் வந்துட்டு மெயின் லைக் ஒன் ஆஃப் த மெயின் திங் தட் நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். சால்ட் கம்மியாக சாப்பிட்றது நல்லது.
1: ஓகே மேம், இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த நிறையா தொற்றுகள் பற்றி பேசினோம். ஸோ அதுக்கு வந்து ஏதாவது தடுப்பூசிகள் இருக்குங்களா, தடுப்பு முறைகள் இருக்குங்களா, அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
0: ஸோ காமனாக வேக்சினேஷனே வந்துட்டு நமக்கு அந்த ஷெடியூலே இருக்குது. நமக்கு பிறந்ததுலேருந்து நமக்கு வந்து வேக்சின் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. வேக்சின் வந்துட்டு எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு ஆர்கனிசம் ஏதோ ஒரு கிருமி இருக்குன்னா அது வந்து அதோட ஒரு பகுதியை எடுத்து அதை வேக்சினாக கன்வெர்ட் பண்ணி அதுதான் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பாடி என்ன பண்ணும், ஓகே ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், எதிர்ப்பு சக்தி வந்து அந்த இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ வந்து ஓரளவுக்கு ஓகே நம்ம பாடி வந்து ஃபெமிலியர் ஆகிடும், ஓகே இந்த இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் நம்ம பூஸ்டர் டோஸ் கொடுத்துட்டே இருப்போம். பூஸ்டர் டோஸ் கொடுக்குறப்போ அகேன் அதுக்கு வந்துட்டு தெரிய வரும், ஓகே இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வென் ஒரு ஆக்சுவல் இன்ஃபெக்ஷன் வரப்போ நம்ம பாடிக்கு வந்து அதுக்கு ஃபைட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் பேசிக் வேக்சினேஷனோட மெக்கானிசம். இப்போ வேக்சின் போட்டால் நமக்கு எல்லா டிசீஸ்க்கும் வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ப்ரிவென்ஷன் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. இப்போ நம்ம காமனாக வந்து டிபி வேக்சின் போடுறோம், அது வந்து பிறந்தப்பவே போட்டுருவாங்க. இப்போ மற்ற கண்ட்ரீஸ்லாம் அப்படி இல்லை, டிபி வந்து அவ்வளோ காமன் கிடையாது, பட் இந்தியாவில் ரொம்ப காமன். ஸோ பிறந்த குழந்தைக்கிலேருந்தே வந்துட்டு பிறந்த குழந்தைக்கே ஃபஸ்ட்டே ஒரு பிசிஜி வேக்சின் போடுவாங்க, அதுக்கப்புறம் ஃபர்தர் ஷெடியூல்ஸில் போடுவாங்க. ஆனால் அந்த பிசிஜி வேக்சின் வந்து உங்களுக்கு வந்து டிபினா ரெண்டு லைக் என்ன சொல்கிறது பல்மனரி டிபி சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி. அது வந்து எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபிக்கு தான் வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். எக்ஸ்ட்ரா பல்மனரினா லங்ஸை தவிர்த்து மற்ற எந்த இடத்துல டிபி வந்தாலும், மூளையில் டிபி வரலாம், இல்லை வந்து ஸ்பைனில் வரலாம், இல்லை வந்து நம்ம குடலில் வரலாம், அதுக்கு தான் ப்ரிவென்ஷன் கொடுக்கும். இன்னும் நுரையீரலில் வர டிபிக்கு வந்து அவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து வேக்சின் போட்டாலுமே நிறைய பேஷண்ட்ஸ் டிபி பேஷண்ட்ஸ் வராங்க, நுரையீரலில் டிபி வர பேஷண்ட்ஸ் வராங்க. ஸோ இதுதான் பேசிக் வேக்சினேஷன். நிறைய இன்ஃபெக்ஷனுக்கு நிறைய வேக்சின்ஸ் இருக்குது. இப்போ கோவிட் வேக்சின் கூட இருந்துச்சு, எல்லாமே வந்து கான்ஜுகேட் வேக்சின் அந்த மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸ் லைக் அதான் காம்போனன்ட் எடுத்து நம்ம வந்து வேக்சினாக க்ரியேட் பண்ணுறோம். நிறைய டைப்ஸ் இருக்குது அதில்.
1: ஓகே மேம், இப்போ வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வந்து ஏற்படும்போது, நோய் தொற்று அப்படின்னு ஏற்படும்போது, ஸோ அதோட அறிகுறிகள் அப்படின்றது வந்து என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி அறிகுறிகளை பார்த்தோன்னா அவங்க வந்து கண்டிப்பாக மருத்துவர் அணுகணும், அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இது வந்து ஒரு ப்ராட் டேர்ம் க்வெஸ்சனாக இருக்குது. ஸோ இப்போது என்ன காமன் இன்ஃபெக்ஷன்ஸ் என்ன, நமக்கு யூஆர்ஐ வருது, லூஸ் ஸ்டூல்ஸு, அதுக்கப்புறம் வந்து யூடிஐ சிம்டம்ஸ், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வருது. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் போயிடணும். காமனாக என்ன என்ன சிம்டம்ஸோடு வருவாங்கன்னா யூரின் போகிறப்ப எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க, அடிவயிறு வலி இருக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க. அதுவும் ஸ்பெஷலாக வந்து இது டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப காமனாக வரும். ஸோ இவங்கெல்லாம் வந்து டைரெக்ட் ஃபஸ்ட்டே வந்து டாக்டரை போய் பார்த்துடணும். பார்த்த உடனே அவங்க வந்து அகைன் சொன்ன மாதிரி எம்பிரிக்கலில் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அது வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக போடக்கூடாது, கல்ச்சர் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். ஸோ கல்ச்சர் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துட்டு என்ன ஆர்கனிசம்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக்ஸ் போடணும். இதே வந்து இந்த காமன் இந்த கோல்டு காமன் கோல்டெலாம் வருது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி எதுவும் செட்டில் ஆகலை, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, வேலையை செய்ய முடியல அப்படின்னா அப்போ வாங்க. காமனாக பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஒரு நாள் நேற்று நைட்லேருந்து ஃபீவர், இன்றைக்கு காலையில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது தேவையில்லை, அவாய்ட் பண்ணிக்கலாம்.
1: ஓகே மேம், இப்போ வந்து இந்த ஹேண்ட் வாஷு, அதே மாதிரி நம்ம வந்து ஆரோக்கியமான உணவு வகைகள், அதே மாதிரி இந்த தண்ணி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒன்று சேர்ந்து நீங்கள் வந்து மக்களுக்கு ஏதாவது ஒன்று வந்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க மேம்?
0: என்ன என்ன
1: அதாவது இப்போது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசணும் இல்லைங்களா, நம்மளோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இதில் வந்து குறிப்பாக வந்து இப்போ நம்ம வந்து கை கழுவுதலோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசணும், அதே மாதிரி நம்ம வந்து உணவு முறைகளில் எப்படியெல்லாம் நம்ம வந்து பாதுகாப்பாக உணவுகளை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசணும். அதே மாதிரி இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி, இப்போ சர்க்கரை நோய், அதே மாதிரி இந்த பிபி, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படியெல்லாம் மருத்துவம் நம்ம பார்க்கணும்னு பேசணும். ஸோ இதெல்லாம் வச்சு குறிப்பாக ஜனங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் மேம், எப்படி அவங்க வந்து பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறேன்.
0: ஓகே, ஸோ காமனாக இந்த யங் பீப்புளுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது, ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. அதை வச்சே வந்து ஏன்னா நிறைய இடத்துக்கு போகிறது இந்த யங் பாப்புலேஷன் தான். ஸோ எங்கேயாவது போயிட்டு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் மோஸ்ட்டாக க்ளீனாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அதுவே வந்து உங்களுக்கு காமன் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கீங்க, ஓரளவுக்கு ஒரு ஏஜுக்கு மேலே போகுது அப்படின்னா தென் நீங்கள் வந்து இன்னும் காஷியஸாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயமும் நீங்கள் வந்து பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ காலெலாம் வந்து அப்பப்போ அப்பப்போ எடுத்து பார்த்துட்டே இருக்கணும் நம்மளே. நான் ஏன்னா நமக்கு தெரியாது எது புண்ணு வந்திருக்கா என்ன எது குத்துச்சா என்னங்கிறத டெய்லி வந்து ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து ப்ராப்பராக சொன்ன மாதிரி ஹை ஃபைபர் டயட்டு, லோ கார்போஹைட்ரேட் டயட்டு வித் அடிக்வேட் எக்ஸசைஸு. ஒரு வாரத்துக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 200 மினிட்ஸ் அது வந்து எக்ஸசைஸ் பண்ணும், விச் இன்க்ளூட்ஸ் ஒரு 5 days இன் அ வீக் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. சின்ஸ் ஊட்டி பீப்புள் நிறைய பேர் வந்துட்டு நல்லா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நிறைய தான் பண்ணுறாங்க, அவங்களோட ஒர்க்கே அப்படி தான் இருக்குது. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் ஹவ் சீன் ஊட்டி பீப்புள் ஆர் பிட் குவைட் ஹெல்தி. அவங்க வந்து ஓபிக்கு வரப்போ நம்ம பார்க்குறப்போ இவங்களுக்கு இவ்வளோ வயசு அந்த அளவுக்கு இருக்கும், நல்ல ஹெல்தியாக தான் இருக்காங்க. அகைன் ரிஃபைன்ட் ஃபுட்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரிஃபைன்ட் ஃபுட்னா அந்த பேக்கெட்டட் திங்ஸ், டின்டு, நம்ம ஊரில் டின் ஐட்டம்ஸ் எதுவும் இல்லை பட் பேக்கெட் சிப்ஸ் அந்த மாதிரி ரிஃபைன்ட் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம்.
1: ஓகே மேம், நான் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசணும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா உலக கை கழுவுதல் தினம். ஆனால் நம்ம வந்து ஒட்டுமொத்த சுகாதாரம் பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இந்த ஒரு மணி நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைய தினத்தன்னைக்கு நீங்கள் எங்களோட நிலையத்துக்கு வந்து நான் கேட்ட குவஸ்டின்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே பொறுமையாக தெளிவாக ஆன்சர் பண்ணீங்க. ஸோ அதுக்காக நிலையத்தின் சார்பாக நன்றி மேம். தேங்க்யூ. நேர்கள் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய நிகழ்ச்சியில் உலக கை கழுவுதல் தினத்தை முன்னிட்டு பொது சுகாதாரம், பொது மருத்துவம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசணும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய ஹலோ ஊட்டி.
2: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
3: புதிரான கேள்விகள்,
2: எதிரான கருத்துக்கள்,
3: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
2: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
3: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
2: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
2: புதிரும்
3: கேட்க தவறாதீர்கள்.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது. குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன்.
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம். உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 4:02. எதிரும் புதிரும் நேர்களை இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில பொருந்தாத ஒன்றை கண்டறிக. ஒரே மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுப்போம், அதுல ஒன்னே ஒன்னு டிஃப்ரெண்டா இருக்கும், அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்னைக்கான டாஸ்க். எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில பொருந்தாத ஒன்றை கண்டறிக. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9344-909-1018 மற்றும் 9342-909-1018 மற்றும் 8300-1908. தொலைபேசி எண் 0423 என்ற இணைப்பெண்ணோடு 2966-781. நிகழ்ச்சியோட முதல் நேயர் கரெக்டா சொல்றாருன்னு பாப்போம். ஹலோ. ஓகே, லைனை கொடுத்தோடனே கட் ஆயிட்டு போயிட்டாரு. நேயர்களே, நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்கள் மீண்டும் 9344-909-1 என்ற எண்ணிலும், 9342-909-1018 என்ற எண்ணிலும், 8300-1909-1018 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 0423 என்ற இணைப்பெண்ணோடு 2966-781 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ,
1: ஹலோ,
0: ஹலோ, வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: யார், எங்க இருந்துங்க?
0: ஊட்டில இருந்து தீபா பேசுறேன் மேம்.
1: தீபா, நிறைய லைன் கட் ஆயிடுச்சு, உங்களுக்கு தான் கனெக்ட் ஆயிருக்கு.
0: ஆமாங்க மேம்.
1: இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க கரெக்டா ஆன்சர் சொல்லுவீங்கன்னு தெரியுதா?
0: ட்ரை பண்றேன் மேம்.
1: ஓகே, ஸ்பேஸ் பத்தின ஒரு ரெண்டு க்வெஸ்சன் உங்களுக்கு கேக்குறேன்.
0: ஓகே மேம்.
1: ஓகே, செவ்வாய், வியாழன், ஹபிள், சனி.
0: இல்லை,
1: ஓகே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? பால்வெளி, மெகலானிக் கிளவுட். யோசிச்சு சொல்லுங்க, இன்னொரு சொல்லடா. சிரியஸ், ஆண்ட்ரோமிடா, பால்வெளி, மெகலானிக் கிளவுட்.
0: மெகலானிக் கிளவுட் மேம்.
1: தவறான பதிலுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேற க்வெஸ்சன், இன்னொரு க்வெஸ்சன் கேட்கலாமா? ட்ரை பண்றீங்களா?
0: கேளுங்க மேம்.
1: இறைப்பை, மூச்சுக்குழல், நுரையீரல், மூச்சு கிளை குழல்.
0: இறைப்பை.
1: இறைப்பை எப்படி சொன்னீங்க?
0: மற்றதெல்லாம் வந்து மூச்சு சம்பந்தமானது மேம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்
1: ஓகே.
0: இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்.
1: ஓகே, சூப்பருங்க, உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் தீபா.
0: தேங்க்யூ மேம்.
1: ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார், எங்க இருந்துங்க?
2: திருப்பூர்லேருந்து பாலன் பேசுகிறேன். மாலை வணக்கம்.
1: எல்லாருக்கும் மாலை வணக்கம். உங்களுக்கும் மாலை வணக்கம். சொல்லுங்க பாலன் சார், ரெடியா இருக்கீங்களா?
2: நன்றி நன்றி, தயாரா இருக்கேன்.
1: புதன், சுக்கிரன், புளூட்டோ, பூமி, இதுல எது பொருந்தாத ஒன்றுங்க சார்? புதன், சுக்கிரன், புளூட்டோ, பூமி. பூமிங்களா? இல்ல, தவறான பதிலுங்க. அடுத்த ஒரு க்வெஸ்சன் கூட உங்களுக்கு கேட்டுறேன், ட்ரை பண்றீங்களா? ஓகே, தமிழ்ல இருந்து ஒரு க்வெஸ்சன்
2: கேக்குறேன்.
1: திருக்குறள் நற்றிணை ஐங்குறுநூறு அகநானூறு. இன்னொரு வாட்டி சொல்லட்டுங்களா? திருக்குறள் நற்றிணை ஐங்குறுநூறு அகநானூறு. திருக்குறள் நினைக்கிறீங்களா?
2: ஆமாங்கம்மா.
1: ஓகே, சரியான பதிலுங்க. திருக்குறள் வந்து 15 கீழ்கணக்கு நூல், மற்றவை எல்லாம் 15 மேற்கணக்கு நூல்கள். சரிங்களா?
3: பேசுங்க.
1: எப்படி சொல்றீங்க?
3: அது வேற எதுவும், இது கொஞ்சம்
1: இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்றீங்களா? இன்சுலின், பாராசிட்டமால், ஆஸ்பிரின். தவறான பதிலுங்க. ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஹலோ, வணக்கம். நேயர்கள் வாட்ஸ்அப்லேயும் விடையளிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் பரிமலா தேவி அவங்க வந்து மண்புடுன்னு அவங்க முன்னாடி க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. வாழ்த்துக்கள். அப்புறம் சஹானா ஆதிரன் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, வாழ்த்துக்கள். கணியன் அண்ணாதுரை அவரும் ஆன்சர் பண்ணியிருக்கார், அவருக்கும் நன்றி. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்ப்பா.
1: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
4: குள்ளாக்காப்பாளைய சித்ராப்பா.
1: ஓகே சித்ரா மேம், ரெடியா இருக்கீங்களா? கேட்கலாமா?
4: ரெடியா இருக்கிறேன் பா, கொஞ்சம் ஈஸியா கேளுங்க.
1: ஓகே. எல் இசை நாடகம் நாட்டியம்.
4: சரிங்கப்பா,
1: சொல்லுங்க என்னன்னு.
4: எல் இசை
1: நாடகம் நாட்டியம், இதுல பொருந்தாத ஒன்று என்னங்க? முத்தமிழுங்க, முத்தமிழ் பிரிவுகள் இயல் இசை நாடகம். நாட்டியம் அப்படிங்கறது ஒரு கலை வடிவம். ஓகேங்களா?
4: சரிப்பா.
1: ஓகே, உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாமா? இன்னொரு நிலநடுக்கம், விண்வெளி சுற்றுலா, சுனாமி, புயல்.
4: நிலநடுக்கம்,
1: விண்வெளி சுற்றுலா, சுனாமி, புயல். இதுல பொருந்தாதது என்னங்க? நல்ல
4: சுற்றுலா
1: நிலநடுக்கம், விண்வெளி சுற்றுலா, சுனாமி, புயல்.
4: விண்வெளி சுற்றுலா தான்
1: நினைக்கிறீங்களா? சரி, கொடுத்துடலாம்.
4: நன்றி.
1: ரொம்ப நன்றி. அடுத்த காலருக்கு கொடுக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
5: சொல்றீங்க. இன்சுலின் சக்கரை நோய்க்கள், மத்த மூணு தலைவலிக்கு போறது.
1: அது வந்து மருந்துகள், இது வந்து உடல்ல சுரக்கும் ஹார்மோன். ஓகே, சூப்பர். ஓகே, இன்னொரு க்வெஸ்சன் கேட்டலாமா? அடுத்து ஓகே, பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி, இன்சாட், எஸ்எல்வி.
5: மூணுமே ராக்கெட்டுங்க.
1: நாலு கொடுத்துருக்கேன் ஆப்ஷன்ஸ். PSLV, PSLV, GSLV, அப்புறம் இன்சாட், SLV. இதுல ஒன்னு வந்து பொருந்தாத ஒன்று, அது என்னன்னு கண்டுபிடிங்க.
5: இன்சாட் தான், இன்சாட் தான்.
1: ஷூரா தெரியுமா?
5: கண்டிப்பா, பேரே வித்தியாசமா இருக்கு. மத்ததெல்லாம் வந்து PSLV ராக்கெட் MSR என்ன சொல்றீங்க?
1: ஓகே, சரி.
5: இன்சாட்க்கு மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு.
1: சரியான பதிலுங்க. இன்சாட் அப்படிங்கறது ஒரு செயற்கை கோள், மத்தவ எல்லாமே செயற்கை கோள்களை விண்ணில செலுத்தும் ராக்கெட்கள். தேங்க் யூ சோ மச். கிளாப் கொடுத்துடலாம். இன்னொரு கேள்வியா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி.
5: ஓகே ஓகே, நன்றி நன்றி.
1: ஹலோ, வணக்கம்.
6: கோகிலா, கோத்தகிரிலிருந்து.
1: ஓகே கோகிலா, ரெடியா இருக்கீங்களா? கேட்டலாமா?
6: கேளுங்க. ஏற்கனவே ஒண்ணு கேட்டீங்கல, பூமி, கிரண். அதுல வந்து,
1: அதுல நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? முதன்மை கோள்கள். சூப்பருங்க, கிளாப் கொடுத்துடலாம். ஓகே, இப்ப உங்களுக்கான ஒரு க்வெஸ்சன். காடுகள் அழிப்பு, வாகன புகை, மரக்கன்றுகள் நடுதல், தொழிற்சாலை கழிவு.
6: மரக்கன்று
1: நடுதல். ஓகே நேயர்களே, இதே மாதிரி இது வாட்ஸ்அப்லேயும் நேயர்கள் வந்து பதிலளிச்சுட்டு இருக்காங்க. சத்யநாராயண் கோயம்புத்தூர்ல இருந்து ரெண்டு

0: வெல்கம் பேக் டு த ஷோ. எதிரும் புதிரும் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்துங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே. சுப்பிரமணியம்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
1: கேளுங்க மேடம்.
0: ஓகே, குறிஞ்சி, முல்லை, மருதம், வறட்சி.
1: குறிஞ்சி,
0: முல்லை, மருதம், வறட்சி.
1: மறைஞ்சியா?
0: வறட்சி, வறட்சி இல்லாட்டி கோடை காலம் அப்படின்னு கூட நினைச்சுக்கோங்க.
1: வறட்சி, கோடை காலம்
0: அதானா? ஓகே, ஷோரா தெரியுமா? ஓகே ஓகே, ஆன்சர்
1: மேடம்.
0: ஓகே, கிளாப் கொடுத்துடலாம். அடுத்த க்வெஸ்சன், சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், சீவக சிந்தாமணி.
1: சிலப்பதிகாரம்.
0: மறுபடியும் சொல்றேன், யோசிச்சு சொல்லுங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், சீவக சிந்தாமணி. டைம் டைம் அவுட் ஆக போகுது, சீக்கிரம்.
1: சீவக சிந்தாமணி.
0: ஓகே, தவறான பதிலுங்க. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். ஓகே, வாட்ஸ்அப்பில் ராமகிருஷ்ணன் கரெக்டான மெசேஜ் அனுப்பியிருக்கார், வாழ்த்துக்கள். அடுத்தது சஹானா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் இங்கே இருந்துங்க?
2: மேடம், அயன்ராஜ், தூத்துக்குடி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேன் அயன்ராஜ். ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கேன் மேடம், சொல்லுங்க மேடம், கேளுங்க.
0: உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான க்வெஸ்சன் கேட்போமா? ஹலோ, கேக்குதா? ஓகே, அயன்ராஜோட கால் கட் ஆயிடுச்சு. கால் பண்ணணும்னு நினைக்கிற நேயர்கள், உங்கள் மொபைலில் சிக்னல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஏன்னா கனெக்ட் ஆகும்போது கட் ஆகிடுது. வாட்ஸ்அப்பில் நேயர்கள், நிறைய நேயர்கள், மனோகரன் கோவில் பாளையம்லேருந்து அவர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கார். அப்புறம் சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்து அவரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கார். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இங்கே இருந்துங்க?
3: இது திருப்பூர், கேரளா மாவட்டம். இதிரம் இதிரம்.
0: ஓகே,
3: டைம் ஃபர்ஸ்ட் டைம் இது.
0: ஓகே, உங்க பேர் பெயர் சொல்லலையே.
3: என் பேர் வந்துட்டு சுரேந்திரன்.
0: சுரேந்திரன். ஓகே, சுரேந்திரன் ரெடியா இருக்கீங்களா?
3: ஆமா, சொல்லுங்களேன்.
0: இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றீங்க, கேக்குறீங்க வேற. உங்களுக்கான கொஞ்சம் ஈஸி க்வெஸ்சன் ஆக கேட்றேன். ஓகேவா? சிங்கம், புலி, டைனோசர், சிறுத்தை.
3: சிங்கம், புலி,
0: புலி, டைனோசர், சிறுத்தை. இதுல பொருந்தாத ஒன்று டைனோசர். பாருங்க, எவ்வளவு ஈஸியா கேட்டிருக்கேன், டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. ஓகே, கிளாப் கொடுத்துடலாம்.
3: ஓகே, தேங்க் யூ.
0: ஓகே, இன்னொரு க்வெஸ்சன் கூட கேக்குறேன், ட்ரை பண்ணுங்க. மண்புழு, வெட்டுக்கிளி, தேனி, வண்ணத்துப்பூச்சி. மண்புழு, மண்புழு, வெட்டுக்கிளி, தேனி, வண்ணத்துப்பூச்சி.
3: மண்புழு.
0: ஓகே, கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க, தேங்க்யூ சோ மச். ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வாங்க. நன்றி.
3: வேற என்ன மேடம்?
0: அவ்வளவுதான், உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் முடிஞ்சது. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி.
3: ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ.
0: ஹலோ, வணக்கம். ஓகே, முன்னாடி கேள்விக்கு திருப்பூர்லேருந்து காஞ்சனா மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க, மண்புழு அப்படின்னு. அடுத்தது பரிமளாதேவி, ராமகிருஷ்ணன், அப்புறம் சுமதி, இன்னும் நிறைய பேர் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மடித்துறை அம்மு, சசி, அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் மண்புழு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த காலருக்கான வாய்ப்பு. ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
4: அயன்ராஜ் மேடம், தூத்துக்குடி.
0: மறுபடியும் அயன்ராஜா? இப்பதானே வந்துட்டு போனீங்க
4: நீங்க? கொஸ்டின் கேக்கல நீங்க, கட்டாயி போச்சு. கொஸ்டின்
0: கேக்குறதுக்கு முன்னாடி போயிட்டீங்களா நீங்க? சரி சரி சரி. யூரி ககாரின், நீல் ஆம்ஸ்ட்ராங், ராகேஷ் சர்மா, தாமஸ் எடிசன். யூரி
4: ககாரின்,
0: நீல் ஆம்ஸ்ட்ராங், ராகேஷ் சர்மா, தாமஸ் ஆல்வா எடிசன்.
5: தாமஸ் எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன் மேடம்.
0: ஓகே,
5: இந்த மின்சார பில் கொண்டு கொடுத்தீங்க, அவங்களால விண்வெளி ஆராய்ச்சியாளர்,
0: விண்வெளி வீரர்கள். ஓகே, நன்றி. இன்னொரு க்வெஸ்சன்ஸ் கேட்காம போக மாட்டேன்றீங்க, கண்டிப்பா கேட்டே ஆகணுங்கிறீங்க. ஓகே, மலேரியா, டெங்கு, மலேரியா, டெங்கு, டைஃபாய்டு, சிக்கன் குனியா.
5: டைஃபாய்டு மேடம்.
0: டைஃபாய்டு எப்படி சொல்றீங்க?
5: இது வந்து நீர் மூலமா பரவுறது, அதெல்லாம் கொசு கடிகள் மூலமா பரவுறது.
0: ஓகே, சூப்பர், கிளாப் கொடுத்துடலாமா என்றாச்? ஓகே, இன்னொரு க்வெஸ்சன் இல்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. ஓகே ஓகே, நேர்களே, வாட்ஸ்அப்லயும் கனியூர் அண்ணாதரை பதில் கொடுத்திருக்கார், அப்புறம் ராமகிருஷ்ணன் பதில் சொல்லியிருக்காங்க, காஞ்சனா பதில் சொல்லியிருக்காங்க டைஃபாய்டு அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க, அப்புறம் சத்யநாராயணன் சொல்லியிருக்கார், அடுத்ததா சஹானா சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நேர்களே, அடுத்த க்வெஸ்சன் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்தெல்லாம் ஸ்டேடியூண்டாக இருங்க. ODFM 101.8.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. எதிரும் புதிரும் பொருந்தாத ஒன்றை கண்டறிக வித் மீ ராஜி. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் சந்திரசேகர். ரெடியா இருக்கீங்களா?
1: நாங்க எல்லாரும் வெல்கம் பேக். நீங்க தான் ரெடியா இருக்கணும் கேள்வி கொடுக்க.
0: வெல்கம் பேக். ஓகே, சிலப்பதிகாரம்.
1: நாங்க மழை பெய்யுதா? எப்படி இருக்கு கிளைமேட் இன்னைக்கு?
0: இன்னைக்கு மழை தான் சந்திரசேகர்.
1: பாருங்க மேம், இங்க வேலூர்ல நான் பெங்களூர்ல ஒரு பஸ்ல உட்காந்து படுற பாடு அப்படிங்கிற மாதிரி
0: வெயிலா,
1: பயங்கர மழை. அதனால பஸ்ஸுக்குள்ளேயே மழை பெய்யுதுன்னா
0: பாத்துக்கோங்க. அப்ப என்ஜாய் பண்றீங்க? போ கொடைக்குள் மழை
1: அப்படிங்கிற மாதிரி
0: அப்படிங்கிறீங்களா? ஓகே, அதுல வந்து நீங்க இதுக்கு ஷோக் வந்துட்டீங்க.
1: சொல்லுங்க மேம்.
0: சரி, ஓகே, கேட்டலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், சீவக சிந்த. ஹலோ, கேக்குதா? ஹலோ,
1: கேக்குதா மேம்?
0: ஆ, கேக்குது. உங்களுக்கு கேக்குதா?
1: ஹலோ
0: ஹலோ, சிலப்பதிகாரம் கேக்குதா? ஓகே. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
2: கோயம்புத்தூர்ல இருந்து செல்வராஜ் மஞ்சுளா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் செல்வராஜ் சார். ஓகே, உங்களுக்கான க்வெஸ்சன் கேட்டலாம்
2: மேடம். வேற கேளுங்களே மேடம்.
0: ஏன், இது தெரியுமா உங்களுக்கு ஆல்ரெடி?
2: தெரியுமா?
0: தெரிஞ்சுனா ஆன்சர் பண்ணுங்க. மத்தவங்க இன்னும் ஆன்சர் பண்ணல.
2: இல்ல இல்ல இல்ல, வேற கேளுங்களேன்.
0: வேறதான் வேணுமா உங்களுக்கு? ஓகே, தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், பிளாஸ்டிக்.
2: பிளாஸ்டிக்
0: அதுக்கே 2 மினிட்ஸ் பாருங்க,
2: எடுத்துருக்கீங்கதா.
0: சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், சீவக சிந்தாமணி.
2: பெரிய புராணம் மேடம்.
0: எப்படி சொல்றீங்க?
2: அதுதான் வித்தியாசமா இருக்கு. அதனால பெரிய புராணமா இருக்கு, புராண கதைகளா இருக்கு சொல்லி
0: நினைச்சீங்களா? ஓகே, பெரிய புராணம் வந்து பக்தி இலக்கியம், மத்ததெல்லாம் காப்பியங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள்ல
2: வரக்கூடிய.
0: ஓகே, ரொம்ப நன்றிங்க.
2: ரெண்டு
0: கரெக்டா போச்சு பாருங்க, ரெண்டு கிளப் வாங்கிருக்கீங்க. ஓகே,
2: ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
0: ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
2: ஓகே.
0: ஹலோ ஹலோ, வணக்கம். ஹலோ,
1: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில இருந்து சந்திரசேகர் மேம்.
0: என்னங்க வர்றீங்க, கட் பண்றீங்க?
1: நான் கட் பண்ணல மேம், கட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்?
0: நாங்க நம்ப மாட்டோம்.
1: நம்பணும் ராஜி மேம், அவ்வளவு மழையிலும் கஷ்டப்பட்டு கால் பண்றோம், நம்பணும்.
0: ஓகே, ஆப்ஷன் கொடுத்துடலாமா?
1: ஈஸியான கேள்வியா கேளுங்க.
0: ஓகே, பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், திருவள்ளுவர்.
1: திருவள்ளுவர்.
0: ஓகே,
1: அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி,
0: கவிதை, சிறுகதை, நாவல், நாடகம்.
1: கவிதை. கவிதை
0: தவறு.
1: என்ன இப்படி சொல்லிட்டீங்க?
0: ஆமா, தவறான பதில்,
1: நாடகம் தான்.
0: ஆஹா, பாருங்க, அப்ப நாடகம்.
1: ரெண்டுமே ட்ரை பண்ணா கரெக்டா வருது.
0: அது இதுவும் ரெண்டாவது முறை ஆப்ஷன்ல தான் நீங்க சொல்லி இருக்கீங்க போல இருக்கு.
1: இல்ல மேம், எனக்கு ரெண்டு ஆப்ஷன் மேல டவுட்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
3: செண்பகம் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு செண்பகம் மேம்.

0: ஓகே, கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: தை, மாசி, சித்திரை, திங்கள்.
1: திங்கள் மேடம்.
0: திங்களா, எப்படி சொல்றீங்க? அருமையா சொல்லிருக்கீங்க, விளக்கம். உங்களுக்கு ஒரு லாங் கிளாப் கொடுத்துட்டேன். ஓகேயா?
1: ரொம்ப தேங்க்ஸ்.
0: இன்னொரு க்வெஸ்சன் இருக்கு. சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன்.
1: பல்லவன் மேடம்.
0: பல்லவன், கரெக்டா சொல்றீங்களா?
1: கரெக்டா மேடம். சேரன், சோழன், பாண்டியன் வந்து இதுங்க மேடம்.
0: இது
1: இது பல்லவன் தனி மேடம்.
0: பல்லவன் தனி. ஓகே, கிளாப் கொடுத்துடலாம். தேங்க்யூ மேடம். நேர்களை வாட்ஸ்அப்லேயும் நிறைய நேயர்கள் ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மனோகரன் கோவில்பாளையம்லேருந்து கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கார், நாடகம் அப்படின்னு. அப்புறம் காஞ்சனா பிளாஸ்டிக் அப்படின்னு ஒரு ஆன்சரும், பெரிய புராணம்னு ஒரு ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்து அவரும் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கார். ராமகிருஷ்ணன் அவரும் கொடுத்துருக்கார், பல்லவன், திங்கள், நாடகம். ஒரு நாலு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கார். அவருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும், வாட்ஸ்அப் நேயர்களுக்கும் ஒரு கிளாப்ஸ். அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்துங்க?
2: மைசூர்ல இருந்து சீதா பேசுறேன் மேடம்.
0: சீதா, நல்லா இருக்கீங்களா? சீதா, இதான் ஃபர்ஸ்ட் டைமா?
2: இல்ல மேடம், போன வாரம் வந்தேன். ரெண்டு மூணு
0: நேத்து வந்தீங்களா?
2: நேத்து வரலங்க.
0: சரி, ஓகே, கேட்டலாமா?
2: லைனே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு.
0: லைன் கிடைக்கல, இன்னைக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, அப்ப ரெண்டு க்வெஸ்சன் கேட்டுறோம் உங்களுக்கு.
2: கொஞ்சம் ஈஸியா கேளுங்க, புதுசு தானே.
0: சரி, யாழ், முரசு, புல்லாங்குழல், கணினி. தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி.
2: தக்காளி, கேரட்,
0: உருளைக்கிழங்கு, முள்ளங்கி.
2: தக்காளிங்க.
0: எப்படி சொல்றீங்க?
2: முள்ளங்கி, தக்கா, உருளைக்கிழங்கு
0: எல்லாம் என்ன என்ன ஆகும்? முள்ளங்கி, கேரட், உருளைக்கிழங்கு பூமிக்கு அடியில் விளையாடுது, தக்காளி மேலே விளையாடுது. ஓகே ஓகே, சூப்பர். பாருங்க, ஈஸியா க்வெஸ்சன் கொடுத்து நீங்க ஈஸியா
2: கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: ஓகே, கிளாப் கொடுத்துருங்க. தேங்க்யூ. இன்னொரு க்வெஸ்சன் ட்ரை பண்றீங்களா?
2: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, கழுகு, காகம், கிளி, திமிங்கலம்.
2: திமிங்கலம் மேடம்.
0: எப்படி சொல்றீங்க?
2: கழுகு, காக்கா, காளு, என்ன சொல்லுங்க இந்த டைம்?
0: கழுகு, காகம், கிளி, திமிங்கலம்.
2: இவங்க இதெல்லாம் பறக்கிறதுங்க, திமிங்கலம் பறக்காது.
0: சூப்பர் சீதா மேடம். ஓகே, தேங்க்யூ சோ மச், நன்றி. நேர்களை, ராமகிருஷ்ணன் அவர் தொடர்ந்து சரியான ஆன்சர் அனுப்பிக்கிட்டே இருக்கார். கணியூர் அண்ணாதுரை அனுப்பியிருக்கார், அவரும் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கார். கம்ப்யூட்டர், திமிங்கலம் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கார். சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்து அவரும் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சஹானா கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு கிளாப்ஸ் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஸ்டே டியூன்ட் டு ஊட்டி FM 101.8. பொருந்தாத ஒன்றை கண்டறிக, எதிரும் புதிரும்.

0: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு.
1: வீட்ல எஃப்எம் கேட்டிருப்போம், அந்த எஃப்எம்ஏ உங்க வீட்டுக்கு வந்தா
2: எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி
3: எதுக்கு இத்தனை எப்படி
2: இல்ல எப்படிப்பா
3: அப்படி இப்போ.
1: ஆமாங்க, இனி ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் காலை 10 மணிக்கு இல்லம் தேடி உங்களுடன் ஊட்டி எஃப்எம். இல்லம் தேடி உங்கள் நெஞ்சம் நாடி.
2: ஓகேமா, இப்போ உங்களுக்கு பிடித்த பிரதை கேளுங்கள்.
4: எனக்கு அப்படி போடு போடுங்க.
2: யாருக்காக டெடிகேட் பண்றீங்க மேடம்?
4: நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க.
2: பெருசா போய்கிட்டு இருக்கு.
1: உங்க வீட்டுக்கு உங்களை தேடி நாங்க வரோம். ஷேர் பண்ண நீங்க ரெடியா?
5: பாய்ச்சல் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எதிரும் புதிரும். பொருந்தாத ஒன்றை கண்டறிக. அடுத்த நேயர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். யார் இங்க இருந்துங்க?
1: வணக்கம், கிருஷ்ணமூர்த்தி நார்வேல இருந்து பேசுறேன்.
0: ஓகே கிருஷ்ணமூர்த்தி சார்,
1: வந்திருக்கீங்க? எல்லாரும்
0: நலமா இருக்கேன், நீங்க
1: எப்படி இருக்கீங்க?
0: ஓகே, கேள்வி ரெடியா இருக்கு, கேட்கலாமா? மீன், தவளை, பாம்பு, ஜெல்லி
1: மீன்.
0: மீன், தவளை, பாம்பு, ஜெல்லி மீன்.
1: மீன், தவளை, பாம்பு, ஜெல்லி மீன்.
0: ஜெல்லி மீன்.
1: அதாவது தவளை.
0: தவளையா? நல்ல
1: தவளை தான். ஏன்னா மீன், ஜெல்லி மீன், பாம்பு எல்லாமே நீளமா ஒரு வழி இருக்கும். அது மட்டும் தேசம் வேசைஸா இருக்கும்.
0: இல்லைங்க, அது தவறான பதில். நட்சத்திர மீன், நண்டு, மண்புழு, நாய்.
1: நட்சத்திர மீன், மண்புழு, நண்டு, நாய். நாய்
0: நாய். ஓகே, கரெக்டான பதில். ஓகே, இன்னொரு க்வெஸ்சன் ட்ரை பண்றீங்களா? பல்லி, குருவி, தவளை, கரப்பான் பூச்சி.
1: பல்லி, தவளை, குருவி, கரப்பான் பூச்சி. குருவி.
0: தவறுங்க, தவறான பதில்.
1: பல்லி, தவளை, இந்த என்னன்னு கரப்பான் பூச்சி, குருவி, அதுக்கு மூணு சம்பந்தம் இல்லாம.
0: பல்லி, குருவி, தவளை, கரப்பான் பூச்சி.
1: கரப்பான் பூச்சியா இருக்கும்.
0: ஷியரா தெரியுமா? மீன், தவளை, பாம்பு, ஜெல்லி மீன். காகம், கிளி, மைனா, வவ்வால்.
2: வவ்வால்.
0: ஷியரா தெரியும்ல?
2: ஆமா.
0: ஓகே, அப்ப கிளாப் கொடுத்துடலாம். தேங்க் யூ சோ மச். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
3: மடத்துக்குளம் வட்டம், கனியூர்ல இருந்து அண்ணாதுரை. மேடம் ஈஸியா கேளுங்க. மேடம் ஈஸியா முதல்ல கேட்டதுக்கெல்லாம் பதில் கரெக்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. மேடம் எனக்கு லைன் கிடைச்சிருச்சு. ஈஸியா கேளுங்க மேடம்.
0: ரொம்ப கெஞ்சுறீங்க, அதனால ரொம்ப ஈஸியா கேட்டுடலாமா?
3: கேளுங்க.
0: ஓகே, தேள், நண்டு, இறால், நத்தை.
3: நத்தை மேடம்.
0: ஷியரா தெரியுமா?
3: ஊர நத்தை தானே மேடம்.
0: எப்படி பாருங்க, அப்ப எவ்வளவு ரொம்ப ஈஸியா கேட்டனா? அடுத்தது பல்லி, ஓணான், ஆமை, எலி.
3: ஆமை மேடம்.
0: ஆமையா?
3: எலி, எலி, எலி.
0: ஆமையா எலியா? கரெக்டா சொல்லுங்க.
3: எலி, எலி, எலி, எலி.
0: ஷியரா தெரியுமா?
3: ஷியரா எலிதான் மேடம்.
0: ஓகே, கிளாப் கொடுத்துடலாம். ஓகே, இன்னொரு க்வெஸ்சன் கூட கேட்டுடலாமா?
3: போதும் மேடம், தோத்து போயிட்டே வேண்டாம் மேடம்.
0: நேர்களே, இதே மாதிரி காஞ்சனா அவங்க கரெக்டா 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க வாட்ஸ்அப் நேயர். அடுத்து சஹானா ஆதிரன் நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் கனியூர் அண்ணாதுரை பதில் சொல்லியிருக்கார். அப்புறம் ராமகிருஷ்ணன் கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காங்க. அடுத்தது பரிமலா தேவி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் டைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேயர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த நிறைவு நேயர். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் ராஜிமா, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? யார் இங்க இருந்து?
4: ஆலியா சுப்பிரமணியன், ரொம்ப நாளா உங்க கூட பேசி. அசலா நான் சொல்றேனோ இல்லையோ, கூட ரெண்டு வாட்டி பேசணும்னு அடிச்சு பிடிச்சி லைன்ல வந்துட்டேன்.
0: அடிச்சு
4: பிடிச்சி எனக்கு ரிங்காச்சு.
0: அடிச்சு பிடிச்சி வந்தீங்களா இல்ல 4 பேர் அடிச்சுட்டு வந்தீங்களா?
4: கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேலாச்சு ராஜி மேம் கிட்ட நான் பேசி.
0: ஆமா ஆமா. ஓகே சுப்பிரமணி சார், நல்லா இருக்கீங்களா?
4: ரொம்ப நல்லா இருக்கேன் நிஜமாலுமே. நான் இந்த குவிஸ்ல நான் அட்டன் பண்ணாட்டாலும் உங்ககிட்ட ஒரு பேசுறேங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது.
0: இப்படி எல்லாம் எஸ்கேப்
4: வாய்ப்புக்கு நன்றி.
0: ஆஹா, இப்படி எல்லாம் எஸ்கேப் ஆக கூடாது.
4: இல்ல எனக்கு ஜிகேல நான் கொஞ்சம் வீக்.
0: ஆஹா, நாங்க கேள்வி கேட்டு தான் ஆகுவோம். ஓகேவா?
4: சரி,
0: கேளுங்கள். குதிரை, கழுதை, ஒட்டகம், சிங்கம். பாத்தீங்களா, தெரிஞ்சுகிட்டே எஸ்கேப் ஆவறீங்க. அடே தன்னடக்கம், நமக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, நமக்கு இதெல்லாம் வராதுங்க அப்படின்னு.
4: இருந்தாலும் ராஜீவ் மேம்ட்ட கொஞ்சம் அடக்கி போறதா நல்ல. ராஜீவ் மேம்ட்ட கவிதா மேம் நேரம் ரெண்டு பேரும் குச்சி வச்சிருப்பீங்க கையில.
0: இன்னொரு க்வெஸ்சன் இருக்கு, அதையும் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகேவா? பூனை, எருமை, பன்றி, சிறுத்தை. எப்படி
4: நேர்களே,
0: வாட்ஸ்அப் நேர்கள் கூட ரொம்பவே அழகா கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் ஒரு பெரிய கிளாப்ஸ். நேர்களை, இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். நேரம் சரியாக 4:56 ஆயிடுச்சுங்க. அடுத்த ஒரு பாடல், பாடலுக்கு பின் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும். நிகழ்ச்சியில் இதுவரை நான் உங்கள் அன்பு தோழி அஜய் ராஜி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய எஃப்எம் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: மோதி பார்க்காதே.
1: வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் ஆயுர்வேத சிகிச்சை முறை வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை 8,526 நக்சலைட்டுகள் சரணடைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 தமிழக மீனவர்களை விடுவிக்கவும் அவர்களின் 3 மீன்பிடி விசைப்படகுகளை மீட்கவும் வெளியுறவு அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1,00,000 மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் தற்போது 1,90,000 லிட்டராக உயர்ந்துள்ளது என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பேய்கரும்பில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மத்திய அரசின் மானியத்துடன் செயல்படுத்தப்படும் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி அரியலூரில் நடைபெற்றது. தசரா பண்டிகையையொட்டி பெங்களூரு சென்னை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தேசிய அஞ்சலக வாரத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலைமை அஞ்சலகம் சார்பில் கடிதம் எழுதுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 14 முதல் 19 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான குடியரசு தின தடகள போட்டிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 5:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

இப்பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு கேட்கலாம் நீர்களே. இந்த நிகழ்ச்சியில் பழைய திரைப்பட பாடல் தான் உங்களுக்காக வரிசையில் காத்துட்டே இருக்கு. அந்த வரிசையில் முதல் பாடல்

ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி குரல்ல கனதாசன் அவர்களுடைய வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் அவர்களுடைய குரலில் அருமையான படம் கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

வேட்டைக்காரன் திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டீங்க. டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரல்ல, கே மி மகாதேவன் இசையில, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல. நேயர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது.

அன்பேவா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்ல, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில, வாலி அவர்களுடைய வரிகளில் அருமையான பாடலை கேட்டீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறது பொன் மாலை பொழுது.

0: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.
2: நேரம் 5:30.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். இது எங்கள் சாய்ஸ். நேர்களே,

பாரமாக இருக்கப்போ ஒரு நல்ல பாட்டு கேட்கறதை விட பெரிய மருந்து வேற ஏதாவது இருக்க முடியுமா? சில பாடல்கள் நம்ம ஏதோ ஒரு பழைய நினைவுக்கு கூட்டிட்டு போகும். சில பாடல்கள் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து நம்ம கூடவே பேசும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஊட்டி எஃப்எம்ல விமன் சாய்ஸ், ஸ்டூடெண்ட் சாய்ஸ், டூரிஸ்ட் சாய்ஸ், ஃபார்மர்ஸ் சாய்ஸ்ன்னு ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்கப்போ எங்களுக்கு ஒரு சாய்ஸ் வேண்டாமா? இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து உங்களோட நாங்க பேச போறோம். ஆனா இது எங்கள் சாய்ஸ். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில எங்களோட ஆல் டைம் ஃபேவரட்டான வரிகளால் எங்களோட இதயத்தை தொட்ட சில அருமையான பாடல்களை உங்க கூட பகிர்ந்து கொள்ள போறோம். அந்த மாதிரியான வரிகள் தான், நேற்று வரை நீ நெடுவனம் கண்டாய், ஒற்றை காலில் உயரத்தில் நின்றாய், மஞ்சள் மாலை மழையில் நனைந்தாய், சித்திரை மாதம் வெயிலும் சுமந்தாய், இத்தனை தவங்கள் ஏந்தான் செய்தாயோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் வெள்ளி மலரை பார்த்து கேள்வி கேட்குறப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, இவ்வளோ தவம் நான் எதுக்கு பண்ணிட போறேன், உன்னோட கூந்தல் சேர்றதுக்கு தான் அப்படின்னு. இந்த முத்தான வரிகளுக்கு சொந்தமானவர் வைரமுத்து அவர்கள். இந்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா அடுத்த பாடலுக்கு போகலாம்.

நேர்களே, கேட்ட பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மகாலட்சுமி ஐயர் குரல்களில் ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்பில். இப்போ அடுத்ததான் இன்னொரு பாடல். இந்த பாடல் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்களான்னு தெரியல, இருந்தாலும் இந்த பாடல் எங்களோட ஆல் டைம் ஃபேவரட். என்ன பாடல் அப்படின்றத நான் உங்களுக்கு டைரக்டாக சொல்ல போகிறதில்ல, அதோட வரிகளை சொல்கிறேன். பூக்களை கோர்க்கின்ற சரங்களிலே ஏக்கங்கள் கோர்த்திவள் காத்திருக்க, யாக்கையில் அணிந்திடவா ஆநீரை தூங்கிடும் இரவினிலே அதிராமல் ஆடிடவா உதிராமல் சூடிடவா. இந்த வரிகள்ல என்ன சொல்றாங்க, கேட்கறதுக்கே இவ்வளோ அழகான ஒரு கவிதையா இருக்கு. பூக்கள் கோர்க்கிற சரங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த உதிரி பூக்கள் கோர்ப்போம்ல, அந்த சரங்கள்ல ஏக்கம் கொண்டு நான் காத்துட்டு இருக்கேன், ஒரு பூவா நான் காத்துட்டு இருக்கேன். ஆணிரை தூங்கிடும் இரவினிலே, ஆணிரை அப்படின்றது நம்மளோட பசு கூட்டம், நீ சத்தம் போடாம வா, இந்த பசு கூட்டம் தூங்கிட்டு இருக்கு, வந்து பூ மாதிரி காத்துட்டு இருக்கேன்னு சூடிட்டு பூ அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல் என்ன பாடல் நான் சொல்ல மாட்டேன், நீங்க கேட்டுட்டு வாங்க. இந்த அழகான வரிகளுக்கு சொந்தமானவர் மதன் கார்க்கி.

நேயர்களே, கேட்ட பாடல் இரவின் நிழல் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களோட இசையமைப்பில் ஸ்ரேயா கோஷல் குரலில். இந்த பாடலில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பாடல் மூலமாக நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்ரேயா கோஷல் அவர்களுக்கு ஒரு தேசிய விருது கிடைச்சது. நல்ல நல்ல பாடல்களாக கேட்டுட்ருக்கோமே, அடுத்த லிரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கேட்ட பாடல்கள் மாதிரி ரொம்ப கவிதை வரிகளாக இல்லாமல் இது ஒரு ஜாலியான பாடல். இந்த பாடலில் சிட்டுக்குருவியின் பிள்ளையடா, இங்கே நித்தம் நித்தம் ஞாயிறடா, இனி திங்கட்கிழமை எங்கட்கிள்ளையடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் ரொம்ப ரொம்ப சிம்பிள், நாங்கள் வந்து சிட்டுக்குருவியோட குழந்தைங்க மாதிரி பறந்துட்டே இருப்போம், எங்களோட வாழ்க்கையில் வெறும் ஞாயிற்றுக்கிழமை தான், அதாவது வெறும் விடுமுறை மட்டும்தான், எங்களுக்கு திங்கட்கிழமையே இல்லை அப்படின்றாங்க. அப்போ திங்கட்கிழமை அப்படின்றது ஒரு கஷ்டமான நாளையோ, லீவ் முடிஞ்சு இன்னைக்கு வேலைக்கு போகணுமா அப்படின்ற ஒரு இந்த மண்டே ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நாளை தூக்கிட்டு எங்களுக்கு எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை தான், நாங்கள் ஜாலியாக இருப்போன்ற மாதிரியான ஒரு பாடல். நீங்களும் இந்த பாடலை ஜாலியாக கேட்டுட்டு வாங்க, அடுத்த பாடல் கேட்போம்.

ஏட்டு பாடல் மஜ்னு திரைப்படத்திலிருந்து ஹரி ஜெயராஜ் அவர்களோட இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணன் தேவனேகாம்பரம் பாடியது. அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு பாடல். இந்த பாடல் பிடிக்காதவங்க நிறைய பேர் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ அழகான பாடல். இதில் ஒரு வரியில் என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்கும். அது என்ன வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய் ஒன்று சொல் கண்ணே என் ஜீவன் வாழும், நிஜமுந்தன் காதல் என்றால் அப்படின்வாங்க. இப்போ இதுக்கு என்கிட்ட ஒரு 4-5 பேர் அதான் கேட்டிருக்காங்க, பொய்யே சொல்லு அப்படின்றாங்க, அப்புறம் நிஜமா இருந்தா அப்படின்றாங்க, இது என்ன ஒரு முரணா இருக்கே இந்த கருத்து அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீ என்ன நிஜமா விரும்பலன்னா பரவாயில்ல, ஒரு பொய் மட்டும் சொல்லு எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு, இப்போ அதை கேட்டு என்னோட ஜீவன் வாழும்.

அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமுந்தன் காதல் என்றால் அப்படின்னு நம்மளுடைய எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ரொம்ப அழகாக ஹை பிச்சில் பாடியிருப்பாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பொய்யா இருக்கப்பவே என்னோட ஜீவன் வாழுமே, நிஜமா இருந்தா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

நேயர்கள் கேட்ட பாடல் காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் அவர்களோட இசையமைப்புல எஸ்பி பாலசுப்ரமணியம் ரஃபி ஓ எஸ் அருண் குரல்கள்ல. இந்த அழகான வரிகளுக்கு சொந்தமானவர் யார், முரணான வரிகளை கொடுத்துட்டு அதுல ஒரு அழகான கவிதையை கொடுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாலிப கவிஞர் வாலி அவர்கள். நேயர்களே, இன்னைக்கு அழகழகான பாடல்கள் இதமான வரிகளோட நம்ம கேட்டோம். தொடர்ந்து அடுத்த வாரமும் இதே மாதிரி எங்கள் சாய்ஸோட நீங்க பயணிக்க போறீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சோனியா. அமைப்பில் உதவி ஆர் சோனியா, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: ரெடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

0: நிகழ்ச்சிகள் ஓடிஎஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும். புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்த சாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடர் கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஒடிஎஃப்எம் 101.8.

0: உங்கள் சைபர் காவலன்
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். ஆகாஷ்வாணி நேர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 சிறப்பு தொடர் நிகழ்ச்சி விளக்கேற்றும் வேளை நவராத்திரி, 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகானம், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இயற்கை வழி வேளாண்மை நேர்முகம் பங்கேற்கிறார், திருவள்ளூர் மாவட்டம் கும்பங்கடிகை இ சண்முகம் அவர்கள், மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் நீர்முகம் பங்கேற்கிறார், கன்னியாகுமரி மாவட்டம் பி ஹென்றி அவர்கள், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகானம், 9:30 நாடகமலர் நம்பிக்கை சிறகு நாடகம், எழுதியவர் மதுரை முரளி அவர்கள், அமைப்பு கார்த்திகை தீபன் அவர்கள், 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: நாளை நிகழ்ச்சிகள் நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள், 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி தொல்கதைகள் வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி மதிமாறன் அவர்கள், 7:00 காந்தி அஞ்சலி, 7:15 தமிழின் செய்திகள். நாளை காலை 7:25 குட் மார்னிங் நில்கிரஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், 7:10 புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 5 பருவம், 7:50 உணவே உன்னதம் இரத்த சோகை சார்ந்த நோய்களும் அவற்றை தவிர்க்கும் முறைகளும் குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெயராணி கிருஷ்ணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 8:00 உலக உணவு நாள் குறித்த சிறப்புரை வழங்குகிறார் தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை இயக்குநர் முரளிதரன் அவர்கள். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9:00 செய்தி சுருக்கம், 9:02 ரெட்ரோ ராகங்கள், 8:45 சக்தி உலா, விழுப்புரம் மாவட்டம் அருள்மிகு ஸ்ரீ மூங்கில் அம்மன் திருக்கோவில் சித்திரம் எழுதியவர் பி மோகன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர். 9:15 ரெட்ரோ ராகங்கள், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 10:30 எண்ணங்களின் வண்ணங்கள், 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு பதில் தொடர்ந்து உராவரும் தென்றல். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi today inaugurated and dedicated to the nation 5 major development projects worth over 3,300 crore rupees in Ladakh through video conferencing. Speaking on the occasion, the Prime Minister said the development of Ladakh remains a key priority for the centre.
2: यहाँ के युवाओं को अच्छी

0: நமஸ்காரம்.
1: அபிராமி அந்தாதி. 18ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் உள்ள திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் அபிராமி அம்மன் கோவிலில் வாழ்ந்த அபிராமி பட்டரால் இயற்றப்பட்ட ஒரு உன்னதமான பக்தி பிரபந்தம் ஆகும். இதன் பின்னணியில் உள்ள புகழ்பெற்ற வரலாறு, சுப்பிரமணிய ஐயர் அபிராமி அம்மன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார். அவர் எப்போதும் அம்மனின் தியானத்திலேயே மூழ்கியிருந்ததால் உலக விஷயங்களை மறந்து சில நேரங்களில் பித்தரை போலவும் விசித்திரமாகவும் நடந்து கொண்டார். இதனால் ஊர் மக்கள் அவரை ஒரு பைத்தியம் என்று கருதினர். ஒரு நாள் தஞ்சாவூரை ஆண்ட சரபோஜி மன்னர் இந்த ஆலயத்திற்கு வழிபட வந்தார். அனைவரும் மன்னரை வணங்கிய போது சுப்பிரமணிய ஐயர் அம்மனின் முக தரிசனத்தில் லயித்திருந்ததால் மன்னரை கவனிக்கவில்லை. மன்னர் இவருடைய நிலையை அறிந்து சோதிக்க விரும்பினார். அன்று அம்மாவாசை திருநாள். மன்னர் பட்டரிடம், இது என்ன திதி என்று கேட்டார். பட்டரின் அகக்கண்களில் அபிராமி அம்மனின் முகப்பொலிவும் அவளது திருவாபரணங்களின் ஒளியும் மட்டுமே தெரிந்ததால் அவர் தவறுதலாக இன்று பௌர்ணமி என்று கூறிவிட்டார். அதை கேட்டு கோபமடைந்த மன்னர், இன்று இரவு வானில் முழு நிலவு தோன்றாவிட்டால் உமக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று கூறிவிட்டு சென்றார். தன் தவறை உணர்ந்த பட்டர் அம்பிகையிடம் தன் கற்பை காக்க வேண்டி பெரிய தீக்குண்டத்தை வளர்த்தார். அதன் மேல் 100 கயிர்களால் கட்டப்பட்ட ஒரு தொங்கு பலகையில் ஏறி அமர்ந்தார். அபிராமி அம்மன் மீது பக்தி பாடல்களை பாடத் தொடங்கினார். ஒவ்வொரு பாடல் முடியும் போதும் ஒவ்வொரு கயிற்றை அறுத்து கொண்டே வந்தார். அவர் 79வது பாடலை, விழிக்கே அருள் கொண்டு என்ற தொடங்கும் பாடலை பாடி முடித்த போது அன்னை அபிராமி அவருக்கு காட்சி தந்தார். அதில் தன் காதில் அணிந்திருந்த பிரகாசமான தாடங்கத்தை கழற்றி வானில் வீசினாள். அந்த தோடு கோடிக்கணக்கான நிலவுகளின் ஒளியோடு வானில் பௌர்ணமி நிலவாக மாறி பிரகாசித்தது. இருண்ட அம்மாவாசை இரவு ஒளிமயமாக பௌர்ணமியாக மாறிய விந்தையை கண்டு மன்னரும் மக்களும் வியந்து பட்டர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். இதன் பின்னர் பட்டர் மேலும 21 பாடல்கள் பாடி மொத்தம் 100 பாடல்களுடன் இந்த நூலை நிறைவு செய்தார். மன்னர் இவருக்கு அபிராமி பட்டர் என்று பெயரையும் வழங்கினார். அந்தாதி என்றால் என்ன? அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் தொடக்கம். இந்த பாடல்களில் ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அல்லது சொல்லோ அடுத்த பாடலின் தொடக்கமாக அமையும்படி பாடுவதுதான் அந்தாதி. அபிராமி அந்தாதியின் 100வது பாடலின் முடிவு மீண்டும் முதல் பாடலின் தொடக்கத்தோடு இணைந்து ஒரு பா மாலை போல முடிவது இதன் தனிச்சிறப்பாகும். தார் அமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலகு எழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் எந்தன் சிந்தையுள்ளே கார் அமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி மென் கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிக்கொண்ட வேரும் பனி மலர்பூங்கணையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் நினது திருவடிக்கே திருவே வெறுவி பிறந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமல்

சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம். சிந்தூர வண்ணப் பெண்ணே, முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்தத்தியே. தத்தியுரு மத்தின் சுழலும் என் ஆவி தளர்வு இலது ஓர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனுடம் கமலாலயனும் மதியரு வேணி மகிழ்நனும் மாலும் வணங்கி என்றும் துதியரு சேவடியாய் சிந்தூரென சுந்தரியே. சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரை எல்லாம் வந்து அரி சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்திரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கம் தரி கைத்தலத்தால் மலர்த்தாள் என் கருத்தனவே. கருத்தன எந்தை தன் கண்ணன் வண்ண கனகப் பெற்பின் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேர் அருள்கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தின் ஆனந்தமே.

விஷ்ணு புராணம். 18 மகாபுராணங்களில் மூன்றாவது முக்கியமான புராணம் விஷ்ணு புராணம். மிகவும் பழமையானது, தூய்மையானது என்று சொல்லப்படுவது இதுதான். இயற்றியவர் வியாச முனிவர், பராசரரின் மகன். மொத்தம் 6 அம்சங்கள், 126 அத்தியாயங்கள், 23,000 ஸ்லோகங்கள். காலம் கிபி 1 நூற்றாண்டுக்கு முன்பே இயற்றப்பட்டது என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். புராணங்களிலேயே மிக பழமையானது. சிறப்பு பெயர் புராண ரத்னம், புராணங்களின் ரத்னம். பராசரர் மைத்ரேயர் உரையாடல். மைத்ரேய முனிவர் தன் குருவான பராசர முனிவரிடம், வியாசரின் தந்தை பராசரர், கேட்கின்றார், குருவே, இந்த உலகம் எப்படி தோன்றியது? விஷ்ணு யார்? நாம் ஏன் பிறக்கின்றோம்? அதற்கு பராசரர் பதிலாக சொன்னதுதான் விஷ்ணு புராணம். பிறகு அதை அவரது மகன் வியாசர் தொகுத்து எழுதினார். 6 அம்சங்கள் என்ன உள்ளது? அம்சம் 1, சர்க்கம், படைப்பு, உலகம் தோன்றிய விதம், பிரம்மா விஷ்ணு சிவன் தத்துவம், காலக்கணக்கு, யுகங்கள், பிரளயம், துருவனின் கதை, பிரகலாதனின் கதை. அம்சம் 2, புவன கோஷம், பூகோளம் என்பது, 7 தீவுகள், 7 கடல்கள், பூமியின் அமைப்பு, சூரியன் சந்திரன் சுழற்சி. அம்சம் 3, வம்சம், வம்சாவளி, மனுவின் வம்சம், சூரிய சந்திர வம்சங்கள். அம்சம் 4, வம்சானுசரிதம், மன்னர்களின் கதை, இக்ஷ்வாகு வம்சம், ராமரின் வம்சம், புருவம்சம், கிருஷ்ணரின் வம்சம், கலியுக மன்னர்கள் பற்றி கணிப்பு. அம்சம் 5, கிருஷ்ண அவதாரம். இதுதான் மிக பெரிய பகுதி. கிருஷ்ணரின் பிறப்பு முதல் மறைவு வரை முழு கதை இதில்தான் முதன் முதலில் விரிவாக வந்தது. பாகவத புராணத்திற்கு மூலமே இதுதான். அம்சம் 6, கலியுக தர்மம். கலியுகத்தில் என்ன நடக்கும், மக்கள் எப்படி இருப்பார்கள், கல்கி அவதாரம் எப்படி வரும், முக்தி அடையும் வழி என்ன, விஷ்ணுவை நினைத்தாலே முக்தி என்று முடிகிறது. இதன் முக்கியத்துவம் ஆழ்வார்கள் போற்றிய புராணம் விஷ்ணு புராணம். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் விஷ்ணு புராண கதைகள் நிறைய உள்ளன.

கொடுத்து விஷ்ணு பக்திக்கு ஆதாரம். விஷ்ணுதான் பரம்பொருள், அவனிடமிருந்தே எல்லாம் தோன்றியது என்பதை அழுத்தமாக சொல்லும் முதல் நூல் ஸ்ரீ ராமானுஜர் வேதாந்த தேசிகர் இதற்கு விரிவான உரை எழுதியுள்ளனர். விஷ்ணு புராணத்தின் சாரம் ஒரே வரியில், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இந்த மந்திரத்தை சொன்னாலே அனைத்து பாவமும் நீங்கும் என்பதே இதன் முடிவு.

ஸ்ரீ சரஸ்வதி சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்பது கலை, கல்வி, ஞானம் மற்றும் வாக்கின் கடவுளான சரஸ்வதி தேவியின் 1008 திருநாமங்களை கொண்ட சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தோத்திரமாகும். இந்த ஸ்தோத்திரத்தின் சிறப்புகள். மூலம் ஸ்கந்த புராணம் சனத்குமார சம்ஹிதா, நாரத சனத்குமார சம்வாதம் மற்றும் ருத்ர யமல தந்திரம் ஆகியவற்றில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமங்களின் எண்ணிக்கை. சரஸ்வதி தேவியின் போற்றுதலுக்காக 1008 நாமாவளி இதில் இடம்பெற்றுள்ளன. பலன்கள். தினமும் அல்லது குறிப்பிட்ட நாட்களில் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வது சிறந்த கல்வி, ஞானம், நினைவாற்றல், வாக்கு வன்மை அல்லது பேச்சாற்றல், கலைகளில் தேர்ச்சி மற்றும் செல்வம் ஆகியவற்றை தரும் என்று நம்பப்படுகிறது. தோற்றம் மற்றும் வரலாறு. மூல நூல். இந்த ஸ்தோத்திரம் புகழ்பெற்ற ஸ்கந்த புராணத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. உரையாடல் அமைப்பாக உள்ளது. இது சிவபெருமானின் மகனான ஸ்கந்தர் மற்றும் நாரத முனிவர் ஆகியோருக்கு இடையிலான உரையாடலாக அல்லது சம்வாதம் அல்லது நாரதரின் வினாவுக்கு சனத்குமாரர் அளிக்கும் உபதேசமாக விவரிக்கப்பட்டுள்ளது. ரிக்வேத காலம் முதல் இந்து மரபுகளில் வழிபடப்படும் சரஸ்வதி தேவி வாக்குக்கு அதிபதியாகவும் வாக்தேவி என கூறப்படுகிறாள். சகல வித்தைகளையும் வழங்குபவளாக இந்த நூலில் போற்றப்படுகிறாள். அறியாமை என்னும் இருளை நீக்கி கல்வி மற்றும் நினைவாற்றலை பெற மாணவர்கள், கலைஞர்கள் மற்றும் அறிஞர்களால் இது ஓதப்படுகிறது. வசந்த பஞ்சமி, சரஸ்வதி பூஜை மற்றும் நவராத்திரி காலங்களில் இதை பாராயணம் செய்வது மிகவும் மங்களகரமானது. லலிதா சஹஸ்ர

சகஸ்ரநாமம் சக்தியை கொடுக்கும் என்றால், சரஸ்வதி சகஸ்ரநாமம் கல்வி, ஞானம், பேச்சாற்றல், நினைவாற்றலை கொடுக்கும். இது வியாழக்கிழமை பஞ்சமி நவராத்திரியில் படித்தால் மிகவும் சிறப்பு. யா குந்தேந்து துஷாரஹாரதவளா.

விளக்கேற்றும் வேளையில் நவராத்திரி சிறப்பு தொடர் நிகழ்ச்சியின் 5ஆம் நாள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை நம்மோடு இணைந்திருந்தவர் வித்யாசங்கர் சக்கரவர்த்தி அவர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு பி தேவிகா.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 இல்.
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
3: பாடுபட்டு உழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
4: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூடத்தான் ஒரு கச்சேரி வைப்பமடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த இந்திய வீரர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 25 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1,00,000 மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்து இந்திய வீரர் வீராங்க

0: சாதனைகள் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், பதக்கங்கள் வென்று தேசிய கொடிக்கு வீரர்கள் பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். இந்த விளையாட்டுப் போட்டியில் நமது வீரர்கள் படைத்த சாதனை 140 கோடி மக்களுக்கு மகிழ்ச்சி அளித்ததாக அவர் தெரிவித்தார். அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக அவர் கூறினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், அவரது வாழ்க்கை நமக்கு ஊக்கசக்தியாக இருப்பதாக தெரிவித்தார். மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த மீனவர்களின் 3 மீன்பிடி விசைப்படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் அதிகாலையில் மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக மாலத்தீவு அரசுடன் தூதரகம் வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தலையிட்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்வது பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினருக்கும் ஒட்டுமொத்த மீனவ சமூகத்திற்கும் மிகுந்த நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: நாங்கள் ஒவ்வொரு பொருளையும் உடனடியாக செயல்படுத்தி வருங்கிறதுக்காக எல்லா குடோனையும் ஆய்வு பண்ணி எல்லா துறைகளையும் ஆய்வு பண்ணி நம்ம கடைகள் எங்கெங்க உணவுப் பொருட்கள் கிடைக்கிறது, அது எப்படி மக்களுக்கு கொடுக்கலாங்கிற தேவை கொடுத்துட்டே இருக்கும். அதிகப்படியான விலைவாசி இருக்குங்கிறத ஆய்வு பண்ணதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் விளைகின்ற சன்னரக அரிசியை கிட்டத்தட்ட 1 லட்சம் மெட்ரிக் டன்னை இன்று முதல் படிப்படியாக ஒவ்வொரு ஃபேஸ் மேனரில் 25 மெட்ரிக் டன் முதல் முறையாக இந்த 2 நாட்களுக்குள்ள நம்மள அமுதம் அங்காடிகள் மற்றும் கூட்டுறவுத் துறைகளை இயங்கும் 250 அங்காடிகள் மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த அரிசி 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ இவ்வளோ ஃபேமிலி குடும்பம் தேவைப்படுது, அது தகுந்த மாதிரி கடைகளில் டைரக்டாக சென்று பெற்றுக்கலாம். நம்ம அமுதம் அங்காடிகள் கொடுக்குற அரிசியோட விலை கிலோவுக்கு 30 ரூபா. எல்லா கடைகளையுமே சப்ளை எங்கே போனால் யாரும் வாங்கிக்கலாம்.
0: தமிழகத்தில் பால் கொள்முதல் தற்போது நாளொன்றுக்கு 1,90,000 லிட்டராக உயர்ந்துள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் கொட்டப்பட்டு ஆவின் நிறுவனத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் கொள்முதல் 3.5 லட்சம் லிட்டராக மேலும் அதிகரிக்கும் என்று கூறினார். ஆவின் பொருட்கள் விலை உயராது என்று தெரிவித்த அவர், தீபாவளி பண்டிகைக்கான இனிப்பு பலகாரம் குறித்த பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறினார். ஆவின் பால் தட்டுப்பாடு குறித்த புகார்கள் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு வந்து சேராமல் சம்பா பயிர்கள் காய்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டு விலைவாசி மேலும் உயரும் அபாயம் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின், விவசாயிகளுக்கான நிவாரண உதவிகளை மாநில அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தென்மேற்கு பருவமழை இன்று அக்டோபர் 15 தேதி நாட்டின் அனைத்து

0: பகுதிகளில் இருந்து முழுமையாக விலகி இருக்கிறது. அதே நேரத்தில் வடகிழக்கு திசை காற்று தென்னிந்திய தீவிர பகுதிகளில் வீச தொடங்கியிருக்கிறது. இந்த காற்றினுடைய வலிமை தரைப்பகுதியில் இருந்து 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை பரவியிருக்கிறது. அதே நேரத்தில் வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திர பிரதேசம், புதுச்சேரி பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழை பதிவாகியுள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகியிருக்கிறது. அதனால் இன்று அக்டோபர் 11 வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது என்று அறிவிக்கிறோம்.
1: நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்தார்.
0: கடந்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாயிருக்கிறது. கனமழையை பொறுத்தவரை கரூர் மாவட்டத்தில் தோகமலை என்ற இடத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. நாகப்பட்டினத்தில் 8 சென்டிமீட்டர் மழையும் தர்மபுரியிலும் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கிறது. அநேக உள் மாவட்டங்களில் அதிக இடங்களில் மிதமான மழை பதிவாயிருக்கிறது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், தர்மபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு இந்த கனமழை தொடர வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும்.
1: வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து இன்று நடைபெற்ற மண்டல மாநாட்டில் பேசிய அவர், கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சிப் பணிகளை செயல்படுத்துவதில் அலுவலர்கள் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்கக்கூடாது என்று திரு ஆனந்த் தெரிவித்தார். மாவட்டச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பேய்கரும்பில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா மலர்தூவி மரியாதை செலுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட்டுறவு வங்கி மற்றும் அனைத்து கூட்டுறவு நிறுவனங்கள் சார்பில் நடைபெறும் கடன் திட்டங்களுக்கான சிறப்பு முகாம்களில் பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெறுமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள முதியோர் இல்லத்தில் மத்திய அரசின் முதியோர் நல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு பயிற்சி இன்று நடைபெற்றது. மத்திய அரசின் மானியத்துடன் செயல்படுத்தப்படும் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி அரியலூரில் நடைபெற்றது. தேசிய அஞ்சலக வாரத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலைமை அஞ்சலகம் சார்பில் கடிதம் எழுதுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு சிவ கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் மாம்பாக்கத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சரவணன் தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் தனபெட் சண்டா பாவித் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் திக்விஜய் பிரதாப் சிங், பிரஜ்வால் தேவ், கரண் சிங், சித்தார்த் ராவத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மதுரை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 14 முதல் 19 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான குடியரசு தின தடகளப் போட்டிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்து இந்திய வீரர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 25 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியோகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 6:40.

0: சார் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
1: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
2: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
7: உங்க 4800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
8: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
1: பாஸ் இங்க தான் வை னு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வை னு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
9: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நாக்கு விட்டு நஞ்சன இல்லாக நமஸ்கார. இது பெட்டத கமலு படுகுமழை பாடல்கள். ஆறு நல்லவத்துந்தா இஜுமணி கட்டா படுகுமழி பாடல்கள் வந்தர அதுல நீங்க கவனமாடி கேத்து நோடுவி. இந்து ஜனதோக நீங்க கேப்ப ஈ ஃபர்ஸ்ட் கதை என்னதுல மகுடியாகி மம்மன் எண்ணே கதையகு மண்டை தூக்கி மதிய புட்டு ஆடினேனா என்ன எண்ணன நெனப்பு நீ அப்பனே என நெஞ்சு நடுவ நூறு ஜோலியா நான் எனக்கு ஏகினே கண்ணுன மணி நீ அப்பனே மணிக எமையு நானே நெஞ்சுக நெனப்பு நீயாலே நெனப்புக நெஞ்சு நானே

ஊரெல்லாம் ஒருகிறா, உண்ணாவே ஒருகுல, அது ஏக்காந்த அறிவிலே என்று கேட்டல. நீலபானுக நிறையில்லாத அப்பனே, இவ் உண்ணவையோ ஒருகுலே அத்தெந்து வந்தோ. அது நான் பதில் எய்கியாரா, அது ஏனே எகுதோ பந்தாராம்பா. ஆ, கதையை நங்க இக கேப்போ.

கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. திரைக்கானம் கேட்கலாம் நேர்களை.

தமிழர் திருநாளாம் பொங்கலின் இரண்டாம் நாள் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். ஊட்டி பண்பலை 101.8 சார்பாக இனிய

0: நேரம் இப்போது 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன்.
1: மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைக்கப்பட்ட நாமக்கல் ரயில் நிலைய சேவைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 11 தேதி காணொலி காட்சி வாயிலாக நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். நாமக்கல் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் இந்த காணொலி காட்சியை பார்வையிட்டனர். சேலம் கரூர் ரயில் வழித்தடத்தில் அமைந்துள்ள நாமக்கல் ரயில் நிலையம் மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் 17 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதுப்பிக்கப்பட்ட வசதிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். இதன் காணொலி காட்சி நிகழ்ச்சி நாமக்கல் ரயில் நிலைய வளாகத்தில் மக்கள் பிரதிநிதிகள், அரசு துறை அலுவலர்கள், ரயில் பயணிகள், பொதுமக்கள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையம் மறுசீரமைக்கப்பட்டதை ரயில் பயணிகள் பெரிதும் வரவேற்றனர்.
2: என் பேர் நித்யா கார்த்திக். நான் நாமக்கல் ரயில் நிலைய பயணம் செய்வேன். அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலமா பிரதமர் மோடி வந்து காணொலி வாயிலா ரயில்வே ஸ்டேஷனை திறந்து வச்சாரு. நிறைய பெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இதுல நியூவா வந்து ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து பயணம் செய்யற மாதிரி லிப்ட் பெசிலிட்டிஸ் இருக்கு. அதே போல குடிநீர் நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. டாய்லெட் பெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இப்ப டிஸ்பிளே போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: நாமக்கல் துறையூர் சாலையில் உள்ள மாநகராட்சி திருமண மண்டபத்தில் பல்வேறு புத்தக நிறுவனங்கள் சார்பில் 1-18 தேதி வரை நம்ம ஊர் புத்தக திருவிழா புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் அனைவருக்கும் வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காக உள்ளூர் அருகாமை புத்தக காட்சிகள் நெய்பர்ஹுட் புக் ஃபேர் நடத்தப்படுகின்றன. இதுபோன்ற முயற்சியை புத்தக நிறுவனங்கள் மேற்கொண்டு குழந்தைகள் மத்தியில் புத்தக வாசிப்பை கொண்டு செல்ல இந்த கண்காட்சி நடத்தப்படுவதாக அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். இந்த புத்தக காட்சியில் 25 அரங்குகளில் 100 கணக்கான தமிழ் மற்றும் ஆங்கில பதிப்பாளர்களின் 100,000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை மாணவ மாணவிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் வாங்கிச் செல்கின்றனர். மத்திய அரசு தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் தூய்மையே சேவை குறித்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன. நாமக்கல் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் சார்பில் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகம் ஆதரவுடன் செயல்பட்டு வரும் நாமக்கல் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் மாவட்ட முன்னோடி வங்கி இந்தியன் வங்கி மேலாளர் திரு மு சரவணன், இயக்குநர் மு ஜெய்சங்கர், நிதிசார் ஆலோசகர் திரு ராஜாராம், இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவன திட்ட அலுவலர் திரு எஸ் ஜெய்சங்கர், பயிற்சியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தூய்மையே சேவை இயக்கத்தின் ஒரு பகுதியாக தூய்மை பணிகளில் ஈடுபட்டனர். மாவட்டத்தில் உள்ள 322 கிராம ஊராட்சிகளிலும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டங்கள் கடந்த 2 தேதி நடைபெற்றன. எருமப்பட்டி வட்டாரத்திற்குட்பட்ட போடிநாயக்கன்பட்டி கிராம ஊராட்சியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீ மதுபாலன் கலந்து கொண்டு கிராம சபை கூட்ட கோரிக்கைகள் குறித்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். முன்னதாக இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம், பொதுநிதி, செலவினம், குடிநீர் வசதி, சாலை வசதி, மின்விளக்குகள் போன்ற அடிப்படை தேவைகள், அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நூதன முறையில் கிங்காங் ரத்த காட்டேரி பொம்மைகள் மூலமாக சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் ஏற்படுத்தினர். பள்ளிப்பாளையம் காவல் நிலையம் மற்றும் தனியார் ஜவுளி நிறுவனங்கள் சார்பில் தலைக்கவசம் அணிவதின் அவசியம் குறித்தும் சாலை பாதுகாப்பு குறித்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளிப்பாளையம் 4 சாலையில் நடைபெற்றது. ராட்சத உருவங்கள் கொண்ட கிங்காங் கரடி பொம்மை மற்றும் ரத்த காட்டேரி வகையிலான 2 கரடி பொம்மைகள் தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு அறிவுரை வழங்கின. மேலும் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு காவல்துறையினர் பரிசுப் பொருட்கள் வழங்கி ஊக்கப்படுத்தினர். மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் பயனாளிகள் பெறுவதற்கு அரசின் கள அலுவலர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர். கடந்த 2015 பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்த பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் திட்டம் மற்றும் 2021 தொடங்கப்பட்ட அடல் முதியோர் நல மேம்பாட்டு திட்டம், மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அவர்களுக்கு அதிகாரமளிக்கும் அடல் வயோ அபியுதாய் யோஜனா ஆகிய திட்டங்களை மேலும் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து நாமக்கல் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நாமக்கல்லில் உலக முட்டை தினத்தையொட்டி தமிழ்நாடு கோழிப்பணையாளர்கள் சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு இலவசமாக 10,000 வேக வைத்த முட்டைகள் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் 1996 நடந்த சர்வதேச முட்டை ஆணையத்தின் கருத்தரங்கில்தான் உலக முட்டை தினம் கொண்டாட முடிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 2வது வெள்ளிக்கிழமை உலக முட்டை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி தமிழ்நாடு கோழிப்பணையாளர்கள் சங்கம் சார்பில் 10,000 வேக வைத்த இலவச முட்டைகளை பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நாமக்கல்லில் உள்ள அச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு சங்க வளாகத்தில் தலா 2 வேக வைத்த முட்டைகள் வழங்கப்பட்டன. நாமக்கல் சேலம் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள், பேருந்து பயணிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோருக்கு முட்டைகள் இலவசமாக வழங்கப்பட்டன.
0: இதுவரை நீங்கள் கேட்டது நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் ஆயுர்வேதா சிகிச்சை முறையை வலுப்படுத்த வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். லடாக்கின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சவுதி அரேபியாவின் மெக்கா புனித நகரத்தில் இந்தியர்களின் உதவிக்காக கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. ரோவரேட்டோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருதுஜா போஸ்லே பெல்ஜியத்தின் ராரா செல்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் ஆயுர்வேதா சிகிச்சை முறையை வலுப்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் ஆயுர்வேத கல்விக் கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஆயுர்வேதம் போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகள் நவீன ஆராய்ச்சிகள் மூலம் மேம்படுத்தப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நோயாளிகள்

நிம்மு தார்ச்சா இடையிலான சாலை, ஹானோ நீர்மின் திட்டம், பெட்ரோகில் பசுமை பூங்கா, 40 நீர்த்தேக்கங்கள் இந்த திட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் கூறினார். லடாக்கின் வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். லடாக்கின் சுற்றுச்சூழலை பாதுகாத்து நவீன கட்டமைப்பு வசதிகளை அமைக்க முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இப்பகுதியில் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என மத்திய வர்த்தகம் மற்றும்

0: உள்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திறன் மேம்பாட்டுக்கு தேவையான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். உற்பத்தி, தொழில்நுட்பம், திறன் மேம்பாட்டுக்கு கூடுதல் முதலீடுகள் தேவை என கூறிய அவர், இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என தெரிவித்தார். செயற்கை வேலைவாய்ப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார். மருத்துவ முதுநிலை நீட் தேர்வு விடைத்தாள் வெளியிடுவதில் கூடுதல் வெளிப்படைத்தன்மை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மத்திய அரசும் தேசிய மருத்துவ ஆணையமும் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்ஹா, அலோக் ஆர்தே ஆகியோர் அடங்கிய அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. ஒவ்வொரு மாணவருக்கும் வழங்கப்பட்ட கேள்விகள், கொள்கூறி விடைகள், மாணவர்கள் அளித்த விடை மற்றும் சரியான விடைகள் குறித்த தகவல்களை அளிக்க வேண்டும் என இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மருத்துவ முதுநிலை நீட் தேர்வு கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நடைபெற்றது. கோவா தலைநகர் பனாஜியில் நடைபெறவுள்ள இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் ஊடக அங்கீகாரம் பெறுவதற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை இந்த திரைப்பட விழா நடைபெறுவதாக கூறியுள்ளது. தகுதியுள்ள ஊடகவியலாளர்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம்.
2: பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பையும் முக்கியத்துவத்தையும் அதிகரிக்கும் நோக்கில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி ஹரியானா மாநிலம் பானிபட்டில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஹரியானாவில் ஆண் பெண் பிறப்பு விகிதத்தில் உள்ள இடைவெளியை குறைப்பதற்காக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு அளித்து வருவதாக ஜிந்த் மாவட்ட முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு சுனில் ஜெக்லன் தெரிவித்துள்ளார். மக்களுக்கான சேவையிலிருந்து நாட்டுக்கான சேவை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பெண்களின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக அவர் கூறினார். திரு சுனில் ஜெக்லன் தொடங்கிய பெண் குழந்தையுடன் கூடிய செல்ஃபி இயக்கம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டிருந்தார். இதன் மூலம் இந்த திட்டம் நாடு முழுவதும் மேலும் நல்ல வரவேற்பை பெற்றது. தொலைதூர கிராமத்தில் தொடங்கப்பட்ட பெண் குழந்தையுடன் கூடிய இந்த செல்ஃபி இயக்கம் உலக அளவில் பெண்களின் பாதுகாப்பிற்கான விழிப்புணர்வு இயக்கமாக மாறியுள்ளது. பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் நாடு முழுவதும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதுடன் அவர்களின் பாதுகாப்பிற்கும் வழிவகை செய்துள்ளது.
0: தசரா பண்டிகையொட்டி பெங்களூரு சென்னை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்மேற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து நாளை காலை மணி 7:30 புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் 3 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும். மறுமார்க்கத்தில் சென்னை சென்ட்ரலில் இருந்து

0: மாலை மணி 4:10 புறப்படும் சிறப்பு ரயில் இரவு மணி 10:30 பெங்களூரு கண்டோன்மென்ட் சென்றடையும். கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூரிலிருந்து நாளை இரவு மணி 11:55 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் மாலை மணி 6:10 கோவா மாநிலம் மேட்கான் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை மேட்கானிலிருந்து காலை மணி 8:40 புறப்படும் சிறப்பு ரயில் அன்றைய தினம் இரவு 11:55 பெங்களூர் கண்டோன்மென்ட் சென்றடையும். சவுதி அரேபியாவின் மெக்கா புனித நகரத்தில் இந்தியர்களின் உதவிக்காக கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. உம்ரா புனித பயணம் மேற்கொள்ளும் இந்தியர்களின் வசதிக்காக இந்த கூடுதல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவுக்கு செல்லும் பல்வேறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து இந்த உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜெட்டாவில் உள்ள 24 மணி நேர கட்டுப்பாட்டு மையம் தொடர்ந்து செயல்படும் என்றும் அங்குள்ள இந்திய துணை தூதரகம் கூறியுள்ளது. வளைகுடா பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் பயணிகள் விமான நிறுவனங்களுடனும் பயண ஏற்பாட்டாளர்களுடனும் தொடர்பு கொண்டு விமான சேவை குறித்து தகவல் பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வான்வழி தாக்குதல் ஏற்பட்டால் அரசு நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி செயல்பட வேண்டும் என ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் கூறியிருக்கிறது. ரியாத் சர்வதேச விமான நிலையத்திற்கான அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தாமம், ஜெத்தா, மதீனா விமான நிலையங்களுக்கான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் சில விமான சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விளையாட்டுச் செய்திகள். ரவுரேட்டோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே பெல்ஜியத்தின் ராரா சல்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் குரேஷியாவின் மரியானா டிராஸ்டிக், பிரான்சின் மரியே மட்டேல் இணையை வென்றது. மோராஸ்டரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அத்கார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதில் கல்யாண்பூர், ஜப்பானின் ருக்கி மத்சுதா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் ஆயுர்வேதா சிகிச்சை முறையை வலுப்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். லடாக்கின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சவுதி அரேபியாவின் மெக்கா புனித நகரத்தில் இந்தியர்களின் உதவிக்காக கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. ரவுரேட்டோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே பெல்ஜியத்தின் லாரா சல்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
1: விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை அறிக்கை கேட்கலாம் நேர்களே. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த நாட்களுக்கு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 16-20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 18-12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். வேளாண் அறிவுரை: போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கார்னேஷனில் ஃபுரேசியம் வாடல் நோயை கட்டுப்படுத்த கார்பன் டசீம் 0.1% அல்லது பெனோகோனசோல் 0.05% அல்லது பெசிலஸ் செப்டிலஸ் 0.5% உடன் மண்ணை நனைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மைக்கு விதைத்த 45-50 நாட்களில் 1 ஹெக்டேருக்கு 4 கிலோ குளோரோ ரான்டி ரானி லிப்ரோஸ் என்ற குருந்தை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மென்கோசெப் 2 கிராம் லிட்டர் என்ற அளவில் அல்லது குளோரோதனோலின் 2 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி தெளிக்க வேண்டும். நீர்கள் இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓட்டி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
1: வேலைக்கு போற வழியில 4 பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 at OTFM 101.8.

0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, முத்தழகு, என்ன இந்த புள்ள கூப்பிட கூப்பிட காதலே வாங்காம போகுது? ஏன் புள்ள நில்ல?
5: மருதனிக்கா, அக்கா கூப்பிட்டீங்களா?
4: சரியா போச்சு போ. கூப்பிடுறது கூட காதல வாங்காம அப்படி என்ன சிந்தனையில போற?
5: அதுவாக்கா, மாணிக்க அண்ணங்கிட்ட இப்பதான் பேசிட்டு வந்தனா, அதான் அவர் சொன்னதை யோசிச்சுட்டே வந்ததுல நீங்க கூப்பிட்டத நான் கவனிக்கல.
4: சரிதான், உன்னை இப்படி யோசிக்கிற அளவுக்கு மாணிக்க தம்பி அப்படி என்ன பேசிட்டா போல தெரியலையே.
5: அக்கா, அவர் தோட்டத்து காய்கறிகளை நீங்க பாத்திருக்கீங்களா?
4: ஏன் பாக்காம? நான் தான் தினமும் உங்க தோட்டத்து வழியா தானே போறேன். காய்கறி எல்லாம் நல்ல திரட்சியா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கோம்.
5: அதத்தான் நானும் கேட்டேன், எப்படி என்ன உங்க தோட்டத்து காய்கறிங்க மட்டும் இப்படி இருக்குன்னு.
4: சரி, மாணிக்க தம்பி அதுக்கு என்ன சொல்லுச்சு?
5: அவரு இயற்கையான முறையில சாகுபடி செய்யறாரா, அதனாலதான் அவரு காய்கறிங்க எல்லாம் அப்படி இருக்குதா.
4: அப்படியா? அப்படி என்ன புள்ள இயற்கையான முறை அது?
5: இப்போ இது சம்பந்தமான விவரத்தை தான் ரேடியோல சொல்ல போறதா, நீ போய் கேளுன்னு என்ன அனுப்பி விட்டாரு. அந்த யோசனையில தான் நான் வந்துட்டு இருந்தேன். நீங்க கூப்பிட்டீங்க, நேரம் வேற ஆகுது. வாங்க, நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே கேப்போம்.
4: சரி சரி. ஆமா, என்ன விவரம்?
5: இயற்கை வழி வேளாண்மை பத்தி திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை இ சண்முகம் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. கேப்போம்.
6: நான் விவசாய குடும்பம், எங்கள் பாரம்பரியமே விவசாயம் தான். வேறு அரசு ஊழியரோ வேறு யாரும் எங்கள் வீட்டில் இது வரைக்கும் இருந்ததில்லை. என் குடும்பம் விவசாய குடும்பம் தான்.
7: இன்னும் தொடர்ந்து விவசாயம் நடைபெற்றுட்டு இருக்கா?
6: ஆ, இப்போ இருக்கு. விவசாயம் தான், தொழிலே விவசாயம் தாங்க. பிழைப்பே அது தான். அது நஷ்டப்பட்டாலும் எப்படி இருந்தாலும் விவசாயம் தான் அதுதான். ஆனால் 2019 வந்து இயற்கைக்கு கொஞ்சமாக மாறி, அதுக்கப்புறம் இப்போது 100% இயற்கை விவசாயியாக இப்போ இருக்கிறேன். காய்கறி கிட்டத்தட்ட ஒரு 15-20 ரகத்துக்கு பண்ணுறேன், சீசனுக்கு ஏற்ற மாதிரி. நெல்லையும் வந்து பாரம்பரிய ரகமாக ஒரு 5-6 வருஷமாக பாரம்பரிய ரகமே பயிர் வச்சு அரிசியாக குத்தி அதை முடிஞ்ச வரைக்கும் பதிவு விட்டு கிட்ட விளம்பரப்படுத்தி ஓரளவுக்கு சேல்ஸ் அரிசியாக தான் பண்ணுறேன். அதனால தான் ஓரளவுக்கு சமாளிக்க முடியுது. ஏன்னா வந்து இயற்கை விவசாயத்தில் நெல் வந்து கெமிக்கல் போட்டு பண்ணுற மாதிரி 40 மூட்டை வரைக்கும் அறுவடை பண்ணுறாங்க. இது 12-15 மூட்டை, அதிகபட்சம் 20 மூட்டைக்கு மேலே அறுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஏக்கரில். அதனால் வந்து அரிசி ஆக்கி விற்றா தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு 10 ரூபா கிடைக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நஷ்டம் தான் படணும்.
7: அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் இயற்கை விவசாயம் செய்கிறீங்க?
6: அது சில உடல் பாதிப்பு தான் சார். நான் வந்து தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக பந்தல் காய்கறி தொடர்ந்து போடுறேன். அவரை, பாகல், புடலை, சுரக்காய் எல்லாமே பந்தல் போட்டிருக்கிறேன். அந்த டைமில் வந்து கெமிக்கல் விவசாயம் பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணுவேன், தலையெல்லாம் கூட நஞ்சிடும், என்ன பண்ணாலும் அந்த இது ஏறிடும். அப்புறம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் வாந்தி மயக்கம் இந்த மாதிரி உடல் பாதிப்பு அதிகமாக கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற அந்த காய்கறியிலே இருக்குதுன்றது நல்லாவே தெரிஞ்சுக்கினேன். அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய அந்த இயற்கையை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க, நானும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதே மாதிரி நான் வந்து ஒரு 10 வருஷம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன். எதுவாக இருந்தாலும் முன்னறிவிப்பாக என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. சில மீட்டிங்கு, விவசாய மீட்டிங் இதெல்லாம் வந்து முன்னெடுப்பாக எடுத்து என்கிட்ட சொல்லும்போது நான் ஒன்று எல்லா மீட்டிங்கிலும் கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை இயற்கை விவசாயத்தை ஆரம்பித்தேன்.
7: இருந்தாலும் நாம் விவசாயம் பண்ணி நாம் எதிர்பார்க்குற விளைச்சல் அது ரசாயனம் போட்டோ அல்லது இயற்கை உரங்களை போட்டோ எடுக்க முடியாத சூழல் இருக்கிற பட்சத்தில் ஒரு பரிச்சாத்தமாக இயற்கை விவசாயம் பண்ணுவோம், நமக்கு சில சிரமங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லவில்லை, அதில் வந்து நமக்கு நட்டம் ஏற்படுதே, விளைச்சலில் வந்து வித்தியாசம் ஏற்படுதே, அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இயற்கை விவசாயத்தை தொடர்ந்து பண்ணித்தான் ஆகணுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி.
6: நம்ம ரொம்ப உடல்நிலை பாதிப்பை வச்சு தான் இயற்கை விவசாயமே பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். அதனால் வந்து அதை வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பண்ணிட்டு விட்டுட்டா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நஷ்டத்துக்கு தான் வழிவகுக்கும். இதை வந்து நம்ம பண்ண என்ன ஆகுனா அந்த வீரியம் வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த வீரியத்தையே நம்ம எதிர்பார்க்க முடியுது. கெமிக்கல் விவசாயம் பண்ணுறாங்களா அந்த ரேஞ்சுக்கு காய்கறி இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்சி நஷ்டப்பட்டாலும் இதை வந்து இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். சில ஊடகங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுனால கண்டினியூ பண்ணி தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு. இன்றைக்கி நிலவரத்துக்கு 100% நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதனால் இயற்கை தொடர்ந்து பண்ணுறோம். அதுவும் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி அத்தனையுமே வந்து நான் வெளியில் வாங்குறதே இல்லை. இந்த தக்காளி வெங்காயம் சிலதெல்லாம் முக்கியமான தேவையை தவிர மீதி எல்லாமே வந்து என் தோட்டத்தில் வளர்கிறதுனால ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு காய்கறி ஒரு கீரை அது மாதிரி போடுறதுனால எல்லாருக்குமே உடல்நிலை நல்லா தான் இருக்கும்.
7: இப்போ உங்கள் தோட்டத்தில் என்ன பயிர்கள்லாம் இருக்குது?
6: இப்போ வந்து ஒரே பந்தல் ஒரு 50 சென்டில் போட்டிருக்கிறேன். அந்த பந்தல் காய்கறியில் வந்து ஏற்கனவே வந்து ஊருக்கு பாகல் மட்டும் போடுவேன். அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுனா வைரஸ் இந்த மாதிரி நோயெல்லாம் பாகலில் அதிகம் இந்த லென்த்து நீளமான பாவகாலாம் அதிகமாக இருக்கும். போன வருஷத்துலேருந்து கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி அந்த பந்தல்லையே ஒரு 6 அடிக்கு ஒரு லைன் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு லைனில் பாகல் ஒரு லைனில் போடலை ஒரு லைனில் பீர்க்கேன். அந்த மாதிரி எல்லா கொடியும் வந்து கலந்தே இருக்கும். கொடி வந்து பந்தலில் கலந்தே இருக்கும். எல்லா காயுமே கலந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரு லைனில் நம்ம சேர்ந்து அறுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சில்லறை வியாபாரத்துக்கு வந்து அவங்க ஒரு 4-5 ரகமாக இருந்தால் தான் அங்கே வந்து வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. எங்ககிட்ட ஒரு 7-8 பேர் ரெகுலராக வராங்க. சாயந்தரம் ஒரு 4 மணியாச்சுன்னா வந்துடுவாங்க. பறிக்கிறது கூட அவங்களே பறிச்சுக்குவாங்க கூலி இல்லாமல். அதனால் வந்து அந்த விவசாயத்துக்கு இந்த மாதிரி கலந்த மாதிரி பண்ணுறதுனால எல்லா காய்கறி ஒரு 4-5 ரகம் அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சௌகரியமாக இருக்குது. பந்தல் காய்கறியில் 3 பேர்கன் புடலை பாகல் சொன்னோன்னா அதுக்கப்புறம் அது முடிகிற கட்டத்தில் அதில் அவரை உருவாகிடும். ஆடி மாதத்தில் இந்த விதெல்லாம் போடும்போது பாரம்பரிய விதை வெள்ளை அவரை ஒன்று அது வந்து 4-5 மாதம் ஆகும் காய் வரத்துக்கு. மார்கழி 15 தேதியில் தையில் தான் வரும். அதுக்குள்ளே இந்த போட்டிருக்கிற காய்கறியெல்லாம் முடிகிற கட்டம் காயிற நேரம் காயெல்லாம் நின்று போச்சுன்னா வேறு பிடிங்கி விட்டுமோனா அந்த அவரை வந்து ஒரு 15 அடிக்கு 2 செடி தான் போடுவோம். அதுவே அந்த 50 சென்ட் பந்தலை மூடிடும். ஒரு 20-25 செடியே மொத்தமே மூடிக்கும். அந்தளவுக்கு வேகம் வீரியமான கொடி ஓடும் அதிகமாக. அது வந்து பூச்சி கண்ட்ரோல் ரொம்ப கஷ்டம். அது அப்படியும் வந்து இயற்கை விவசாயம் பண்ணினேருக்கு சொல்ல இடையில கெமிக்கல் கூட கொடுக்க வேண்டியது வரும். அவரை மட்டும் ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வரும். அந்த மாதிரி அந்த அவரை வந்து சித்திரப்பட்ட வரைக்கும் இந்த பந்தலே கண்டினியூ ஆகும்.
7: 4-5 மாதத்துக்கு மேலே போவோம்.
6: அதுதான் இந்த ஒரே பந்தல் அந்த அளவுக்கு 1 வருஷத்து வரைக்கும் வச்சுருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. கொத்தவரை நேரடி விதைப்பு பண்ணிவிட்டு பாத்தி கட்டிட்டு பண்ணுவோம். இப்போ கொத்தவரை இருக்குது. அப்புறம் வந்து ஒரு 40-45 சென்டில் வந்து ஒரு 15-15 சென்ட்டாக 3 பிரித்து அதில் வந்து வெண்பூசணி பரங்கி பூசணி சுரக்கா இந்த கொடிப்பயிர் வந்து ஒரு 5 அடிக்கு 5 அடிக்கு ஒரு பார் போட்டு அந்த தரையிலேயே படுற மாதிரி விட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து கட்டாய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு காராமணி அது வந்து அதிகமான காய்ப்பு இப்போ புது ரகமாக அது ஒரு இதில்
7: வெரைட்டியில்
6: நிறைய காய்க்கும். அது ஒரு 15 சென்ட் தான் போட்டிருக்கிறேன். அதுலேயே ஒரு 50 கிலோ வரைக்கும் காய்க்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அது வந்து இப்போ தான் பூ பிஞ்சி வர ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு அடுத்த கட்டம் வந்து வெண்டை போட்டிருக்கிறேன். வெற்றின்னு ஒரு வெண்டை அதுவும் நல்லா காய்ப்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பிறகு 3-4 வருஷம் ஆயிடுச்சு வெண்டையை விட்டுட்டு. ஏன்னா அது வைரஸ் காய்ப்பு சரியில்லை. இப்போ இந்த ரகம் நல்லா காய்க்குதுன்னும் போது அது ஒரு 15 சென்ட் போட்டிருக்குறேன். மணத்தக்காளி ஒரு 15 சென்ட் நட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் அரைக்கீரை இருக்குது. இதுதான் இப்போ இருக்கிறது. இப்போது ஏற்கனவே பழைய செடி வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது செடி முருங்கை கீரையாக அறுவடை பண்ணியிருக்கிறேன். ஒரு 30 சென்டில் அகத்தி. அகத்தி வந்து மாதத்துக்கு 1 தடவை அறுப்பாங்க. 1 தடவை அறுத்தாலும் 2000-3000 வந்துடுவாங்க. ஏன்னா அது அமாவாசைக்கு 3 நாள் வந்து கட் பண்ணிவிடுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு தான் அது போகுது. இப்போ ரெகுலராக கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லியும் ஒரு 200-300 அப்படி போயிட்டு இருக்குது.
7: மாட்டுக்கா மனுஷனுக்கா?
6: அது இப்போது மனுஷனுக்கு தான் சார் அது
7: ஜாஸ்தி.
6: முதல்ல வயிறு சுத்தம் பண்ணக்கூடிய பொருள் அது. வாரத்தில் ஒரு நாளைக்கு சாப்பிட்டாவே வந்து நோயே இல்லை, வயிறு பூரா சுத்தம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னவோ தெரியல. கோயில் குளம் அப்படின்ற மாதிரி ஜனங்களுக்கு பக்தி அதிகமாகிட்டு பசுமாட்டு கீரை கொடுக்கணும்னு அந்த மாட்டுக்கே உருவாக்கிட்டாங்க. அதை நல்ல அதில் ஒரு பெனிஃபிட்னான்னா நமக்கு ஒரு டைம் போட்டோம்னா அகத்தி அது தொடர்ந்து ஒரு 6-7 வருஷம் கூட இருக்குது. அதே மாதிரி உரம் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. நீ இயற்கை உரம் கூட கொடுக்க தேவையில்ல. அந்த வேர் முடிச்சுலேருந்து அதுக்கு
7: சத்து கிடச்சி
6: தானாகவே தொடுத்துக்குது. இப்போ நான் போட்டதே 1 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. களை கூட எடுக்கலை. புல் பார்த்திங்கன்னா இவ்வளோ வேறு இருக்கும். மாட்டுக்காரங்கிறவங்க இருப்பாங்க, கீரை பாட்டுக்கு வந்து தான் இருக்கும். அது வந்து அந்த மாதிரி பெனிஃபிட்டில் இப்போது அதுவும் இருக்குது. அகத்தி, முருங்கை இதெல்லாம் வந்து தொடர்ந்து இருக்குது, அஞ்சாறு வருஷமாக போட்டு.
7: இப்போ இதெல்லாம் எவ்வளோ பரப்பு இருக்குங்கய்யா?
6: நான் இப்போது நான் சொல்கிறது ஒரு 3 ஏக்கர் கிட்ட இருக்கும்.
7: அப்போ வெளியில் விற்பனை பண்ணுறீங்களா?
6: விற்பனை தான், டெய்லியும் ஒரு 7-8 பேர் தொடர்ந்து வந்துடுறாங்களே இங்கே, தோட்ட தண்ணி வந்துடுறாங்க. 4 மணிக்கு வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு 6-7 வரைக்கும் கூட கண்ணுக்கு இருட்டாகிறவர்களும் கூட அங்கே தான் வேலை, க்ளோஸ் பண்ணிட்டு போவோம். சேல்ஸ் மூவ்மெண்ட்டு அந்த 4-7 வரைக்கும் தான். காலையில் டைம்லாம் எதுவும் வேலை செய்கிறது, இந்த ஸ்ப்ரே பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். மழை திடீர்னு வந்துச்சுன்னா நீங்கள் கேட்டு போடுங்க, வேறுமே எதுவும் பறிக்க முடியாது. இதுதான் எங்கள் தொழில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது.
7: முக்கியமான கருத்து அகத்தியை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு எதுவும் உரமே போடுறது இல்லை. நீங்கள் ஏன்னா அதில் வந்து இந்த நாடியூல்ஸ்னு சொல்கிற அந்த முடிச்சுகள் இருக்கும், அதுலேருந்து இதை
6: தடை உருவாக்கிறது.
7: ரைட்டு. மற்ற காய்கறி பயிர்களுக்கு என்ன விதமான உரங்கள் கொடுக்குறீங்க? நீங்கள் தான் ரசாயன உரமே கொடுக்குறது இல்லை?
6: கொடுக்கல.
7: அப்போ ஏதாவது சத்துக்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுத்து தான்
6: கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அது ஒரு டன் எரு, அதாவது ஒரு டிராக்டர் ட்ரக்கு ஒரு டன் எரு வந்து குப்பை பக்கத்துலேயே இடம் மரம் நிழலாக இருக்கும், ஒரு டன் எரு வாரி கொட்டிடுவேன். அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு 25 கிலோ வந்து 30 கிலோ கடலை புண்ணாக்கு NPK உரம் நிறைய அதில் சத்து இருக்கிறதுனால அது 5-6 அதை உரம் போட போகிறோன்றனா ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடி ட்ரம்மில் ஊற வச்சுருவோம். அதை தண்ணி அதிகமாக ஊற்றி ஊற வச்சுட்டு அந்த எருவில் அதை தூக்கி ஒட்டுவேன். அதுக்கப்புறம் மீனமில் 2 லிட்ரு உயிர் உரங்கள்,
7: அசோஸ்பயர்லாம்,
6: சூடோமோனஸு, காஸ்போ பாக்டீரியா,
7: ட்ரைகோடர்மா
6: விட்டு இதெல்லாம் வந்து 2 லிட்டரு ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு 15-20 லிட்டரு ட்ரம்மில் வந்து ஒரு 2 கிலோ வெள்ளம் போட்டு எல்லாத்தையுமே உடச்சி ஊற்றி 2 நாளைக்கு இது பண்ணி வச்சுருவோம். அதுவும் ஏன்னா எரு போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் அன்றைக்கே புதுசாக போட்டுது பாருங்கள் சாணம், அந்த சாணத்தை ஒரு 5 கிலோ 6 கிலோ எடுத்து வச்சுடுவேன். ஹோமியம் ஒரு 5 லிட்ரு, மோர் ஒரு 10 லிட்ரு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடியில் வச்சுருக்கேன். எருவை கொட்டிட்டு ஒவ்வொரு அதான் ஒவ்வொரு அடுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தெளித்து ஒரு 3-4 அடுக்கு போட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கலந்து அதை மூடி ஓரம் கட்டிடுவேன். ஒரு 15 நாள் வரைக்கும் மூடி வச்சுருப்போம். 15 நாள் வரைக்கும் மூடி வச்சுட்டு 15வது நாள் அந்த சூடு ஆத்துறதுக்காக மறுபடியும் களைச்சிடுவோம். அதை களைச்சி மறுபடியும் சேர்த்துருவோம். அது ஒரு 3-4 மாதம் வரைக்கும் முதல் உழவு எப்போ ஓட்டுறமோ அப்போ அந்த உழவில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போது, ஈரப்பதம் இருந்தால் எருவு போட்டே ஓட்டுவோம், ஈரப்பதம் இல்லைன்னா போதெல்லாம் ஓட்டிட்டு தண்ணி பாயும் போது முன்கூட்டி போட்டுருவோம். அது காயக்கூடாது அப்படின்றதுனால அந்த ஓட்டம் பெரிய ஒருத்த ஒவ்வொரு இதுக்கு ஒரு 5-6 பை அதான் அந்த ரசாயன உரம் போடுறாங்க பாரு, அந்த ரேஞ்சுக்கே நம்ம பளிச்சுன்னு போட்டாலே அது அதனுடைய வீரியம் நல்லா இருக்கும், வரும்போதே வீரியம் நல்லா வரும். ஒவ்வொரு தண்ணிக்கும் ஜீவாமிர்தம் உயிர் உரம்னு சொல்லிட்டு ஒன்று ரொம்ப சுலபமாக ஒருத்தர் சொல்லியிருந்தார், அதை ட்ரை பண்ணேன், அது அருமையாகவே வேலை செய்யுது.
7: அது என்ன?
6: அது உயிர் உரன்றது ஒன்றும் ரொம்ப சிம்பிள், 10 கிலோ சாணம், 10 லிட்ரு கோமியம், 10 லிட்ரு கோமியத்தில் 2 முட்டை, எந்த முட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை முட்டையோ நாட்டுக்கோழி முட்டையோ அதை வந்து உடச்சி கலக்கிடணும் கோமியத்தில். அதுக்கப்புறம் இந்த 10 கிலோ சாணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரைச்சிட்டு அது திக்காக தான் இருக்கும், நம்ம ஒரு 50 சுற்றி கலக்கி வச்சிடணும். மறுநாளைக்கு அதை சுற்றுனீங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்கும், அப்படியே அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும். அது தொடர்ந்து ஒரு 7 நாளைக்கு தொடர்ந்து 6 நாளைக்கு தொடர்ந்து முடிச்சுட்டு 7வது நாள்லேருந்து அதை பயன்படுத்தலாம். ஒரு 100 லிட்ரு தண்ணிக்கு ஒரு 300 மில்லி அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு நீர் வழியாக கூட விட்டுடலாம். ஸ்ப்ரே பண்ணுறதும் ஒரு இதே மாதிரி ஒரு 100 மில்லி அளவுக்கு ஒரு 10 லிட்ரு தண்ணிக்கு ஸ்ப்ரேவும் பண்ணலாம். பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணும், வீரியத்தையும் கொடுக்கும் ஓரளவுக்கு. அந்த இந்த உயிர் உரம் நல்லா கை கொடுத்துது அந்த நெல்லுக்கு.
7: இப்போ இதனாலெல்லாம் வந்து உங்களுடைய அந்த சாதாரணமான விளைச்சல் வந்து குறையாமல் கிடைக்குதுங்களா?
6: கிடைக்கும் சார், குறையாமல் கிடைக்குது. ஆனால் நெல் வந்து இது வரைக்கும் பண்ண முடியல, இந்த வருஷம் ஓரளவுக்கு நான் எதிர்பார்க்குறேன். ஓரளவுக்கு நம்ம கெமிக்கல் போட்டு பண்ணுற ரேஞ்சுக்கே விளைச்சல் இருக்குது, அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. அதனால் இந்த வருஷம் எதிர்பார்க்குறேன்.
7: அறுப்பறுத்தா?
6: ஆமாம், தெரியும். ஏன்னா வீரியமே தெரியுது, நெல்லுடைய வீரியமே தெரியுது நமக்கு. இயற்கை விவசாயம் அதில் பார்த்தா அதுக்கு இருக்க வித்தியாசத்தை பார்த்தா நமக்கு இதுவே நல்லா இருக்குது.
7: சண்முகம் ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
6: 7397-7367-61437-61-61-43-77
7: இதில் உங்களை தொடர்பு கொள்ளலாமா?
6: பண்ணலாம் சார்.
7: இயற்கை விவசாயம், இயற்கை இடுபொருட்கள் எப்படி பயன்படுத்துறது என்னங்கிறது சொல்லித்தரீங்களா?
6: சொல்லித்தரேன் சார்.
5: என்ன மருதாணியக்கா, இயற்கை வழி வேளாண்மை பத்தி திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை ஈ சண்முகம் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
4: கேட்ட முத்தழகு, இயற்கையான முறையில சாகுபடி எப்படி செய்யணும்னு ரொம்ப தெளிவா சொன்னாரு.
5: அக்கா, காய்கறி பயிர்களை இயற்கை வழியில நம்ம வெள்ளாம பார்த்தோம்னா நமக்கும் நல்லது, நம்ம எதிர்கால சந்ததிக்கும் நல்லது.
4: ஆமா முத்தழகு, இத நாமளும் கடைபிடிக்கணும், நம்ம அடுத்த தலைமுறையையும் கடைபிடிக்க வைக்கணும். அப்படி செஞ்சாதான் நாம ஆரோக்கியமான வாழ்க்கை முறைய வாழ முடியும்.
5: கண்டிப்பாக்கா. அக்கா, அடுத்ததாவும் விஷயம் இருக்கு, அதையும் கேளுங்க.
4: அது என்ன விவரம்?
5: மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் பத்தி கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் பி ஹென்றி அவங்க தான் தகவல்களை பகிர்ந்துக்க போறாரு, அதையும் கேப்போம்.
8: உங்களுடைய மரச்சீனி சாகுபடி அனுபவம் அப்படிங்கும் போது உத்தேசமா எத்தனை ஆண்டு காலம் இருக்கும்?
9: தாப்பனார் காலத்தில இருந்து மரவள்ளி கிழங்கு இப்படிப்பட்ட இதெல்லாம் விவசாயங்கள் அன்னைக்கு சேனை காய்ச்சல் இப்படிப்பட்ட விவசாயம்.

0: எல்லாம் செய்துட்டே இருந்தாவே அந்த அதை தொடர்ந்து நம்ம அதை தொடர்ந்து செய்துட்டு இன்னைக்கும் கொஞ்சம் மரவள்ளிகள் அங்கே நட்டிருக்கேன். நான் குத்தகை எடுத்து தான் நட்டிருக்கேன். இப்போ
1: மரச்சீனியை பொறுத்தளவில் அது சாகுபடி அப்படிங்கிறது ஒரு கடினமான பணியா லெகுவான பணியா?
0: இல்ல அது என்னன்னு பெரிய கடினம் இல்லை. முதல்ல என்னன்னா சாதாரண எல்லா மண்ணும் களிமண்ணு போக மீது எல்லா மண்ணுக்கும் மரவள்ளி வராது. கொஞ்சம் உரங்கள் பூமியில கொஞ்சம் உரம் இருந்தாச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: மரச்சீனி கன்று தேர்வு அப்படிங்கிற இல்ல என்ன மாதிரியான கன்று தேர்வு செய்யணும்? ரொம்ப பருமனா எடுக்கணுமா அல்லது மெலிதா இருந்தாலும் கூட காட்டம் இருக்குங்கிறீங்களா?
0: இல்ல என்ன ஊர்ல சொல்லுவோம் ரெண்டு பேர்ல உள்பட்ட கம்புகளை வெட்டி நடிதான் நல்லது. அதுதான் ஒரு அரை அடி முக்கால் அடிக்குள்ள ஒரு கம்பை வெட்டி அப்படியே ஒரு குண்டுக்கு ஒண்ணு வச்சு ஊனி நட்டுட்டா போதும்.
1: சரி, அறுவடை முடிஞ்ச உடனே அந்த கம்பை உடனடியா வச்சிடலாமா இல்ல அதுக்குன்னு சில முறைகள் இருக்குங்கிறீங்களா?
0: இப்ப முன்னாலே என்ன சொன்னா பஞ்சு மாசம் மரவள்ளி கிழங்கு நடுவாவே அன்னைக்கு வயலுகள் எல்லாம் அதிகம் வரமாட்டேன். அன்னைக்கு வயலுகள் நெல் எல்லாம் நட்டுட்டு
1: இருக்கும்.
0: அது ஒரு முறையா இருந்துட்டு இருந்து அன்னைக்கு என்ன சொன்னா அது மார்கழி தை மாசம் எல்லாம் மரவள்ளியை பிடுங்குவாவே அதை கம்பை வெட்டி நடல வச்சிருவாவே அது மூணு மாசம் நாலு மாசம் அப்படியே
1: தெரியும். ஒரே மாதிரி கிழங்கு வைத்தல் அப்படிங்கிற தன்மை தான் அந்த விளைநிலம் முழுவதுமே இருக்குமா அல்லது வித்தியாசப்படுமா? மூட்டுக்கு மூடு
0: வித்தியாசம் வராது. ஒரே இடத்துல நடிய மாதிரி அது சில இடங்கள்ல என்னன்னா மண்ணுக்கு தன்மை கொஞ்சம் மோசமா இருக்கும், உர தன்மை குறவா இருக்கும், மரத்துக்கு சோலை இருக்கும், அந்த பக்கத்துல எல்லாம் வருமானம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். மற்றபடி நேச்சராட்டு நமக்கு சூரிய ஒளி சரியானபடி உரவும் சரியானபடி இருந்தாச்சுன்னா நல்ல வருமானம் கிடைக்கும். இப்ப என்ன பூச்சினால தாக்கினாலையும் சில பிரச்சனைகள் உண்டு.
1: என்ன பூச்சி வந்துடும் அப்படி?
0: இப்ப என்னன்னா இந்த இது வெள்ளையினால பெரிய பாதகங்கள் வரும். இலையில எல்லாம் அப்படியே வந்து இதாகிடும், அப்படியே வந்து ஒட்டி பிடிச்சிடும். அதுல சார உறிஞ்சு
1: பச்சையும் போயிடும்.
0: பச்சையும் போயிடும்.
1: அப்புறப்படுத்த முடியாதா?
0: அது எல்லாம் பெரிய கொஞ்சம் கஷ்டம் தான்.
1: நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க?
0: இதுக்கு முக்கியமாட்டேன் டெய்லி கொஞ்சம் அதை கவனிச்சிட்டு இருந்தா இல்ல. இப்ப தண்ணி இருந்தாச்சு என்ன கொஞ்சம் தண்ணி வரி அடிச்சுட்டா போறோம். பிரஷர் அடிக்கணும். அடிச்சா சொன்னா கொஞ்சம் அது பறந்துடுது எங்கேயாவது போகும். அந்த மற்றபடி அது பெரிய அளவுல ஒண்ணும் செத்துக்கிடாது. இன்னைக்கு இங்க கொஞ்சம் விவசாயம் பண்ணுவாவே, நாளைக்கு கொஞ்சம் அந்த பக்கம் பண்ணுவாவே. இப்ப அந்த மரச்சினி ஒரு பக்கத்துல நடுற மரச்சினி எப்படிங்கா சொன்னா இது என்ன நேரம் அங்க போயிடும். இப்படி அது ரோல் ஆட் ஆகுது.
1: அப்ப அந்த கம்ப கூட பார்த்துதான் வாங்கணும்.
0: ஆமா, அது பார்த்துதான். அது நடிய மேத்துல மாவு பூச்சி இருக்கா அது எல்லாம் பார்த்துதான் கம்ப.
1: அப்புறம் நோய் தாக்குதல் உண்டுமா மரச்சீனில?
0: சில மேத்துல கிழங்கல்கள் அப்படி இப்படி எல்லாம் வர வாய்ப்புகள் உண்டு.
1: சரி, ஒரு இயற்கை பேரிடர் மாதிரியான ஒரு நிலை மரச்சீனி போட்டிருக்கீங்க. கிழங்கு வைக்கக்கூடிய பருவம் இல்ல, கிழங்கு வச்சிடுச்சு. அறுவடைக்கு இன்னும் ஒரு 20 நாட்கள் இருக்கு. பெருவெள்ளம், தொடர் மழை, வெள்ளம் கெட்டிடுச்சு, அந்த மாதிரி நிலையில என்ன முன்னெச்சரிக்கையா செயல்படணும் அல்லது பாதிப்பு தாங்கிறீங்களா?
0: இல்ல அது என்னன்னா நம்ம பிடிஞ்சு எடுத்தாச்சு ஒண்ணும் இல்ல. தண்ணி நிறைய கட்டினா அப்படியே அழுகிரும். அப்படியே
1: விலை இல்லன்ட்டு விட்டோம்னா
0: அழுகிரும். வடிகால் வேணும், தண்ணி கெட்டாம இருக்கணும். தண்ணி கெட்டியாச்சுன்னா அது சோழி முடிஞ்சு.
1: ஆச்சரியப்பட்ட நிலைகள் இருக்கா அறுவடை அப்படிங்கிற ரீதியில? நான் கூட நினைக்கல சார், இந்த மூட்டுல வந்து பார்த்தா ஆஞ்சால இருந்தது, இந்த மூட்டுல வந்து 10 கிலோ 8 கிலோன்னு எடுத்தேன். எனக்கே ஆச்சரியம். அந்த மாதிரி நிலைகள்
0: இல்ல, அந்த மாதிரி நிலையில இருக்கு. அது மண்ணுக்குள்ள இருக்க நம்ம அதை வெளியே இருந்து பார்த்தோம்னு ஒண்ணு கணிக்க முடியாது. அதனால எப்படி இருக்குன்னு பிடிங்கி பார்த்தா அதுக்குள்ள தெரியும். மரவள்ளி கிழங்கு பொறுத்த அளவுல கொஞ்சம் இடவழி இருக்கணும். மரவள்ளி கிழங்கு நிறைய
1: நெருக்கமா
0: நெருங்கியாச்சுன்னா எல்லாம் செடி மேல வளர்ந்து அப்படியே சரிஞ்சிடும். கிழங்கு தன்மைகள் ரொம்ப குறைவா இருக்கும். முன்னால என்ன செய்வாங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்க இந்த பதநீர்ல போட்டு பதநீர் காஞ்சிட்டு இருக்கும் போது இந்த மரவள்ளி கிழங்க அந்த பதநீர்ல போட்டு
1: பச்சை
2: மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் பத்தி கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் பி ஹென்றி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
3: முத்தழகு, பரவாயில்ல. மரவள்ளி கிழங்கு சாகுபடியில இம்புட்டு வழிமுறைகள் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: ஆமாக்கா, எனக்கு கூட கிழங்கு ருசியா இருக்குன்னு வாங்கி தின்ன மட்டும்தான்.

0: தெரியும். அதுலயும் இம்புட்ட வழிமுறைகள் இருக்குன்னு இப்பதான் புரியுது.
1: முத்தழகு, நேத்து கூட எங்க அண்ணன் மரவள்ளி கிழங்கு தான் வாங்கி கொடுத்தது. வேக வச்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு புள்ள.
0: அட, சரியான நேரத்துக்கு தான் தகவல்களையும் கேட்டிருக்கோம். கிழங்க சாப்பிடறதோட மட்டும் நிறுத்திக்காம அதை வெளியே வச்சு நாலு வருமானம் பாக்கிறதுக்கு வழியையும் பாப்போம்.
1: அட, சரியா சொன்ன.
2: இன்று தேசிய பெண் விவசாயிகள் தினம். வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு துறையில் பெண் விவசாயிகளின் பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் அக்டோபர் மாதம் 15 தேதியன்று ராஷ்டிரிய மகிழா கிசான் திவாஸ், அதாவது தேசிய பெண் விவசாயிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. 2026 ஆண்டான இந்த ஆண்டை ஐக்கிய நாடுகள் சபை பெண் விவசாயிகளுக்கான சர்வதேச ஆண்டு என அறிவித்துள்ளது. வேளாண்மையில் விவசாயம் சார்ந்த எண்ணற்ற உப தொழில்கள் உள்ளன. பெண்கள் தங்கள் வாழ்வாதாரம் உயரவும் விவசாயத்திற்கு உதவும் வகையிலும் இது போன்ற விவசாய உப தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நமது பெண் விவசாயிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கவும் அவர்களின் நிதி நிலைமையை மேம்படுத்தவும் அரசாங்கம் பல்வேறு திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் செயல்படுத்தி வருகின்றது. தேசிய பெண் விவசாயிகள் தினமான இன்று விவசாயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வெற்றி பாதையில் செல்லும் காஞ்சிபுரம் மாவட்டம் வதியூரைச் சேர்ந்த எஸ் ரேவதி அவர்களின் அனுபவங்களை கேட்டறியலாமா?
3: 12 மாடு வச்சிருக்கோம் சார். கன்னிக்குட்டியும் ஒரு 12 இருக்கு. இப்போ கடை கன்னிக்குட்டி போட்டுச்சிங்கனாங்க, அது ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா வச்சுப்போம். நாங்கள் இந்த கெடா விடுவாங்கள்ல, அதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம். இல்லை மற்றதுக்கு விட்டுருக்கோம். எல்லாம் நாங்களே உற்பத்தி செஞ்சு வந்தது தான். வெளியிலலாம் எங்கேயும் வாங்க மாட்டோம். எங்கள் மாடே தான் அது. கன்னிக்குட்டிக்கு தனியாக ஒரு கொட்டைக்கு மாதிரியும் மாட்டுக்கு தனியாக கட்டுற மாதிரியும் அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கே 30 லிட்டர் இல்லை 35 லிட்டர். இப்போ 10-12 மாடு இருக்குங்கன்னா அதில் ஒரு 6 மாடு பால் கறக்கும். அப்படியே சுழற்சி முறையில் தான் வந்துட்டுருக்கோம். ஒரே இதுவாக்க வந்தாக்கா நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் சுழற்சி முறையில் சென்னை பிடிச்சி கண்ணு போட்டுச்சிங்கன்னா அதே நம்மளுக்கு நல்ல வருமானம் தான். 10 நாளைக்கு ஒரு முறை அந்த பணப்பட்டுவோட பண்ணுவாங்க பால். இதில் ஆடுக்கு மாடு கோழி தீவன புல் இந்த பால் மதிப்பு கூட்டு பொருள் என்னென்ன பண்ணலாம் அதெல்லாம் வாத்து எல்லா பயிற்சியும் இருக்குது சார். எல்லாமே அனுபவம் தான், போய் பார்த்ததால தான் தெரிஞ்சுது. நம்மளுக்கு தெரியாமல் வீட்லேயே நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறப்போ எனக்கு வந்து உயிரினத்தை வந்து காப்பாற்ற முடியல. இப்போ அந்த கிளாஸுக்கு போய் ஏன்னா பயிற்சி மூலயமா எனக்கு நிறைய கற்றுட்ருக்கேன். இப்போ நிறைய என்னுடைய படிப்பு விட்டுட்டு கூட நான் இதில் இறங்கியிருக்கேன். சரி, இதில் செஞ்சாக்கா நம்மளுக்கு அதை விட நம்ம வருமானம் அதிகமாக ஈட்டலாம் அப்படின்றதுக்காக பால் தயிர் மோர் வெண்ணெய் அப்படி எடுக்கலாம். அடுத்து அது சாணம் பார்த்தீங்கன்னா எருவாகவும் பயன்படுத்திக்கலாம். ஊதுவத்தி இந்த மாதிரி தயாரிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு ஆடு வந்து ஒரு 100 ஆடு வளர்க்கணுன்ற ஆசை இருக்குது. மாடு ஆட்டு பண்ணை எல்லாமே டெவலப் பண்ணிவிட்டு இன்னும் அதிகமாக வருமானத்தையும் ஈட்டலாம், தொழில் வாய்ப்பையும் உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் சார். படிச்சுட்டு சும்மா வீட்டில் இருக்காமல் வேலைக்கு போகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு இல்லாமல் நம்மளே தனியாக சுயமாக சம்பாரித்து முன்னேறனா இது மாதிரி தொழில் ஆரம்பிக்கலாம், ஒருங்கிணைந்த பண்ணி ஆரம்பித்து நல்ல லாபம் ஈட்டலாம், அடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம்.
2: அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதுரைச் சேர்ந்த ஏ கஸ்தூரி அவர்கள் விவசாயத்தில் தான் கடந்து வந்த பாதையை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்.
4: எனக்கும் கேவிகேக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷம் சம்பந்தம் இருக்கும். 12 வருஷமும் நான் இங்கே தான் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு துறையிலிருந்தும் மதிப்பு கூட்டு பொருள் விவசாயம், நான் வந்து விவசாயி, அந்த இதுவில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றும் இங்கே வந்து கற்றுக்கிட்டு தான் போய் செய்கிறேன். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டெக்னாலஜி புதுசு புதுசாக வருதுங்க சார். அதெல்லாம் வந்து நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டேன்னு வீட்டில் இருந்தால் அது தெரியாது இல்லையா. இப்போ என்ன புது டெக்னாலஜி வந்திருக்கு, விவசாயத்தில் என்ன பண்ணலாம், மற்ற விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருளில் என்ன டெக்னாலஜி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஒருங்கிணைந்த பண்ணையமா பண்ணிட்டு இருக்கிறதால ஒவ்வொன்றுக்கும் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நான் எனக்கு தெரிஞ்சதை நான் வளர்த்து பார்த்ததில் எனக்கு நிறைய நஷ்டம் வந்தது. ஆனால் இங்கே வந்து டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டதால எனக்கு அதை படிப்படியாக மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு அனுபவமாக இந்த இடம் எனக்கு அமைஞ்சது. அதுவும் இல்லாமல் இப்போது நிறைய இந்த ஒரு சப்சிடி ஆகட்டும் எங்களுக்கு மகளிர் குழுவுக்கு பிஎம்எஃப்எம்ஐயில் லோன் எடுத்து தான் நாங்கள் மிஷினரி வாங்கி போட்டிருக்கோம். பிஎம்இஜிபி இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது. பிஎம்இஜிபி அப்புறம் தாட்கோவில் பிஎம்எஃப்எம்ஐயிலேருந்து மாவு அரைக்கிறது, இட்லி மாவு அரைக்கிறது. இட்லி மாவும் எங்களோட ஒரு குழுவிலேருந்து ஒரு பாட் பாட்டாக பிரிஞ்சு நாங்கள் பிரித்து ஒருத்தவங்க வந்து இட்லி மாவு இது பார்த்துக்கிறாங்க, பேட்டர் பார்த்துக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து மிளகா தனியா இந்த மதிப்பு கூட்டு வருது இல்லையா இட்லி பொடி அதுக்கு மாதிரி மூலிகை இட்லி பொடி அந்த இதுவெல்லாம் ஒரு செட்டப் பார்த்துக்கிறாங்க. இப்போ உணவகத்தையும் ஒரு செட்டப் பார்த்துக்கிறாங்க. 5 பேர் மொத்தம் 3 டீமாக பிரிஞ்சு பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாத்துக்கும் ஹெட்டாக நான் இருந்து பார்த்துக்கிறேன். சார், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சார் சொல்லி கொடுத்தது வந்து கிருணி பழத்தில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. கிருணி பழத்தில் வந்து அல்வா, கிருணி பழம் அல்வா, அதுக்கப்புறம் வந்து தர்பூசணியை சாப்பிட்டு அப்படியே போடுறோம் இல்லையா, அதில் வந்து பிக்கல் அதை மாதிரி சொல்லி கொடுத்தாங்க சார். அந்த வெள்ளையாக வரும் இல்லையா, அதில் பிக்கல் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்புறம் இங்கே கோழியும் நாங்கள் வாங்கியிருக்கோம், அதுவும் ஒரு 40 எங்கள் குழு இல்லாமல் மற்ற குழுக்களுக்கும் மகளிருக்கும் வாங்கி கொடுத்துருந்தேன் இங்கேருந்த கேவிகேலேருந்து. எல்லாரும் அதிலேருந்து ஒரு வருமானம் ஈட்டுறாங்க.
2: இது போன்று விவசாயத்தில் கால் பதித்து முன்னேறி வரும் பெண்மணிகளின் வார்த்தைகள் என்றும் பிறருக்கு வழிகாட்டியாகவே உள்ளன. இவர்களின் வார்த்தைகளில் உள்ள தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி நாட்டின் மூளை முடுக்கில் உள்ள முன்னேற துடிக்கும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சயம் ஊக்கத்தை வழங்கும். முன்னேற துடிக்கும் பெண்கள் அனைவருக்கும் உங்களுக்கான வாய்ப்புகளும் உதவிகளும் நிரம்ப உள்ளன என்பதை தேசிய பெண் விவசாயிகள் தினமான இன்று ஆழமாய் நினைவூட்டுகிறோம். நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
5: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
6: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
5: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
7: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னா,
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மைத்துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்து இந்திய வீரர் வீராங்கனைகள் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் இப்போட்டியில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், பதக்கங்கள் வென்று தேசிய கொடிக்கு வீரர்கள் பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். இந்த விளையாட்டுப் போட்டியில் நமது வீரர்கள் படைத்த சாதனை 140 கோடி மக்களுக்கு மகிழ்ச்சி அளித்ததாக அவர் தெரிவித்தார். அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், அவரது வாழ்க்கை நமக்கு ஊக்க சக்தியாக உள்ளதாக தெரிவித்தார். தமிழக ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இன்று ஆளுநரை நேரில் சந்தித்து முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த மீனவர்களின் 3 மீன்பிடி விசைப்படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் அதிகாலையில் மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக மாலத்தீவு அரசுடன் தூதரக வாயிலான பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தலையிட்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்வது பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினருக்கும் ஒட்டுமொத்த மீனவ சமூகத்திற்கும் மிகுந்த நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் பால் கொள்முதல் தற்போது நாளொன்றுக்கு 1,90,000 லிட்டராக உயர்ந்துள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் கொட்டப்பட்டு ஆவின் நிறுவனத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் கொள்முதல் 3.5 லட்சம் லிட்டராக மேலும் அதிகரிக்கும் என்று கூறினார். ஆவின் பொருட்கள் விலை உயராது என்று தெரிவித்த அவர், தீபாவளி பண்டிகைக்கான இனிப்பு பலகாரம் குறித்த பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறினார். ஆவின் பால் தட்டுப்பாடு குறித்த புகார்கள் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து இன்று நடைபெற்ற மண்டல மாநாட்டில் பேசிய அவர், கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சிப் பணிகளை செயல்படுத்துவதில் அலுவலர்கள் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்கக்கூடாது என்று திரு ஆனந்த் கேட்டுக் கொண்டார். காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு வந்து சேராமல் சம்பா பயிர்கள் காய்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டு விலைவாசி மேலும் உயரும் அபாயம் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின், விவசாயிகளுக்கான நிவாரண உதவிகளை மாநில அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் தாய்லாந்து இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் திக்விஜய் பிரதாப் சிங், பிரஜ்வால் தேவ், கரண் சிங், சித்தார்த் ராவத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ரொவெட்டோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருதுஜா போஸ்லே, பெல்ஜியத்தின் லாரா சால்டன் இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மானஸ்டீர் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சோஃபியாவை வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 8:05. நேர்கள் இனி கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும். இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் நேர்களாகிய உங்களுடைய ஃபேவரட்டான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட்டான சாங்கை நீங்கள் கேட்டஞ்சா பண்ணலாம். குறிப்பாக அந்த சாங் பார்த்திங்க அப்படின்னா 80s வெளியான பாடல்களாக இருந்தது அப்படின்னா இந்த நேரத்தில் கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும். அதுக்காக நீங்கள் ஃபோன் பண்ணியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடலை கேட்கலாம், வாட்ஸ்அப்லையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடலை கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9349-1018, 9349-1018, 9349-1018, 8300-1019-1018, 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 2966781. நீங்கள் வாட்ஸ்அப்லையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கை கேட்கலாம், வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8300-1019-1018. நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க என்ன பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நீர்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில இணைய போற நேர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் கனியூர் இருந்து அண்ணாதுரை மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? வந்து படம் வந்து மேடம் கடலோர கவிதைகள் மேடம், பாட்டு வந்து மேடம் கொடியிலே மல்லிகைப்பூ, அந்த பாட்டு கொடுங்க மேடம்.

அருமையான பாடலை கேட்டோம். மூட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் யாரோட விருப்பமான பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாடல் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்தவங்களுக்கான பாடல். சத்யநாராயணன் மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு, ஜானி திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காரு, அவருக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் எதுவும்

மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: மௌனராகம் திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்கன்னு
1: பேசுறீங்க? மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மனோகரன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: நிழல் நிஜமாகிறது படத்துல இருந்து இலக்கணம் மாறுது அந்த பாட்டை சொல்லுங்க.

அருமையான பாடலை கேட்டோம். நேர்கள் கேட்டுட்ருக்கு இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட்டான பாடலை இன்னைக்கு 9 மணி வரைக்கும் ஊட்டி எஃப்எம் 101.8 கால் பண்ணி கேட்டஞ்சா பண்ணலாம். அதுக்காக நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344901018 9342901018 8300119 1018 04 2 3 அப்படின்ற கோட் நம்பரோட 29667 81 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட்டான 80s வெளியான பாடலை கேட்டஞ்சா பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் 80s பாடலாக இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 80s பாடலாக இருந்தால் ரொம்பவே நல்லது. அண்ட் நீங்கள் வந்து உங்களோட பேர் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க எல்லாத்தையுமே டைப் பண்ணி அமைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பமான பாடல் இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் எந்த நேயர் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஷர்மிளா மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க கோயம்புத்தூர்லேருந்து. அண்ட் இவங்க ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காங்க. அந்த பாடல் உங்களுக்காக எல்லாருக்காகவும் இது

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல எந்த நேர் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்ங்க.
0: இரவு வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மடத்துக்குள வட்டம் பாசரவட்டில இருந்து பாலசுமணி பேசுறேங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அக்னி நட்சத்திரம் படத்துல இருந்து வா வா அந்த பாடல் கொடுக்குறேங்க.
0: உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் இதோ.

அருமையான பாடலை கேட்டீங்க. அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் எந்த நேர் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஊட்டியிலிருந்து எம் பி ரவிச்சந்திரன் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காங்க. அந்த பாடல் உங்களுக்காக மேலே இருக்காகும். இதோ

0: மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
1: நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் எந்த விருப்ப பாடலை கேட்க போறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
2: ஊட்டி பண்பிளைக்கு இரவு வணக்கம். நான் தர்மபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜம்மா.
1: சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்.
2: 1985 வெளிவந்த படம் முதல் மரியாதை. அந்த படத்திலிருந்து ராசாவே உன்னை நினைத்த அற்புதமான பாடல் இரவு நேரத்தில் அனைவர் குடும்ப பாடலை கேட்கட்டும்.
1: கண்டிப்பா உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் இதோ.
2: நன்றி.

மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள்.
2: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நான் ஏன் பிறந்தேன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன்.
1: நல்ல தம்பி, வெள்ளக்கட்டி, சுட்டிப்பையா.

0: பலித்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 9:30.
1: ஆகாஷ்வாணி நாடக மலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது நம்பிக்கை சிறகு நாடகம். எழுதியவர் மதுரை முரளி. நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ நம்பிக்கை சிறகு நாடகம்.
2: பாட்டி, அதுக்குள்ள மணி 6 ஆயிருச்சா?
3: ஆமாம் பிருந்தா குட்டி, எப்படி கண்டுபிடிச்ச? சரியா சொல்றியே.
2: பாட்டி, இது என்ன பெரிய விஷயம்? நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்து காஃபி போடுற சத்தம் கேட்டுச்சு.
3: ஆமடி செல்லம், என்னைய மாதிரி உனக்கும் கற்பூர புத்தி.
2: பாட்டி, உன் பெருமைய பத்தி நான் சொல்லணும்னா இந்த நாளே போதாது.
3: என்னமா பேச ஆரம்பிச்சுட்டா என் பேத்தி? எனக்கு ரொம்ப ஆச்சரியம்தான்.
2: அது நான் யாருடைய பேத்தி? பேச மாட்டேன்னா என்ன?
4: காபி ரெடி, காபி ரெடி. பிருந்தா குட்டி என்னடி சொன்ன? என்னோட பேத்தின்னு தானே சொன்ன?
3: இது மட்டும் நல்லா கேட்கும், மற்ற விஷயத்த பேசினா காது தானா முடியும். என்ன செய்ய, நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி.
2: பாட்டி விடு பாட்டி, அது போகட்டும். தாத்தா இதோ ஒரு நிமிஷத்துல பல் தேய்ச்சிட்டு வர்றேன். பாட்டியும் நீயும் உட்காந்து காஃபி குடிங்க.
3: ஆமா, நம்ம பையன் கார்த்திக் வேலை விஷயமா கேம்புக்கு முந்தா நாள் தானே போனா, எப்ப திரும்பி வருவானோ?
4: எப்படியும் 2-3 நாள் ஆகும். மருமகள் லட்சுமி வேற பள்ளிக்கூடத்துல சம்மர் கேம்ப்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர்ஸோட ஒகேனகல் போயிட்டா. அவளும் நாளை மறுநாள் தான் வருவா.
2: பாட்டி, எனக்கு இன்னைக்கு குழி பணியாரம் பண்ணித்தா பாட்டி.
3: செல்லம், உனக்கு செய்யாமலா? இன்னும் 1 மணி நேரத்துல ரெடி ஆயிரும். என்ன, பாட்டிக்கு தான் இடுப்பு வலி கூடும்.
4: கவலைப்படாத பார்வதி, பிருந்தா குட்டி ஆசைப்படுறா. வேணும்னா நான் கூட பணியாரத்தை கம்பியால் எடுத்து தரேன், தாராளமா பண்ணு. ஓகே பிருந்தா குட்டி?
2: ஓகே, எனக்கு டபுள் ஓகே.
3: பேத்தியோட ரியாக்ஷனை பார்த்தா இத அவளா கேட்ட மாதிரி தெரியலையே.
4: அது ஏன் என்னையே சந்தேகமா பாக்குற? என்னவோ நான் தான் அவன் மூலமா என் ஆசைய தெரிவிச்ச மாதிரி.
3: புரிஞ்சிடுச்சு பிருந்தா குட்டி, நுணலும் தன் வாயால் கடும்னு பழமொழி இருக்கு. இங்க நீங்க தான் நுணல்.
4: அது ஆசை எனக்கு, அதான் பேத்தி மூலமா கேட்டேன், தப்பு இல்லையே.
2: அட, சரியா கண்டுபிடிச்சிட்டியே. அது என்ன பாட்டி? நுணலா? கொஞ்சம் சொல்லு பாட்டி.

0: ஆமா செல்லம், நுணல்னா தவள. மழை பெஞ்சதும் குளத்துல வயக்காட்டுல தண்ணி சேருமே, அப்ப தண்ணியில இருக்கிற தவக்களை ஆனந்தமா நீச்சல் அடிச்சுக்கிட்டு மனசு சந்தோஷமானதும் குஷியா சத்தம் போடும். அத வச்சு பக்கத்துல உள்ள எதிரிகள் எல்லாம் தவக்களைய கண்டுபிடிச்சு தனக்கு உணவாக்கிடும்.
1: அச்சோ, ரொம்ப பாவம். ஆனா என் அப்பா எதுக்கு பாத்ரூம் குள்ள போனதும் பாட்டு பாடுறாரு?
2: நல்ல கேள்வி, பாட்டி மாட்டிக்கிட்டா.
0: ஓ, அதுவா? பாத்ரூம்ல பாடும்போது மனசு மகிழ்ச்சியா இருக்கும், அது பாடுறவங்களுக்கு தான்.
1: அப்ப தாத்தா ஏன் பாட மாட்டிக்கிறாரு?
0: அவர் பாடுனா பாதி காத்துதானு வரும். சரி, நான் என் வேலையை தொடங்குறேன்.
2: பாட்டி 10 பல் கட்டி இருக்க, அதனாலதான் இப்படி பேசவே முடியுது.
1: பாட்டி, என்ன சட்னி தயாரா? வாசனை மூக்க தொலைக்கிறே.
0: வாடா பிருந்தா செல்லம், இன்னைக்கு 2 சட்னி, 1 கார சட்னி, மற்றது இஞ்சி சட்னி. இதோ 10 நிமிஷத்துல முதல் தட்டு குழி பணியாரம் ரெடி. அதுவும் முதல்ல உனக்கு தான், அப்புறம்தான் தாத்தாவுக்கு.
1: போ பாட்டி, தாத்தாவுக்கு தான் முதல்ல கொடுக்கணும், அவர் பசி தாங்க மாட்டாரு. ஒரு ஐடியா, சூடா ஹாட் பேக்ல போட்டுட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசிட்டே சாப்பிடலாமே.
2: இதோ வந்துட்டேன்.
0: சரி சரி, தாத்தாவும் பேத்தியும் போய் தட்டுகளை கழுவி எடுத்துக்கிட்டு போய் சாப்பாட்டு மேஜையில உட்காருங்க.
2: அப்பாடா, பணியாரம் வந்துச்சு. வா பார்வதி, நீ உட்காரு. பிருந்தா குட்டி, டிஃபன் சூடா இருக்கு, கைய வச்சிடாத.
1: எப்படி பாட்டி, சூப்பரா சமைக்கிற. அம்மா சில நேரம் கொஞ்சம் காரம் தூக்கலா குழம்பு வச்சிடுவாங்க, மதியம் ஸ்கூல்ல சாப்பிடும் போது கண்ணுல தண்ணியே வந்துடும்.
0: அடடா, அவங்களுக்கு காலையில பள்ளிக்கூடம் போற அவசரம், என்ன செய்ய? பாட்டியால தினமும் அவசர அவசரமா வேலை செய்ய முடியலையே.
1: சரி பாட்டி, இந்த மாசம் ஃபுல்லா எனக்கு ரெஸ்ட், ஸ்கூல் லீவு. அப்புறம் அம்மாவும் ஊர்ல இருந்து சம்மர் கேம்ப் முடிஞ்சு நாளை கழிச்சு வந்துடுவாங்க. ஆமா, நாளைக்கு என்ன ஸ்பெஷல் பாட்டி?
2: அப்படி போடு, பாட்டி சமைக்க இருக்கும் போது நமக்கு என்ன குறை?
0: நாக்கு உங்களுக்கு 4 முழம். பிருந்தா செல்லம், கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் கறி தேங்காய் துவையல் போட்டு செய்யலாமா?
1: சூப்பர் பாட்டி, நவராத்திரிக்கு அம்மா பண்ணுவாங்களே, அது தானே?
0: நம்ம வீட்டுலதான் அடிக்கடி பண்றோமே, ஆனா நவராத்திரியில தான் நவதானியங்களுக்கும் முக்கியத்துவம் தந்து செய்யறோம்.
2: பார்வதி, நவதானியத்தை பத்தி பேத்திக்கு விளக்கமா சொல்ல.
1: ஆமா பாட்டி, சொல்லு பாட்டி, ப்ளீஸ் பாட்டி.
0: பொதுவா நவதானியங்களுக்கும் நவகிரக கோள்களுக்கும் தொடர்பு உண்டு. திருமணம் போன்ற முக்கியமான நாட்கள்ல வாசல்ல முகூர்த்த கால் நடும்போது நவதானியங்களை பூமிக்கு அடியில போடுறோம். முளைவிட்ட தானியங்கள் பார்க்கவே அழகா இருக்கும், அதுல நிறைய புரோட்டீன், வைட்டமின், தாதுக்கள் இருக்கு. ஒன்னொன்னா சொல்றேன். நெல் சந்திரன், கோதுமை சூரியன், துவரை செவ்வாய், பச்சைப்பயிறு புதன், கொண்டைக்கடலை குரு, மொச்சை சுக்கிரன், எள் சனி, உளுந்து ராகு, கொள்ளு கேது. பிருந்தா குட்டி, தாத்தா எல்லா பேரையும் ஆங்கிலத்துல எழுதி தருவாரு, இப்ப நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிடு, அதுதான் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். இந்த காலத்துல பர்கரு பீஸா என சாப்பிட்டு பழகிட்டோம், இதுல டேஸ்ட் மட்டும்தான், சத்துக்கள் கிடையாது. இத சொன்னா யார் கேக்குறாங்க?
2: ஆமாடி செல்லம், நீ இப்ப நிதானமா சாப்பிடு. உனக்கு இன்னைக்கு ராத்திரி ஒரு கதை சொல்றேன், டீல் ஓகேவா?
1: டெய்லியும் ஒரு கதை சொல்லு தாத்தா, எனக்கு இப்படியே பொழுது போனா சந்தோஷம்தான். செல்போன் பார்க்காம இருக்கலாம்ல?
0: ஆமா, என்ன செய்ய, நான் உட்பட எல்லாருக்கும் அலைபேசி கிட்ட அடிமைதான். அடுத்தது என்னவோ?
2: நான் தான் பலருக்கு அடிமை, முன்னாடி ஆபீஸ், இப்ப பாட்டி.
3: என்னங்க, மணி ராத்திரி 12 போகுது, ஆஃபீஸ் வேலையவா இன்னும் லேப்டாப்பில் பார்த்துட்டு இருக்கிறீங்க? போதும், வாங்க வந்து தூங்குங்க.
4: லட்சுமி, நான் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், நீ இன்னுமா தூங்கலை? உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு தான் என்னோட ரூமுக்கு வந்து வேலை பார்க்குறேன். ஆமாம், பிருந்தா குட்டி தூங்கிட்டா தானே?
3: அவள் தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. என்னாச்சு, ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா?
4: அது உண்மைதான், கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு கூடாது, அதனால தான்.
3: என்னங்க பெரிய விஷயமா இருக்கும் போல, சொல்லுங்க.
4: நான் வேலை செய்கிறது ஒரு பெட்ரோலியத்துறை. இப்போ பாரு, இந்த வெளிநாடுகள்லாம் இந்த பெட்ரோலுக்காக போர் பண்ணுது. உலகமே பொருளாதார ரீதியில் கடும் பாதிப்பில் இருக்குது. இந்த நிலைமையில் குரூட் ஆயில் எண்ணெய் வரத்து தட்டுப்பாடு, அதனோட செயின் ரியாக்ஷனாக எங்கள் கம்பெனி எண்ணெய் உற்பத்தி அதோட விநியோகம் வந்து தடைப்படுது.
3: அச்சோ, அப்போ உங்கள் வேலைக்கு ஏதாவது ஆபத்தாங்க?
4: பயப்படாத லட்சுமி, நான் சீனியர், ஏன் அளவில் பிரச்சனை கிடையாது தான். ஆனால் ஏன் கீழே வேலை பார்க்குற ரெண்டு என்ஜினியர்ஸை நிர்வாகம் வேலையிலிருந்து நிறுத்திருச்சு, அதனால் அந்த வேலைப்பழு ஏன் மேலே அதான்.
3: சீக்கிரமே இந்த போர்கள்லாம் ஒரு முடிவுக்கு வராதா?
4: இந்த கேள்வி $1,000 கேள்வி. போர் எதுக்கு நடக்குது, எப்படி நடக்கிறங்கிறது தான் உலக அரசியல். அதை நீயும் நானும் புரிஞ்சிக்கவே முடியாது, தெரிஞ்சாலும் நம்ம கை மீறிய விஷயம் அது. போ லட்சுமி, காலையில் உனக்கு சீக்கிரம் எழுந்திருக்கணும், அப்போ தான் அடுப்படி வேலையை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு நேரத்துக்கு போக முடியும்.
3: சரிங்க. நம்ம ஒரே பொண்ணு பிருந்தா படிப்பையே சமாளிக்க இவ்வளோ சிரமப்படுறோம். இதில் ரெண்டு பேர் வேற வேலை செய்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் பல குழந்தைகளை பெற்று வளர்த்து சந்தோஷமாக எப்படித்தான் வாழ்ந்தாங்களோ, ஒரே புதிராக இருக்குப்பா.
4: லட்சுமி, எனக்கே 3 அக்கா. எங்கள் அப்பா பிரைவேட் கம்பெனியில் ஒரு சாதாரண ஆஃபீஸராக வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டாரு. ஆனால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்களை எந்த வகையிலையும் கஷ்டப்பட வைக்கலையே, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அப்போ நம்மளோட ஆசைகளும் தேவைகளும் ரொம்ப கம்மியாக இல்லைன்னா மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு.
3: ஆமாங்க, உங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, கிடைச்சதை கொண்டு கொடுத்து வாழணும்னு. அப்பாவோட மாத சம்பளத்திலேயே தானம் தர்மம்லாம் செஞ்சு வாழ்ந்ததா பெருமையாக சொல்லுவாங்க.
4: இப்போ நம்ம நிலைமை பாரு, ஒரு மாதத்தில் ஏதாவது செலவு கூடுதலாக வந்தால் சமாளிக்கிறது பெரும் பாடாக இருக்குது. எல்லாத்தையும் அனுபவிக்க ஆசைப்பட்டு அடிப்படை விஷயமான பாதுகாப்பான சேமிப்பை கோட்டை விட்டுட்டோம். வாழ்க்கையே கடன் அட்டையில் தான் ஓடுது, வெளிநாட்டுக்காரங்க வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் பொழுது விடிஞ்சிடும்.
3: மணி நடு நிசியாயிடுச்சு. சரியாக சொல்லணும்னா ஒரே நாளில் தூங்கி எழுந்து வேலைக்கு போய் பழகிட்டோம்ல.
4: சூப்பர் சூப்பர், 24 மணி நேர கணக்குப்படி சொல்கிறது புரியுது. இது எல்லாமே நம்ம கனவுகளை நனவுகளாக மாற்றுற போராட்டத்துக்கு தான். நம்புவோம், நாளை நமதே.
2: அதுக்குள்ள யாரு வாசல்ல? அட கார்த்திக்கு, அதுக்குள்ள ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டே. வா வா வா பார்வதி, பார்வம் பையன் அதிசயமா சீக்கிரமா வந்துட்டான் இன்னைக்கு.
0: என்னப்பா கார்த்திக், உங்க அப்பாவுக்கு எல்லாமே தமாசுதான். ஆஃபீஸ்ல இருந்து பையன் களைச்சு போய் வந்திருப்பானே, கையில் உள்ள பேக்கை வாங்கினான்னா. சரிப்பா, அதை என்கிட்ட கொடு.
2: என்னமோ உன் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றான்னு நினைப்பு உனக்கு. அந்த காலத்துல தான் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்ததும் புத்தக மூட்டையை வாங்கி இறங்கியப்போ. இப்போவுமா?
0: போதும் போதும், நீங்க தான் ஆபீஸே கதியா கடந்தீங்க, நம்ம பசங்களை எங்க கவனிச்சீங்க?
4: அடடா அம்மா, இந்த வயசுலயும் அப்பாவை விரட்டிக்கிட்டேன். இங்க பாருமா, அப்பா சுறுசுறுப்புல எனக்கு பாதி கூட கிடையாது. பைய விடுமா, என்னமோ அந்த கால மாதிரி. நான் என்ன குழந்தையா?
2: ஏய், நீ எங்களுக்கு எப்பவுமே குழந்தைதான். சரியா பாரு.
0: அப்பாடா, இப்பதான் புரிஞ்சு தெளிவா பேசுறீங்க.
4: ஆமா, எங்க லட்சுமியையும் பிருந்தா குட்டியையும் காண?
0: அது இன்னும் ரெண்டு நாள்ல பிருந்தா.

0: செல்லத்துக்கு ஸ்கூல் திறக்கிறாங்கல்ல, அதான் நோட்டு புத்தகம் பேனாலாம் வாங்க போயிருக்காங்க.
1: அம்மா அப்பா அதுக்குள்ள வந்துட்டாங்க.
2: வாங்க காஃபி கலந்துட்டு வரேன். அத்தை மாமா உங்களுக்கும் வேணுமா?
3: இது என்னம்மா கேள்வி? எங்களுக்கு காபி குடிக்கிறது தண்ணி குடிக்கிற மாதிரி, கொண்டு வாமா.
4: ஏன்பா இப்படி சேம் சைடு கோல் போடுற?
0: கம்பு ஊனி நடக்கிற வயசாச்சு, இதுல எப்படிடா கோல் போட?
3: அப்படி போடு, சரியான தமாஷ்தான்.
4: அப்புறம் லட்சுமி உன்ட்ட சொல்ல மறந்துட்டேன், நாளையில இருந்து நாலு நாள் கோயம்புத்தூர் கேம்ப்பு, அதான் உங்க எல்லார்கிட்டையும் பேசலாம்னு சீக்கிரமே வந்துட்டேன்.
1: போப்பா நான் கூட பேசவே மாட்டேன், போன வாட்டியே ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு கூட வர்றதா ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்ப
4: சாரி பிருந்தா குட்டி, என்ன செய்ய, அப்பாவுக்கு திடீர்னு ப்ரோக்ராமு, கண்டிப்பா ஊருக்கு திரும்பின அடுத்த நாளே நேர்ல வந்து ஸ்கூல்ல விடுறேன். ஓகேயா?
0: உன் வேலையே இப்படித்தான், எதுக்கு குழந்தைங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ற?
2: இந்தாங்க டேபிள்ல எல்லாருக்கும் காஃபி வச்சிருக்கேன். சரியா கேட்டீங்க அத்த, நல்ல வேளைப்பா, எனக்கு ஒரு நாள் தள்ளி தான் ஸ்கூல். பாவம் பிருந்தா செல்லம், வருத்தப்படாதமா.
3: ஒரு விஷயம் சொல்றேன் பிருந்தா குட்டி, சின்ன வயசுல வீட்டு பாடம் எழுத உங்க அப்பா ரொம்ப முரண்டு பிடிப்பான் தெரியுமா, அதுக்கு தண்டனையா தான் இப்ப வீட்டுல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் நடுநிச்சி வர போருமா?
1: ஓ அப்படியா, என் செல்ல தாத்தா இப்படி அப்பப்ப உண்மையா உடைச்சு போடு.
0: என் பையன் கஷ்டப்படுறது உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? அப்புறம் உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்தை ஏத்திடுவேன். ஆமா
3: அது சும்மா பேத்திய சமாதானம் செய்ய அப்படி சொன்னேன்.
2: மாமா இருந்தாலும் நீங்க அத்தை கிட்ட இப்படியா சரண்டர் ஆவீங்க?
3: கண் போன போக்கிலே கால் போகலாமா?
1: குட் மார்னிங்.
3: ஹா பிருந்தா குட்டி, மணி 7 தான் ஆகுது, அதுவும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, அதுக்குள்ள என்னடா எந்திரிச்சிட்டியா? என்ன ஒரு அதிசயம்பா.
1: ஆமா தாத்தா, நாளைக்கு எனக்கு ஸ்கூல் ரீஓபனிங், அதான் சீக்கிரமே தூக்கம் கலைஞ்சிடுச்சு, எப்படியும் நாளைக்கு காலையில சீக்கிரமே எழுந்திருக்கணுமே.
3: ஆமா ஆமா, எனக்கு மறந்தே போயிடுச்சு. ஓ அதுக்குள்ள கோடை விடுமுறை முடிஞ்சிச்சா?
1: வாக்கிங் போக போறியா?
3: ஏன், உனக்கு ஏதாவது வேணுமா செல்லம்?
1: இல்ல தாத்தா, இன்னைக்கு நானும் கூட வாக்கிங் வர்றேன், சரியா?
3: ரொம்ப லேட் பண்ணாதம்மா, தாத்தா எப்பவுமே ரொம்ப டைம் பஞ்சுவல்.
1: எனக்கு தெரியாதா, இதோ வந்துடுறேன்.
3: இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்.
1: தாத்தா வந்துட்டேன், நான் ரெடி.
3: நம்ப முடியவில்லை, வில்லை வில்லை. சரி வா வா, வாசக்கதவை உள்புறமா தாளிட்டு போவோம். பிருந்தா குட்டி உனக்கு என்ன வேணும்னு சொல்லுடா.
1: தாத்தா அன்னைக்கே ஒரு கதை சொல்றேன்னு சொன்னியே, இப்ப சொல்லு.
3: ஓ நல்லா ஞாபகப்படுத்தினேன், மகாபாரதத்துல பாண்டவர்கள் கௌரவர்கள் எத்தனை பேரு?
1: ஏன் தாத்தா இப்படி ஈஸியான கேள்வியா கேக்குற? பாண்டவர்கள் 5 பேரு, கௌரவர்கள் 100 பேர், அவங்களுக்கு ஒரே ஒரு சகோதரி பேரு துச்சலை.
3: வெரி குட் வெரி குட்.
1: சிந்து தேச மன்னன் ஜெயத்ரதன், அவனோட தலையத்தான் அர்ஜுனன் அம்பால தனிய துண்டிப்பாரே சூரிய மறையிற நேரத்துல.
3: உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய ஆளுதான், யாரோட பேத்தி நீ? அதான்
1: நான் பார்வதி பாட்டியோட பேத்தி.
3: போச்சுடா, என்னை சொல்வேன்னு எதிர்பார்த்தேன். சரி சரி, பாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசம் போன சமயத்தில் நடந்த ஒரு அறிவுபூர்வமான சம்பவத்தை உனக்கு இப்ப சொல்ல போறேன்.
1: சொல்லு தாத்தா சொல்லு.
3: மாய பொய்கை ஒரு குளம், அங்கே போய் தண்ணி குடிக்கவும் எடுக்கவும் போன பாண்டவர்கள் 4 பேர், அதாவது பீமே அச்சுனே நகுலே இன்னும் சகாதேவன், மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. போனவங்க ரொம்ப நேரமாகியும் திரும்பி வராதனால தர்மர் அவங்கள தேடி மாய பொய்கை வராரு. அங்க இருந்த சூழலை உடனே புரிஞ்சுக்கிட்டு தண்ணிய குடிக்காம சுதாரிச்சிட்டாரு.

0: அந்த சமயத்தில் ஒரு எச்சன் அங்க தோன்றாரு. 100க்கும் மேற்பட்ட கேள்வி கேட்க தர்மரும் பதில் சொல்றாரு. அதுல சிலதை நான் சுருக்கமா சொல்றேன்.
1: சூப்பர் தாத்தா.
0: பூமியை விட பொறுமையானவர் யாரு? தாய். ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தவர் யாரு? தந்தை. காற்றை விட வேகமா செல்வது எது? மனம். புல்லை விட அதிகமானது எது? கவலை. கடல் கடந்து போறவனுக்கு எது துணை? வித்தை, அதாவது கல்வி. மனிதன் எதை விட்டாலும் துயரம் இல்லை, கோபம். வெற்றிக்கு அடிப்படை எது? விடாமுயற்சி. நான் இப்ப சொன்னதை மறக்காம மனசுல வச்சுக்கடா பிருந்தா குட்டி. உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல உனக்கு நிச்சயமா பயன்படும். சரியா
1: தாத்தா? நீ பெரிய அறிவு ஜீவி தாத்தா.
0: ரொம்ப சந்தோஷம்டா. பள்ளிக்கூட கல்வியும் அனுபவ கல்வியும் ஒன்னா சேர்ந்தா யாருமே அறிவு ஜீவி ஆகலாம். ஆனா எந்த நிலையிலையும் நாம வந்த நிலையை மறக்க கூடாது. சரி சரி, மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போவோம் வா.
1: ஓகே சூப்பர்.
2: என்னங்க டிவி சத்தத்தை கொஞ்சம் குறைங்களே. மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் ஓய்வு எடுக்கிற நேரத்துல கிரிக்கெட் போட்டிய போடணுமா?
0: ஆமா, நானே கொஞ்ச நேரம் தான் கிரிக்கெட் பார்ப்பேன். அதுவும் இது ஒரு நாள் மேட்ச். ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இத கூட பார்க்க விட மாட்டேங்கிறியே.
2: விடுங்க, எப்படா பிரச்சனைய கலப்பலான்னு இருப்பீங்களே. பையன் ஆபீஸ் கேம்ப் முடிச்சு நாளைக்கு வந்துடுவான். பேத்திக்கு இன்னைக்கு ஸ்கூல் முதல் நாள். ரொம்ப வருத்தமா போனா.
0: குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, ஆபீஸ் வரவங்களுக்கும் சனி ஞாயிறு விடுமுறைக்கு பின்னாடி போகும்போது மண்டே ஃபீவர் வந்துடும்.
2: இன்னைக்கு முதல் நாள்ங்கிறதுனால டியூஷன் இருக்காது. எப்படியும் 5 மணிக்கு வந்துடுவா.
0: இரு இரு, எனக்கு ஏதோ அழைப்பு வருது. அட, நம்ம மருமகள் லட்சுமி தான் கூப்பிடுறா. ஹலோ, என்னம்மா இந்த நேரத்தில் கூப்பிடுற?
3: மாமா மாமா, எனக்கு இப்போதான் பிருந்தா ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்துச்சு. அவளோட கம்ப்யூட்டர் லேபில் மின்சாரம் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஆயிடுச்சா மாமா.
0: ஐயோ, என்னம்மா சொல்ற?
2: என்ன சொல்ற லட்சுமி? என்ன
3: தீ விபத்தில் குழந்தைங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஒன்றும் இல்லையா? கம்ப்யூட்டர் லேபுக்கு தான் பாதிப்பு ஆயிடுச்சான். இப்போ எல்லாரும் பத்திரமா இருக்கிறாங்களாம். இந்த விபத்துனால ஸ்கூல் முன்கூட்டியே விட்டுறாங்களாம். பிருந்தாவை கூட்டிட்டு போக என்னை நேரில் வர சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் ஸ்கூல் பக்கத்தில் இப்போ ஆட்டோவில் வந்துட்டேன் மாமா. நீங்கள் பயப்பட வேண்டாம். அத்தைக்கிட்ட கொஞ்சம் சொல்லிருங்க, நான் அப்புறமா பேசுகிறேன்.
2: என்ன விஷயம் ஆ? போங்க, நீங்கள் உடனே கிளம்பி போங்க. இருங்க, நானும் வரேன். ஈஸ்வரா, என் பேத்திக்கு ஒன்று ஆகாம இருக்கணுமே.
0: எப்படி நாம போக? ஸ்கூல் எப்பவும் எப்படியும் 10 கிலோமீட்டர் இருக்கும். எனக்கு இடமும் தெரியாது, பையனுக்கு விஷயம் தெரியுமான்னு தெரியல. நான் இப்ப என்னத்த செய்ய? வா வா லட்சுமி. பிருந்தா குட்டி, என்ன ஆச்சு?
2: வா பிருந்தா, செல்லா வா, பாட்டிக்கிட்ட வாமா.
1: போதும் பாட்டி, மூச்சு முட்டுது, எனக்கு ஒன்றும் இல்லை. தாத்தா மெதுவா குனி. பாட்டி நீயும் தான்.
3: அடடே, ஒரே பாச மழையா இருக்கே. பார்க்கவே ரொம்ப கண்கொள்ளாத காட்சியா இருக்குது.
2: லட்சுமி, என்கிட்ட ஏமா பேசல. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா.
0: நானும் தான். பேத்தியை நேரில் பார்க்கறதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இப்ப நிம்மதியே வருது.
2: லட்சுமி, என்ன நடந்தது? எப்படிமா எப்படி?
3: அது எலக்ட்ரிக்கல் லைன்ல ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கத்த கம்ப்யூட்டர் லேப்ல தீ விபத்து ஆயிடுச்சு. உங்க பேத்தி இருந்த ரூம்ல கிட்டத்தட்ட 30 குழந்தைங்க அதுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. மீதிய உங்க பேத்தியே சொல்லுவா. அப்பா.
1: பாட்டி, தாத்தா, நான் சொல்றேன்.
2: அவசரம் இல்லம்மா, நீ தானம்மா சொல்லு.
1: மத்தியானம் 3 மணிக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கிளாஸ் டீச்சர் சில அடிப்படை பயிற்சிகள் சொல்லி கொடுத்துட்டு வெளியில போயிட்டாங்க. நாங்க எல்லாம் கீபோர்டை தட்டிக்கிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு ஒரு வெடிச்சத்தம். மெயின் பாக்ஸ் தீப்பொறி பெருசா வந்து சின்னதா நெருப்பு பந்து. உடனே நான் அந்த ரூம்ல இருந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்.
0: வெரி குட், நான் சொல்லி தந்தேனே அது மாதிரியா
2: ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ சொல்லு பிருந்தா செல்லம்.
1: ஆமா பாட்டி, போன வாரம் தான் எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்து தாத்தாவை கேட்டேன். அதுக்கு காரணம் ஒரு டிவி செய்தியில வந்த மின் விபத்து. அதை பார்த்ததும் கேட்டேன், எனக்கு தாத்தா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு எல்லா பசங்களையும் தவழ்ந்து கதவை நோக்கி போக சொன்னேன். ரூம் பூரா புகை வர ஆரம்பிச்சிருச்சு.
0: என் சிங்க குட்டி.
1: சில பேர் அலறி அழுதாங்க. யாரும் பயப்படாம தைரியமா இருங்க, அப்பதான் தப்பிக்க முடியும்னு சொன்னேன். பாட்டி நீ சொல்லுவியே, அஷ்டலட்சுமியில தைரிய லட்சுமியை மட்டும் எப்போதும் விடக்கூடாதுன்னு.
2: அப்படி போடு, யாரோட பேத்தி?
1: அப்புறம் வாசக்கதவை திறந்துட்டு படிவழிய கீழே இறங்கிட்டோம். அதோட தாத்தா சொன்ன மாதிரி எல்லாரும் வெளியில வந்ததும் ரூம் கதவை திருப்பி சாத்திட்டேன். அப்பதானே காத்து உள்ள போகாம தடுக்க முடியும், தீயை கட்டுப்படுத்த முடியும்.
0: அது வரைக்கும் டீச்சர்கள் யாரும் மாடிக்கு வரவே இல்லையா? ரொம்ப அநியாயமா இருக்கு.
1: பொறு தாத்தா, புகையையும் எங்க அழுகையும் கேட்டுட்டு டீச்சர்ஸ் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் தூக்கிட்டு மாடிக்கு ஓடி வந்துட்டாங்க. 10 நிமிஷத்துல எல்லாம் சரியாயிடுச்சு.
2: பேத்தி என்ற மாதிரி ரொம்ப தைரியசாலி. மீனாட்சி தாயே, உன்னை வணங்குறேம்மா, உன்னை வணங்குறேன்.
3: அத்தை மாமா, உங்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கோங்க. முக்கியமான செய்தி இன்னொன்னு சொல்லணும்.
0: இதுக்கு மேலயா
3: ஸ்கூல் பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட் எல்லாரும் பிருந்தா மேல பாராட்டு மழைய பொழிஞ்சிட்டாங்க. உங்க பேத்தி ஒரு நாள் ஹீரோயின் ஆயிட்டா. அதோட நாளை கழிச்சு நம்ம பிருந்தாவுக்கு ஸ்கூல் சார்பா பாராட்டு விழா. அதுக்கு நம்ம எல்லாரையும் அவசியமா வரணும்னு சொல்லிட்டாங்க. எப்படி?
2: அப்பா எவ்வளவு பெரிய விஷயம் என் பேத்தி செஞ்சிருக்கா. அசத்திட்டே பிருந்தா செல்லம், அசத்திட்டே.
0: பாராட்டு விழா வைக்கலன்னா நான் நேர்ல போய் சண்டை போடுவேன், விட மாட்டேன்.
1: போ தாத்தா, நீ எப்ப பாரு இப்படித்தான், வீட்ல எலி வெளிய புலி.
4: விழா ஆரம்பமாகிறது. பிரின்சிபல் மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
5: தேங்க்யூ. வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். கடவுள் ஆசியால நேற்று முன்தினம் நம்ம ஸ்கூல்ல எதிர்பாராமல் நடந்த தீ விபத்துல யாருக்கும் துளி காயம் ஏற்படல. அதுக்கு முக்கிய காரணம் 7th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன்ல படிக்கிற புத்திசாலி மாணவி பிருந்தா தான். எல்லாரும் எழுந்து நின்று அவருக்கு ஒரு கிளாப் கொடுங்க. ஓகே ஓகே, பிருந்தாவோட சமயோசிதமான வழிகாட்டல்கள் காரணமா தான் யாருக்கும் குறிப்பா குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படல. பிருந்தாவை பாராட்டும் விதமா தான் இந்த விழா ஏற்பாடு. இனிமே உங்க இல்ல இல்ல நம்ம எல்லோருக்கும் தேவையான விழிப்புணர்வு வகுப்புகள், முதல் உதவி மற்றும் தீ தடுப்பு வகுப்புகள் வாரந்தோறும் நம்ம ஸ்கூல்ல நடத்த நம்ம ஸ்கூல் நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கு. அதோட இனி நீதி போதனை வகுப்புகள் தவறாம ஒவ்வொரு வாரமும் நடைபெறும். ஒரு முக்கியமான விஷயம், பிருந்தாவை நம்ம மேடைக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கூட சேர்ந்து அவங்க அப்பா அம்மா மற்றும் முக்கியமா தாத்தா பாட்டிய கூட அழைக்கிறோம். ஏன்னா பிருந்தாவுக்கு பல நல்ல நீதி போதனைகளையும் அறிவுரையும் வழங்கியது தாத்தா பாட்டி தான். ஸ்கூல் நிர்வாகம் சார்பா அனைவரும் அவங்கள கைத்தட்டி வரவேற்கலாம். வாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கட் பேரு. ஒரு குடும்பத்தின் சிறப்பு நல்ல குடும்ப வாழ்க்கையிலும் நற்பண்புகளை கொண்ட குழந்தைகளை வளர்ப்பதிலும் இருக்கிறது. நம்ம பிருந்தா எல்லாருக்கும் நம்பிக்கை சிறகு. அந்த நம்பிக்கை சிறக நமது பள்ளி நிர்வாகம் மனதார பாராட்டுகிறது. பிருந்தா இந்தா, நீயும் ஒரு சில வார்த்தை மைக்கு முன்னாடி பேசே, ஓகேவா?
6: சொல்லும் நம்பாது போய் பரிதாபம் காட்டும் என்ன வட்டத்தோடும் இழையாதே.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னை பாராட்டி நடக்கிற இந்த விழாவுக்கு மிக்க நன்றி. பிரின்சிபல் அப்புறம் கரஸ்பாண்டன்ட் சாருக்கு மிக்க நன்றி. எனக்கு கிடைச்ச மாதிரி தாத்தா பாட்டி உங்க எல்லாருக்கும் இருப்பாங்க. அவங்க அனுபவத்துல அன்புல சொல்ற பல விஷயங்களை நாம அலட்சியம் செய்யாம கேட்டு கண்டிப்பா கடைபிடிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் தைரியமா செயல்படணும். சரியா? தேங்க்யூ.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது நம்பிக்கை சிறகு நாடகம். எழுதியவர் மதுரை முரளி. நாடகத்தில் பங்கு பெற்றோர் தாத்தாவாக கே கே சக்திமணியன், பாட்டியாக ஆர் வசந்தா, பேத்தி பிருந்தாவாக எம் ரக்ஷனா, பிருந்தாவின் அப்பாவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், பிருந்தாவின் அம்மாவாக எஸ் கிறிஸ்டி, ஸ்கூல் பிரின்சிபலாக மற்றும் ஒளிப்பதிவு தொகுப்பு எம் ஜெயப்பிரியா. நாடக வடிவம் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். ஒலிவுலா வருவது காற்றோடு கலந்திடவா. முதலில் ஆயுத எழுத்து படத்திற்காக ஆட்னன் சாமி சுஜாதா பாடியுள்ள பாடல்.

காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல் கோப்ரா படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் ஸ்ரேயா கோஷால், நகுல் அபயங்கர், ஜிதின் ராஜ்.

0: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 32.9°C, குறைந்தளவு வெப்பநிலை 25.9°C, பதிவான ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 30.8°C, குறைந்தளவு வெப்பநிலை 25.8°C, பதிவான மழையளவு 0.4 mm, பதிவான ஈரப்பதம் 86%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 33 முதல் 34°C ஒட்டியும், குறைந்தளவு வெப்பநிலை 25 முதல் 26°C ஒட்டியும் பதிவாகக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்பது காலை இதில் காந்தி அஞ்சலி, தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் ரூபேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 4வது பகுதி இடம்பெறும், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:45 நகர்வலம் மழைக்கால மின்கசிவு விபத்துகளை தவிர்ப்போம் ஜி இந்துமதி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 8 மணிக்கு உலக உணவு நாள் குறித்த சிறப்புரை வழங்குகிறார் தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவு நலத்துறை இயக்குநர் காவி முரளிதரன் அவர்கள், 8:30 சக்தி உலா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அருள்மிகு ஸ்ரீ மூங்கில் அம்மன் திருக்கோயில் சித்திரம் எழுதியவர் பி மோகன் அவர்கள் அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், 8:45 திரைகானம், 9 மணிக்கு நவராத்திரி இசை விழா விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்கலாம் வி சஞ்சீவ் அவர்கள் வயலின் ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம் கே ரங்கநாதன் அவர்கள் கட்டம் இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் நிறைவு பகுதி பங்கு பெறுபவர் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்கள் உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள் நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் ஸ்ருதிகுமார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம் ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின் தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம் 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும் பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சியில் பெயர் செல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள் எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் ரேவா நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுநர் பவித்ரா பால்ராஜ் அவர்களின் உரை கதையரங்கம் சொல்பவர் வி துர்கா ரமேஷ் 2:15 திரைகானம் 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சி சிந்தி மொழி பாடல் இயற்றியவர் ஹெச் துகாஹெல் அவர்கள் 2:35 வானிலை மாலை 5:30 திரைகானம் 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள் 6:25 6:55 திரை இசை 6:40 மனதில் நின்றவை இரவு 7 மணிக்கு திரைகானம் 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் செல்வராஜ் 7:25 பண்ணை செய்தி 7:30 உழவர் உலகம் பல பயிர் சாகுபடி அனுபவங்கள் திருவள்ளூர் மாவட்டம் நெல்வாய் கிராமம் வி டி பாஸ்கர் அவர்களுடன் நேர்முகம் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும் 8:50 திரைகானம் 9:15 செய்தி சுடர் 9:30 அரங்கிசையில் ரமா ரவி அவர்களின் பாட்டு கேட்கலாம் டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின் சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம் 10:45 காற்றோடு கலந்திடவா 101.4 FM ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம் 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் 7 மணிக்கு நவசக்தி நாயகியர் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியின் 6வது பகுதி வழங்குபவர் பேராசிரியர் மற்றும் சொற்பொழிவாளர் முனைவர் எஸ் சங்கீதா பழனி அவர்கள் 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் நேர்கள் இதுவரை கேட்டது நமது நிலையத்தின் பல்வேறு அறிவரிசைகளில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்
1: Thank you. This is Akashvani, the news read by Harpreet Kaur. Prime Minister Narendra Modi today inaugurated and dedicated to the nation five major development projects worth over 3,300 crore rupees in Ladakh through video conferencing. Speaking on the occasion, the Prime Minister said the development of Ladakh remains a key priority for the centre.
2: लद्दाख की प्रगति और विकास में एक और अध्याय जुड़ रहा है आज लद्दाख में कई अहम डेवलपमेंट प्रोजेक्ट्स का लोकार्पण हुआ है इन परियोजनाओं से कई लोगों का सफर आसान होगा कहीं बिजली की सुविधाएं बेहतर होगी कहीं पानी की उपलब्धता बढ़ेगी और हमारी प्राचीन विरासत के संरक्षण को भी नई ताकत मिलेगी
1: The Prime Minister said a centre of excellence is being established in Leh to provide quality education and technology training to youth of Ladakh. The Ministry of Defence today signed contracts worth over 4,000 crore rupees for the acquisition of the GSAT-7C communication satellite for the Indian Air Force and Varun Astra heavyweight torpedoes for the Indian Navy. The contract for the GSAT-7C satellite, valued at over 2,500 crore rupees, was signed with New Space India Limited, Bengaluru. The contract for Varun Astra heavyweight torpedoes worth over 1,500 crore rupees was signed with Bharat Dynamics Limited, Hyderabad. The ministry said the two contracts signed in New Delhi mark a significant step towards strengthening domestic defence manufacturing and promoting self-reliance in critical technologies. The Supreme Court has issued notices to Congress leader Rahul Gandhi, Samajwadi Party chief Akhilesh Yadav and other India bloc leaders on a petition raising concerns over their march to the Apex Court in the national capital over alleged irregularities in the Special Intensive Revision SIR of electoral rolls. Mr. Gandhi and other opposition leaders held a march to the Supreme Court and entered the court registry on 12th of this month to file the petition amid protests demanding the resignation of the Chief Election Commissioner over alleged SIR irregularities. It also issued notices to Congress leader Mallikarjun Kharge, Samajwadi Party, TMC MP Mahua Moitra, the Kerala Pradesh Congress Committee. The top court observed that nobody can browbeat the judiciary. During the hearing of another case, the Supreme Court today ruled that individuals converting from Hinduism to Islam or other non-Hindu religions cannot automatically claim reservation benefits under the backward class category. Dismissing the Tamil Nadu government's plea against a Madras High Court verdict, the top court held that social backwardness suffered in an antecedent caste cannot be carried forward after conversion. The Election Commission has directed 17 states and union territories to conduct a special summary revision, SSR, of electoral rolls with 1st January next year as the qualifying date. These states and union territories are Andaman and Nicobar Islands, Assam, Bihar, Chhattisgarh, Goa, Gujarat, Kerala, Lakshadweep, Madhya Pradesh, Manipur, Puducherry, Punjab, Rajasthan, Tamil Nadu, Uttar Pradesh, Uttarakhand and West Bengal. The government has mandated caller name display service for telecom users from the 1st of the next month. The Department of Telecommunications DOT has directed all telecom service providers to introduce the calling name presentation CNAP service across all service areas from 1st of November. Under the service, the name of the caller as recorded in the subscriber database of the originating telecom service provider will be displayed on the recipient's phone along with the caller's number. External Affairs Minister Dr. S. Jaishankar said globalization cannot be reversed but must be navigated with greater resilience. He also highlighted the India-Middle East-Europe Economic Corridor, IMEC, as an initiative that is already shaping regional thinking on connectivity. He made these remarks during a discussion on the Continental Corridors, who connects the heartland, at the Rise in a Middle East event in Abu Dhabi. Prime Minister Narendra Modi today expressed confidence that India is poised to emerge as a global sporting powerhouse. Mr. Modi made the remarks while interacting in New Delhi with members of the Indian contingent that participated in 2026 Asian Games concluded in Japan. And that is the end of this news bulletin.
3: Akashvani, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 11:10. ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.